இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 வைகாசி மாதம் 5 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:56. ஆகாஷ்வாணி தர்மபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒலிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நிகழ்ச்சி இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி.

தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி. தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. நிலையத்தில் நேரம் காலை 6:00.

0: இசை கேட்டீர்கள்.
1: தொடர்ந்து கேட்கலாம் உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று வலம் வரும் நிகழ்ச்சி நிரல் பற்றிய முன்னோட்டம். இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க 6:55 தர்மபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இன்றைய மழலையாக நம்மோடு SV சுகானா. இன்று காலை 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தர்மபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தர்மபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தர்மபுரி ஸ்ரீ ரங்காரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ் சரல், 8:00 தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமுது. 9:05 வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் MA வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. இன்று காலை 10:00 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, ஏறப்பட்டை ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை, முற்பகல் 11:00 தர்மபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் புதிய தடமாக, 1:10 நேயர் விருப்பம், 2:00 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு. சென்னை அலமாத்தி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் SK மாதங்கி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 சிற்றூரில் சிறுபொழுது, இன்றைய நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்டம் குப்பூர் ஊர் சிறப்புகள் கேட்கலாம். 3:00 கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4:00 விடை தேடும் வினாக்கள், 5:00 மாலை தென்றல், 6:00 தர்மபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள், ஒசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சி சர்மிளா பாரதி அவர்களோடு நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல் என் பாட்டு எசப்பாட்டு, 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்று இரவு 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் சேலம் மாவட்ட நேயர்கள் தங்களின் விருப்ப பாடல்களை கேட்டு

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள்.
2: நியூ மெக்சிகோ பாலைவனத்தில் சுழிய மலை, ஜீரோ ஹில் எனும் இரகசியமான இடம். 150 அடி உயரம், 98 டன் எடையுள்ள எஃகு கோபுர உச்சியில் ஒரு உலக குப்பி திடீரென வெடித்து தூள் தூளாகச் செதறியது. பேரொலி, கண்களை பறிக்கும் மின்னல் ஒளி வெட்டுக்கள், மஞ்சள் சிவப்பு நிறத்தில் மாபெரும் நெருப்பு தழல் மலை உயரத்திற்கு வானலாக பரவியதால் எஃகு கோபுரமும் பாலைவன மணலும் பச்சை வண்ண குழம்பாக உருகி ஓடிய மர்மம். எதனால்? 1944 ராபர்ட் ஓப்பன்ஹைமர் எனும் இயல்பியல் அறிஞரின் கண்டுபிடிப்பான அணுக்குண்டு வெடிக்கப்பட்டதால் ஏற்பட்ட விபரீத விளைவுகள் அவை. அதனைத் தொடர்ந்து 1945 ஜப்பானிய ஹிரோஷிமா நாகசாகி நகர்களின் மீது அணுக்குண்டு தாக்குதல்கள் நடந்து முடிந்து 80 ஆண்டுகள் கழிந்த பின்னரும் இன்று வரை அணுக்கதிர் வீச்சின் விளைவால் தடுமாறி தத்தளிக்கும் ஜப்பானிய மக்கள். அணுக்குண்டு தந்தை எனப்பட்ட ஓப்பன்ஹைமருக்கு இயற்பியல், தேற்றவியல், தத்துவ வழிகாட்டியும் நண்பராகவும் விளங்கியவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். E=MC² எனும் கோட்பாட்டு புகழ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனின் பிறந்த நாள் பரிசாக வானொலி பெட்டி ஒன்றை வழங்கி குவாண்டம் தேற்றத்தின் குயில் என புகழ்ந்தார் ஓப்பன்ஹைமர். முதல் அணுக்குண்டை வெடித்துவிட்டு நவ் ஐ ஆம் பிகம் டெத், த டெஸ்ட்ராயர் ஆஃப் வேர்ல்ட்ஸ் என ஓப்பன்ஹைமர் ஓலமிட்டார். 2nd உலகப் போரின் விளைவாக அணுக்கதிர்வீச்சின் பயங்கர விளைவுகளை பின்னர் உணர்ந்து ஓப்பன்ஹைமர் அணுக்குண்டையும் அணுக்கதிர்வீச்சையும் மானிட எதிரியான அதிபயங்கர அரக்கன் என ஒப்புதல் வாக்குமூலம் அளித்து 1949 ஹைட்ரஜன் குண்டு கண்டுபிடித்தவர்களை கண்டித்துவிட்டு மிகவும் வருந்தி மன்னிப்பு கோரினார். அது மட்டுமல்ல, ஓப்பன்ஹைமரின் நண்பர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அன்றைய அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட்டிடம் என் வாழ்நாளில் மனித குலத்திற்கு எதிரான மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன், ஓப்பன்ஹைமருடன் சேர்ந்து கண்டுபிடிக்கப்பட்ட அணுக்குண்டு வீச்சுகள் இவ்வளவு பெரிய கொடிய விளைவுகளை ஏற்படுத்தியதற்காக என்னை மன்னிக்க வேண்டுகிறேன், மனித குல பிரச்சனைகளின் தீர்வு அணுக்குண்டு அல்ல, உலக மனிதர்களின் ஒட்டுமொத்த நெஞ்ச தீர்வே தீர்வாகும் என்றார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். 1955 தான் இறப்பதற்கு முன்னதாக தத்துவ மேதை பெர்ட்ரன் ரசலுடன் இணைந்து ஹைட்ரஜன் குண்டு போர்கள் மனித இனத்தையே அழித்துவிடும் என அறிவியல் ஒப்பந்த பிரகடனம் செய்தார். ஓப்பன்ஹைமர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனை போலவே வெடிமருந்து கண்டுபிடிப்புகளில் முத்திரை பதித்த ஆல்ஃபிரட் நொபல் உயிருடன் இருந்தபோதே ஆல்ஃபிரட் நொபல் இறந்துவிட்டார் எனும் இரங்கல் செய்தியை படித்த ஒரே வெடிமருந்து வேதியியல் வித்தகர் ஆல்ஃபிரட் நொபல் மட்டுமே. வெடிமருந்து விளைவுகளால் ஏற்பட்ட விபரீதங்களை மறைக்க கழுவாயாக உலக அமைதி, உன்னத மனிதநேயம், புதியன புனைதல் இவற்றில் மிகச்சிறந்தோருக்கு 6 பிரிவுகளில் ஆண்டுதோறும் நொபல் பரிசு வழங்க ஏற்பாடு செய்தார் ஆல்ஃபிரட் நொபல். இயற்பியல், வேதியியல் கண்டுபிடிப்புகள் எனும் பேரில் இழிவகை பெருமை அடைந்த ஓப்பன்ஹைமர், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஆல்ஃபிரட் நொபல் மூவரையும் முறையே தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்தவின் தன்னெஞ்சே தன்னை சுடும், எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு, தேரான் கண் தெளிவும் தெளிந்தான் கண் அயுரவும் தீரா இடும்பை தரும் எனும்

0: மூன்று குறட்பாக்கள் முத்தாய்ப்பாக வர்ணனை செய்துவிட்டன என்பது உண்மைதானே?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் காலை 6:15. பூமாலை தொடுத்து அர்ச்சிக்க வேண்டிய இறைவனை பக்தி பாமாலை தொடுத்து அர்ச்சிக்க வருகிறது பக்தி மாலை. பக்தி மாலையில் இடம்பெறும் முதல் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் குரலில்.

0: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம். செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள், செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பி சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்று தரும் லட்சுமி நாராயண பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இசைப்பூக்களால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையாக நிலையத்தில் நேரம் காலை 6:21. பக்தி மாலையில் தொடரும் பாடல் நாகூர் இயம் அனிஃபா குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. சி.கே. சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி. எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இசைப்பூக்களால் இறைவனை அர்ச்சித்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தி மாலையாக தொடரும் பாடல் சுஜாதா குரலில்.

நிலையத்தில் நேரம் காலை 6:30. உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் பக்தி மனம் கமல செய்து கொண்டிருக்கிறது. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பக்தி மாலை. தொடரும் பாடல் மகாநதி சோபனா குரலில்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய பக்தி மாலை. இன்று நீங்கள் துவங்கும் அனைத்து செயல்களும் வெற்றியடைந்த இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறது. உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தொடர்ந்து கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: அன்பார்ந்த இயற்கை விவசாய பெருமக்களே, இந்த இனிய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் எனது வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இயற்கை தொடரில், இந்த இயற்கை விவசாயம் என்ற தொடரில் உங்களுக்கு நிறைய உயிர் உரங்களை பற்றியும் அதனை பயன்படுத்தும் முறைகளை பற்றியும் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். என்னிடம் நிறைய விவசாயிகள் கேள்வி கேட்கிறார்கள், ஐயா இந்த உயிர் உரங்கள் ஏக்கருக்கு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், நீங்கள் சொல்லக்கூடிய உயிர் பூஞ்சான கொல்லிகள் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும், இதனை பற்றி ஒரு தெளிவுரையாக சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்காக இந்த தொடரில் என்னென்ன அளவு எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி சொல்கிறேன். உயிர் உரங்களான உயிருள்ள அசோஸ்பைரத்தை 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்த வேண்டும். இது வந்து பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகித்து தருகிறது. அதாவது இதனுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பயிர்களுக்கு தலைச்சத்தை கிரகித்து தருகிறது. அடுத்தபடியாக பாஸ்போ பாக்டீரியா, இது 1 ஏக்கருக்கு 3 கிலோ பயன்படுத்தலாங்க. என்ன பயனு, மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்குங்க. இவ்வளவு வல்லமை படைத்தது இந்த பாஸ்போ பாக்டீரியா. சார் என்கிட்ட பவுடரா இல்லை திரவமாக இருக்குன்னா 1 லிட்டர் திரவத்தை யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி தான் அசோஸ்பைரமும் பவுடரா இல்லை திரவமாக இருந்தால் 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் யூஸ் பண்ணலாங்க. அடுத்தபடியாக பொட்டாஷ் பாக்டீரியா, இந்த பொட்டாஷ் பாக்டீரியா 1 ஏக்கருக்கு 3 கிலோ வேணுங்க. பயன் என்ன, மண்ணில் வந்து கிட்டா நிலையில் உள்ள சாம்பல் சத்தை பயிருக்கு கிரகிச்சு கொடுக்குதுங்க. கிட்டா நிலையில் இருக்கக்கூடிய சாம்பல் சத்தை நல்லா கிரகிச்சு தருதுங்க. இதுவும் வந்து திரவ நிலையில் கிடைச்சதுன்னா 1 லிட்டர் இருந்தால் போதுங்க. அதனால் அசோஸ்பைரிலம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் பாக்டீரியா, ரைசோபியமும் 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ தேவைங்க. இதுவும் பயிருக்கு ரொம்ப நல்லதுங்க. பாஸ்பரஸை ரைசோபியத்தை உண்டு பண்ணுறதுக்கு இது ரொம்ப பயன்படுதுங்க. அடுத்தபடியாக வேம் என சொல்லக்கூடிய மைக்கோ ஒரைசா என்ற ஒரு பொருள், இது வந்து 1 கிலோ வந்து 25 ரூபாயிலேருந்து 100 ரூபாய் வரை விற்கிறாங்க. இது எதுக்கு ரொம்ப நல்லதுன்னா, இது வந்து வேர் பிடிப்புக்கும் மணிச்சத்து, கந்தக சத்து, சுண்ணாம்பு சத்து, துத்தநாக சத்து போன்றவற்றை பயிர்களுக்கு நல்ல எடுத்து கொடுக்கறதுக்கு இந்த வேம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பயன்படுதுங்க. 1 ஏக்கராவுக்கு 3 கிலோ இதை பயன்படுத்தலாங்க. இதனால் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா வேர் பிடிப்பு இருக்குங்க. மாடி தோட்டம் வச்சுருப்பவங்க ஒவ்வொரு தொட்டிலையும் 1-5 கிராம் இல்லைன்னா 10 கிராம் செடி வைப்பதுக்கு முன்னால் இந்த வேமை வந்து தூவி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா வேர் பிடிப்பு வரும். இதன் மூலம் மணிச்சத்து, கந்தக சத்து, துத்தநாக சத்து, சுண்ணாம்பு சத்து போன்றவையெல்லாம் பயிருக்கு மிக எளிமையாக கிடைச்சிருங்க. அதுக்கப்புறம் ட்ரைகோ கர்மா விரிடி, இதை வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தலாங்க. இது வந்து வேர் அழுகல், வேர் பகுதியில் இருக்கக்கூடிய வேறு அழுகலை வந்து நல்லா கட்டுப்படுத்துதுங்க. அதாவது நெல்லை நாற்று நடுறதுக்கு முன்னால் இந்த ட்ரைகோடெர்மா விரிடியில் முக்கி நினச்சி நட்டோம்னா இது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இது திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுடர் நிலையிலையும் கிடைக்குதுங்க. பவுடராக இருந்தால் 1 ஏக்கரா 2 கிலோ யூஸ் பண்ணிக்கிங்க. திரவ நிலையாக இருந்தால் 1 ஏக்கராவுக்கு 1 லிட்டர் போதுங்க. அடுத்தபடியாக சூடோமோனாஸ், 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ, இது வந்து வாடல் நோய், அழுகல் நோய், கருகல் நோய், புள்ளி நோய் போன்ற நோய்களை தடுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியமாகும். இதை வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்ததுக்கு முன்னால் சூடோமோனாஸையும் பயன்படுத்தலாம். அப்புறம் வந்து

0: வாடல் நோய் நோய் வந்தாவே இதை பயன்படுத்தலாங்க. இதுவும் வந்து திரவ நிலையிலையும் கிடைக்குது, பவுடர் நிலையிலையும் கிடைக்குதுங்க. அதுக்கு அடுத்தபடியாக பெவீரியா பேசியானா, இது எவ்வளோ, 1 ஏக்கருக்கு 1 கிலோ. இது எதுக்குன்னா காய்ப்புழுக்களை கட்டுப்படுத்துதல். கத்திரியில் காய்ப்புழு வரும், பருத்தியில் காய்ப்புழு வரும், மற்றும் பல்சஸில் காய்ப்புழு வரும். இந்த காய்ப்புழு கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பெவீரியா பேசியானா என்ற மருந்தை வந்து இயற்கை உயிர்கொல்லியை வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ வீதம் நீங்கள் பயன்படுத்தலாங்க. பேசிலஸ் மைசிஸ் என்றது வந்து 1 ஏக்கராவுக்கு 2 கிலோ பயன்படுத்தினாங்க. இது எதுக்குன்னா இது வந்து நூற்புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப பயன்படுத்துதுங்க. அடுத்தபடியாக வெர்டிசிலியம், இது வந்து 1 ஏக்கராவுக்கு 1 கிலோ. பயிரில் வரக்கூடிய சாறு உறிஞ்சும் பூச்சியை பூரா நிச்சயமாக இது கட்டுப்படுத்துதுங்க. அதே மாதிரி மைக்கோ ஒரைசா என்றது வந்து புழுக்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப நல்ல வேலை செய்யுதுங்க. இதுவும் வந்து நம்ம வந்து தொழு உரத்தோட 1 கிலோ மைக்கோ ரைசத்தை நல்லா கலந்து போட்டோம்னா இந்த பூச்சி அந்த புழு பூரா போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒட்டு பொறி 1 ஏக்கராவுக்கு 15 லிருந்து 20 வைக்கிறேங்க. இதன் மூலம் நமக்கு இந்த மஞ்சள் ஒட்டு பொறி வைக்கிறதுனால என்ன நன்மைனா, பயிரில் பறக்கும் வெள்ளை தத்து பூச்சி போன்றவற்றை அழிச்சிருங்க. அதே மாதிரி ப்ளூ ஊதா பொறி இருக்குதுங்க, இதுவும் 1 ஏக்கராவுக்கு 5 லிருந்து 10 பறக்கும் பூச்சிகளையும் வெள்ளை ஈக்களையும் இது நல்லா கட்டுப்படுத்துறதுங்க. அதுக்கப்புறம் இனக்கவர்ச்சி பொறி ஃபெரமோன் டிராப் 1 ஏக்கராவுக்கு 6 வைக்கணுங்க. இதனால் வந்து நமக்கு காய்கறி பயிரில் இருக்கும் பல வண்டு, முருங்கையில் இருக்கும் பல வண்டுகளை கவர்ந்து கட்டுப்படுத்துறீங்க. அதுக்கப்புறம் சூரிய ஒளி பொறி இன்னு நம்ம வந்து சோலார் லேம்ப், இதை 1 ஏக்கராவுக்கு 2 3 வச்சோம்னா இது இரவு நேரத்தில் சாயந்தரம் 6 லிருந்து 9 வரைக்கும் எரியுங்க. இதன் மூலியமாக தீமை செய்யும் அனைத்து பூச்சிகளையும் இதில் கவர்ந்தெழுத்து அழிச்சிருங்க. இப்படி நம்ம இயற்கை சார்ந்த, நான் சொன்னேன் இல்லைங்களா, உயிர் உரங்கள், உயிர் பூஞ்சான கொல்லிகள், அதுக்கப்புறம் வந்து அசோஸ்பைரிலாம், பாசுவா பாக்டீரியா, சூடோமோனஸ், ட்ரைக்கோகர்மா விரிடி, பெவேரியா, வேமு, வெற்றிசல்யம், மஞ்சள் ஒட்டுப்பொறி, ஊதா நிறப்பொறி, அப்புறம் வந்து இனக்கவர்ச்சி பொறி, அப்புறம் வந்து சோலார் லேம், இவை அத்தனையும் பயன்படுத்தினீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் நீங்கள் நல்ல மகசூல் எடுப்பீங்கன்னு என கூறிக்கொண்டு, இதில் ஏதேனும் ஐயம் இருந்தால் 9 7 5 1 5 0 6 5 2 1 எண்ணுக்கு ஐயம் போக்கி நாளை இன்னொரு தொழில்நுட்பத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். வழங்கினார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:25 வயல்வெளி மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள் ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சி சர்மிளா பாரதி அவர்களுடன் நேர்முகம்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி பொம்மடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன்

0: நடைபெறுகிறது.
1: தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்லோவில் நடைபெற்ற இந்திய நார்வே வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது முதல் இந்த முன்னேற்றம் காணப்படுவதாக பாராட்டு தெரிவித்தார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் 100 பில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டு இலக்கை அடைவதற்கும் அதன் காரணமாக இந்தியாவில் 10 லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் சம்பந்தப்பட்ட இருதரப்பினரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டார். கப்பல் கட்டுமானம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதார தொழில்நுட்பம், முக்கிய கனிம வளங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றில் இந்தியாவில் நார்வேயின் முதலீடுகளை அதிகரிக்குமாறு அவர் ஊக்கப்படுத்தினார். இரு நாடுகளின் வர்த்தகர்களும் புதிய கூட்டாண்மைகளை ஏற்படுத்தவும் பொருளாதார ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் திரு மோடி வலியுறுத்தினார். இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா நார்வே நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளிடையே பல்வேறு ஒப்பந்தங்களும் கையெழுத்தானது. 50க்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள், இந்தியா நார்வே நாடுகளைச் சேர்ந்த 250க்கும் மேற்பட்ட வர்த்தகம் மற்றும் ஆராய்ச்சித்துறை பிரதிநிதிகளும் மாநாட்டில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் தமது நார்வே பயணத்தை முடித்துக் கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக இன்று இத்தாலி தலைநகர் ரோம் சென்றடைகிறார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமது துறை பொறியாளர்களுடன் நேற்று ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். மக்கள் நலத்திட்டங்களுக்கு தேவையான புதிய பணிகளை கண்டறிந்து பரிந்துரைக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீர்வளம் தொடர்பான அனைத்து பணிகளையும் விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு அவர் வலியுறுத்தியதாகவும், இத்துறையில் மேற்கொள்ளப்படும் திட்டப்பணிகளில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டதாக அந்த செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஊரக வளர்ச்சி மற்றும் ஊரகத்துறையில் மாநில அரசின் பங்களிப்புடன் கூடிய மத்திய அரசு திட்டங்கள் குறித்து அத்துறையை சார்ந்த உயர் அலுவலர்களுடன் அமைச்சர் திரு ஆனந்த் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நிதிக்குழு மானியம் மற்றும் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் குறித்தும் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக மற்றொரு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனம் ஆகியவற்றின் பணிகள் குறித்து மாநில வர்த்தகத்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். சென்னையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை, சரக்கு போக்குவரத்து, சிறப்பு தொழிற்பூங்காக்கள், நகர எரிவாயு விநியோக திட்டம் உள்ளிட்டவற்றின் செயல்பாடுகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். சிப்காட் நிறுவனத்திற்கு தொழிற்பூங்காக்களுக்கான நில எடுப்பு பணிகள் குறித்து அவர் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் விருதுநகர் மாவட்டத்தில் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பயிலும் மாணவர்கள் தொழில் நிறுவனங்கள் பயன்பெறும் வகையில் ஆராய்ச்சி மற்றும் திரு

0: மேம்பாட்டு மையம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்குமாறு செல்வி கீர்த்தனா அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் பரவியுள்ள எபோலா வைரஸால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் தலைவர்கள் கேட்டுக் கொண்டதற்கிணங்க ஈரான் மீதான ராணுவ தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் தலைமை செயல் அதிகாரியாக திரு சௌரப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டார். பாபநாசம் தாமிரபரணி ஆற்று பகுதியில் துணி கழிவுகளை வீசுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நெல்லை மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் எச்சரித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே குட்டையில் குளிக்க சென்ற பள்ளி மாணவர்கள் 2 நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கோவை மாவட்டம் இருகூர் அருகே பள்ளி மாணவனை தாக்கி கொன்ற வழக்கில் சக மாணவர் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் 200 மாணவர்களுக்கு காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம், போதைப் பொருட்கள் மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை ஒழித்தல் தொடர்பாக பல்வேறு துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திரு சதீஷ் ஆய்வு மேற்கொண்டார். பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பிறக்கும் குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ் பெற்றோரின் வாட்ஸ்அப் எண்ணிற்கு நேரடியாக அனுப்பப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்றது. சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்பிற்கு 180 எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 விக்கெட்களை இழந்து இந்த இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறவுள்ள போட்டியில் ராஜஸ்தான் அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 ஹாக்கி போட்டியின் 3 ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியில் கேத்தன் குஷ்வாகா 2 ஆகாஷ்தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகருணன் MR அர்ஜுன் இணை பிரான்ஸ் இணையை எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றில் இந்தியாவின் அஸ்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் கேரளா 2-1 என்ற கோல் கணக்கில் கோவா அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்வே இடையே இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலன் பயக்கும் திட்டங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் 1 இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து

நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது 102.5 மற்றும் 103.7.

0: தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
2: வணக்கம் நேயர்களே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடுவோம் மலாலயமே நிகழ்ச்சி. இன்றைய மலாலயமேஷன் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் வி சுகானா. வணக்கம் சுகானா.
3: வணக்கம் சார்.
2: சுகானா எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்குமா. சுகானா ஏன் இப்படி டல்லா இருக்கீங்க? காலையில சாப்பிடலையா?
3: சாப்பிட்டேன்.
2: சரி, எத்தனாவது படிக்கிறீங்க?
3: ஒன்னாவது.
2: சரி, எங்க இருக்குது உங்க ஸ்கூலு? எப்படி போறீங்க நீங்க பள்ளிக்கெல்லாம்?
3: வண்டியில தான் வருவோம்.
2: வண்டியிலயே போயிடுறீங்க, குடு குடுன்னு. சரி, அப்பா பேர் என்ன சுகானாவுக்கு?
3: அப்பா பேர் வினோத்குமார்.
2: அம்மா பேரு?
3: சுமித்ரா.
2: சரி, என்ன பண்றாரு வினோத்குமார் அப்பா? பெரிய பெரிய வீடெல்லாம் அப்பா கட்டுவாரா? சரி, அவரு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது உனக்காக என்ன வாங்கிட்டு வருவாரு?
3: ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க.
2: ஓ, ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. இந்த ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வர மாட்டாரா?
3: வாங்கி கொடுப்பாங்க சில டைம்.
2: சரி சுகானா, என்ன சொல்ல போறீங்க?
3: ரைம்ஸ்
2: பாடுங்க சத்தமா.
3: நிலா பாரு, நிலா பாரு, நீலவானிலே நாம் நடக்க, நாம் நடக்க கூட வந்திருமே, வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் எதுமில்லை, வானில் மேகம் மறைந்த மோது வானில் நின்றதில்லை, நிலா போல நிலா போல உலா போகலாம், நீலவானில் நீலவானில் நீந்தி மகிழலாம்.
2: நீந்தி மகிழ அழகா பாட்டீங்க. உங்களுக்கு நீச்சல் தெரியுமா?
3: தெரியாது.
2: ஏன் தெரியாது? இங்கே தானே காவிரி ஆறு ஓடுதுல, நிறைய பேர் கற்றுக்குவாங்களே, நீங்கள் கற்றுக்க விருப்பப்படலையா?
3: இல்லை.
2: சரி, அடுத்து வந்து நீ உனக்கு வந்து ஆத்திச்சூடி தெரியுமா? நம்ம கேள்விப்பட்ட அந்த ஆத்திச்சூடி சொல்லுங்க.
3: ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கனவு, ஈவது விளக்கு, உடையது விளம்பு, உக்கமது கைவிட, என்னதும் திகழும், ஏற்பது இகழ்ச்சி, அயமிட்டு உள் ஒப்புறது ஒழுகு, ஓதுவது ஒளிய, அவ்வையம் பேசு அறம் சுருக்கு அவ்வையார்.
2: சார், அழகாக பாட்டிங்க. சரிங்க சுகானா, இப்போ சின்ன குழந்தை இருக்கீங்கல்ல, அமைதியாக பூங்காவன மாதிரி. அடுத்து பெரிய பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க?
3: டீச்சர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்.
2: டீச்சராக என்ன பண்ணுவீங்க?
3: சொல்லிக் கொடுக்க போகிறேன்.
2: சரிங்க சுகானா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பலை 102.5 உங்களுடைய மனமாற வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
3: நன்றி.
2: இனிய நேர்களே, இன்றைய மலாலய மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை எஸ் வி சுகானா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.
4: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
5: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்ட், என்ன ரோட், சேலம்.

0: நேய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 7 மணி.
1: இந்த நேரம்
0: அம்மேர்களை இந்த பொன்னான நேரத்தில் நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
2: தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று மே 19. இளம் வயதிலேயே மகாத்மா காந்தியின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு சுதந்திர போராட்டங்களில் பங்கு கொண்டு சிறைக்கு சென்றவர்.
5: இந்திய சுதந்திரத்துக்கு பிறகு பல பணிகளை செம்மனே செய்த சிறந்த நிர்வாகியும் ஆவார்.
4: சுதந்திரத்திற்கு பிறகு பிரிந்து உருவான ஆந்திர பிரதேச மாநிலத்தின் முதல் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்.
5: மக்களவை உறுப்பினராகவும் பல்வேறு துறைகளில் மத்திய அமைச்சராகவும் மக்களவை சபாநாயகராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றினார்.
4: 1977 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியின்றி 6வது குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார்.
5: இந்திய மேனாள் குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டி பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1913.
5: பிரபல தென்னிந்திய திரைப்பட பின்னணி பாடகி.
4: தென்னிந்தியா முழுவதும் பல கச்சேரிகளை செய்துள்ளார்.

0: ஞான கோகிலம், ஞானமணி, தமிழக அரசின் கலைமாமணி உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார்.
1: பத்மபூஷன் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
0: கேரள மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட பிரபல திரைப்பட பின்னணி பாடகி பி. லீலா பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1934.
0: கவிஞர், விமர்சகர், நாடக ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இயக்குனர், நடிகர், எழுத்தாளர் என படைப்பு களத்தில் முத்திரை பதித்தவர்.
1: இங்கிலாந்தில் தத்துவம், அரசியல் மற்றும் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றார்.
0: கன்னட மொழியில் நாடகங்களை எழுதி இயக்கினார்.
2: கொடோ 3 ரூபாய்
1: நாட்டின் சிறந்த நாடக ஆசிரியர்களில் ஒருவராக வளர்ச்சி அடைந்தார்.
0: இவரது நாடகங்கள் ஆங்கிலம் உட்பட பல இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது.
1: தொடர்ந்து பல கன்னடம் மற்றும் இந்தி திரைப்படங்களை இயக்கினார்.
0: இவரது பல திரைப்படங்கள் ஆவண திரைப்படங்களுக்கு தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகள் கிடைத்துள்ளன.
1: சங்கீத நாடக அகாடமி விருது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது உள்ளிட்ட ஏராளமான விருதுகளை பெற்றுள்ளார்.
0: பிரபல நாடக ஆசிரியரும் நாடக திரைப்பட இயக்குநருமான கிரிஷ் கர்னாட் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1938.
0: ஆங்கிலத்தில் எழுதும் இந்திய எழுத்தாளர்களில் ஒருவர்.
1: குழந்தை இலக்கியத்திலும் முன்னோடியாக கருதப்பட்டார். 300 அதிகமான சிறுகதைகள், கட்டுரைகள், புதினங்களும், குழந்தைகளுக்கான 30 நூல்களும் எழுதியுள்ளார். சாகித்ய அகாடமி விருதும் பத்மஸ்ரீ விருதும் பெற்றார்.
0: 2014 பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த பிரிட்டானிய வம்சாவளியில் பிறந்த எழுத்தாளர் கவிஞர் ரஸ்கின் பாண்ட் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1934.
0: தமிழ் திரைப்பட நடிகர், பூவிலங்கு திரைப்படம் மூலம் 1984 தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர்.
1: 60 மேற்பட்ட திரைப்படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார்.
3: ஒரு பொண்ணை பார்த்த உடனே வர்றது 100% காதல். நான் உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லும்போதே 50% காதல் போயிடும். நானும் உன்னை காதலிக்கிறேன்னு அந்த பொண்ணு சொன்ன உடனே மறுபடியும் 20% காதல் போயிடும். காதலிச்ச ரெண்டு பேர் சேர்ந்து வாழும்போது 25% தான் காதல் வாழும். சேர்ந்த காதலுக்கு 25 மார்க்,

0: சொன்ன காதலுக்கு 50 மார்க், சொல்லாத காதலுக்கு தான் நண்பா 100 மார்க்.
1: கடல் பூக்கள் திரைப்படத்திற்காக தமிழக அரசின் சிறந்த நடிகர் விருது பெற்றார். பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட திரைப்பட நடிகர் முரளி பிறந்த தினம் இன்று.
2: ஆண்டு 1964.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், இபி ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: இனிய நேர்களை, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் MA வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை.
6: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாச ராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
8: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
9: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
10: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
9: அனில் சோயா சங்க்ஸ்.
11: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லேப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
12: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் and autonomous institution, Sandagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 50 9984.
13: முடிஞ்ச எது முடிஞ்சது?
14: ஸ்ரீனி சார், நீங்களா?
13: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
15: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
13: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
16: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
17: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
5: தொடர்ந்து கேட்கலாம் தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் நேற்றைய விலை நிலவரம். அதிகபட்ச விலையாக 695 ரூபாயும், குறைந்தபட்ச விலையாக 293 ரூபாயும், சராசரி விலையாக 524 ரூபாயும் நேற்றைய தினம் விலை போனதாக தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் ஆய்வாளர் தெரிவிக்கின்றார்.
18: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
19: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
20: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
21: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
22: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
23: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
24: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
18: SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. SK மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை, அரசு கலைக்கல்லூரி எதிரில், தர்மபுரி.
25: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கா. ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப், ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.

0: ஆகாஷ் சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
1: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
0: தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் JS லீல வினோதன்.
2: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். வாழ்க்கையில் நாம் சில பொருட்களை பயன்படுத்துகிறோம், பல பொருட்களை பயன்படுத்தாமலேயே இருந்து விடுகிறோம். பொருட்களை பயன்படுத்த வேண்டும். மூளை உள்ளிட்ட அனைத்தையும் பயன்படுத்தினால்தான் அது மென்மேலும் வளர்கிறது, வலு அடைகிறது என்று அறிஞர் பெருமக்கள் சொல்கிறார்கள். எதை பயன்படுத்தாமல் இருந்தாலும் அது சிதைந்து போவது இயல்பு. அழகாக ஒரு வீட்டை கட்டுகிறோம், பளிங்கு கற்களை பதித்து மெருகேற்றுகிறோம், தேக்கு மரத்தால் அங்கிருக்கும் கதவுகளின் தேகத்தை செய்கிறோம், அழகான வண்ணங்களால் பூசி பொலி ஊட்டுகிறோம், விழா நடத்துகிறோம், வந்தவர்கள் அனைவருமே வாய் திறந்து பார்க்கிறார்கள், அடியே அப்பா இப்படியோர் வீட்டை இதுவரை கண்டதில்லை என்று மெச்சி மேனி சிரிக்கிறார்கள். ஆஹா, அனைவரும் பாராட்டிவிட்டார்கள். நாம் புலங்கினால் அழுக்காகி விடுமே, பளிங்குத்தரை பாலாகிவிடுமே, வண்ண சுவர் மீது எண்ணெய்ப்பட்டு அழகு சிதையுமே, தேக்கு கதவுகள் அடிக்கடி திறந்தால் பொலிவை இழக்குமே என்று எண்ணி அதை பூட்டியே வைத்திருந்தால் அந்த வீட்டில் பெருச்சாளிகள் பெருக்கெடுக்கும், பல்லிகள் குடிபுகும், பாம்புகள் அடைக்கலம் தேடும், தேரைகள் புகுந்து விளையாடும். பயன்படுத்தப்படும் போதுதான் கட்டடம் இல்லமாகிறது. கத்தியை பயன்படுத்தினால் மட்டுமே அது பளபளப்பாக இருக்கும். அழகான கத்தி, வெளிநாட்டிலிருந்து வாங்கியது, பிடியே எத்தனை நேர்த்தியாக இருக்கிறதே! யானை தந்தத்தால் செய்த பிடி, உலகின் ஒப்பற்ற எக்கை கொண்டு செய்த முனை, இதை காய் அறுப்பதற்கும் கனி அறுப்பதற்கும் பயன்படுத்தினால் அழுக்கடைந்து போகுமே என்று அதை செம்மர பெட்டியில் பூட்டி வைத்தால் அந்த கத்தியானது விரைவில் துருபிடித்து பாலாய் போகும். நம்முடைய உடலும் மனமும் அப்படித்தான். அது ஒரு வீணையை போன்றவை. சிலர் அறிவை அமுக்கி வைக்கிறார்கள். தங்களுக்கு தெரிந்ததை யாரோடும் பகிராமல் கமுக்கமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் அறிவும் புழுதியில் எரிந்த வீணை போன்றதே. அறிவை பகிரும் போதுதான் அது இசை ஆகிறது. இந்த மண்ணிலே எல்லோரும் அறிவோடும் ஆற்றலோடும் பிறக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தையும் அசாத்திய திறமைகளோடு இந்த மண்ணில் உதயமாகிறது. அதற்கு சுடர்மிகும் அறிவு இருக்கிறது. அந்த அறிவை நாம் தூண்டிவிடுகிறோமா, தூண்டிவிடப்பட்ட அறிவை நாம் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் கேள்வி. அறிவும் ஆற்றலும் மட்டுமல்ல, சிலருடைய செல்வமும் புழுதியில் எரிந்த வேணையைப் போலவே இருக்கின்றது. கருமிகளுடைய செல்வம் அவர்களுக்கே பயன்படாத புழுதியில் எரிந்த வீணை. உடலுக்கு ஒரு நோய் வந்தால் கூட ஐயோ காசு செலவாகிவிடுமே என்று சிகிச்சையை தள்ளி போடுபவர்கள் பலர் உண்டு. கருமிகளுடைய பணம் வெறும் கண்களில் பார்க்கும் வங்கி கணக்கு எண்களாக இருக்குமோ தவிர கைகளில் புரளும் கற்றை நோட்டுகளாக இருக்காது. உயிர் போனாலும் அவர்கள் ஒருவருக்கும் உதவாமல் மண்ணுக்குள் மடிந்து போவார்கள். அவர்களால் எதையும் அனுபவிக்க முடியாது. பலருக்கு மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். அந்த இருள் அகலும் நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் JS லீல வினோதன்.
1: தர்மபுரி புதிய பேருந்து நிலையத்தில் ஸ்ரீ ரங்கா மெடிக்கல் திறக்கப்பட்டுள்ளது. 20% சலுகை விலையில் அனைத்து விதமான மருந்துகளும் கால்நடைகளுக்கு தேவையான மருந்துகளும் கிடைக்கிறது. ஸ்ரீ ரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி மற்றும் கலெக்டரேட் ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் இரத்த பரிசோதனை நிலையம்.
3: முட்டைக்கோசை, முருங்கைக்கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலை, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, சீனிக்கிழங்கு, வெண்டைக்காய், வாழைக்காய், வெங்காயம், பீட்ரூட், புடலங்காய், பாவக்காய், தக்காளி, கேரட்டு.
4: தர்மபுரி உழவர் சந்தையில் இன்று தக்காளி 36 ரூபாய், கத்திரிக்காய் 26 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 68 ரூபாய், கொத்தவரை 38 ரூபாய், முள்ளங்கி 24 ரூபாய், பச்சை மிளகாய் 36 ரூபாய், சுரைக்காய் 15 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 70 ரூபாய், புடலங்காய் 30 ரூபாய், பேர்க்கங்காய் 35 ரூபாய், சர்க்கரை பூசணி 25 ரூபாய், சிறிய வெங்காயம் 44 ரூபாய், பெரிய வெங்காயம் 24 ரூபாய்.

0: கேரட் 60 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், பீன்ஸ் 138 ரூபாய், முட்டைக்கோஸ் 38 ரூபாய், பூண்டு 180 ரூபாய், இஞ்சி 148 ரூபாய், மொச்சை 50 ரூபாய் விலை போனது. தொடர்ந்து கேட்கலாம் தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தல்களுக்கு இந்தியா அடிப்பணியாது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 5 நாடுகள் பயணத்தின் இறுதிக்கட்டமாக இன்று இத்தாலி செல்கிறார். அங்கு அவர் இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அந்நாட்டு அதிபர் திரு சர்ஜோ மாட்டரெல்லாவையும் அவர் சந்தித்து பேச உள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, போக்குவரத்து உள்ளிட்டவை குறித்து பிரதிநிதிகள் நிலையிலான பேச்சுக்களில் பிரதமர் பங்கேற்க உள்ளார். இந்தியா இத்தாலி இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை மேலும் ஊக்குவிக்கும் வகையில் வர்த்தக தலைவர்களுடன் திரு மோடி விவாதிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் திறன், வலிமை மற்றும் நம்பிக்கைக்கான சான்றாக திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர் அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிப்பணியாது என்றும் எந்தவொரு எதிர்த்தாக்குதலுக்கும் தக்க பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாகவும் கூறினார். செமிகண்டக்டர் துறையில் இந்தியா விரைவாக முன்னேறி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் செழுமைக்காக இந்தியாவுடன் இணைந்து செயல்படுமாறு சர்வதேச சமூகத்திற்கு அவர் அழைப்பு விடுத்தார். நாட்டை கட்டமைப்பதற்கான பணிகளில் பங்கேற்குமாறு இந்திய வம்சாவளியினரை திரு ராஜ்நாத் சிங் கேட்டுக்கொண்டார். கிழக்கு பிராந்திய வேளாண் மாநாடு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று நடைபெறுகிறது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தலைமையில் நடைபெறும் இம்மாநாட்டில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பது குறித்தும் வேளாண் துறையின் வளர்ச்சியை மேம்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் செயலாக்கம் குறித்து ஆய்வு செய்யப்படுகிறது. அத்துடன் தோட்டக்கலைத் துறையில் உள்ள வாய்ப்புகள், வேளாண் கடன் அட்டை தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்டவை தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதங்கள் நடைபெறவுள்ளது. தாய்லாந்து, ஈரான், நெதர்லாந்து, ஸ்வீடன், மொரீஷியஸ் நாடுகளின் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் மற்றும் பிரதிநிதிகளுடன் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா ஜெனீவாவில் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் டிஜிட்டல் சுகாதாரம், மருந்து உற்பத்தி, உலகளாவிய சுகாதார மேம்பாடு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து தாம் அவர்களுடன் விவாதித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பு புதுமை கண்டுபிடிப்பு, சுகாதாரத்துறையில் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் இந்தியாவுடனான கூட்டாண்மை மேலும் வலுப்படுத்தியிருப்பதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கோடைகால பயிர் சாகுபடி கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடும்போது சராசரியாக 3.07% அதிகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வேளாண் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பருப்பு வகைகள் 24.97 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சிறுதானியங்கள் 16.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிற்கும் சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பயிர்களும் நடப்பாண்டில் இதுவரை 83.08 லட்சம் ஹெக்டேர் அளவிற்கு சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாக வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நீதிபதி நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக்குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது.

விசாரணைக் குழு தலைவரும் உச்சநீதிமன்ற நீதிபதியுமான அரவிந்த் குமார், மும்பை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசேகர், கர்நாடக உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பி வி ஆச்சாரியா ஆகியோர் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. இந்திய குடிமைப் பணி முதல்நிலை தேர்வுக்கு பின் விடைக்குறிப்பு வெளியிடப்படும் என்று மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய தலைவர் டாக்டர் விஜயகுமார் அறிவித்துள்ளார். தேர்வில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் முதல் முறையாக நடப்பாண்டு முதல்நிலை தேர்வு முடிந்தவுடன் தற்காலிக விடைக்குறிப்பு வெளியிடப்பட இருப்பதாக அவர் கூறியுள்ளார். இது தொடர்பாக முறையீடுகள் ஏதேனும் இருப்பின் இம்மாதம் 31 தேதி வரை மத்திய குடிமைப் பணியாளர் தேர்வாணைய இணையதளத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் வாங்குவதற்கு உச்சவரம்பு விதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் தகவல் தவறானது என்று பத்திரிகை தகவல் அலுவலகம் தெளிவுபடுத்தியுள்ளது. சண்டிகரில் பெட்ரோல் மற்றும் டீசல் போதுமான அளவு கையிருப்பு இருப்பதாகவும் எரிபொருள் விற்பனையில் எந்த கட்டுப்பாடுகளும் விதிக்கப்படவில்லை என்றும் சண்டிகர் நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக பத்திரிகை தகவல் அலுவலகம் கூறியுள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. இடூரி மற்றும் வடக்கு கிவு மாகாணங்களில் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. சுமார் 300 பேருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. காங்கோ நாட்டின் அண்டை நாடான யுகாண்டாவில் எபோலா வைரஸ் தொற்று காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ளார். மற்றொருவரை தனிமைப்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நோய் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நிபுணர் குழுவை உலக சுகாதார அமைப்பு காங்கோ நாட்டிற்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கம்போடியாவில் அதிக சம்பளத்திற்கு வேலை வாங்கி தருவதாக பொய் வாக்குறுதிகளை அளித்து பணம் பெற்று மோசடி செய்ததாக தமிழகத்தில் மதுரையைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூரை சேர்ந்த பாதிக்கப்பட்ட ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 3 அவர் இந்த மோசடியில் ஈடுபட்டதும் 100 மேற்பட்ட இளைஞர்களை சட்டவிரோதமாக கம்போடியாவிற்கு அனுப்பி வைத்ததும் காவல்துறை விசாரணையில் தெரியவந்தது. பின்னர் இந்த இளைஞர்கள் கம்போடியாவில் சைபர் குற்றத்தில் ஈடுபடும் கும்பலிடம் சேர்க்கப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் சென்னையில் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப், ராஜஸ்தான், தெலங்கானா ஆகிய பகுதிகளிலும் வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்று கூறியுள்ளது. நாட்டின் வடமேற்கு பகுதியில் அடுத்த 3 அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளம் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எபோலா வைரஸ் பாதிப்பு ஏதுமில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வைரஸ் தொடர்பான பாதிப்பு இல்லை எனினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்காணிப்பு மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு எபோலா வைரஸ் தொடர்பாக பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்ததை தொடர்ந்து மத்திய அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக கூறப்பட்டுள்ளது. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டுள்ள காங்கோ மற்றும் யுகாண்டாவிலிருந்து வரும் பயணிகள் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து பொதுமக்களும் ஊடகங்களும் அச்சமடையவோ அல்லது தவறான தகவல்களை பரப்பவோ வேண்டாம் என்று சுகாதார அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாட்டின் பொது சுகாதார அமைப்பு எந்தவொரு சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சகம் மற்றும் உலக சுகாதார அமைப்பு வெளியிடும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை கடைபிடிக்குமாறும் மக்களை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. போபாலில் நடைபெற்ற இப்போட்டியின் கேத்தன்ஸ் குஷ்வாகா 2 ஆகாஷ் தீப், ஷாருக் அலி, ரோமித் பால், அன்ஷ் பகுத்ரா ஆகியோர் தலா 1 அடித்தனர். 4 கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா 1 வென்று சமநிலையில் உள்ளன. 4வது மற்றும் இறுதிப் போட்டி நாளை நடைபெறவுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணி 5 வித்தியாசத்தில் சென்னை அணியை வென்று பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. சென்னையில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 இழப்பிற்கு 180 எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் 19 5 இழந்து இலக்கை எட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்தாலியில் அந்நாட்டு பிரதமர் ஜார்ஜியோ மெலோனியுடன் இன்று இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். அணு ஆயுத அச்சுறுத்தலுக்கு இந்தியா அடிபணியாது என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீதிபதி

யஷ்வந்த் வர்மா மீதான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதிகள் விசாரணைக் குழு தமது அறிக்கையை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவிடம் சமர்ப்பித்துள்ளது. காங்கோ நாட்டில் எபோலா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 118 அதிகரித்துள்ளது. ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஹாக்கி போட்டியின் 3வது ஆட்டத்தில் இந்தியா 6-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், புளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும்.
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி HCL மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கோல் 9500.
10: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க. மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட் பம்ப்.
11: ஸ்டெர்வெட்டின் ஏர் டூ வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
12: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
13: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043-533-367.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
15: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
16: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
17: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
18: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
19: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
1: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
19: 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
4: மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
5: ஆக்சுவலி தாய்ப்பால் கொடுக்கறது இந்த முறையில தான் கொடுக்கணும், இவ்வளவு மணி நேரத்துக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கறது ரூலா நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு ஒரு குழந்தைக்கு தேவை வேற வேற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு தாய்க்கு எப்படி கொடுக்க முடியுமோ அதுவும் சில மாற்றங்கள் வரலாம். பட் ஜென்ரலாக குழந்தை பிறந்த உடனே அட்லீஸ்ட் 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்க சொல்லுவோம். ஒருவேளை குழந்தை

ஒரு மணி நேரத்துலயோ கேட்டதுன்னா கொடுக்கறதுல தப்பில்லை. ஆனால் பிறந்த குழந்தைக்கு முதல் ஒரு வாரத்துக்குள்ள அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி மதரை ஃபீட் பண்ண சொல்லுவோம். இது ஏன்னா முதல்ல வர 4-5 நாட்களில் அவ்வளோ தாய்ப்பால் வராது. இப்போ குழந்தை பிறந்த உடனே நிறைய பால் வருங்கிறது கிடையாது. ஒரு ஃபஸ்ட்டு 24 மணி நேரம், 48 மணி நேரம் ஆனப்புறந்தான் மில்க் ஓட குவான்டிட்டி அளவு ஜாஸ்தியாகும். அதனால இப்படி சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒரு நன்னா அந்த தாய்ப்பால் கொடுக்க

0: வந்து கிளஸ்டர் ஃபீடிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி, ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குடிக்கும், அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் தூங்கும். ஸோ இந்த இப்படிதான் கொடுக்கணும், இந்த முறையில தான் கொடுக்கணுங்கிறது ஒரு ரூலா நம்ம சொல்ல முடியாது. பட் இன் ஜென்ரல் அட்லீஸ்ட் ஒரு 2-3 hours ஒன்ஸ் கொடுக்கறது நல்லது. குழந்தை பிறந்த உடனே மோஸ்ட் காமன், இப்போ முதல் 2-3 நாள் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க இல்லையா, ஸோ நம்ம ரூமுக்குள்ளே போனோம்னா முதல்ல இப்போ தாயா இருக்கிற அவங்க சொல்றாங்களோ இல்லையோ, கூட இருக்கிறவங்க பாட்டி அவங்க எல்லாம் வந்து அத்தை யார் இருக்காங்களோ சொல்லுவாங்க, குழந்தை ரொம்ப அழுது டாக்டர், தாய்ப்பாலே பத்தலை. ஸோ இந்த தாய்ப்பாலே பத்தலை அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, முதல் யூஸ்வலாக குழந்தையோட எடை எப்படி கூடுறது இதுதான் நம்ம, இதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் முதல் 3-4 நாட்களில் எல்லா குழந்தைக்கும் எடை குறையும். கிட்டத்தட்ட ஒரு 200 கிராம் கிட்ட ஒரு நரமாச குழந்தைக்கு குறையலாம், 150-200 கிராம். அதனால முதல் 4-5 நாளில் எடை ஏறுறத வச்சுட்டு நம்ம தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து குழந்தை வந்து எவ்வளோ வாட்டி யூரின் போகிறது, ஸோ ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி அந்த நாப்பி சேஞ்ச்னு சொல்லுவோம், அப்போ தாய்ப்பால் பத்துறது. ஸோ குழந்தை வந்து டீஹைட்ரேட் ஆகலை, நல்லா ஹைட்ரேட்டடாக இருக்குது, சாப்பிட்டுட்டு ஒரு அளவுக்கு மோஸ்ட் டைம்ஸ் தூங்கிறது, ஃபைனலி வெயிட் கெயின் ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் தாய்ப்பால் பத்துறதுன்னு சொல்கிறதுக்கு அறிகுறி. குழந்தை அழறது அதனால தாய்ப்பால் பத்தலை அப்படிங்கிறது ரொம்ப காமன் க்வெஸ்சன். அது ஆக்சுவலி எப்போவுமே கரெக்ட் கிடையாது. ஏன்னா ஒரு பிறந்த குழந்தைக்கு வேற ஒரு விதத்துலேயும் எனக்கு வந்து வலி இருக்குது, இல்லை எனக்கு வந்து இது கேஸ் போகிற காலிக்னு சொல்லுவோம், கேஸ் பாஸ் பண்ணுறதுனால கோல்டாக இருக்கிறதுனால அழும். ஸோ அழறது எல்லாமே தாய்ப்பாலுக்காக கிடையாது, பட் ஆப்வியஸ்லி பால் பத்தலைனாலும் குழந்தை அழும். அதனால நம்ம அதை மட்டும் வச்சுட்டு சொல்ல முடியாது. இந்த மற்ற விஷயங்களை வச்சு தான் நம்ம பத்துறதா இல்லையான்னு சொல்ல முடியும். தாய்மார்களுக்கு தாய்ப்பால் அதிகமாக வரும், சில பேருக்கு கொஞ்சம் கம்மியாக வரலாம். விசிபிளாக நீங்கள் சொல்கிற மாதிரி எப்போவுமே பால் சுரக்கின்னு இருக்கும், ஒரு பக்கம் கொடுக்கும்போது இன்னொரு பக்கம் ஒழுகும். அப்போ அவங்களுக்கு வந்து ஓ எனக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது அவங்க உணர்வாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த மாதிரி சொட்டாது. இப்போ ஒரு குழந்தை ஆனாலும் குழந்தை குடிக்கும்போது அதுக்கு வேண்டிய பால் கிடைக்கும். ஏன்னா குழந்தை சக் பண்ணும்போது எவ்வளோ பால் அதுக்கு கிடைக்கிறதோ, நம்ம ஜஸ்ட் அழுத்தி பார்த்தா வருது வரலைங்கிறத வச்சுட்டு குழந்தைக்கு இவ்வளோதான் கிடைக்கிறதுன்னு நம்ம சொல்ல முடியாது. சில பேருக்கு ஜாஸ்தி, நிறைய விஷயங்கள்ல ரெண்டு பேருக்கு நடுவில் வித்தியாசங்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்னால, ஒத்தொத்தரோட அந்த உடம்பு வாகுனால எவ்வளோ தாய்ப்பால் வருதுங்கிறது வித்தியாசப்படும்.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் உமாராம் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: இன்றைய சந்தோஷ சாரலின் பொது அறிவுவினா, ஐந்தாம் தலைமுறை இலக ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஐந்தாம் தலைமுறை இலக ரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது?
1: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
2: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
2: அனில் சோயா சங்க்ஸ்.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.

0: கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
4: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
3: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி சேலம். தொடர்புக்கு 9524936156.
5: சந்தோஷ சாரலில் இடம்பெறும் முதல் பாடல் சூரரை போற்று என்ற திரைப்படத்தில் இருந்து. பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், சிநேகன் பாடல் வரிகளில், தி குரலில்.

0: மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சந்தோஷ சாரல் தொடரும் பாடல் வாதி என்ற திரைப்படத்திலிருந்து. இதோ இந்த இனிய பாடல் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில், தனுஷ் பாடல் வரிகளில், ஸ்வேதாமோகன் குரலில்.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
5: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: LN College of Pharmacy D-Pharm B-Pharmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கிக் கொண்டிருக்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
8: காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி அது. கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடல்களையும் கேட்டு ரசிக்கலாம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தோஷ சாரல். தொடரும் பாடல் விடுதலை என்ற திரைப்படத்தில் இருந்து. இதைய பாடல் இளையராஜாவின் இசையில், இளையராஜா அனன்யா பட் குரலில்.

0: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும். குமுதா மருத்துவமனை சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட்கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: தொடர்ந்து தருமபுரி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 நிலவரப்படி தண்ணீர் வரத்து வினாடிக்கு சுமார் 1200 கன அடியாக குறைந்துள்ளது.

கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் சந்தோஷ சாரல். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் நம்ம வீட்டு பிள்ளை என்ற திரைப்படத்திலிருந்து. இது வந்து இனிய பாடல் ஸ்ரேயா கோஷல் பிரதீப் குமார் குரலில், யுகபாரதி பாடல் வரிகளில் டி இமானின் இசையில்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
4: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கு

0: பள்ளிக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: இன்றைய சந்தோஷ சரல் நிகழ்ச்சியில் கேட்கப்பட்ட பொது அறிவுனா, ஐந்தாம் தலைமுறை இலகரக போர் விமானம் தயாரிக்கும் ஆலை எங்கு அமைக்கப்பட உள்ளது என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில், ஆந்திர பிரதேசத்தில் அமைக்கப்பட உள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் உள்ள புட்டபர்த்தி என்ற இடத்தில் அமைக்கப்பட உள்ளது. நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர், இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று மே 19, நாளுக்கு நாள் நம்முடைய நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற நேயர்கள் சில புதிதான ஐயங்களை எழுப்புவது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவர்கள் தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒன்றை விட அது குறித்து அவர்கள் தொடர்ந்து சிந்தித்தும் கொண்டிருக்கிறார்கள் என்பது இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பூட்டுவதாக, நம் சிந்தனைக்கு செறிவூட்டுவதாக அமைந்து விடுகிறது. நீங்கள் சொன்னீர்களே, நன்னெறியிலிருந்து ஒரு பாடலை, அது கண்ணை மட்டும் சொல்லுவதாக இருக்கிறது என்று ஒரு பாடலை சொல்லியீர்களே, அதில் நாக்கை பற்றியும் ஒரு பாட்டு இருக்கிறதே என்று ஒரு நண்பர், இலக்கிய நண்பர் என்னிடத்தில் கேட்டார். வியப்பாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஆமாம், நீங்கள் சொல்லுவது நன்னெறியின் முதல் பாடலை தானே என்றேன். ஆமாம், சரியாக சொல்லிவிட்டீர்களே என்றார். அதில் சொல்லக்கூடிய உறுப்பு நாக்கு. நாக்கு மிக வலிமையான ஆயுதம், எலும்பு இல்லாத ஒரு உறுப்பு. ஆனால் எலும்பும் சதையும் தேய்ந்து போனதற்கு பின்னாலும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் நிலையாக வாழ்ந்தான் என்பதை அடையாளப்படுத்தி தரக்கூடிய, புகழுக்கான பீடத்தை உருவாக்கி தரவல்ல சிறந்த ஆயுதம் அது என்பதை அந்த பாடல் சொல்லிவிடுகிறது. நாக்கை போல் பிறரை புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு கருவி உலகத்தில் வேறெதுவும் இருக்க முடியாது. எல்லோரையும் புகழ்ந்து பேசுகிற அந்த நாக்கு எப்பொழுதேனும் தன்னைத்தானே புகழ்ந்து பேசியதாக ஒரு சரித்திரம் உண்டா என்று சிந்தித்து பார்த்தால் வியப்பாக இருக்கும். கண் தன் அழகை தன் முன்னால் இருக்கிற கண்ணாடியின் மூலமாக தானே பார்த்துக் கொள்கிறது. ஆனால் நாக்கு எந்த இடத்திலும் தன்னை வழிகாட்டிக் கொள்ளாது. பல நேரங்களில் மௌனமாக இருந்து காரியம் சாதித்து விடும். சில நேரங்களில் சட்டங்களை இட்டு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும். அவ்வளவு வலிமை வாய்ந்த நாட்டினுடைய முழு வடிவத்தை கூட நாம் இதுவரைக்கும் சரியாக பார்த்ததில்லைதான். மருத்துவரிடம் காண்பிக்கிற பொழுது நாக்கு தெரிவதில்லை. நாக்கின் மூலமாக உடம்பில் இருக்கக்கூடிய நோயின் அடையாளங்கள் தான் தெரிகின்றன. நம்மையும் அறியாமல் நாம் தவறு செய்துவிட்டால், தப்பி சொல்லிவிட்டால் நாக்கு பல்லினாலே கடிபடுவதற்கு தன்னை ஈடுகொடுத்து கொண்டு அதற்கான தண்டனையும் அனுபவித்து விடுகிறது. கண்ணை கூட நாம் ஒரு வகையில் பாராட்டி விடலாம், மிகைப்படுத்தி சொல்லலாம். ஆனால் நாக்கு ஒரு தியாகியாக இருந்து செயல்படுகிறது என்கிற அழகை சொல்லுகிற பொழுது இந்த அனுபவத்தை சிவபிரகாச சுவாமிகள் உற்று கவனித்ததனாலே தான் இந்த பாடலை பாடியிருப்பார் என்று தோன்றுகிறது. என்றும் முகம்பன் இயம்பாதவர் கண்ணும் சென்று பொருள் கொடுப்பர் தீதத்தோர் என்று சொல்லுகிறார். தன்னிடத்தில் முகஸ்துதியாக பாராட்டு மொழி சொல்லி புகழ வேண்டும் என்று யாரையும் எதிர்பார்க்காமல் துன்பப்படுகிறவர்களுக்கு தானே சென்று பொருள் கொடுப்பவர்கள் தீதற்றவர்களாக இருக்கிறார்கள். தீதற்றவர்கள் அவர்தான் கொடுப்பார்கள் என்று சிவபிரகாச சுவாமிகள் சொல்லுகிறார். துண்டு சுவை பூவின் பொலிகுழலாய் என்று ஒரு பெண்ணை வெளித்து அழைத்து அவர் சொல்லுகிற நீதிக்கு பின்னால் அவர் எடுத்து காட்டுகிற புகழ்மொழி இதுதான். பூங்கை புகழவோ நாவிற்கு உதவும் நயந்து என்று கேட்கிறார். எல்லோரையும் புகழ்ந்து பேசுகிற நாக்கு தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது இல்லை, தன்னை புகழாதவர்களையும் அந்த நாக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுபோலத்தான் தீதற்றிருக்கக்கூடிய பெரியவர்களும் தம்மை புகழாதவர்களுக்கு தாமே சென்று அவர்களுக்கு வேண்டுகின்ற பொருளை கொடுப்பார்கள் என்று அவர் சொல்கிறார்.

0: வேண்டுகிற பொருளை கொடுப்பவர்கள் தீரற்றோர். பெறுகிறவர்கள் யார்? பிறரிடத்தில் இறக்காமல் இருக்கக்கூடிய பெருந்தன்மை உடையவர்கள். அவர்கள் இறக்காமல் இருக்கிறார்களே தவிர அவர்கள் அந்த பொருளை பெற வேண்டும் என்கிற தேவை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பது இதன் உட்பொருள். எனவே நாக்கு கண்டவர்களையும் புகழ்கிற நாக்கு அல்ல. செம்மையுடைய இந்த நாக்கு தகுதி உடையவர்கள் அவர்கள் விரும்பி புகழ வேண்டும் என்று கேட்காத போதும் கூட இந்த நாக்கு புகழ்கிறது அல்லவா? இதனை முன்னிறுத்தித்தான் பெரியவர்களையும் நாக்கையும் ஒன்றுபடுத்தி சிவபிரகாச சுவாமிகள் இந்த பாடலை அற்புதமாக பாடுகிறார். இந்த நாக்கினுடைய நல்ல பண்பினை, நாக்கின் தியாக குணத்தினை தெரிந்து கொள்வதற்கு இந்த பாடல் உதவி செய்கிறது. இதனை நினைவூட்டி இருக்கக்கூடிய அந்த நேயருக்கு நன்றி சொல்வதன் மூலமாக இன்று ஒன்று நன்று என்கிற நிலையில் தகுதி உடையவர்களை அவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தாலும் கூட அவரை புகழ்வதுதான் அவருக்கும் இந்த சமூகத்திற்கும் செய்யக்கூடிய நல்ல பணி என்பதை இந்த நாக்கை முன்னிறுத்தி உங்களிடத்திலும் சொல்லி மகிழ்ச்சி அடை கொள்கிறேன், பெருமிதம் கொள்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கிய இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.

0: இனிய காலை வணக்கம் நேயர்களே.
1: ஆர்கேஜி நெய் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.

பொன்னியின் புது புனல் அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களது விருப்ப பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்க விரும்பினால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 என்ற எண்ணிலோ அல்லது 24-40-31 என்ற எண்ணிலோ தொடர்பு கொள்ளலாம். மேலும் 2 எண்கள் 94-86-81-10-25 மற்றும் ஒரு எண் 94-86-65-20-25. தொலைபேசி எண்கள் மீண்டும் உங்கள் நினைவிற்காக 043-42 என்ற முன் இணைப்போடு 24-40-30 மற்றும் ஒரு எண் 24-40-31 மேலும் 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் 94-86-65-20-25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவி வாயிலாக உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை தட்டச்சு செய்து எங்களுக்கு அனுப்பலாம். அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த இனிய பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
2: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட்.

0: பிக் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.
5: இனிய நேர்களே, நேற்றைய தினம் ஈரோடு மஞ்சள் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விரலி மஞ்சள் ஒரு குவிண்டாலின் குறைந்தபட்ச விலை 11,219 ரூபாயாகவும், அதிகபட்ச விலை 14,712 ரூபாயாகவும், மஞ்சள் கிழங்கு ஒரு குவிண்டாலின் குறைந்தபட்ச விலை 10,219 ரூபாயும், அதிகபட்ச விலையாக 13,350 ரூபாயாகவும் இருந்தது.
6: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்பியல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
9: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254 00159.

0: தினம் தினம் நலம் தரும் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் ஆர்கேஜி நெய்.
1: எட்டு மணி 19 நிமிடம். கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள் மட்டும் பங்கு கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி இது. இணைப்பில் இனியும் நேயரை சந்திப்போம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளையம் கோவிந்தசாமி சார்.
1: சரிங்க கோவிந்தசாமி, என்ன தொழில் செய்யறீங்க
2: சார்? விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
1: விவசாயம் தோட்டத்தில் என்ன போட்டிருக்கீங்க?
2: தோட்டத்தில் வந்து மாட்டுக்கு வெள்ள சோள தட்டு போட்டிருக்கிறோம்.
1: சரிங்க, அது மட்டும் தான் போட்டிருக்கீங்க?
2: ஆமாம் சார், அது மட்டும்.
1: சரிங்க, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
2: வீட்டில் எங்க மனைவி லட்சுமிங்க, எங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சு கொடுத்துட்டுங்க.
1: கடமையெல்லாம் முடிச்சிட்டீங்க?
2: ஆமாங்க சார், ஆமாங்க சார்.
1: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்
2: சார்? சிங்கத்தில இருந்து காதல் வந்தாச்சு அந்த பாட்டு கொடுத்துருங்க.
1: சரிங்க, இந்த கோவிந்தசாமி ஐயாக்கிட்ட ஒரு சின்ன சந்தேகம்.
2: கேளுங்க சார்.
1: இத்தனை வருடமா சம்பாரிச்சு பணம் எங்க வச்சிருக்கீங்க? எங்கிட்ட மட்டும் சொல்லுங்க, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன்
2: சார்.
1: நன்றிங்க.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான

0: பண பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: ஆஹா, செம்ம வாசனை.
3: ஆர்கேஜி நெய், இது சுத்தமான பசு நெய்ங்கிறதால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும்.
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: 8:26. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். தொடர்ந்து நேற்றைய தினம் சேலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 15,012 ரூபாய், குறைந்தபட்ச விலை 10,875 ரூபாய், சராசரியாக 12,245 ரூபாயாகவும், கொப்பரை ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 14,000 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலை 10,023 ரூபாயாகவும், சராசரி விலையாக 12,045 ரூபாயாகவும் இருந்தது. அதேபோல் ஆத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 15,899 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலை 12,909 ரூபாயாகவும், சராசரியாக 13,222 ரூபாயாகவும், எள் ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 12,850 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலை 11,200 ரூபாயாகவும், சராசரி விலையாக 12,500 ரூபாயாகவும் இருந்தது. இதேபோல் எடப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பருத்தி அதிகபட்ச விலை 8,501 ரூபாயாகவும், குறைந்தபட்ச விலை 6,601 ரூபாயாகவும், சராசரி விலையாக 7,551 ரூபாயாகவும் இருந்தது.
1: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. சரி சரி.
5: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-2027 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கம கம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இன் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஆர்கேஜி நெய். 90 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியத்தின் சுவை.
1: எட்டு மணி 30 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை.

0: திருக்குகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
2: சுபமுகூர்த்த பட்டு ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
1: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
2: என்றும் இனி என்றென்றும்
1: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
2: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
1: தருமபுரி.
0: தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறது.

0: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் சி கே சீனிவாசராவ் தெரு.
1: தர்மபுரி,
2: தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர்க்கும் ஞான சம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரத்த தாப்பான்னா என்ன, அது ஒரு பழமொழி அப்படிங்கிற மாதிரி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுவா கூட நடந்தோம் வேலை, அட நீங்க பேசாம இருங்க, நான் போய் அதை நான் முடிச்சு காட்டுற மாட்டேங்க அப்படின்னு போய் நம்ம போய் நம்மளே பார்த்துருந்தா அதை முடிச்சிருக்கலாம். இந்த ஒரு படத்தில் வடிவேலு சீட் விளாண்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த அது அது இறக்காதுன்னு சொன்னால் கேட்டியா அப்படின்னு சொல்லி அவனுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம்ல. அது மாதிரி சொல்கிறதுக்கு பேர் தான் ஒட்டக்கூத்தம் பாட்டுக்கு ரெட்ட தாப்பாங்கிறது. இப்படி நடந்திருக்குமா, நடந்திருக்குமாங்கிறது கட்டத்தில் நமக்கு ஒரு பாட்டு கிடைக்குது பாருங்க. அதாவது கணவன் மனைவிக்குள்ள சிறு சண்டை வரும், வரலாங்கிறாரு வரணுங்கிறாரு திருவள்ளுவரே. 1330 திருக்குறள் என்ன அப்படின்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கு இன்பம் கூடிமயங்க பெரிய. குடும்பம்ன்றிருந்தால் சிறு சண்டை வரணும், சண்டைக்கு பிறகு அவருடைய அன்பு மிகவும் ஆழமாகும், இதுதான் அதனுடைய பொருள். இப்போ சண்டையும் வரக்கூடாது, வந்துட்டால் கோர்ட்டுக்கு போயிடணும் அப்படின்னு வந்துடுறோம், இது வேற, இந்த இதை விட்டுருக்கேன். இப்போ இந்த சிறு சண்டை வந்தால் எப்படி அந்த சண்டை போயுங்கிறத சங்க இலக்கியத்தில் சொல்கிறான். அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லையா, ஆனால் அந்த பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு யாரெல்லாம் துணை நிற்பார்கள்னா, குழந்தைகள் துணை நிற்குமா. சில வீட்டில் அம்மா சொல்கிறதா அப்பாட்ட போய் சொல்லணும், அப்பா சொல்கிறதா அம்மாட்ட போய் சொல்லணும், இப்படி பிள்ளைய தபால் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது இது ஒரு வகை. அப்புறம் பேசிடுவாங்க நிறைய வந்து, ஏங்க அவன் என்ன சொல்கிறான்னு புரியலையா அப்படின்னோடனே சரி பேச்சுவார்த்தை வந்துடும். விருந்து விருந்தினர்கள் வந்தால் இந்த ஊழல் தீர்க்கும் வாயில்களில் அவங்களும் ஒருத்தவங்களாம். எப்படி அப்படின்னா, ரெண்டு பேர் பேசாமலே இருப்பாங்களாம் மூணு நாள் நாலு ஆள், திடீர்னு வெளியாள் வந்துட்டாங்கன்னு வைங்களேன் சொந்தக்காரவங்க, இதை போய் சண்டைன்னு சொன்னால் உருவுரம் சொல்லிவிடுவாங்க. உடனே உள்ள திரும்பி, இங்கே உங்கள் சித்தப்பா வந்திருக்காரு பாரு, அடே வாங்க வாங்க வாங்க, ஏங்க போய் அவருக்கு போய் ஒன்று இது போய் எடுத்துவாங்க, அவர் ஈரல்லாம் எல்லாம் சாப்பிடுவார் அப்படின்னோடனே அந்த சண்டை முடிஞ்சு போவான். இவ்வளோதான், இப்படி தான் முடியணும். அவர் போன பிறகு திருப்பி ஆரம்பிக்கக்கூடாது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள் வழங்கினார் பேராசிரியர்க்கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்இ, ட்ரிபிள் இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
4: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

8:35. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். பொன்னியின் புதுப்புனலில் தொடரும் பாடல் தலைவன் தலைவி என்ற திரைப்படத்தில் இருந்து. இந்த திரைப்பட பாடலுக்கு வாட்ஸ்அப் எனப்படும் கட்சி வாயிலாக விருப்பம் தெரிவித்துள்ள நேயர், ஈரோடு மாவட்டம் கள்ளுக்கடை மேடு பகுதியில் இருந்து விஜய் ஆனந்த். இதோ அவர் கேட்ட பாடல் அவருக்காகவும் நமது நேய உறவுகள் அனைவருக்காகவும்.

0: பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
2: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
1: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்,

இணையர்களே, நேற்றைய தினம் கருமந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் புலி ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 13,500 ரூபாய், குறைந்தபட்ச விலை 13,000 ரூபாய், சராசரி விலை 13,250 ரூபாய். அதேபோல் சங்ககிரி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ராகி ஒரு குவிண்டாலின் அதிகபட்ச விலை 4,260 ரூபாய், குறைந்தபட்ச விலை 3,150 ரூபாய், சராசரி விலை 3,890 ரூபாய். அதேபோல் கொளத்தூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நிலக்கடலை அதிகபட்ச விலையாக ஒரு குவிண்டால் 9,050 ரூபாய், குறைந்தபட்ச விலையாக 8,530 ரூபாய், சராசரி விலையாக 8,720 ரூபாய் நேற்றைய தினம் விலை போனது.

0: Viking Bunions and Briefs. பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 org.
5: ஹர்ஜம், நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடல எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடல எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
6: மிஸ்டர் கோல்ட் 100% கடல எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
7: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
8: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
9: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
10: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள், உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால். சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
3: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: 1897 ஒரு நாள் இந்திய நாட்டின் தென்பகுதியில் உள்ள ஒரு சின்ன துறைமுகம் பாம்பன், ராமநாதபுரம் மன்னர் ராஜா பாஸ்கர சேதுபதி அங்கே யாருக்காகவோ ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்கிறார். தமது குடிபடைகளோடு காத்துக்கிட்டு இருக்கார். கொஞ்ச நேரத்தில் அவர் எதிர்பார்த்த கப்பல் கரைக்கு வந்து சேருது. அவர் யாருக்காக காத்துக்கிட்டு இருந்தாரோ அவருடைய முகம் தெரிஞ்சுது. அது சுவாமி விவேகானந்தருடைய முகம். 1893 செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவில் நடந்த சர்வசமய உலக மாநாட்டில் பேசி உலக புகழ்பெற்ற விவேகானந்தர் அப்போ தான் தாய்நாடு திரும்புகிறார். கரைக்கு வந்தது சுவாமி.

0: தம்முடைய பாதத்தை இந்திய மண்ணில் வைக்கிறதுக்காக வந்தார். அதுக்கு முன்னாடி அந்த பாதத்தை என்னுடைய தலையில் வைக்கணும்னு கேட்டுக்கிட்டார் மன்னர். இந்த வார்த்தைகள் சுவாமிகளை வந்து மெய்சில் இருக்க வச்சுட்டு தான். சேதுபதியை கட்டி பிடிச்சிக்கிட்டு கண்ணீர் பெருக்கினாராம். அதுக்கப்புறம் விவேகானந்தரை சேதுபதி மன்னர் ராமேஸ்வரத்துக்கு அழைச்சிட்டு போனார். அலங்காரம் பண்ணின ஒரு வண்டியில் உட்கார வச்சார். அந்த வண்டியை தன்னுடைய கையாலேயே இழுத்துக்கிட்டு ராமேஸ்வரம் வீதிகளில் சுற்றி வந்தார். அரசு ஆன்மீகத்துக்கு கொடுத்த மரியாதை அது. இங்கிலாந்து நாட்டில் ஆக்ஸ்ஃபோர்டு சர்வகலாசாலையில் அறிஞர் மாக்ஸ் முல்லர் பணியாற்றிக்கிட்டு வந்த காலம். மாக்ஸ் முல்லர் வந்து சமஸ்கிருத மொழியில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவர். 4 வேதங்களை பற்றியும் 40 வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணார். அதுக்கப்புறம் ஆங்கிலத்திலேயே அதை வெளியிட்டார். ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றியும் ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறார். பரமஹம்சரின் சீடர் விவேகானந்தர். விவேகானந்தரை சந்திக்கணும்னு மாக்ஸ் முல்லர் ரொம்ப ஆவலாக இருந்தார். ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது. மாக்ஸ் முல்லரை சந்தித்தப்போ விவேகானந்தர், ஞான கங்கையின் ஆழத்தை இன்றுதான் கண்டேன்னார். மாக்ஸ் முல்லர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆன்மீக எவரெஸ்ட்டை நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன்னார். நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படியே இந்த உலகத்தை பார்க்குறோங்கிறது விவேகானந்தர் கருத்து. அதுக்கு அவரே ஒரு உதாரணம் சொல்கிறார். பட்டுப்போன 1 அடி மரம் மட்டும் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருந்தது. இருட்டில் அதை ஒரு திருடன் பார்க்குறான். அது ஒரு போலீஸ்காரர்னு அவன் நினைக்கிறான். தன்னுடைய காதலிக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு வாலிபனுக்கு அது அவளாகவே தெரியுது. பேய் கதையை படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தை அதை ஒரு பேயின்னு நினச்சிக்கிட்டு அழ ஆரம்பிச்சு விடுது. ஆனால் இந்த வேலையிலெல்லாம் அது ஒரு உலர்ந்த மரக்கட்டையாகவே இருந்தது. நாம் எப்படி நினைக்கிறோமோ அப்படி தான் இந்த உலகத்தை பார்க்குறோம் அப்படிங்கிறார் விவேகானந்தர். அவரை பற்றி இன்னொரு செய்தியும் உண்டு. இளைஞர்கள் சில பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு மரத்தில் தொங்கிக்கிட்டு இருந்த காயத்தை குறி பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். யாராலையும் சரியாக சுட முடியல, குறி தவறி போயிட்டே இருந்தது. பக்கத்தில் இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே விவேகானந்தர் நின்றுக்கிட்டு இருக்கிறார். என்ன சிரிக்கிறீங்க, நீங்கள் தான் சுடுங்களும் பார்க்கலாம் அப்படின்னா ஒரு பையன். விவேகானந்தர் துப்பாக்கி வாங்கி சுட்டார். குறி தவறாமல் கரெக்டாக சுட்டுட்டார். பையன்களுக்கு ஆச்சரியம், ஏற்கனவே உங்களுக்கு துப்பாக்கி சுடுறதில் பழக்கம் உண்டு போல இருக்குன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு நாள் கூட துப்பாக்கியால் சுட்டதில்லை, ஆனால் குறி தவறாமல் என்னால் சுட முடிஞ்சதுக்கு காரணம் உண்டுன்னார். என்ன காரணம்னு கேட்டாங்க. மனசை ஒருநிலைப்படுத்த என்னால் முடியும், அதுதான் காரணம்னார் விவேகானந்தர். மனசை ஒருமுகப்படுத்தினா சாதிக்க முடியாததையெல்லாம் சாதிக்கலாம். இந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து மனசை ஒருமுகப்படுத்துறதுக்காக பயிற்சியெல்லாம் எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்டார். அதுக்காக என்ன பண்ணார், சுகத்தில் வட்டமாக ஒரு கருப்பு புள்ளியை வச்சு அதை தினமும் உத்து பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பார். 1 மாதம் ஆச்சு. ஒரு நாள் உட்காந்துருந்தவர் ரொம்ப நேரமாக எழுந்திருக்கவே இல்லை. என்னங்க விஷயம்னு விசாரித்தாங்க வீட்டுக்காரம்மா. சுகத்தில் வச்சுருந்த கருப்பு புள்ளியை காணும், அதுதான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னார். அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் புள்ளி வச்சது கொல்லை பக்கத்து செவத்தில், இப்போ உட்காந்துருக்கிறது வாசல் பக்கத்து செவத்தில் அப்படின்னாங்க.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது. சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: சைபால்
4: நிகழ்ச்சி எமது ஒளிக்களஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.
5: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். எட்டு மணி 8:50 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் பொன்னியின் புதுப்புனல். இணைப்பில் இனியும் அடுத்த நேயரை சந்திப்போம். வருக வணக்கம்.
6: வணக்கம்.
5: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க? என்ன தொழில் செய்றீங்க?
6: என்ன
5: பாடல் கேட்கலாம்
6: இன்னைக்கு?
5: உங்களுக்கு ஒரு இனிய பாடலை கேட்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.

0: பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
1: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
0: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
1: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
0: குமுதா மருத்துவமனை, சி கே சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
2: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, பொம்மடி. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
7: இங்க

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இன் நிகழ்ச்சியை வழங்கியோர் Viking Bunions and Briefs. நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
2: இனி நிகழ்ச்சி காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை. மீண்டும் உங்கள் நினைவிற்காக இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் தேனி உயிர்களின் ராணி தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெண்ணிலா அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சியது. நீங்கள் கேட்டு ரசித்த அந்த இனிய பாடலோடு நிறைவுக்கு வருகிறது.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
3: தருமபுரி சங்கர் கேன்டீன் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி சங்கர் கேன்டீன்.

0: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புது பொலிவுடன் அதியமான் ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், எஃப்என்ஏ மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் தொடர்புக்கு 7598216149. தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
2: ஒரு அலுவலகத்தில் பம்பரமாய் சுழன்றி ஒரு பெண்மணி பணி செய்கிறார். அவரை சில நேரங்களில் மேலதிகாரி திட்டி விடுவார். மேலதிகாரி திட்டியவுடன் அந்த அம்மையார் நொந்து போவார். உடனே தன்னுடைய மேஜையை திறப்பார். உள்ளே ஒரு புகைப்படம் இருக்கும். அதை எடுத்து பார்ப்பார். உடனே உற்சாகம் அடைந்து விடுவார். இதை கவனித்துக் கொண்டே இருந்த அவள் பக்கத்து இருக்கை தோழி கேட்டாள், நம்முடைய மேலதிகாரி திட்டுகிற நேரத்திலெல்லாம் நீ மேஜைக்குள்ளிருந்து ஒரு புகைப்படத்தை பார்க்கிறாய், உற்சாகம் அடைந்து விடுகிறாய், அது எந்த கடவுளோட புகைப்படம், எந்த சாமியோட புகைப்படம் எனக்கு காட்டு. தோழியிடம் அவள் சொன்னாள், அது கடவுளின் புகைப்படம் இல்லை, என் கணவனின் புகைப்படம். தோழி கேட்டால், கணவன் உனக்கு கண்கண்ட தெய்வமா, இப்படிலாம் ஒன்றும் இல்லை, மேலதிகாரி திட்டோன்னா மனம் நொறுங்கி போகுது. அந்த நேரத்தில் நான் என் கணவனின் புகைப்படத்தை பார்த்தால் வீட்டில் கணவன் திட்டியதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். வீட்டில் கணவன் திட்டியதை நினைத்து பார்க்கிற போது மேலதிகாரி திட்டியதெல்லாம் சர்வசாதாரணமாகிவிடும். அப்படியே மனம் இலகுவாக போகும். இப்படித்தான் அலுவலகத்தின் பணியை சுமந்து கொண்டு பணியாற்றுகிற பெண்களின் நிலை. குறுந்தொகையிலே ஒரு அற்புதமான காட்சி வரும். ஒரு ஆண் குரங்கு இறந்து விடுகிறது. ஆண் குரங்கை எண்ணி எண்ணி பெண் குரங்கு வருந்தி மலை உச்சிக்கு சென்று உயிர் துறக்க துணிகிறது. தன்னை தற்கொலை செய்து கொள்ள பெண் குரங்கு மலை உச்சிக்கு போகிறது. தற்கொலை செய்து கொள்ள மலை உச்சியிலிருந்து குதிக்கப் போகும் முன்பு அதன் அடி வயிற்று ஏதோ பிறழுவதைப் போல பார்க்கிறது ஒரு குட்டி குரங்கு. குட்டி குரங்கை உற்று பார்த்தவுடன் தான் சாகிற நிகழ்வை தள்ளி போடுகிறது, தற்கொலை நிகழ்வை தள்ளி போடுகிறது பெண் குரங்கு. தன் குட்டி குரங்கு மரம் விட்டு மரம் தாவுகிற பயிற்சியை பெற்றவுடன் மலை உச்சிக்கு சென்று தற்கொலை செய்து கொள்கிறது. தன் அன்பை வெளிப்படுத்துகிற நிலைப்பாட்டை விலங்குகளிடம் பார்க்கிற போது மெய்சீர்க்க முடிகிறது. ஒரு புறா தன்னுடைய துணையைத் தவிர வேறொன்றை தேடாது. இலினோய்ஸ் என்னும் கிளி தன்னுடைய துணைக்கிளி இறந்துவிட்டால் தானுமே இறந்துவிடும். தன் இணை இறந்தவுடன் இணையோடு சேர்ந்து இறந்துவிடும். வேட்டியா என்னும் பறவை தன் இணை மறைந்த ஒரு மாதத்திற்குள் அந்த இணையின் நினைவாகவே இருந்து தன் வாழ்க்கையை இழந்துவிடும். விலங்குகளிடம் காணுகிற இந்த சிந்தனையை பார்க்கிற போது மனிதர்கள் எப்படி தடுமாறிக்கொண்டிருக்கிறோம். அதனால்தான் கன்ஃபியூசியஸ் அருமையாக சொன்னான், கன்ஃபியூசியஸின் தீர்க்கமான சிந்தனை இதுதான், உலகம் ஒழுங்காயிருக்க நாடு ஒழுங்காயிருக்க வேண்டும், நாடு ஒழுங்காயிருக்க குடும்பம் ஒழுங்காயிருக்க வேண்டும், குடும்பம் ஒழுங்காயிருக்க தனி மனிதர் ஒழுங்காயிருக்க வேண்டும், தனி மனிதன் ஒழுங்காயிருக்க அவனுடைய இதயம் ஒழுங்காயிருக்க வேண்டும். ஆக இதயத்தில் புறப்படுகிற தனி மனிதனின் சிந்தனை இல்லத்தை ஆளுமை செய்து, இல்லத்தின் ஆளுமையிலிருந்து வீதியின் ஆளுமையை நோக்கி புறப்பட்டு நாடுகளோடு இணைந்து உலகத்தை ஒன்றிணைந்து அன்பு தழுவிய நிலையை உருவாக்க வேண்டும். அதுதான் உண்மையான இல்லறத்தின் பயன். அந்த பயனை அனைவரும் பெறுவோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி சங்கர்.

ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:05. நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம்.

கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோவின் குளோபல் ஹோம் ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போ, மார்ச் 27 முதல் 31 சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
1: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
2: இப்போ புரிஞ்சந்தியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
3: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
4: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
5: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
4: நீங்க எங்க படிச்சீங்க?
6: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
7: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A கிரேட் அக்ரிடிட்டட், NBA அக்ரிடிட்டட், Apple ஆத்தரைஸ்டு ட்ரைனிங் சென்டர், 3D printing facility na ella tarathiyum pettirukku. Inga work pandra faculties la 50% members PhD degree holders, ICT enabled smart classrooms oda learning a enhance pandranga. Annapurna Engineering College, Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500 509984.

0: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
1: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
2: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
3: மிக குறைந்த விலை தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல.
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
7: ஸ்டெர்வெட்டின் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25

0: பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details, visit stervit.in.
1: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
2: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
3: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் ஜில்லின் ஒரு ஏசி மேலா.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க இருக்கிறோம் நேர்களே, இது வானலையில் வசந்தம். இன்று தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்ஏ வெண்ணிலா அவர்கள் நம்மோடு நேரலையில் பங்கேற்கிறார். உடன் இணைகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன்.
2: நேரலுக்கு வணக்கம். அதாவது எது எதுக்கோ நம்ம வந்து தினம் கொண்டாடுறோம், ஆனால் உண்மையான சூழலியலுக்கான ஒரு தினமாக ஒரு சின்ன உயிர் வந்து இந்த உலகத்தில் எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு காரணியாக இருக்கிறது அப்படின்றத உலகத்துக்கு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக நம்ம கடைபிடிக்கிற ஒரு முக்கியமான நாள் தான் உலக தேனீக்கள் தினம். அந்த தேனீக்கள் தினம் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து குறிப்பாக அந்த தேனியோட ஒரு வாழ்வியல் விஷயங்களில் நம்ம விவசாயமாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த உலகத்தோட இயக்கத்துக்கும் சரி எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிய வைக்கிற மாதிரியான ஒரு தினமாகத்தான் நம்ம அதை கடைபிடிச்சிட்ருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் 20ஆம் தேதி வந்து உலக தேனீக்கள் தினமாக நம்ம கடைபிடிக்கிறோம். அந்த தேனீக்கள் தினம் குறித்து இந்த தேனீக்கள் வந்து எப்படி நம்மளோட வாழ்வியலோடு கலந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட வேளாண் நம்ம தருமபுரியில் இருக்க பாப்பரப்பட்டி வேளாண் அறிவியல் நிலையத்தோட திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் எம்ஏ வெண்ணிலா அவர்கள் வந்து நம்ம கூட இருக்கிறாங்க. தேனி இல்லாமல் இயற்கை கிடையாது. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் வந்து தேனி தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. தேனீக்கள் ஒரு சமயம் அழிஞ்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட இந்த உலகமே கூட ஸ்தம்பிச்சு போகலாம். அந்தளவுக்கு தேனீக்களோட வாழ்வு வந்து இந்த உலகத்தோட இயக்கத்தோட இயந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அப்படி இருக்கும்போது இந்த தேனீக்கள் வந்து குறிப்பாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம், நம்மளோட ஒவ்வொரு வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் அதோட முன்னேற்றத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ற தகவலை வந்து இப்போ அவங்கள்ட்ட கேட்போம். மேம் வணக்கங்க. மேம்
3: வணக்கங்க சார். வணக்கம்.
2: இந்த தேனீக்களோட பங்கு அப்படிங்கிறது வேளாண்மையை பொறுத்த வரைக்கும் என்ன மேம்? ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பூச்சி தான், 1000 பூச்சி இருக்க, எல்லாத்தையும் பூச்சியாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் நன்மை செய்யும் தீமை பூச்சி அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம். இருந்தாலும் நன்மை செய்யும் பூச்சிலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரொம்ப முக்கியமானது உலகத்தோட இயக்கத்துக்கே அதுதான் முக்கியமாக இருக்குது. ஒரு சமயம் தேனீக்கள் இல்லைன்னா நம்ம வேற எதையும் அழிக்க வேணாம், தேனீக்கள் அழிச்சா கூட உலகத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்கும்பொழுது இந்த தேனீக்கள் அப்படிங்கிறது என்னதான் செய்யுது மேம், என்னதான் செய்யும் தேனி?
3: வணக்கம். என்ன அனைவருக்கும் வணக்கங்க. நம்மளுடைய இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மே 20th நமக்கு வந்து உலக தேனீக்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தேனீக்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறைய பூச்சிகள் இருக்குது இந்த உலகத்தில் இல்லைங்களா. அது வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்குது, அதே சமயத்தில் எதிர்மறையாக செய்யக்கூடிய தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் இருக்குது. ஆனால் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது தேனீக்கள் வந்து முக்கியமான பங்கு, மிக மிக முக்கியமான பங்கு. அது இல்லைன்னா நமக்கு விவசாயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நம்ம சொல்லிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பயிரில் வந்து நமக்கு அந்த உணவு பொருள் உற்பத்தி பண்ணுறதுக்கான அந்த ஆதாரமாக விளங்கக்கூடிய ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா மகரந்த சேர்க்கைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா. இந்த மகரந்த சேர்க்கை
2: நடக்கலன்னா எளிமையா சொல்லிருங்க, ஏன்னா நம்ம நிறைய நேரம் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதுல கேக்குறது இல்ல. அது இப்ப எல்லாம் போனை பார்த்து தப்பு தப்பாவே நிறைய விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதனால நீங்க கொஞ்சம் கரெக்டா சொன்னீங்கன்னா மகரந்த சேர்க்கைன்னா என்ன, ஏன் தேனி வந்து நம்மளோட வாழ்க்கையில முக்கியம்ன்றது தெரிஞ்சுக்கலாம்.
3: அதாவது அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் ஸ்கூல்ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மகரந்த தாளையும் இந்த சூலகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக தான் இருக்குது. இதை வந்து அந்த மகரந்தாள்களை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சூலகத்தில் வந்து அது பண்ணும்

0: போதுதான் இனப்பெருக்கம் நடந்து அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அந்த பயிருக்குரிய என்ன பயிர் நம்ம சாகுபடி பண்ணுறோமோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஆதாரமான விதையோ அல்லது காயோ அல்லது கனியோ நமக்கு வந்து கிடைக்கும். அதுதான் வந்து மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இயற்கையாகவே நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கையும் இருக்குது, காற்று மூலமாக பரவுது, நம்ம தண்ணி மூலமாக, அது மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம். பட் பூச்சிகளுடைய இதுன்னு பார்க்கும்போது தேனீக்கள் மட்டும்தான் இந்த இயற்கையாக வந்து நம்மளுடைய மகரந்த சேர்க்கைக்கு வந்து அது அயல் மகரந்த சேர்க்கைக்கு வந்து உதவி புரியுது. இப்போ இந்த மகரந்த சேர்க்கை நடக்கலாம் என்ன ஆகும்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா உணவு உற்பத்தியே இருக்காது இல்லைங்களா. முக்கியமான ஒரு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா உணவு உற்பத்தி, சோறு வேணும் நமக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி உணவு உற்பத்தி அப்படின்றது வந்து முக்கியமான ஆதாரமாக விளங்கக்கூடிய தேனீக்கள் வந்து நிறைய நமக்கு வந்து முக்கிய பங்காற்றுறது. அதனோட முக்கியத்துவத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஸ்கூலில் படிச்சதோடய அப்படியே மறந்துட்டோம். அதுக்கப்புறமா நம்ம அதை பற்றி ஒரு பெரிய விழிப்புணர்வும் இல்லை, விழிப்புணர்வுனா மக்கள்கிட்டையும் இல்லை நம்மக்கிட்டேயுமே அதிகமாக இல்லை. ஸோ அதனால் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும், அது சம்மந்தமான தொழில்நுட்பங்களை சொல்லிக் கொடுக்கணும். இப்போ தேனினா தேனி மட்டும் நம்ம படிக்கிறதில்ல, அதுக்கு பின்னாடி அதனுடைய வளர்ப்பு முறைகள் எப்படி இருக்குது, அதை நம்ம வந்து இயற்கை முறையில் இருக்கிறது மாதிரி செயற்கையாக நம்ம எப்படி வளர்க்கலாம், அதுலேருந்து தேன் எப்படி உற்பத்தி பண்ணணும், அந்த அதை வந்து ஒரு தொழிலை எப்படி ஆரம்பிக்கணும், அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு விழிப்புணர்வெல்லாம் நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் நடந்துட்டுருக்கு. விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளாகவும் நடக்குது, பயிற்சிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கள கண்காட்சிகள், கருத்தரங்குகள், அந்த மாதிரி நிறைய நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி வந்து அந்த தேனீக்களோட முக்கியத்துவத்தை சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த உலக தேனீக்கள் தினம் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க.
1: அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து அதோட வேளாண் உணவு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் மூலமாக 2018 இந்த மே மாதம் 20 தேதியை வந்து உலக தேனீக்கள் தினமாக கொண்டாடுறாங்க. குறிப்பாக ஸ்லோவேனியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான நபர், அவர் வந்து இந்த ஆண்டன் ஜன்சா அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த எப்பிகல்ச்சர் அப்படின்னு கூடிய இந்த தேனீ வளர்ப்போட முக்கியத்துவத்தை வந்து நிறைய பேர்கிட்ட பரப்புனது, அவர் எடுத்த முயற்சிகளை வந்து அங்கீகரிக்கும் விதமாக அவருடைய பிறந்த தினத்தை தான் வந்து உலக தேனீக்கள் தினமாக ஐநா சபை வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த நீங்கள் சொன்னாப்புல இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது, அதாவது ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு அந்த ஒரு தாவரத்தோட இனப்பெருக்கத்துக்கு உதவி பண்ணுற ஒரு முக்கியமான காரணியாக இருக்குது. அது இல்லாமல் போச்சுன்னா அந்த உணவு சங்கிலியே, நம்ம உணவு சங்கிலி அப்படின்றதையும் படிச்சிருப்போம் ஸ்கூலில், இப்படி ரவுண்ட் போட்டு படிச்சிருப்போம். அந்த மாதிரியான அந்த உணவு சங்கிலியோட ஒரு முக்கிய காரணியாக தேனி அப்படிங்கிறது இருக்குது. அந்த தேனீக்களோட முக்கியத்துவம் என்ன, இப்போ இருக்கிற சவால்கள் என்ன, நம்ம குறிப்பாக இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இதற்கான ஒரு கருத்துருவும் கூட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. தேனீக்களும் நாமும் ஒன்றாக
0: இருக்கும் அப்படின்ற மாதிரி நீடித்த ஒரு நிலையான வளர்ச்சிக்கோ அல்லது இதுக்கோ வந்து ஒரு சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட்டுக்கு
1: வந்து மனிதர்களும் தேனீக்களும் ஒன்றாக இணைந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துருவை தான் இந்த வருடத்துக்கும் வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம மனதில் நிறுத்தி குறிப்பாக இந்த தேனீக்கள் அப்படிங்கிற தேனீக்கள் மட்டும் இல்லை, எல்லா நன்மை செய்யும் பூச்சிகளையும் சரி, பூச்சிகளை பூச்சிகளாக பார்க்காம இந்த உலகத்தோட வாழ்வியலில் இருக்க ஒரு முக்கியமான விஷயங்களாக பார்த்து அதை வேளாண்மையோட எப்படி நம்ம வந்து ஒருங்கிணைந்து செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணுன்ற ஒரு தருணம் தான் இது. நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் மேம்.
2: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள், குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
3: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCom, BCom CA, BCA, BBA, MCom, MSc மைக்ரோபயாலஜி, BEd and MEd னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
4: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: For details, the Kaveri Educational Institutions, Mecheri, Salem. Contact 9524936156.
5: பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மென்ட் பார்க் மல்லூர் சேலம்.
6: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து

0: வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமா கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649. 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசியு வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை, எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24 உதயமாகிறது.
1: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி கோமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம் நேர்களே, இது வானலையில் வசந்தம். இன்று தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்ஏ வெண்ணிலா அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நேர்களும் உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை நிகழ்ச்சியில் கேட்டு தெளிவு பெறலாம். புதிய நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30 மற்றும் 94-86-81-10-25 இந்த எண்கள் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைச்சி உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம்.
1: மேம், இப்போது நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த தோட்டக்கலை பயிர்கள் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதே மாதிரி சேலத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பாக இந்த மரவள்ளி இந்த மாதிரி போடுறவங்களும் இருக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த நாமக்கல் இந்த சைடில் போகும்போது கொஞ்சம் தென்னை இந்த மாதிரி போடுற விவசாயிகளும் நிறைய இருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான பல்வேறு பயிர்கள் போடுற இடத்துலையும் வந்து நம்மளால் இந்த மாதிரியான தேனி வளர்ப்பு வந்து ஈடுபட முடியுமா? அது மாதிரி அவங்க தேனி வளர்க்கும்போது இந்த மாதிரியான பயிர்கள்லாம் அவங்களுக்கு என்ன நன்மை இருக்கும், போட்டிருக்க பயிருக்கும் என்ன நன்மை, இந்த தேனி வளர்ப்பாலையும் அவங்களுக்கு என்ன நன்மை, அதுக்கும் சொல்லுங்கள். இப்போ அதில் குறிப்பாக நம்ம வேளாண் அறிவியல் நிலையங்கள் இவங்களுக்கு இந்த விவசாயிகளுக்கு தேனி வளர்ப்புக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பயிற்சி மாதிரி கொடுக்கறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா, அதை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலான்றதையும் கொஞ்சம் சொல்லுங்கள்.
2: கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து நெல், கரும்பு மற்றும் பழத்தோட்டங்களில் வந்து எல்லா பல வகையான தோட்டங்கள்லையும் நம்ம இந்த தேனி பெட்டியை வந்து வச்சு வளர்க்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இடைவெளின்றது ரொம்ப முக்கியம். மற்ற பெயர்களில் நம்ம வைக்கும்போது அதுக்கு அந்த அளவுக்கு இது இருக்காது, பட் இந்த மாதிரி பல பயிர்களில் வைக்கும்போது அதனுடைய பயன் வந்து அதிகமாகவே இருக்கும். நம்ம இப்போ இந்த பயிர்கள், இந்த தேனி வளர்ப்பை பற்றின பயிற்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வேளாண்மை இங்கே மாத்திரம் இல்லை, எல்லா வேளாண்மை அறிவு நிலையங்கள் எல்லா ஆராய்ச்சி நிலையங்கள்லையுமே இதற்கான பயிற்சிகள் வந்து கொடுக்குறாங்க. முக்கியமாக வேளாண்மை அறிவு நிலையங்களில் வந்து பயிற்சிகள்னு பார்த்திங்கன்னா இந்த தேனி வளர்ப்பு எப்படி பண்ணலாம், அதை வந்து வணிக ரீதியாக எந்த மாதிரி அதை தொழிலாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி, சுய தொழில் வேலைவாய்ப்புக்கு அந்த மாதிரி வந்து நம்ம பயிற்சி கொடுத்துட்ருக்கோம். இங்கே மட்டும் இல்லை, நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இதற்குன்னு தனியாக ஒரு துறையே இருக்குது. அதாவது பூச்சியியல் துறையில் ஒரு தனி விங்கு இருக்குது, தேனீக்களுக்குன்னு தனியாக ஒரு விங்கு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா தேனீக்கு மட்டும்தான் ஸ்பெஷலைஸ்டாக ட்ரைனிங் வந்து எப்படி அதை வளர்க்குறதுலேருந்து அதனுடைய பயிற்சி முடிஞ்ச பின்னாடி அவங்க எப்படி அதை தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு இதுவே அங்கே சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வேளாண்மை நிலையத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடங்களாக நம்ம தேனீ வளர்ப்பு வந்து ஒரு சுய தொழிலாக ஆரம்பித்து நம்ம வந்து பண்ணுறதுக்கான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். அது வந்து நம்மளுடைய தோட்ட இதில் பெங்களூரில் இருக்கக்கூடிய NBIR சொல்லியிருக்கு, அதாவது இம்பார்ட்டன்ட் இன்செக்ட் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லி ஒரு நிறுவனம், நம்ம தேசிய ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. அவங்க வந்து முக்கியமாக இந்த பயிர்களில் வந்து ஒருங்கிணைந்த முறையில் பூச்சி நோய் மேலாண்மை கட்டுப்பாடு அப்படின்னு கொண்டு அந்த முறைகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இதுல ஒரு முக்கியமான பங்குன்னு பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்புல அது ஒரு இது இருக்குங்க. நமக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தேனி வளர்ப்போட சேர்ந்த ஒருங்கிணைந்த பூச்சி கட்டுப்பாடு முறைகள் அப்படின்ற மாதிரி அவங்க அதை வந்து அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அது நம்மளுடைய வேளாண்மை நிலையத்தோட இணைந்து பண்ணும்போது நம்ம வந்து கடந்த ஒரு 2-3 வருடங்களாக நம்ம வந்து இந்த தேனி வளர்ப்பு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோங்க. இதன் மூலமாக நம்ம இந்த பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் கூட கோம்பூர் மலைப்பகுதியில் இந்த ட்ரை

0: ஹோட்டல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு சுயதொழிலாக ஆரம்பித்து இப்போ அந்த தேன் உற்பத்தி பண்ணி விற்பனையும் பண்ணிகிட்டு இருக்காங்க.
1: சரி, இப்போ நமக்குள்ள நிறைய செயலோட கேள்வி கேட்கலாம். கேளுங்க, கேளு கேளுங்க, இணைப்பில் இருக்கீங்க, கேட்கலாம் உங்க கேள்வியா. சரி, நேரில் அழைக்க வேண்டிய எண்கள் 0043 42 24 40 30 அப்படின்ற எண்ணிலையும், 94 86 81 10 25 அப்படின்ற எண்ணில் புதிய நேர்களும், மற்ற நேர்களில் 0043 42 24 40 31 94 86 65 20 25 அப்படின்ற எண்ணிலையும் நீங்கள் அழைக்கலாம்.

0: 30 அப்படின்ற எண்லையும், 94 86 81 10 25 அப்படின்ற எண்ணில் புதிய நேர்களும், மற்ற நேர்களில் 0 43 42 24 40 31 94 86 65 20 25 அப்படின்ற எண்ணிலையும் நீங்கள் அழைக்கலாம். கேளுங்க, கேளு கேளுங்க.
1: ஹலோ, வணக்கம். நான் பாபர்பட்ல நவீன் பேசுறேன்.
0: கேளுங்க கேளுங்க.
1: சிறப்பு இருந்ததுக்கு வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: சார், அதாவது மேடம், அதாவது நீங்க நிறைய தேனியை பத்தி சொல்றீங்க. இப்ப அசாம் அந்த மாதிரி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் காட்டுல இருக்கிற யானைகள்லாம் ஊருக்குள்ள வர்றது தடுக்கிற மாதிரி மரத்திலே அந்த தேனியோட பாக்ஸ் எல்லாம் வைக்கிறதா சொல்றாங்க. நம்ம பக்கம் அந்த மாதிரி பண்ண முடியல, அதை பத்தி ஒரு
0: தகவல். அதாவது அவங்க வந்து இந்த குறிப்பாக இந்த மேன் ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி தேனீக்களும் ஒரு வகையில் பயன்படுது. அது மாதிரி நம்ம சைட்லேயும் பண்ண முடியுமான்னு கேட்குறாரு அவர்.
2: இல்லை, நம்ம இதில்
0: இல்லை பண்ணல. அதுக்கான ரிசர்ச்சர்ஸ் வேணால் போகும். இப்போ நம்ம எட்டிமடா இந்த சைட்லாம் வந்து ஏஐ மூலமாக சில முயற்சிகள் செஞ்சுருக்கிறாங்க இதுக்காக. அவர் சொல்றதும் அந்த மாதிரியான முயற்சிகளும் எடுக்கலாம். அதுக்கான ஆராய்ச்சிகள் இருந்துச்சுன்னா அதை
2: பற்றி தகவல் இப்போதைக்கு அது
0: எதுவும் இல்லை. ப்ரோ, சரி, அடுத்து நம்ம கூட நீர் கேளுங்க கேளு கேளுங்க. இணைப்பில் இருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்க. சரி மேம், இப்போ பொதுவாக இப்போ நம்ம இந்த தேனி வளர்ப்பை தாண்டி நம்ம பகுதி இந்த விவசாயிகளுக்கு வந்து இந்த பட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பயிர்கள் வந்து போடலாம், ரகங்கள் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், அதற்கான ஒரு சின்ன அறிமுகத்தையும் அப்படி சொன்னீங்கன்னா.
2: நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கரீஃப் பருவம் தான். இப்போ இந்த ஜூன் ஜூலையில் வரக்கூடிய ஆடிப்பட்டம் தான். நம்ம எல்லா பயிர்களும் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து நம்ம மாவட்டத்தில் சிறுதானியங்கள் பயிர் வகைகள் வந்து அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணுறோம். அதுக்கு முக்கியமான ஒரு பருவம்னு பார்த்தீங்கன்னாக்கல இந்த கரீஃப் பருவம். ஸோ இதில் வந்து சிறுதானியங்கள்னு எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய வந்து கிட்டத்தட்ட ஒரு 60,000 ஏக்கருக்கு மேலே ஹெக்டருக்கு மேலே இங்கே சிறுதானிய பரப்பளவு இருக்குது. அதே மாதிரி பயிர் வகை பயிர்களும் அதிகமாக இருக்குது. பயிர் வகை பயிர்களான துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கல கொள்ளு, இந்த மாதிரி பயிர்கள் வந்து அதிகமாக நம்ம சாகுபடி பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நமக்கு சிறுதானியங்களை வந்து அனைத்து விதமான சிறுதானியங்களும் நம்ம இந்த பருவத்தில் சாகுபடி பண்ணலாம். சிறுதானியங்களுக்கான பார்த்திங்கனாக்கில் ராகி, சாமை, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வரகு, சோளம், கம்பு, இந்த மாதிரி எல்லா பயிர்களும் நம்ம வந்து இப்போது இது பண்ணலாம். அதில் பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கும் போது துவரை, உளுந்து, பச்சைப்பயிறு, அதை வந்து இந்த பருவத்தில் எடுக்கலாம். நமக்கு ஏற்கனவே தெரியும் கொள்ளு பயிர் வந்து பார்த்திங்கன்னா ரபி பருவத்தில் சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு பயிருன்ட்டு. ஸோ முக்கியமாக நமக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு மழை ஃபோர்காஸ்டும் இருக்குது. மழை வந்து நம்ம போன வாரத்துலலாம் கொஞ்சம் அப்பப்போ பெஞ்சிட்ருக்கு. ஸோ இந்த சம்மரில் வந்து இந்த மழையை பயன்படுத்தி நம்ம முக்கியமாக கோடை உழவு பண்ணணும். விவசாயிகள் யாருமே வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் ரொம்ப ரெகுலராக எல்லா பயிற்சிகளையும் எல்லா இதுலேயுமே நீங்களும் வந்துட்டு எல்லோரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் இருந்தாலும் விவசாயிகள் வந்து அதை நம்ம பண்ணுறது இல்லை, எல்லாரும் இல்லை, ஒரு சிலவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. பட் ஆனா கோடை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணுங்க.
0: பண்றதுக்கு ஏதாவது சிரமங்கள் இருந்தாலும் இப்போ வாடகை எல்லாம் கூட எடுத்துக்கலாம்.
2: நிறைய நம்ம பொறியியல் துறை மூலமாக, வேளாண் பொறியியல் துறை மூலமாக வாடகைக்கு கொடுக்குறாங்க, கஸ்டம் சென்டர்ஸ் வச்சிருக்காங்க, அது மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவங்க
0: உழவன் செயலியில் பார்த்தாங்கன்னா கூட அது எடுத்துக்கலாம் அவங்க.
2: ஆமாம், அது மாதிரி அவங்க வந்து முதல்ல கோடை உழவு செய்யணுங்க. கோடை உழவு செய்துட்டு அதுக்கப்புறமா இந்த பயிர்கள் போகும்போது முக்கியமாக வந்து நம்ம நிறைய ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நமக்கு நாட்டு ரகங்களை தான் வந்து சாகுபடி பண்ணிட்டு இருந்தாங்க சிறுதானியங்களை. அதுக்கு பின்னாடி நம்மளுடைய வேளாண்மை மூலமாகவும் மற்றும் நம்மளுடைய வேளாண்மை துறை மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய புது விதமான ரகங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க விவசாயிகள்கிட்ட. இப்போ அவங்களும் வந்து அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, பின்பற்ற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த ரகங்கள் வந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வெளியிட்ட ரகங்கள் நிறைய இருக்குங்க.
0: சரிங்க, இப்போ விவசாயிகள் ஒரு கேள்வி கேட்கலாங்க. ஹலோ, கேளுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க. இணைப்பில் இருக்கீங்க, இணைப்பில் கம்முன்னு இருந்தீங்கன்னா அப்படி கேள்வி பதில் கிடைக்கும். ஃபோன் பண்ணிட்டீங்க, கஷ்டப்பட்டு லைனும் கிடச்சிருச்சு, கேள்வி கேட்க வேண்டியதானே. சரி, அவங்களுக்காக நம்மளும் கேள்வி கேட்க முடியாது, நீங்கள் தான் உங்களுக்கான கேள்வி கேட்கணும். சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். அந்த புது ரகங்களை பற்றி சொல்லியிருக்கீங்க, அதில் குறிப்பாக எந்தெந்த ரகங்களை அவங்க வந்து எடுத்துக்கலான்றது வந்து ஒரு இடைவெளிக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம் மேம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் ஜில்லன ஒரு ஏசி மேலா,
4: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
5: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: தி காவேரி இன்ஜினியரிங்

0: College Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
2: அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி பெண்ணகரம் மெயின் ரோடு தருமபுரி.
1: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
0: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
1: நீட் JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
0: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
1: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
0: வாரியார் மேல்நிலைப்பள்ளி தருமபுரி.
2: ரிசல்ட் வந்தவுடன் ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராக

0: Annapurna Engineering College, an autonomous institution. Sangagiri Main Road, Salem. Counseling code 2648. Call 9500-509984.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வானலையில் வசந்தம் என்று தேனி உயிர்களின் ராணி, தர்மபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம்ஏ வெனிலா அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார். நேர்களும் நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கேட்கலாம். அறிமுக நேர்களாக இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30, மற்றவரின் 94-86-81-10-25. மற்ற நேர்கள் 0-43-42-24-40-94-86-65-20-25. இந்த எண்கள் அழைச்சி உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம்.
5: மேம், இப்போது குறிப்பாக சொன்னீங்க என்னென்ன ரகங்கள் போடலாம், என்னென்ன பயிர்கள் போடலான்றத சொன்னீங்க. நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறோம்னா, நம்மகிட்ட இருக்கிற விதைகளே தான் நிறைய நேரத்தில் யூஸ் பண்ணுறோம், பாரம்பரிய ரகங்களை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். பட் ஆனால் அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரே ரகங்கள், ஒரே நம்ம வச்சுருக்க ஒரே விதைகளை பயன்படுத்துறதுனால இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இந்த மாதிரியான மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு உறுதுணையாக இருக்கும், அதாவது அவங்க வந்து ஒரு வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு பலன் இருக்கணும். அப்படி இருக்கும்போது இது எந்த வகையில் அவங்களுக்கு வந்து குறிப்பாக அவங்களுக்கு நார்மலாக கிடைக்கிறத விட ஒரு பெட்டரான ஒரு அவுட்புட் இருக்கும் நிறையா வகையில்? ஏன்னா ஒரு சிலதுக்கு நோய்க்கான செலவங்க பண்ண தேவை இருக்காது, ஏன்னா அது நோய்க்கான ஒரு எதிர்ப்பு சக்தியோடு இருக்கும். இந்த மேம்படுத்தப்பட்ட ரகம் விளைச்சலும் அதிகமாக இருக்கும். அப்படிலாம் இருக்கும்பொழுது இந்த குறிப்பாக பாரம்பரிய ரகங்களில் பண்ணக்கூடிய விவசாயிகள் மேம்படுத்தப்பட்ட ரகங்களை அவங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா எது எதுக்காக முயற்சி பண்ணி பார்க்கலான்றதை கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
6: கண்டிப்பாங்க சார். இப்போ வந்து நமக்கு பல்கலைக்கழகத்துலேருந்து ஒரு ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் வந்து எல்லா பயிர்கள்லேருந்தும் ரகங்களை வந்து வெளியிடுறாங்க. இந்த ரகங்கள் முக்கியமாக எதை பேஸ் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்னாக்கல, அந்த பருவத்துக்கு அந்த மாவட்டத்துக்கு ஏற்ற ரகங்கள் வந்து நிறைய வந்து நமக்கு ஏற்கனவே விவசாயிகள் வந்து நிறைய இதை சொல்லியிருப்பாங்க. நமக்கு விளைச்சல் குறைவாக இருக்குது, இல்லை ஒரு பூச்சி நோய் தாக்குதல் இருக்குது அப்படின்னு ஒரு பர்டிகுலர் இதில் சொன்னாங்கன்னா அதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு பயிர்லேயும் புது ரகங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரகங்கள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாக்கல, மழையளவு குறைவாக இருக்குது, அது ஒன்று. அதுக்கப்புறம் அக்கடுமையான வறட்சி இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிக நாள் வந்து அந்த வறட்சி இருக்கும்போதும் மழையளவு குறைவாக இருக்கும்போதும் அதிக வயதுடைய வர ரகங்களை பயிரிட்டோம்னா விவசாயிகளுக்கு வந்து அது பலனுள்ளதாக இருக்காது.
5: சரி.
6: ஸோ அதனால் குறைந்த வயதுடையதாக இருக்கணும் அந்த ரகங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி வளரக்கூடியதாக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா வருமானம், அதாவது விளைச்சலும் அதிகமாக கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரியான ரகங்களை வந்து விவசாயிகள் தேர்வு பண்ணி நமக்கு வந்து அவங்க பயிரிட்டாங்கன்னா

0: அவங்களுக்கு வந்து அந்த ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ராகின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய பரப்பில் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 ஏக்கர் 20,000 ஹெக்டர் பரப்பளவில் ராகி வந்து நம்ம மாவட்டத்தில் பயிரிட்டுருக்காங்க. அது இன்னும் கூட பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த பிடிஎஸ் மூலமாக ராகி வந்து கொள்முதல் பண்ணுறதுனால, நம்ம கவர்மெண்ட் பண்ணுறதுனால இன்னும் கூட ராகி வந்து பயிரிட விவசாயிகள் அதிகம் பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம பகுதியில் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ராகி வந்து நமக்கு வந்து ஒரு 110 நாள் வந்தா போதுங்க, அதுக்கு மேல அதிக வயதுடையது அப்படின்னா நமக்கு வந்து அது பலனுள்ளதா இருக்காது விவசாயிகளுக்கு. சோ அந்த வகையில அத்தியந்தல் 1-2 ரகங்கள் வந்து வெளியிட்டு இருக்காங்க நம்மளுடைய பல்கலைகளுக்கு. இதை வந்து விவசாயிகள் பயன்படுத்தலாம். இதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
1: விதை வேணும்னா எங்க வாங்கி,
0: விதை நம்ம இதுல இருக்குதுங்க, நம்மளுடைய வேளாண் அறிவு நிலையத்துல கிடைக்கும். மற்ற அத்தியந்தல் சொல்லக்கூடிய நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுதானிய மகத்துவ மையம் இருக்கு, அங்க கிடைக்கும். அதே மாதிரி கோயம்புத்தூர்லயும் கிடைக்குங்க. சப்போஸ் நம்ம கிட்ட இல்லைனாலும் நம்ம எங்க கிடைக்கும் அப்படின்ற தகவல நம்ம இது பண்ணி தரலாம். இல்லைனா விவசாயிகளுக்காக அதை நம்ம தெரிவிச்சோம், நம்ம விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இப்போ நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேளாண்மை துறை, வேளாண் மற்றும் உழவர் நலத்துறையிலையும் வந்து இந்த விதைகள் வந்து கொடுக்குறாங்க. விதை உற்பத்தி திட்டங்கள் மூலமாக அவங்களும் வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க விவசாயிகளுக்கு. ஸோ அதனால விதை வந்து ஒரு பெரிய இதுவாக இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நம்மளை அணுகலாம், இல்லைன்னா அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய உதவி வேளாண்மை இயக்குனர் அவர்களை வந்து அணுகலாம். இதே மாதிரி
1: பார்த்தீங்கன்னா
0: சாமையில இருக்குங்க, சாமியிலையும் வந்து ஏடிஎல் 1 ரகங்கள் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இது பண்ணுறாங்கன்னா, இந்த சிறுதானிய மகத்துவ மையம்ன்றதே வந்து ஒரு சிறுதானியங்களுக்கான ஒரு ஆராய்ச்சி மையம். ஸோ அதனால அதுலேருந்து வெளியிடக்கூடிய ரகங்கள் எல்லாமே இல்லை திருவண்ணாமலை பக்கத்துல இருக்குங்க. சோ அதனால வந்து நமக்கு அந்த ரகங்கள் எல்லாமே நம்ம மாவட்டத்துக்கு கரெக்டா இருக்கு.
1: சரிங்க,
0: நம்ம மாவட்டத்துக்கு வந்து சூட்டபிளா இருக்கு. நம்ம அது ஆராய்ச்சி மூலமாவும் நம்ம வயல்வெளி ஆய்வு மூலமாவும் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதனால அது எல்லாமே அவங்க பயன்படுத்தலாம்.
1: சரிங்க,
0: இதை தவிர வந்து பார்த்தீங்கன்னாக்கா கம்புல இருக்கு, அதே மாதிரி சோளம்ல இருக்கு. சொர்க்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா சோளம்ல வந்து நம்ம நிறைய விவசாயிகள் என்ன பண்றாங்கன்னா, அது மாட்டுக்கு மட்டும்தான், மாடு இதுக்கு மட்டும்தான் தீவனமாக தான் பயன்படுத்துறாங்க. அது தீவனம் வந்து கதிர் வர்ற வரைக்கும் வெட்டுறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து அதுக்குரிய ரகங்கள் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பழைய ரகங்களே தான் போட்டுட்ருக்காங்க. இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா கோம்-34 ஒரு ரகம் இருக்குது. அது வந்து தானிய விளைச்சலும் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி தட்டு நம்ம தீவனம் இதுவும் வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ரகங்களை வந்து அவங்க பயன்படுத்தலாம். அதுக்கான விதை தேவைன்னா நம்ம கோயம்புத்தூரில் கிடைக்கிது, நம்ம விவசாய வேளாண் அறிவியல் மூலமாகவும் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அது மாதிரி இருக்குங்க. ஸோ பயிர் வகை பயிர்கள்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா துவரை இருக்குங்க. துவரையில் வந்து கோ-8 ரகம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. கோ-9 நல்லாயிருக்கு, இருந்தாலும் கோ-8 வந்து நம்ம மாவட்டத்துக்கு உகந்ததாக இருக்குது. அது வந்து அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி உளுந்தில் பச்சைப்பயிரிலலாம் பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரில் வந்து VBN-7 ஒரு ரகம் வந்து இப்போ கடந்த வருடம் வெளியிட்டிருக்காங்க நம்ம பல்கலைக்கழகத்திலிருந்து. அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒருமித்த முதிர்ச்சின்னு சொல்லுவோம். ஒரே சமயத்தில் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம்.
1: சரிங்க,
0: இப்போ 2-3 டைம் அறுவடை பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேபர் கூலி ஆட்கள் தேவை அது அதிகமாக இருக்கிறதுனால, இப்போ இந்த ரகமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் அறுவடைக்கு முதிர்ச்சிக்கு வர மாதிரியான ரகங்களை தான் நம்ம பல்கலைக்கழகத்தில் வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த ரகங்களை அவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி உளுந்தில் வந்து VBN-11 ரகம் நல்லாயிருக்கும்.
1: சரிங்க,
0: 11-12 வரைக்குமே வெளியிட்டுருக்காங்க. ஸோ அந்த ரகங்கள் எல்லாம் வந்து விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தலாங்க.
1: சரிங்க மேம், தொடர்ந்து பேசுவாங்க.
2: மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்
3: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். வாருங்கள் எங்களிடம் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
4: அனில் சேமியா நிறுவனத்தின் நல் வாழ்த்துக்கள்.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.
6: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
7: ஸ்ரீனி சார், நீங்களா?
6: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
8: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
6: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
9: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
10: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
11: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி. அனில் குச்சின் புதிய

0: அனில் பாஸ்தா,
1: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
0: அனில் சோயா சங்க்ஸ்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: வானொலியில் வசந்தம். இன்று தேனி உயிர்களின் ராணி தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வினிலா அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருக்கிறார்.
1: நேர்கள் அழைத்து உங்களோட கேள்விகளை முன்வைக்க 0343 42 24 40 99 83 95 அப்படின்ற எண்ணில் அறிமுக நேர்களும் மற்ற நேர்கள் 0343 42 24 41 99 86 65 20 25 அப்படின்ற எண்ணிலும் நீங்கள் அழைச்சி உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கூட நம்மளுக்கு நேர் உங்கள் கேள்வி கேளுங்க.
2: ஐயா வணக்கம், நான் மலையனூர் கண்ணப்பன் நகர்லேருந்து கண்ணாடி சங்கராஜ் பேசுங்க. இப்ப இந்த சிறுதானிய விதைங்க எல்லாம் அந்தந்த பஞ்சாயத்தில் இருக்கிற சொசைட்டி மூலமா கிடைக்குமா?
1: சிறுதானிய
3: எந்த சொசைட்டி சொல்றீங்க ஐயா?
1: இந்த கடன் சொசைட்டி
3: அதில் கிடைக்காதுங்க. நம்ம வேளாண்மை இந்த டெப்போ இருக்கு இல்லைங்களா, அக்ரிகல்ச்சர் டெப்போன்னு இருக்கோங்க,
2: வேளாண்
3: விற்பனை மையம் இருக்குங்க,
2: பெண்ணாயிரத்துல
3: உதவி இயக்குனர், உதவி வேளாண்மை இயக்குனர் இருக்குங்க, இயக்குனர் அலுவலகம் இருக்கு, அவங்க கிட்ட கேளுங்க. அங்க பக்கத்துலயே டெப்போவும் இருக்குங்க, அங்க வச்சிருக்காங்க. சரிங்களா?
1: இப்போ குறிப்பாக நீங்கள் இந்த சிறுதானியங்கள் பயிர் வகை பயிர்களை பற்றி சொல்லுங்க மேம். இதை தாண்டி வேறு பயிர்கள் செய்யலாம்னா என்னென்ன பயிர்கள் வந்து?
3: இப்போ வந்து நிலக்கடலை கரும்பு போடலாங்க சார், கரும்பு இது பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கில் பருத்தி, பருத்தி வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பரப்பளவில் வந்து பயிரிடுறாங்க, ஸோ பருத்தி அவங்க போடலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா காய்கறி பயிர்கள் எல்லாமே வந்து நம்ம இதில் வந்து இது பண்ணலாம். காய்கறி பயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கில் நமக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது தோட்டக்கலை மாவட்டமே தான்.
1: இல்லை இப்போ நிறைய கொஞ்சம் ஆடிப்பட்டெல்லாம் தாண்டி
3: இல்லை இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார், ட்ரிப்பில் போடுறவங்க வந்து இந்த பருவத்துலேயும் போடுவாங்க. இப்போ நம்ம தண்ணி வசதி இல்லைன்றவங்களுக்கு தான் வந்து நமக்கு வந்து ப்ராப்ளங்க. பட் தண்ணி வசதி இருக்குது அப்படின்னா நம்ம சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாகவும் காய்கறி பயிர் வந்து நம்ம சாகுபடி பண்ணலாங்க.
1: சரிங்க, அடுத்த விவசாயியோட கேள்வி.
3: அணுகுங்க சார், நான் கடைசியில் ஒரு நம்பர் சொல்கிறேன், நான் நிகழ்ச்சியோட இறுதியில் நம்பர் சொல்கிறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம வந்து அது எங்கே கிடைக்குன்றதே உங்களுக்கு, அது தொடர்பு இது எப்படி வாங்கணுன்றதே நாங்கள் உங்களுக்கு விரிவாக சொல்லிடுறேன்.
1: அதேமாரி சின்ன வெங்காயம் போடலாமான்னு?
3: சின்ன வெங்காயம் போடலாங்க. விதை விதை இது வச்சு பண்ண போகிறீங்களா இல்லை?
1: அவர் இணைப்பில் இல்லை மேம்.
3: ஏதாவது தகவல் வேணும்னா நம்ம வேளாண்மை நிலையத்தை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்லுங்கள்.
1: சரிங்க, அடுத்த
3: தண்ணி இல்லாத இடங்களா? மானாவரினா நீங்கள் உளுந்து இல்லைன்னா பச்சை பயிர் போடுங்க, திரும்ப எல்லே போட வேணாங்க. ஒரே பயிரை திரும்ப திரும்ப நம்ம சாகுபடி பண்ணக்கூடாது, மறுசுழற்சி முறையில் பண்ணணும். ஸோ அதனால் பயிர் வகை பயிருன்றப்போ நீங்கள் உளுந்து அல்லது பச்சை பயிர் வந்து நீங்கள் அதை சாகுபடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற பயிர் போடலாங்க. நன்றிங்க.
1: சரிங்க, இப்போ விவசாயிகளுக்கு இன்னும் முக்கியமான விஷயம் இந்த உர பயன்பாட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் குறைக்க.
3: கண்டிப்பாங்க சார். இப்போ
1: அந்த சிறுதானிய பயிர்களை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து உர பயன்பாடு கிடையாது. அப்படியே அவங்களுக்கு வந்து ஏதாவது சத்து இருக்கணும், இப்போ அவங்க மண்ணில் வந்து பொதுவாக சத்து இல்லை அப்படின்னா நம்ம மண் பரிசோதனை செய்ய சொல்றோம், ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் பண்ண சொல்றோம்.

0: அவங்களுக்கு ஒரு நம்ம போட்ட மாதிரி விளைச்சல் இல்லை அப்படின்றப்ப அவங்க அந்த பசுந்தால் பயிர்களை போட்டு அவங்க ஏதாவது பயன்படுத்தலாமா, அதை மடக்கி விழுந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிறுதானியம் போடலாமா, அதுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு
1: பயன்படுத்தலாங்க சார். இப்போ நமக்கு வந்து இந்திய அரசாங்கத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எல்லா பயிர்களையும் வந்து வந்து உர நிர்வாகம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அதிகமான நம்ம சாகுபடி செலவுலன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கில் மேஜராக நம்ம செலவு பண்ணுறது வந்து விவசாயிகள் வந்து பூச்சி நோக்கி பண்ணுவாங்க, அதுக்கடுத்து தான் உரத்துக்கு தான் பண்ணுவாங்க.
0: நமக்கு வந்து இந்த பெட்ரோலிய பொருட்களோட இறக்குமதியும் பெரிய சவாலாக இருக்குன்றப்ப சமயத்தில் பிரதமர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் செல்ஃப் ரிலையன்ஸாக இருக்கிறதுக்கு
1: குறைச்சிக்கோங்க பயன்பாடு வந்து அவங்க பண்ணணும். மொத்தமா பொதுவா நமக்கு வந்து ரெண்டு முட்டை போடுறோம் மூணு முட்டை போடுறோம்னு சொல்லி நம்ம பழசே போட்டுட்டு இருக்கிறதுல வந்து ஒரு இது கிடையாது. இப்ப சமச்சீர் உர நிர்வாகம் என்னன்னா ஃபர்ஸ்ட் அதுல இது என்னன்னா சாயில் டெஸ்ட் பண்ணணும், மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த மண் பரிசோதனைக்கேற்ற உர மேம்பாடு வந்து நம்ம பண்ணணும். ஸோ அதில் வந்து சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னும்போது அதில் இயற்கை உரங்கள் அதிகமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இயற்கை வளங்கள் ஏற்கனவே நமக்கு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய அந்த அங்கக கரிம சத்து வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஒன்றுக்கும் கீழே தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து 1.5க்கு மேலே சொன்னோம்னா தான் அது ஒரு நல்ல மண் வளமான மண்ணுன்னு அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய இதில் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால முதல்ல அங்கக சத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தலைச்சத்து இது பண்ணுறதுக்காக நம்மளுடைய இந்த தலை உரங்கள் தலைச்சத்து அதிகப்படுத்தக்கூடிய உரங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த உரங்களை ஐ மீன் பயிர்களை வந்து நம்ம சாகுபடி பண்ணணும். இப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டெயின்சான்னு சொல்லக்கூடிய இப்போ இதுவோ அது வந்து இந்த மடக்கி ஒட்டு உழுவுறதுக்காக நான் இது பண்ணுறது அதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தலாம். இதை பண்ணுறது இல்லாமல் தொழு உரங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தணும், மண்புழு உரங்கள் நம்ம பயன்படுத்தணும். இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இந்த சுழற்சி நம்மளுடைய இயற்கை சார்ந்த சுழற்சியிலன்னும் போது மண்புழு உரங்கள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம கழிவுகளையே நம்ம வந்து மறுசுழற்சி முறையில் உரமாக மாற்றி நம்ம பண்ணைக்கே மறுபடியும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்படின்றப்ப அந்த மண்புழு உரங்களையும் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்தணும். அதே மாதிரி உரங்களை வந்து இந்த பரிந்துரைக்கப்பட்ட அளவுகள்ன்றது பொறுத்து இது இல்லாமல் ஏன்னா பொதுவான பரிந்துரைன்னு நம்ம சொல்லுவோம், அது எல்லா வகையான மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய பொதுவான பரிந்துரை அந்த மாதிரி இல்லாமல் மண் பரிசோதனைக்கேற்ற உரம் பரிந்துரை வந்து நம்ம இருக்குது. ஸோ அந்த மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது உர மேலாண்மை பண்ணாங்கன்னா விவசாயிகளுக்கு வந்து ஒரு வலுமான அதாவது பார்த்திங்கன்னா சாகுபடி செலவும் குறையும், அதே சமயத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மகசூலும் கிடைக்கும். ஸோ இதை வந்து விவசாயிகள் வந்து பின்பற்றணும். ஸோ இதுக்கு வந்து மண் பரிசோதனை கூடங்கள் இருக்குது நம்மளுடைய வேளாண்மை துறையில் இருக்குது, அதே மாதிரி வேளாண்மை அறிவு நிலையத்திலையும் மண் பரிசோதனை கூடம் இருக்குதுங்க. ஸோ அவங்க வந்து அங்கே மண் பரிசோதனை கொடுத்து அவங்க செலவு இது பண்ணிக்கலாங்க, டெஸ்ட் பண்ணிக்கலாம்.
0: சரிங்க மேம், நிறைவாக ஒரு விவசாயத்தில் கேட்கலாமா,
2: சொல்லுங்க.
0: எள்ளு போடலான்னு பார்க்குறாரு, அவர் நெல் தான் போட்டுருக்காராம், மூணு பட்டம் நெல்லை தான் தொடர்ச்சியாக போடுறேன் அப்படின்றாரு. இப்போ பயிர் சுழற்சிக்கு என்ன போடலாம், எள்ளு போடலாமான்னு?
1: இப்போ எள்ளு போட முடியாதுங்க, நம்ம மாவட்டத்தில் வந்து பருவம் பார்த்திங்கன்னா மாசி பட்டம் தாங்க. ஸோ அதனால் பட்டம் தாண்டிடுச்சுங்க, இப்போ நம்ம வந்து எள்ளு போட முடியாதுங்க. ஐயா அப்போது நீங்கள் பயிர் வகை பயிர்கள் தான் போடலாங்க, உளுந்தையில் பச்சை பயிர் அந்த மாதிரி இது பயிர் போடுங்க. எள்ளு வந்து நம்ம பருவம் இல்லைங்க இப்போது.
0: சரிங்க மேம், நிறைவாக விவசாயிகள் வந்து வேளாண் அறிவு நிலையத்தை இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், குறிப்பாக இப்போ நம்ம தருமபுரி பொறுத்த வரைக்கும் பாப்பரப்பட்டியில் இருக்குது, சேலத்தில் சந்தியூரில் இருக்குது, கிருஷ்ணகிரியை பொறுத்த வரைக்கும் எலுமிச்சங்கிரியில் இருக்குது, இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் அதை எப்படி பயன்படுத்திக்கணும், என்னென்ன சேவைகளுக்காக இது பண்ணலாம், தொடர்பு இல்லைன்னா எப்படி தொடர்பு கொள்ளலான்றது மட்டும் சொல்லியிருக்கேன்.
1: இப்போ வேளாண்மை அறிவு நிலையங்கள்ன்றது சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஒரு மாவட்டத்திலையுமே ஒரு ஒரு வேளாண்மை அறிவு நிலையங்கள் இருக்குது. சிலது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல்கலைக்கழகத்தினுடைய கட்டுப்பாட்டின் கீழே வருது, சில வேளாண்மை அறிவு நிலையங்கள் பார்த்திங்கன்னா தொண்டு நிறுவனங்கள் கீழே வருதுங்க. ஸோ அந்த வேளாண்மை அறிவு நிலையங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப தேவைகளை அவங்க வந்து பூர்த்தி பண்ணி தரணும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்குறோம், பயிர் சாகுபடி ஆகட்டும் இல்லை ஒரு தொழில் சுயதொழில் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி எல்லாமே வேளாண் மற்றும் வேளாண் சார்ந்த தொழில்களில் ஏற்படக்கூடிய தொழில்நுட்பங்களை வந்து நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகள் மூலமாக கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து தேவையான இடுபொருட்கள், இடுபொருட்கள்னால் இப்போ நான் நிறைய ரகங்கள் சொன்னேன், ஸோ அந்த

0: எங்களுடைய விதை எங்கே கிடைக்கும், அதுக்கு தேவையான இடுபொருட்கள் எங்கே கிடைக்கும், அதுக்கப்புறம் ஒரு இயற்கை முறையில் இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் எங்கே கிடைக்கும், இந்த மாதிரி தகவல்கள்லாம் வந்து விவசாயிகளுக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வேளாண் மறை நிலையத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பூச்சி பயிரில் வந்து ஏதோ ஒரு பூச்சி நோய் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அதை வந்து தெளிவு பண்ணிக்கிறதுக்காகவும் விவசாயிகள் வந்து வேளாண் மறை நிலையத்தை தொடர்பு கொள்ளலாங்க சார். ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய எண்ணுன்னு பார்த்தீங்கனாக்கில் முன்னிணைப்பு இலக்கான 043-42-24-58-60 அந்த எண்ணுக்கு வந்து தொடர்பு கொண்டு விவசாயிகள் வந்து எப்போ வேணாலும் கேட்கலாங்க. காலை திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அதனுடைய அலுவலக நேரம் காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குங்க. ஸோ எப்போ வேணாலும் விவசாயிகள் வந்து தொடர்பு கொண்டு தங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளலாம்.
1: சரி மேம், இன்றைக்கு நிகழ்ச்சியில் குறிப்பாக இந்த தேனீக்கள் தினம் கடைபிடிக்கிறதோட முக்கியத்துவம் என்ன, தேனீக்கள் எப்படி விவசாயிகளுக்கு மட்டும் இல்லை உயிர்களுக்கும் தோழனாக இருக்குது அந்த தகவலை சொன்னீங்க, இந்த நன்மை செய்யும் பூச்சிகளோட அவசியம் என்ன, அதில் ஒரு விவசாயி என்ன விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும், அப்புறம் இந்த பட்டத்துக்கான பயிர்கள் என்னென்ன, அதுக்கான ரகங்கள் என்ன, என்ன தொழில்நுட்பம், இது எல்லாத்தையும் சொல்லியிருக்கீங்க. உர பயன்பாட்டை குறைக்கிறத பற்றியும் சொல்லியிருக்கீங்க, எப்படி அவங்க பசுந்தாள் உரங்களை வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. விவசாயிகள் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு பயன்படணும், அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா அந்தந்த பகுதியில் இருக்க கேவிகேக்கு வேளாண் அறிவியல் நிலையத்துக்கு போங்க, உங்களுக்கான தகவலை சொல்கிறதுக்கு அங்கே சயின்டிஸ்ட்டுங்க இருக்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் பங்கேற்றதுக்கு மிக்க நன்றிங்க மேம்.
0: நன்றிங்க சார்.

0: நிறைவு பெற்றது வானலையில் வசந்தம். இன்று தேனி உயிர்களின் ராணி தருமபுரி வேளாண் அறிவியல் நிலைய திட்ட ஒருங்கிணைப்பாளர் எம் ஏ வெனிலா அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைந்திருந்து பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்தார். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன். இதுவரை கேட்டோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இனி கேட்கலாம்.
1: அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
2: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில் தருமபுரி. 24 மணி நேரமும் பிரசவ சேவை, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், எக்ஸ்ரே, இசிஜி, கர்ப்பப்பை வாய் பரிசோதனை, கர்ப்பப்பை கட்டிகள் மற்றும் அனைத்து மகளிர் சிறப்பு சேவைகளும் தரமாக குறைந்த கட்டணத்தில் வழங்கப்படுகிறது. உங்கள் நலமே எங்கள் மகிழ்ச்சி. ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை
1: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவணியப்பன் அவர்கள்.
3: நம்மில் பலர் இருக்கிறார்கள், யாராவது கொஞ்சம் முகம் சுளிக்குமாறு நடந்து கொண்டால் உடனே தொட்டால் சினிங்கியாய் சோகத்தில் சுருங்கி போவார்கள். தூங்கி விழித்தது முதல் தூங்கப் போகும் வரை எல்லாமே நமக்கு நன்மைகளை தரும்படியாகவே நடக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அப்படி நடக்காமல் சிறு துன்பம் நடந்தாலும் நெருப்பில் போட்ட மலராக இதயம் கருகி போவார்கள். நினைத்தது நினைத்தபடி குறித்தது குறித்தபடி நடக்க வேண்டுமென்றால் நாம் இயக்கும் இயந்திரங்களாலும் கூட அது முடியாது. தொடர் துன்பங்களில் ஆட்படும் நம்மில் பலர் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார்கள், தாங்கள் எதற்குமே லாயக்கில்லாதவர்கள், கடவுள் படைக்கும் போதே தங்களை தகுதியற்றவராகவே படைத்து விட்டார் என்று தங்களுக்கு தாங்களே சுய பச்சாதாபம் கொள்ள தொடங்கி விடுவார்கள். இப்படி தன்னிரக்கம் கொண்டு சுய பச்சாதாபம் கொள்பவர்கள் யார் பாராட்டினாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பேருந்தில் ஏறினால் கூட எல்லாரையும் ஏறவிட்டு கடைசியாகத்தான் ஏறுவார்கள். வகுப்பறையில் அமர்ந்தால் கூட கடைசி பெஞ்சில் தான் உட்காருவார்கள். வாழ்க்கையில் தமக்கு கடைசி பெஞ்சு தான் என்று நினைப்பவர்களை எப்படி திருத்த முடியும்? வாழ்க்கையை வெறுத்து தன்னை வெறுத்து உலகத்தையே வெறுப்பவர்களை வாழ்க்கையை நேசித்து உலகை நேசித்து தன்னையும் நேசிப்பவர்களாக எப்படி மாற்ற முடியும்? சுய பச்சாதாபம் கொள்பவர்களுக்கு தன்னம்பிக்கை இழந்தவர்களுக்கு சுய முன்னேற்ற சிந்தனைகளை ஊட்ட முடியுமா? ஊட்ட முடியாது.

0: என்பது நமது பதிலாக இருந்தால் நம்மையும் தன்னிறக்கம் கொள்பவர்கள் பட்டியலில் சேர்க்க வாய்ப்பு இருக்கிறது. ஓர் அரங்கம் சுய முன்னேற்றம் குறித்த ஒரு பேச்சாளர் பேசிக் கொண்டிருந்தார். அரங்கத்தில் இருந்தோர் சோம்பல் முறித்து கொண்டும் சுவாரஸ்யமில்லாமலும் கேட்டும் கேட்காமலும் இருந்தார்கள். பேச்சாளர் திடீரென்று மேடையில் ஒரு 1000 ரூபாய் தாளை எடுத்து இது யாருக்கு வேண்டும் என்று கூட்டத்தை நோக்கி கேட்டார். எல்லாரும் கைதூக்கினார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த 1000 ரூபாய் தாளை நன்றாக கைகளால் கசக்கினார். கசக்கிவிட்டு இப்போது சொல்லுங்கள், இந்த கசங்கிய நோட்டு யாருக்கு வேண்டும் என்று கேட்டார். அரங்கத்தில் இருந்த அனைவரும் மறுபடியும் கைதூக்கினார்கள். கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு கசங்கிய தாளை காலில் போட்டு மிதித்து கசக்கிவிட்டு கையில் எடுத்து இப்போது சொல்லுங்கள், கசங்கிய புழுதி படிந்த அழுக்கான இந்த 1000 ரூபாய் நோட்டு யாருக்கு வேண்டும்? மறுபடியும் எல்லாரும் கைதூக்கினார்கள். இப்போது சுய முன்னேற்ற சிந்தனையாளர் பேசத் தொடங்கினார். நண்பர்களே, இந்த 1000 ரூபாய் நோட்டை எப்படி கசக்கினாலும் காலில் போட்டு மிதித்தாலும் அதன் மதிப்பு குறையவில்லை. அதனால்தான் எல்லாரும் அதனை வேண்டுமென்று கேட்கிறீர்கள். வாழ்க்கையும் பல நேரங்களில் உங்களை இப்படித்தான் கசக்கி பிழிகிறது, காலில் போட்டு மிதிக்கிறது. அதனால் உங்கள் மதிப்பு குறைந்து போய்விட்டதாக நீங்கள் நினைக்கிறீர்கள். மதிப்பிடக்கூடிய ஒரு சாதாரண தாளுக்கு கூட மதிப்பு குறையாத தன்மை இருக்கிற போது மதிப்பிட முடியாத மனிதர்களாகிய நீங்கள் மட்டும் வரும் துன்பங்களால் மதிப்பு குறைந்து விட்டதாக கருதுகிறீர்களே, ஏன்? நம்பிக்கை இழக்காதீர்கள். உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடாதீர்கள். துணிவோடு இருங்கள், துயரங்கள் உங்களை புடம்போடும் என்றார். எவ்வளவு மதிப்பு மிக்க பேச்சு! நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகே உள்ள எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி.
2: மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சாதாரண மாணவர்களையும் சாதனையாளர்களாக்கும் பள்ளி. ஒழுக்கம் மற்றும் பாதுகாப்புடன் கூடிய கல்வி முறை, சிறந்த ஆசிரியர்கள், தரமான ஆய்வக வசதிகள், விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய பள்ளி. கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி, மத்தூர், கிருஷ்ணகிரி. அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
6: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
7: ரத்த மற்றும் ரத்த புற்று நோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட், மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம். நீங்கள் கேட்டவை இனிய காலை வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் அலைபேசி

0: உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு 0433 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே. அந்த வகையில் நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடல், பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்
1: நாகமந்திரியா பாளையம்புதூர் குணா மூவியிலிருந்து கண்மணி அன்போட காதலன் பாட்டு.
2: கண்மணி அன்போட காதலன். நான் எழுதும் லெட்டர் சி மடல் இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? கடிதமே இருக்கட்டும் படி.
3: கண்மணி அன்போட காதலன் நான் எழுதும் கடிதமே.
2: பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம்.
3: பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே.
2: உன்ன நினைச்சு பாக்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உக்காந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை.
3: உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது.
2: அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை

0: எனக்கு உண்டான காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க, நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். இந்த பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உன் உடம்பு தாங்கிடும், உன் உடம்பு தாங்குமா? தாங்காது. அபிராமி அபிராமி அபிராமி.
1: அதை எழுதணுமா?
0: இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்னை தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல,
2: காதல் அல்ல,
3: காதல் அல்ல,
2: காதல் அல்ல, காதல் அல்ல.
0: அதையும் தாண்டி புனிதமான
2: புனிதமான புனிதமான

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 11:05 தென்னை வளர்ச்சி வாரியம் வழங்கும் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் என்ற விளம்பரதாரர் வழங்கும் நிகழ்ச்சியினை கேட்கலாம்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
1: பத்து மணி 19 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கேட்டவை. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
2: வணக்கம் அத்தியமர் தொடரும் படம் அன்னியன் பாடல் கண்ணும் கண்ணும் நோக்கியா. நன்றி.

0: 10:24.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
4: எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் ஃபார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
5: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
8: அனில் சோயா சங்க்ஸ்.
9: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
10: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
11: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத்

0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1,200 அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,200 தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நீங்கள் கேட்டவை இந்த நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் விரும்பினால் நீங்கள் செய்ய வேண்டியது, உங்கள் அலைபேசியில் உள்ள வாட்ஸ்அப் எனப்படும் கட்செவியில் இருந்து உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து எங்களுக்கு 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு அனுப்பலாம். உங்களின் விருப்ப பாடல் உங்களை நாடி வரும் காற்றலையின் வழியே தொடரும் பாடல்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் ஒன்றியம் தத்திலிருந்து ஆறுமுகம் பேசுறேன். எனக்கு பிடித்த பாடல் ஜென்டில்மேன். இந்த படத்து வந்து

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
4: சேலமட்டம் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலமட்டம் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சாதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்
1: அன்படைக்கு காலை வணக்கம். என் பெயர் சின்னம் தளபதி படத்தில் கட்டக்குள்ள மனசுக்குள்ள பாடலை ஒளிபரப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: நிகழ்ச்சியில் தொடரும் பாடல்.
5: காலை வணக்கம். மெஞ்சோ கலந்த ராணி படம் மேட்டுக்குடி பாடல் யாரது யாரது அங்கே இந்த பாடலை போடுங்க ஐயா. நன்றி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
6: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 2648. கால் 9500 5099 84.
7: கம்மி வட்டியில லோனு வேணுமா?
8: அதுவும் ஆப்ல இருந்தா?
7: ஆஹா,
9: மாட்டிக்கிட்டீங்க.
10: தெரியாத ஆப்பை தவிர்க்கவும்.
11: RBI சொல்கிறது,
12: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
13: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
14: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி.
2: முந்தைய தலைமுறை மக்களுக்கு வானொலி பொழுதுபோக்கு என்பதை தாண்டி ஒருவித அந்தஸ்தை பறைசாற்றுவதாகவே இருந்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த செய்தி முதற்கொண்டு பல்வேறு முக்கிய தகவல்களை அகில இந்திய வானொலி மூலமாகவே அறிந்திருக்கிறார்கள் நம் மக்கள். செய்திகள் மட்டுமல்லாது பக்தி பாடல்கள், நேயர் விருப்பம், உழவர் நல நிகழ்ச்சிகள், திரையிசை பாடல்கள், மருத்துவ நேரம், நாடக ஒளிச்சித்திரம், விளையாட்டு வர்ணனை போன்றவை கேட்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். இன்றும் மகிழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கம்பீரமான குரல்கள், அழுத்தமான உச்சரிப்பு, இனிமையான குரல்கள் இன்னிசைக்கோர் எடுத்துக்காட்டு. தனது குரல்களையே முகமாக மாற்றிய நிகழ்ச்சி அமைப்பாளர்கள், அறிவிப்பாளர்கள், நாடக கலைஞர்கள் என அகில இந்திய வானொலியில் ஏராளம். 90 ஆண்டுகளாக தனது சேவையை செய்து வரும் அகில இந்திய வானொலி பற்றிய தருமபுரி மாவட்ட மக்களின் கருத்துக்களை கேட்போம்.
3: வணக்கம், என் பெயர் பிரியா. நான் தருமபுரி மாவட்டம் செம்மாண்டகுப்பம் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்தே எஃப்எம் கேட்குறது எனக்கு ஹேபிட்டு. எஃப்எம்ல கேட்குற நியூஸ் எனக்கு உடனுடனே அப்டேட் ஆகிறது. நம்ம உட்காந்து

0: பார்க்க நேரம் இல்லைனாலும் எஃப்எம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை நான் டெய்லியுமே பயன்படுத்திக்குவேன். நிறைய பயனுள்ள தகவல்களை வந்து நமக்கு டெய்லியும் சொல்கிறாங்க. காலை 11 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கேட்டால் சுவைக்கும் அந்த நிகழ்ச்சியில் சமையல் குறிப்பு இதை பற்றிலாம் சொல்லுவாங்க.
1: இப்போது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணீரோ சேர்த்துக்கோங்க. தண்ணீர் ஒரு டம்ளருக்கு குறைவாக இருந்தாலே போதுமானது. சிக்கன் ஒரு 7 நிமிஷத்துலேயே வெந்துருங்க. தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் அதை சேர்த்துக்கோங்க. கடைசியாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மணம் தரும், அதே சமயத்தில் சுவையும் தரும். கடைசியாக உப்பு சரியா இருக்கான்னு சரி பார்த்துக்கோங்க. அவ்வளவு தாங்க சுவையான சுலபமான சிக்கன் சிந்தாமணி தயார்.
0: அதற்கேற்ப விவசாய குறிப்பு, மருத்துவ குறிப்புகள் இது எல்லாமே அதன் மூலம் தெரிஞ்சுக்க முடியுது. மின்சார துண்டிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, எல்லா வகை நியூஸுமே இதன் மூலம் நமக்கு தெரிய வருது. எஃப்எம் கேட்கறது எனக்கு என்டர்டெயின்மெண்ட்டை தாண்டி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயனுள்ளதா இருக்கிறதா நான் கருதுறேன்.
2: வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தாலுக்கா மல்லாபுரம்ன்ற கிராமத்துல ஆல்வின்ற நபர் பேசுறேன். எனக்கு எஃப்எம் கேட்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அது எப்படின்னா, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு துமை புத்துணர்ச்சியாக கொடுக்கறது வந்து பாடல்கள் கொடுக்கும். பாடல்களையும் தாண்டி தகவல்கள், இந்த வினா விடைகள், மருத்துவ நல குறிப்புகள்.
3: கல்லீரல் நோய் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கல்லீரல பாதிப்பு. இந்த பாதிப்பு எப்படி வருதுன்னா கிருமி தொற்றுனால் வருகிறது. இந்த கிருமி தொற்று வழக்கமாக பல காரணங்களால் வந்தாலும் மிக முக்கியமான காரணம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி அப்படிங்கிற வைரஸ். இந்த ஹெப்படைட்டிஸ் பி மற்றும் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ் அப்படின்னு 2 வைரஸ் வந்து மோசமான வைரஸ்கள். இதனால் கல்லீரல் பாதிப்பு வரும். இதில் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரத்தத்தில் கலந்துக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி. இந்த வைரஸ் கிருமி வந்து மஞ்சள் காமாலை உருவாக்கக்கூடிய ஒரு வைரஸ் கிருமி.
2: அதுக்கப்புறம் மெயினாக விவசாயத்துக்கு தேவையான வானிலை அறிக்கை, அதுக்கு தேவையான குறிப்புகள், இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தகவல்கள் நம்ம கேட்டுகிட்டே செய்கிறப்போ அது நம்ம அறியாமல் மைண்டில் ஸ்டோர் ஆகிடும். அப்படின்ற பட்சத்தில் இப்போது எனக்கு மிக யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது இந்த வந்து கரண்ட் கட். இப்போது எந்த ஊரில் வந்து கரண்ட் கட் ஆகும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்து இந்த எஃப்எம் மூலமா எனக்கு வந்து தெரியுங்க. என்னதான் லோக்கல் சேனல்ஸ் அந்த மாதிரி டிவியே இதை பார்த்துட்டு இருந்தாலும் அதை கவனிச்சுட்டு வேலை செய்ய முடியாது நம்மளால. ஆனால் இதோட என்னோட வேலை செஞ்சுட்டே நமக்கு இதை வந்து கவனிக்கிறப்போ இன்னும் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல்ஸ் என்னென்னா வினா விடை, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த குழந்தைகள் நல்ல சிறப்பு மருத்துவர்கள் வந்து பேசுவார், குழந்தைங்க நல்ல பற்றி வந்து சொல்லுவாங்க, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து 90s பாடல்கள் போடுவாங்க, இந்த மாதிரி பழைய பாடல்கள் கேட்கவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
4: வணக்கம், என்னோட பெயர் பவித்ரா, நான் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு பகுதியிலேருந்து பேசுகிறேன். சின்ன வயசுலேருந்து எனக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சின்ன வயசில் எங்கள் தாத்தா வீட்டில் ஒரு பெரிய ரேடியோ இருக்குது, அதில் நாங்கள் நிறையா பாடல்கள் கேட்டிருக்கோம். அதில் கேட்டுகிட்டே இருக்கும்போது எப்படா நமக்கு பிடிச்ச பாட்டு போடுவாங்கன்னு நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது சின்ன வயசில் நிறையா அந்த மாதிரி நடந்த நினைவுகளை மறக்கவே முடியாது. இப்போவுமே கூட நிறையா தொடர்புன்னு தான் சொல்லணும். நிறைய ரேடியோவில் பாட்டு கேட்பேன். ஏன் ரேடியோவில் பாட்டு கேட்பேன்னா தனியாக நம்ம பாட்டு போட்டு கேட்டால் தனியா ஓடும். ரேடியோல கேக்கும்போது ஒரு விதமான யாரும் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு தனிமையை போக்குற ஒரு இதான் இந்த ரேடியோ எனக்கு இருந்திருக்கு.

அதுவும் தருமபுரி ரெடியை பத்தி சொல்லணும்னா நிறைய எனக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு. மருத்துவ குறிப்புகளாகட்டும், நான் இப்போ எனக்கு குழந்தை வேறு பிறந்திருக்கிறதுனால குழந்தைகள் நல்ல மருத்துவம்லாம் பற்றி நிறைய கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் சொல்ல முடியாது, விவசாயம் ஆகட்டும் நிறைய தகவல்களை வந்து இந்த ரேடியோ மூலமாக நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, நைட்டு தூங்கும்போது அந்த 90s பழகுகளை அந்த மெலோடிஸை கேட்டுகிட்டே தூங்குவேன். சின்ன அது ஆஃப் பண்ணாமல் அப்படியே தூங்கிடுவேன்.

0: வணக்கம். என்னுடைய பெயர் காசாந்தலிங்கம். நான் மாக்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். இளம் வயதிலிருந்து வானொலி கேட்பது என்னுடைய பழக்கமாக உள்ளது. எங்கள் ஊரில் முதல் வானொலி வாங்கிய வீடும் எங்கள் வீடுதான். இந்த வானொலியில் எனக்கு மிகவும் பிடித்த நிகழ்வு சிறுகதை கேட்டல். அந்த சிறுகதை கேட்டல் இன்றளவும் எனக்கும் பயனுள்ளதாகவும் உள்ளது. இந்த சிறுகதையில் ஒரு நீதியும் ஒரு நேர்மையும் நிலைநாட்டியிருக்கும்.
1: நடுவுல எங்க அம்மா என்ன செய்வாங்க, ரெண்டு கங்கு எடுத்து வந்து அதுல போட்டு விடுவாங்க. இப்ப இப்படி வட்டமா இது பண்ணி நடுவில் ஒரு சின்ன குழி மாதிரி செஞ்சு அதில் அந்த கங்கை போட்டு விட்டுருவாங்க. விடிய காலம் வரைக்கும் இந்த கங்கு கணிஞ்சிக்கிட்டே இருக்கும். என்ன ஆகும்னா, அது முழுவதும் ரொம்ப சாம்பலாகிடாது, லேசாக சாம்பலாகவும் லேசாக உமியாகவும் இருக்கும். இதை புறா எடுத்து திரும்ப சளிப்பாங்க எங்கள் அம்மா. சளிச்சு முடித்த பிறகு எங்கள் அப்பா வந்து உப்பு சேர்த்தாச்சான்னு கேட்பார். நல்லா கவனிச்சுங்க, சமந்தா கேட்டால் தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. எங்கள் அப்பா கேட்பார், உப்பு சேர்த்தாச்சா? உப்பு சேர்த்த பிறகு இதை ஒரு இதில் போட்டு வச்சுருப்போம். 6 மாதத்துக்கு பல்பொடி தயார். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
0: செய்திகள், இந்த செய்திகள் கேட்கும் பொழுது நமது நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளையும் நமது கண்முன்னே கொண்டு நிறுத்தும். நேரில் சென்று பார்க்க முடியாத பல நிகழ்வுகளை கூட நம்மளது இந்த வானொலியில் கேட்டு மிக துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். வானிலை அறிக்கைகள், சிறுவயது முதலே இந்த வானிலை அறிக்கைகள் கேட்பதும் விவசாய வேலைகள் செய்வதும் எனது வாடிக்கையாக உள்ளது. இந்த விவசாய வேலைகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும், இந்த விவசாயம் செய்யும் பொழுது விதைகளை எப்படி நேர்த்தி செய்வது, அடுத்து விதைகளை எப்படி நாற்று விடுதல், எப்படி நாற்றுகளை பிடுங்கி பயிரிடுதல், எப்படி நடவு செய்தல், முற்றிய கதிர்களை எப்படி அறுத்தல், அடித்தல் மற்றும் காயவர்த்தல், பதனிடுதல் போன்ற நிகழ்வுகள் எனக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த வானொலி எனக்கு உள்ளது. மழலை மொழி நிகழ்வுகள், இந்த மழலை மொழி நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமது குழந்தைகளாகிய அவர்களுடைய இனிமையான குரல்களை கேட்டு பல நாட்கள் நான் மகிழ்ந்துள்ளேன்.
2: ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திப்பம்பட்டி பள்ளி குழந்தை பி சமர்விழி. வணக்கம் சமர்விழி.
3: வணக்கம்
2: சமர்விழி, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: நல்லா அழகா வந்திருக்கீங்க. சரி, எங்க இருக்குது இந்த திப்பம்பட்டி சொல்லுங்க. யாருக்கு சரியா தெரியாது இல்ல, எங்க இருக்குது இந்த ஊரு?
3: நங்கவள்ளி பக்கம்.
2: ஓ, நங்கவள்ளி பக்கமா இருக்கு. லக்க சொல்றீங்க. சரி, 1வது படிக்கீங்களா 2வது? நீங்க
3: 1வது.
2: நல்லா படிக்கிறீங்களா?
3: எஸ்.
2: என்ன நல்லா படிக்கிறீங்க?
3: பாட்டு கதை.
2: சரி, என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு நீங்க சமர்விழி?
3: பாட்டு.
2: சரி, அதுக்கு முன்னாடி ஏதோ சொல்லுவீங்களா? டீச்சர் சொன்னாங்க இவங்க அழகா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது?
3: ஸ்பீச்.
2: நீங்க சொல்லுங்க.
3: Good morning everyone, my name is Samali. I am studying in PUP school. My school is very nice. Teach me good things. I have many friends in my school. We play and learn together. I love my school. Thank you.
0: கேள்வி கேட்கும் நெறியாளர்கள் அந்த

0: மற்றவர்களுடன் உரையாடுவது மிகவும் அழகாகவும் அருமையாகவும் உள்ளது. நீங்கள் கேட்ட பாடல்கள், இந்த நீங்கள் கேட்ட பாடல்களில் பழமையான பாடல்கள் மிகவும் அருமை. இந்த அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு விவசாய வேலைகளை செய்யும் பொழுது மனதிற்கு மகிழ்ச்சியை தருகிறது, அந்த களைப்பை போக்குகிறது. புதிய பாடல்கள், இந்த புதிய பாடல்களை கேட்கும் பொழுது நமது இளைய தலைமுறைகள் வானொலியின் மூலமாக கேட்டு துள்ளிகிழ்ப்பது நமது மனதிற்கு மிக மகிழ்ச்சியை தருகிறது.
1: காலை விடியலுடன் பயனுள்ள தகவல்களை சொல்லி சாமானிய மனிதனை சக மனிதனாக்கி 24 மணி நேர இயக்க முறையுடன் கிரக்கம் தந்து கொண்டிருக்கும் அகில இந்திய வானொலி மொட்டை மாடி இரவு, மெல்லிய வாடை காற்று, வானத்து நிலவு, ரேடியோவில் பாட்டு என கவித்துவ பயணம் கண்டிருக்கும் பல இளைஞர்களிடம் மின்காந்த அலைகளின் வழி செய்தி அறிவிப்பு, பாடல், உரையாடல், ஒலி அலைகளை ஏற்றி வான்வழி செலுத்தி செவி வழி அனுபவிக்க வைக்கும் அகில இந்திய வானொலி. மதிப்பீடுகளுக்கான பிற வழிகள் இன்று இருந்தாலும் அகில இந்திய வானொலி மதிப்பு மிக்கதாகவே இன்றும் உள்ளது என்றால் அதன் பெருமை நேயர்களையே சேரும். அவர்கள் இருக்கும் வரை 90 ஆண்டுகள் மட்டுமல்ல 900 ஆண்டுகளை கடந்தும் வானொலி ஒலித்து கொண்டே இருக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொகுப்பு நிகழ்ச்சி. படைப்பு தருமபுரி வானொலி நிலையம்.
3: உசால் சன்ஃபிளவர் ஆயில் வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உசால் சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.
2: வணக்கம் நேயர்களே, இது அறுசுவை சமையல் குறிப்புகளை அள்ளி வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி.
3: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நாம அவல் வடை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோங்க. முதல்ல அவல் வடை செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கலாங்க. அவல் ஒரு கப்புங்க, உருளைக்கிழங்கு இரண்டுங்க, அதுவே நல்லா வேக வைத்து மசித்ததை எடுத்துக்கணுங்க. வெங்காயம் ஒன்றுங்க, பெரிய வெங்காயம் நல்லா நறுக்குனதை எடுத்து வச்சுக்கணுங்க. பச்சை மிளகாய் இரண்டுங்க, நல்ல நீள்வாட்டில் நறுக்கி வச்சிருக்கிறத எடுத்து வச்சுக்கணுங்க. இஞ்சி ஒரு சிறிய துண்டுங்க, அதுவும் நறுக்கி வச்சுதான் எடுத்துக்கணுங்க. கொத்தமல்லி தலை சிறிதளவு எடுத்துக்கணுங்க, கொத்தமல்லியும் சிறிது எடுத்துக்கணுங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும், மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் எடுத்துக்கணும், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கணுங்க. அது கூட அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் ஒரு டீஸ்பூன் அளவு இணைக்கிறதுக்காக எடுத்துக்கணுங்க. எண்ணெயை வடை போட்டு எடுக்க வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கணுங்க. நல்ல சுத்தமான கடலை எண்ணெயாக இருக்கணுங்க. அவ்வளோதாங்க, தேவையான இந்த பொருள்களின் மூலம் நம்ம அவல் வடையை சிறப்பாக செய்யலாங்க. முதல்ல அவலை சுத்தம் செய்து 5 அல்லது 10 நிமிடம் தண்ணீரில் ஊற வச்சு பிழிந்து வைக்கணுங்க. அப்புறம் ஒரு பாத்திரத்தில் அவலை எடுத்துக்கணுங்க. மசித்த உருளைக்கிழங்கை எடுத்துக்கணுங்க. நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் அது கூட போடணும். இஞ்சி நறுக்கி

0: நறுக்கி வச்சு தான் எடுத்துக்கணும். கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி தூள் கொஞ்சம், கரம் மசாலா தூள், உப்பு, சிறிதளவு அரிசி மாவு, இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கலக்கணுங்க. இவ்வாறு கலக்கின பின்பு அதை ஒரு சிறிய உருண்டைகளாக எடுத்து கைகளால் தட்டி நம்ம வடை வடிவத்தில் செய்து வச்சுக்கணுங்க. அப்புறம் அடுப்பை பற்ற வைத்து அது மேலே கடாயை வைத்து அதில் எண்ணெயை ஊற்றி எண்ணெயை நாக சூடாக்கி சூடான பின்பு நாம கைகளால தட்டி வைத்த அந்த வடைகளை மிதமான சூட்டுல அந்த வடைகளை போட்டு பொன்னிறமா வறுக்கணுங்க. அவ்வளவுதாங்க, சூடான அவல் வடை ரெடிங்க. நல்ல மொறுமொறுன்னு இருக்குல்ல, அதுவும் நல்ல வாசனையா இருக்குல்ல. இந்த சூடான அவல் வடை கூட நமக்கு பிடித்த ஏதாவது ஒரு சட்னியை, பொட்டுக்கடலை சட்னியோ, வேர்க்கடலை சட்னியோ, தேங்காய் சட்னியோ, நமக்கு பிடித்த சட்னியோட சேர்த்து சாப்பிட்டோம்னா பிரம்மாதமா இருக்குங்க. என்ன நேயர்களே, அவல் வடை பிடிச்சிருக்கா? உங்களுக்கும் மீண்டும் வேற ஏதாவது ரெசிபி வேண்டனா? இதே நேரத்துல நம்ம தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு சுவைத்து ரசிங்க நேயர்களே. நன்றி நேயர்களே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பின் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
0: நல்வாழ்த்துக்கள்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கோமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

0: ஏஷியா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தூஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் பூவே பெண் பூவே. என்ன தோழிகளே, எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் பூவே பெண் பூவே நிகழ்ச்சி நமக்கான நேரமாக நம்ம பண்பலை வழங்கிட்டுருக்குன்னு சொல்லலாம். நாம் நம்மளோட வேலைகளை பார்த்துக்கிட்டே நமக்கு பிடிச்ச விஷயங்களை ஏதாவது ஒன்று செய்வோம் இல்லையா? ஒரு புக்ஸ் படிக்கிறது, அதே மாதிரி மியூசிக் கேட்கறது, இல்லை கொஞ்சம் நடக்கிறது கூட ஒரு நல்ல விஷயந்தாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் தூங்கிடுவேன், தூங்குறது அப்படின்றது பொழுதுபோக்கே கிடையாதுங்க. அது நம்ம உடலுக்கு கொடுக்குற ரெஸ்ட், மனசுக்கும் கொடுக்குற ரெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாருக்குமே தூங்குறதுனா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வேலை முடிச்சாச்சா தூங்கலாம் அப்படின்னு தான் நினைப்போம். சரிங்க, நமக்கு பிடிச்ச விஷயங்களில் நம்ம மனசோட

0: சேர்ந்து நம்மளுடைய உணர்வுகளை அதில் ஈடுபடுத்தும் போது நம்மளுடைய அது மைண்டே வந்து ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும், உற்சாகமாக இருக்குங்க அன்றைக்கி ஃபுல்லாக அப்படின்னு சொல்லலாம். ஒரு கோலம் போடுறது, கோலத்தை புதுசு புதுசாக கற்றுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள், தையல் கற்றுக்கிறது, அதே மாதிரி டிரைவிங் கற்றுக்கலாம். நிறைய பேர் டிரைவிங் கற்றுக்கிட்டுருக்காங்க. நிறைய புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கும் போது நமக்கு எதிர்காலம் வந்து ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும்னு சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை தோழிகளே, நம்ம பேசலாம், இன்றைக்கி விளையாடலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது பூவே பெண் பூவே. இன்றைக்கி நிறைய விளையாட்டுகளோடு நான் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுகங்களா இருந்தீங்கன்னா 0-43-42-24-40-30, மற்ற 94-84-81-10-25, மற்ற நேர்கள் 0-43-42-24-40-31, 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைச்சி நீங்கள் நிகழ்ச்சிக்கு வரலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு முதல் சகோதரி வரவேற்போம். வணக்கம். வணக்கங்க. யாருங்க, எங்க இருந்துங்க?
1: நீங்க சாப்பிட்டீங்களா?
0: சரிங்க ஈஸ்வரி, இன்னைக்கு வந்து நீங்க என் கூட விளையாடலாம். உங்களுக்காக மூணு விளையாட்டுகள் இருக்கு.
1: சொல்லுங்க.
0: நான் வந்து ஒரு கேரக்டர் கொடுப்பேன், அதை நீங்க நடிச்சு காட்டணும். அப்படி இல்லையா, நான் சொல்லக்கூடிய கலரில் நீங்கள் வந்து 10 வகையான சாப்பாடு சொல்லணும். எனக்கு அதுவும் வேணாங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் குரலில் நீங்கள் எங்களுக்காக பாடி காட்டணும். எது உங்களுக்கு ஓகே? சொல்றீங்களா? முயற்சி பண்ணுங்க. பச்சை கலர்ல என்னென்ன சாப்பாடு எல்லாம் நம்ம செய்வோம்?
1: பச்சை கலர்ல பத்து சாப்பாடு கேக்குறீங்களே?
0: ஆமா,
1: நீங்க
0: 10 சொன்னா போதும்.
1: காய் வகை பாத்தீங்கன்னா எல்லா காயுமே பச்சை கலர் தாங்க. வாழைக்காய்.
0: சரி, வாழைக்காயில என்ன? வாழைக்காயில என்ன? வாழைக்காய் உணவுகள் தான் நீங்க யோசிங்க. ஆனா ரெண்டு வெற்றிகரமா சொல்லிருக்கீங்க. ஆமா, கீரை குழம்பு சொல்லிருக்கீங்க, புதினா சட்னி இல்ல துவையல் ஏதாவது ஒண்ணு. சரிங்க, சரிங்க ஈஸ்வரி, நன்றி நன்றி நிகழ்ச்சி வந்ததுக்கு. நன்றிமா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம் தோழி. ராணி, நலமா இருக்கேன் ராணி. உங்களுக்கான விளையாட்டு சொல்லாமா? கேட்டீங்களா?
1: சொல்லுங்க.
0: மூணு விளையாட்டு சொன்னேன், நீங்க வந்து சின்னதா ஒரு கேரக்டர் கொடுப்பேன், அந்த மாதிரி நீங்க நடிச்சு காட்டணும். அப்படி இல்லையா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்க குரல்ல எங்களுக்காக பாடி காட்டுங்க.
1: பாட்டு வேணா பாடுறேன்.
0: பாடுங்க.
1: நீ வருவாய் என படத்துல இருந்து பாத்து பாத்து கண்ணை தூக்கிருப்பி, நீ வருவாய் அந்த வரியில வந்து நடுவுல வந்து விழிகளில் ஓரம் விளக்குகள் வைக்கிறேன். அது நல்லா இருக்கும் அந்த பாட்டு, நடுவுல இருந்து வர்றதுனால வர.

0: மாட்டேன்து.
1: நல்லா இருக்கும், அது எங்களுக்கும் தான் தெரியும். பாடினா தானே எங்களுக்கு எப்படி இருக்குன்னு நாங்க ரசிக்க முடியும்.
0: நிலவுக்கு தெரிஞ்சிடும், நிலவுக்கும் ஜோதி இல்லை. அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். எல்லாம் எப்ப மாப் பண்ணிடுவாங்க குரலை கேட்ட உடனே.
1: சரிங்க ராணி, ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா முயற்சி பண்ணுங்க. நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம். யார் எங்க இருந்துமா? லட்சுமிமா, என்னம்மா சாப்பிட்டீங்க? கூழு, தயிர். வெயிலுக்கு இதம்மா அப்படியே. என்ன கூழ் செஞ்சீங்க? கம்பு சோளம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. சரிங்கம்மா. சரி லட்சுமிமா, நான் சாப்பிட்டேன். நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க? லட்சுமிமா செஞ்சா, அவங்க செஞ்சா மட்டும்தான் அது சூப்பரா இருக்கும்னா, அது என்ன என்னவா இருக்கும்? சட்னி. சரிங்கம்மா. லட்சுமிமா, என்ன எங்களுக்காக செய்ய போறீங்க? ஏதாவது விளையாட்டு கொடுக்கட்டுமா? அடுத்த சகோதரி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். செல்பவர் யார் எங்க இருந்து? சத்யா. என்ன பண்றீங்க சத்யா?
2: வேலை செஞ்சிட்டு இருக்கோம் மேடம்.
1: என்ன வேலை பாத்துட்டு இருந்தீங்க?
2: மாட்டுக்கு
1: தண்ணி காட்டி போதும் குடிச்சதுன்னு நீங்க ரேடியோ வந்துட்டீங்க பேசுறதுக்கு. வச்சிட்டு வந்துட்டீங்களா? சரி சரிங்க சத்யா. சத்யாக்கு என்ன குடுக்கலாம்? ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்க பண்ணி காட்டுறீங்களா? இப்ப நீங்க வந்து ஒரு பஸ் டிரைவரா இருக்கீங்க. நீங்க தான் அந்த பஸ்ஸை ஓட்டு போறீங்க. எப்படி வர மக்கள் உங்க மேல வந்து அப்படியே சாயறாங்க. உங்களுக்கு உட்கார்றதுக்கு கூட இடம் இல்லாத மாதிரி அப்படியே கூட்டம் நின்றுக்கிட்டு இருக்கு. எப்படி அதை மெயின்டைன் பண்ணுவீங்க? அதை கொஞ்சம் நடிச்சு காட்டுங்க. ஆமா, நீங்க தான் டிரைவரு.
2: ஏன் இப்படி எல்லாம் வந்து மேலே உள்றீங்க? கொஞ்சம் போய் தூரமா நில்லுங்க, உள்ள இடம் இருக்கு பாரு, போங்க.
1: நிக்காதீங்க, உட்காருங்கலாம் சொல்லுவாங்களே.
2: அங்க சீட் இருக்கு பாரு, உட்காருங்க. இல்லைன்னா இங்கேயாச்சும் உட்காருங்க, அமைதியா. மேல வந்து உள்ளாதீங்க.
1: இல்லங்க, எங்களுக்கு டிரைவர் பக்கத்துல நிக்கிறதா பிடிச்சிருக்கு. நாங்க அங்கதான் வந்து நிப்போம்.
2: நாங்க எல்லாரும் சேஃப்டியா கூட்டிட்டு போவேனவா? அவ்வளவுதாங்க மேடம்.
1: அவ்வளவுதானா? சரி, எப்படி இருந்துச்சு?
2: நல்லா இருந்துச்சுங்க மேடம்.
1: சரிங்க சத்யா, ரொம்ப நன்றி. தொடர்ந்து கேளுங்க. நன்றி. நம்ம தொடர்ச்சியாக விளையாடுவோம். ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் விளையாடுவோம். காத்திருங்கள் தோழிகளே, இது உங்களுக்கான நேரம். பூவே பெண் பூவே.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிக் கொண்டிருக்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
6: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
5: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
7: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
9: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை தர

0: பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: காண்டாக்ட் 8985712345 ஆர் விசிட் www.mahindra.org.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
3: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
4: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.
3: சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: என்னம்மா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
8: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன்க்கா. எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
7: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
8: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
7: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
9: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
11: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
12: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
13: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
14: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி, மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில். கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்இ பள்ளி மத்தூர். யோகா, கராத்தே, செஸ், ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. எல்கேஜி மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய பூவே பெண் பூவே கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த

0: போதுமானது. For more details, visit stervit.in.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி.

0: இளம்
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம் 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம். இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனில் பாஸ்தாவின் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. பூவே பின் பூவே பெண் தோழிகளுக்கான நேரம், பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி இது. நேரம் 11:35 ஆயாச்சுங்க. கரெக்டாக நம்ம வேலைகள்லாம் முடிக்கிற நேரம் இந்த 11 அப்படின்றதுன்னு சொல்லலாம். இந்த நிகழ்ச்சியில் பெண் தோழிகள் மட்டும் பங்கேற்று விளையாடலாம், என் கூட பேசலாம். இன்னைக்கு விளையாட்டாக தான் வளம் வந்துட்டுருக்கு. சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா? நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம், யார் இங்கிருந்து?
3: அப்படியா?
2: சரிங்க, வேலையும் கெடாம அப்படியே பேசிட்டீங்க. சரி தங்கம்மா, என்ன பண்ண, என்ன குடுக்கலாம்? ஏதாவது கேரக்டர் பண்றீங்களா இல்ல நான் குடுக்கக்கூடிய கேரக்டரா? சரிங்க, நீங்க வந்து
3: ஈஸியா கேட்ட குடுங்க.
2: ஈஸியா தான் குடுக்குறேன். சரி, இப்போ வந்து நீங்க வந்து ஒரு ப்ரீகேஜி டீச்சர், சரியா? உங்களுக்கு 60
3: படத்துல குடுப்பீங்கன்னு பார்த்தா வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க.
2: படத்துலயா? அதே மாதிரி டயலாக் வந்து பேசி காட்டுமா? சரி, ஏதாவது ஒரு கோவை சரலா டயலாக் பேசி காட்டுங்க. நீங்க இல்ல, இன்னைக்கு வந்து அந்த விளையாட்டு நான் குடுக்கல. நீங்க டயலாக் பேசணும்னு சொன்னதுனால சரி உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று பேசி காட்டுங்கன்னு சொன்னேன். ஞாபகம் இல்லையா? சரி, நான் வந்து ஒரு கலர் சொல்வேன். அந்த கலர்ல நீங்க வந்து ஒரு 10 வகையான உணவு சொல்லணும். இப்போ வந்து பச்சை கலர்னா அதில் வந்து கீரை குழம்பு சொல்லலாம், புதினா சொல்லலாம், அந்த மாதிரி நான் சொல்கிற கலரில். ஆமாம், உங்களுக்கு கலர் கொடுக்கட்டுமா? ரெட்டு, சவப்பு.
3: தக்காளி சட்னி.
2: தக்காளி சட்னி. நெக்ஸ்ட்டு
3: கேசரி.
2: சரி, ஓகே, வச்சுக்கோ. சரி,
3: மைசூர் பாக்கு.
2: ஐயா, அதெல்லாம் எப்படிங்க வரும்? அதுல
3: ரெட் கலர் பவுடர் போட்டா வருது இல்லைங்க மேம்?
2: ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்களா ரெட் கலர் போட்டு?
3: மஞ்சள் கலர் போடுவீங்க.
2: அந்த மைசூர் பாக்குக்கு கலரே மஞ்சள் தாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. நெக்ஸ்ட் சொல்லுங்க.
3: கேரட்.
2: கேரட், அது இளம் ஆரஞ்சு தானே சொல்லுவாங்க?
3: அப்படிங்களா.
2: வேற
3: தக்காளி சாதம் செய்யலாமா?
2: தக்காளி சாதம், சரி, ஓகே.
3: தக்காளி ரசம், அது சிகப்பா வருது.
2: வாய்ப்பு இல்ல ராஜா,
3: வாய்ப்பு இல்ல. சிகப்பு கலர்ல வேணுங்களா?
2: ஆமா. தக்காளியில இன்னொன்னு எல்லாருமே தொட்டு தொட்டு சாப்பிடுவோமே,
3: சட்னிங்களா?
2: சட்னி இல்ல, இன்னொன்னு கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்கும்.
3: தக்காளி சாதம்.

0: சாஸ். அதுக்கப்புறம்
1: ரெட் சில்லி சாஸ்.
0: பாரா, சரி ஓகே.
1: சிக்கன் குழம்புல சிகப்பாராது?
0: சிகப்பு கலர் போட்டுட்டா சிகப்புறா, அதனால போதும் கலர் போட்டதெல்லாம்.
1: மேம் காலிஃப்ளவர் சில்லிங்க.
0: சில்லி, சரிங்க ஓகே. ஜிலேபிங்க ரெட்டு?
1: ஆ ஆமாங்க.
0: மண்டமேல உள்ள கொண்டைய மறந்துட்டீங்க அப்படின்ற
1: மாதிரி. ஆமாங்க மேம், அதான் உண்மை.
0: சரி
1: சிக்கன் 65 மேம்.
0: சரி ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. ஒரு 8, இன்னும் ஒரு 2 சொல்லுங்க. ஏதாவது யோசிங்க.
1: காலான் சில்லிங்க மேம்.
0: அதுவே சொல்லக்கூடாதுங்க, வேற
1: அதே சொல்லக்கூடாதா? சரி இருங்க மேம்.
0: இன்னும் ஏதாவது 2 யோசிங்க. ரெட் கலர்ல
1: சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மேம்.
0: இல்ல இல்ல, அதுல ஒயிட்டு கலந்துருது இல்ல.
1: அப்படிங்களா?
0: ஃபுல்லா ரெட்டிஷா.
1: ஃபுல்லா ரெட்டிஷானா? கேசரி அல்வா வருமா?
0: கேசரி அல்வாக்கு ரெட் கலரை போட்டு பண்ணிடுவோமா?
1: ஆ பண்ணிடலாம் மேம்.
0: பண்ணிடுவோம், யாரோ சாப்பிட்டு போட்டோம். சரி ஓகே. இன்னும் ஒண்ணு,
1: முந்திரி அல்வா.
0: முந்திரி அல்வாக்கு ரெட் கலரை போட்டு பண்ணிடுவோமா? ஃபுட் கலர். சரிங்க, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ யோசிச்சிங்க உங்க மஞ்சளை நட்டுக்கிட்டே. சரி தங்கம்மா, வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி உங்க கூட பேசினது. நன்றி.
1: நன்றி மேம்.
0: நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி, வணக்கம். வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. தமிழ்செல்வியா? தனச்செல்வியா? என்ன பண்றீங்க? ஓலை கிழிச்சிட்டு இருக்கீங்களா? தைச்சிட்டு இருக்கீங்களா? தென்னை ஓலையா? தென்னை ஓலை. சரிங்க, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்கம்மா? அப்படியா, சரிங்கம்மா. என்ன சாப்பிட்டீங்க காலையில?
2: சோறு பருப்பு.
0: என்ன அதான், என்ன பருப்பு குழம்பு?
2: சோறு பருப்பு.
0: என்ன காய் போட்டு சாம்பார் வச்சீங்க?
2: கத்திரிக்காய்.
0: கத்திரிக்காய், சரி. எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சர் தான். சரி தனசெல்வி, நீங்க என்ன பாட்டு பாடுறீங்களா எங்களுக்காக? ஒரு அழகா உங்களோட வாய்ஸ்ல
2: பாருங்க.
0: சரிங்கம்மா, உங்களோட இணைப்பு சரியாக கேட்கல. நீங்கள் நல்லா பாடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். மற்றொரு முறை நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள், உங்கள் பாட்டை நாங்கள் கண்டிப்பாக கேட்குறோம். தோழிகளை நம்ம தொடர்ந்து விளையாடுவோம் ஒரு இடைவேளைக்கு அப்புறம். காத்திரங்கள் தோழிகளே, இது பூவே பெண் பூவே.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.

0: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: என்ன, உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
3: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
4: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
5: 35 ஆண்டுகளாக அரூரின் அடையாளம் IMS IPS கல்வி நிறுவனங்கள். மெட்ரிக் CBSE BEd காலேஜிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. IMS கல்வி நிறுவனங்கள் அரூர்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
1: அனில் சோயா சங்க்ஸ்.
2: முடிஞ்சு. எது முடிஞ்சது?
3: ஸ்ரீனி சார், நீங்களா?
2: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
4: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
2: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
8: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
7: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
8: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
7: இது மிஸ்டர் கோல்ட், 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
8: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
7: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
9: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
10: அனில் பாஸ்தாவின் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. நேரம் 11:50. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே, பூவே பெண் பூவே. இது பெண் தோழிகளுக்கான நிகழ்ச்சி, பெண் தோழிகள் மட்டும் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சி, அருமையான நிகழ்ச்சின்னு சொல்லலாம். சரி, நிகழ்ச்சிக்கு போகலாமா? தோழிகள்லாம் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். உங்களோட இணைப்பு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. யார், எங்கிருந்து பேசுறீங்க? செல்வி, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? செல்வி, என்ன பண்றீங்க? தக்காளியில பில்லு புடிங்கிட்டு இருந்தீங்களா? சாப்பிட்டீங்களா? மதியத்துக்கு என்ன சாப்பாடு? அதேதானா? சரிக்கா, சரிங்க. செல்விக்கு என்ன குடுக்கலாம்? ஏதோ ஒண்ணா. சரி, உங்களுடைய குரல்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்க பாடுங்க. பாட சொன்னா படிக்கிறீங்க,
11: என்ன பண்றது? நம்மளுக்கு தெரியாது.
10: இல்ல இல்ல, லைனாவது ஞாபகம் வச்சிருப்பீங்க. வேற ஏதாவதா? சரி, இப்ப உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்கறேன். நீங்க வந்து டைம் டிராவல் பண்ணி உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ போய் மீட் பண்றீங்க. உங்க கூட படிச்ச உங்க ஃப்ரெண்ட்ஸ மீட் பண்றீங்க. இப்ப 2வது 3வதுல எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இருக்காங்கல்ல. அவங்கள போய் பாக்குறீங்க. பார்த்த உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி எப்படி பேசுவீங்க? பேசி காட்டுங்க.
11: என்ன பண்றீங்க? புள்ளிங்களா எப்படி இருக்காங்க?
10: நல்லா இருக்கீங்களான்னா நம்ம கேப்போம்.
11: நீங்களும்
10: தான் ரெண்டாவது படிச்சிட்டு இருக்கீங்க.
11: அப்படியா?

0: அது வராது.
1: நீங்கள் சரி சரி, நீங்கள் போய் உங்கள் வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க, சரியா? சரிங்க, நன்றி. நிகழ்ச்சிக்கு வரும் அடுத்த சகோதரி. வணக்கம் வணக்கம். சரி, இனிப்புலேருந்து விடுபட்டுட்டாங்க. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம்.
2: வணக்கம், பெரியாம்பட்டியிலேருந்து சாந்தி பேசுகிறேங்க.
1: சாந்திம்மா,
2: நல்லா இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கோம் சாந்திம்மா, நீங்கள்?
2: நல்லா இருக்கிறேன்.
1: சரி, உங்களுக்கு என்ன கொடுக்கலாம் சாந்திமாக்கு? ரொம்ப கஷ்டமாக கொடுக்கலாமோ?
2: எப்படியோ ஒன்று கொடுங்க, அதுக்குன்னு வந்துட்டோம்.
1: அதுக்குன்னு வந்துட்டேன். ஏதோ எக்ஸாம் எழுத வந்த மாதிரி இல்லை, ரொம்ப சொல்கிறீங்க.
2: சொல்லுங்க, ஏதாவது ஒன்று செய்யலாம்.
1: சரி, உங்களுக்கான ஒரு கலர் கொடுக்குறேன், அதில் அந்த நிறத்தோட உணவு வகைகளை நீங்கள் சொல்லுங்கள். ம், சரியா? எல்லோ கலர், மஞ்சள் கலரில் என்னென்ன சாப்பாடுலாம் நம்ம செய்வோம் சொல்லுங்க.
2: லெமன் சாதம் செய்யலாம். லெமன் கேசரி செய்யலாம்.
1: லெமன் கேசரி, சரி, ஓகே.
2: ஃப்ரூட் கேசரி பண்ணலாம்.
1: எத்தனை தான் கேசரி?
2: நாம்பள பார்த்து பண்றது தானே.
1: சரி,
2: புளி சாதம் செய்யலாம்.
1: புளி சாதம் வந்து மஞ்சள் கலரா இருக்கும். ரொம்ப நன்றி. மஞ்சள் சாம்பார் இருக்கு, மஞ்சள்ல குழம்பு இருக்கு. சாப்பாடுனா எல்லாமே தாங்க, குழம்பு விட்டுட்டு நம்ம எப்படி? மோர் குழம்பு இருக்கு. சரிங்கம்மா, நன்றி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். தோழிகள்லாம் ரொம்ப அழகே விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து ஒரு விளம்பரத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாமா?

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: or visit www.mahindra.org. சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
3: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடி இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
4: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
5: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
6: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
7: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
8: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
9: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
10: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCLல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&Tல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
11: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
3: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன். NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
12: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லேப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
13: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
14: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 crore+ மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
13: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
15: இதுவரை கேட்டோம் அனில் பாஸ்தாவின் பூவே பின் பூவே நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய

நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. நிறைவு பெற்றது பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சகோதரிகளுக்கும் கேட்டு ரசித்த சகோதரிகளுக்கும் வாழ்த்துக்கள். கேட்கலாம் இன்று நம் பண்பலையில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று பகல் 12:10 புதிய தடம். இன்று ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 12:50 மெல்லிசை சூழல் காப்போம் ஆகியன கேட்கலாம். 1:10 நேர் விருப்பம். 2:00 விவசாய அரங்கம். ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு. சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 சிற்றூரில் சிறுபொழுது. குப்பூர் ஊர் சிறப்புகள் கேட்கலாம். 3:00 கட்சிவில் கலக்கல் பாடல்கள். 4:00 விடை தெடுவினாக்கள். 5:00 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில். 6:10 பாட்டுத்தான். 6:40 வேலை காத்திருக்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரைசை. 7:25 வயல்வெளி மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஓசூர் கோழின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீ ஷர்மிளா பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் என் பாட்டு இசப்பாட்டு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:30 இடைவிடாத இசைமழை. 10:00 சுகமான ராகங்கள். இன்று சேலம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் வலம் வரும். நேர்கள் இதுவரை நம் பண்பலையில் தொடர்ந்து வளம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.

0: நேரம் பகல் 12:10. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைந்த மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடெக், குவி ஹெச்சியல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனும் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் 4 8 9 5 0 5 0 9 9 8 4. 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
3: முடிஞ்சு எது முடிஞ்சது?
4: ஸ்ரீனி சார், நீங்களா?
3: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
5: ஆபரேஷன் ஆச்சுன்னு சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க.
3: என் ட்ரீட்மெண்ட் சண்முக ஹாஸ்பிட்டலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரத்த விரைட்டேன்.
6: சேலம் சண்முக ஹாஸ்பிட்டல்,
7: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம். பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
0: உங்கள் கலம் புதிய தடமாக இன்று ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.
8: தர்மபுரி பண்பலை 102.5 MHz நேர்கள் கேட்கவிருப்பது புதிய தடம். இன்று செல்போன் பழுது நீக்குதல் பயிற்சியாளர் ராஜ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.
9: இன்றைய கால இளைஞர்கள் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு படித்த வேலைக்கு போகாமல் தொழில்களை செஞ்சு முன்னேறணும்னு நிறைய பேர் இருக்காங்க. அதற்கு எடுத்துக்காட்டை தான் நம்ம கூட ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ராஜ்குமார்.
10: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
9: சரிங்க ராஜ்குமார், என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள்?
10: ஐயா, நான் படித்தது எம்ஏ கேட்டீங்க. ஸ்கூல் படித்ததெல்லாம் வந்து இங்கே நம்ம பொம்படி தெரியுங்களா, பொம்படி பக்கத்தில் போமல்லாபுரம்னு சொல்லிட்டு அங்கே

0: டென்த்து டுவெல்த்து அங்கே தான் படித்தேங்க. மற்ற காலேஜ்லாம் தருமபுரி ஆர்ட்ஸ் காலேஜ். பிஎட் பண்ணதெல்லாம் அங்கேயே நம்ம பொம்படியிலே பண்ணங்க.
1: சரிங்க ராஜ்குமார், இப்போ இளநிலை முதுநிலை படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, ஒரு அரசு அதிகாரியாகவோ இல்லை ஆசிரியராகவோ அந்த மாதிரி ஆகணும்னு உங்களுக்கு விருப்பம் இல்லையா?
0: இல்லை, இருந்துச்சு. நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணேன் இப்போ வாத்தியார் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதுக்கு கோச்சிங்கெல்லாம் போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் இடையில கொஞ்ச நாள் பண்ண முடியல, மேரேஜ்லாம் ஆயிடுச்சு, வேலைக்கு போய் தான் ஆகணும். ஆனால் பக்கத்தில் எதுவும் பெரிய தொழிலெலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் விவசாயம் பண்ணிட்டுருக்கேன். அப்படியே பண்ணும்போது ஆட்டோ ஓட்டுவேன், அப்புறமா இந்த செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கலாம்னு தோணுச்சு. இல்லை, அதுக்கப்புறமா கண்டினியூவாக கற்றுக்கமிச்சாங்க, எல்லாமே கற்றுக்கிட்டு தானே.
1: சரிங்க, இப்போ செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கிட்டு செல்ஃபோன் பழுதுபார்த்தல் கடை வச்சுருக்கீங்க, எத்தனை வருஷமாக இந்த கடையை வச்சுருக்கீங்க?
0: இப்போ ஒரு வருஷம் ஆகுங்க. நான் ஃபஸ்ட்டு வீட்லேயே செஞ்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறமா அந்த கடை வச்சேன். இப்போ கடை வச்ச பிறகு தான் நிறைய கஸ்டமர்ஸ்லாம் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அதுமாதிரி கொடுப்பாங்க. வீட்டில் செய்யும் போது நம்ம சொந்தக்காரருக்கு மட்டும் தான் தெரியும். நான் ஏற்கனவே சரி பண்ணி கொடுத்த ஃபோன்காரர் யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, அது மூலயமா நான் சரி பண்ணி கொடுப்பேங்க.
1: சரிங்க, முதல் முதல்ல இது நீங்கள் கற்றுக்கணும்னு யார் உங்களுக்கு ஊக்கம் கொடுத்தது?
0: சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் தாங்க. நான் வந்து ஒரு டுவெல்த்து முடிக்க பிறகுலாம் ஃபோன்லாம் நிறைய ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்துட்டையும் ஃபோன் இருக்குது, இப்போ எல்லாத்துட்டையும் ஃபோன் இருக்குது. அப்போ ஒரு சில இப்படி தான் ஃபோன் இருக்கும், அது நம்ம வாங்கலான்னு ஒரு ஆசை தான். அது எப்படி அப்டேட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும். நம்ம எப்படி அது கற்றுக்கணும், அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது. அப்புறம் ஹார்ட்வேர்லாம் அப்புறம் தான் தெரிஞ்சது. சாஃப்ட்வேர்னால் நம்ம ஒரு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது என்ன இதில் ஒரு மேஜிக் மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு அந்த ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. கண்டிப்பாக கற்றுக்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது தானாக அமைஞ்சிருச்சு கற்றுக்கிறதுக்கு.
1: சரி, எங்கே போய் கற்றுக்கிட்டீங்க நீங்கள்?
0: இங்கே நம்ம தருமபுரியில் தாங்க, பழைய கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி இருக்குங்க, ஆர்சிட்டின்னு சொல்லிட்டு சுகாதாரத்துறை ஒரு அலுவலகம் இருக்கும், அதுக்கு பின்னாடி இருக்குங்க. அந்த இடத்துல கற்றுக்கிட்டோம், ஒரு 30 நாள் பயிற்சி அது. அங்கே வந்து நம்ம இந்திய அரசு, மத்திய அரசு, தமிழக அரசுலாம் இணைந்து, இப்போ இந்தியன் வங்கி இருக்குல்ல, இந்தியன் வங்கி, அப்புறம் தேசிய ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையம், அது இருக்குங்க. அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடத்துகிறதுனால அது கொஞ்சம் நமக்கு ஃப்ரீ தான், ஆனால் எல்லாம் ஃப்ரீ தான்.
1: சரிங்க, அதுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், என்னென்னலாம் பண்ணணும்?
0: அப்ளிகேஷன்லாம் ஒன்றும் பெருசெல்லாம் இல்லைங்க. நம்ம அங்கே டேரெக்டாக பண்ண மட்டும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணி தர தான். குவாலிஃபிகேஷனும் ஒரு 8th 10th படித்தா போதுங்க, அதிகமாகலாம் படிக்க தேவையில்லைங்க. 8th 10th ஒரு குவாலிஃபிகேஷன் தான், ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கணும். என்ன ஒன்று, படிக்க ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவங்க கோச்சிங் கொடுத்தாங்கன்னா அவங்க படிப்பாங்களா, இதை பார்ப்பாங்களா? படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்களா, அவங்களுக்கு தான் கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு இளைஞர் இதனால் பயன்பெறணும். பின்தங்கிய எடுத்துக்கிற எல்லா மாணவர்களும் இதை வந்து அவங்க படிப்பு முடித்த பிறகு எப்படியாவது ஒரு வேலை வந்து வந்துடணும். அரசு வேலையை எதிர்பார்த்து கிடக்கூடாது. சுய வேலை வாய்ப்பு வந்து அவங்க எப்படியாவது ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா குடும்பத்தை வந்து அவங்க இது பண்ணிக்கலாம், மேம்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க நடத்துகிறாங்க.
1: சரிங்க, இப்போ இந்த ஆர்சிடியில் என்னென்ன மாதிரி வசதிகள்லாம் இருக்குது, இப்படிலாம் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க?
0: நான் அந்த வகுப்புக்கு போகும்போது இப்போ நமக்கு அங்கே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. நம்ம காலையில் போனதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் அவங்க நம்மளை பொறுப்பாக பார்த்துப்பாங்க. ஸ்கூல் மாதிரிலாம் நம்மளை ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அதை தான் அடிக்கடி சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் இதில் இருந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இதை கற்றுக்கிட்டால் உங்களுக்கு லைஃப்பே மாறப்போகுது. நீங்கள் இங்கே வந்த பிறகு உங்களுக்கு லைஃப் எப்படினாலும் மாறும். இப்போ நீங்கள் இருக்கிறது வந்து வறுமையில் இருக்கலாம், இல்லைனா வருமானம் பத்தாமல் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிற்காலத்தில் இதனால் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பெரிய விஷயமாக கூட மாறலாம். செல்ஃபோன் பயிற்சியில் இதில் நீங்கள் மேம்பட்டு போனீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு பூர்வீகம் இருக்குது, சத்தியாக இருக்குது. நாளைக்கு உங்கள் பேரில் ஒரு கடை கூட நம்ம இந்தியா ஃபுல்லாக வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமே நமக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், நமக்கு இன்னும் ஊக்குவித்துலேயே இருப்பாங்க. அது சப்போர்ட்டிங்னா எந்த டவுட்னாலும் நம்ம வந்து கேட்டால் உடனே பதில் சொல்லுவாங்க. நம்ம கேட்கலனாலும் நம்மளை துருவி துருவி அவங்களே கேட்பாங்க, எப்போ டவுட்டு கேட்டுக்காங்க, உங்களுக்கு இருக்கிற இந்த காலத்தை வந்து யூஸ் பண்ணிக்காங்க. காலம் பொன் போன்றது, எப்பயுமே ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் இங்கே கேட்காது போயிட்டு நீங்கள் வேறு யார்கிட்ட கேட்டாலும் அதுக்கு உண்டான பதில் வராது. அதுக்காகவே நாங்கள் இருக்கிறோம், எங்ககிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு கிளியராக சொல்லுவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு போனால் ஒரு பயம் இருக்கும், நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நம்ம திட்டுவாங்க, நம்ம எதை லேட்டாக வந்தால் அவங்க லேட்டாக வந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க, ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எப்படியோ நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஊக்குவிச்சுட்டு இருப்பாங்க. நிறையா அது உள்ளலாம் நிறைய விஷயம் இருக்குது. பழைய மாதிரிலாம் வந்து நம்ம புத்தகத்தை பார்த்து படிக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. இப்போலாம் அந்த ஸ்லைட் ஷோ மாதிரி இருக்குது, ப்ரொஜெக்டர் இருக்குது, அங்கேயும் மைக்கு எல்லாமே இருக்குது. கல்ல போன உடனே ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ரேயரே எப்படி இருக்குன்னா பொதுவாக பண்ணுற ப்ரேயர் மாதிரி இருக்காது, நம்ம வாழ்க்கையில் ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி. அதை நம்ம ஒரு டைம் படித்தோம்னாவே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்ல விஷயம் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கப்புறம் ஃபுல் டே கிளாஸ் போவாங்க, கட்டாக நடத்துவாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி மாதிரி எடுப்பாங்க, நமக்கு புரியாத பட்சத்தில் மறுபடியும் அங்கேயே எல்லா பொருளும் இருக்கும். இப்போ செல்ஃபோன் பயிற்சிக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, அந்த டூல்ஸு, இப்போ சரி பண்ணுற ஃபோனு எல்லாமே இருக்கும், லேப்டாப் இருக்கும், எல்லாம் சொல்லி தருவாங்க. எந்த டவுட்னாலும் கேட்டுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பார்ப்பாங்க, அப்படி ஒரு இயல்பான இடம் அது. கோச்சிங் கிளாஸ் சொல்கிறத விட நமக்கு சீனியர் மாதிரி அவங்க நல்ல அறிவு சொல்லி தருவாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, அந்த சரிபார்த்தல் நிலையம் வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இல்லை லோன் எதனா தருவாங்களா?
0: கண்டிப்பாக லோன் தருவாங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கும் போது நம்ம

0: பெருசாக அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல. இடத்ததையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் நம்ம எல்லோரும் பெரிய பணக்காரருக்கு போடலாம். அங்கே படிக்க வந்தோம்னா ஒரு ஆவரேஜாக நம்ம ஒரு அதிகமாக பணத்தை செலவு பண்ணி அப்புறமா ஒன்றுமே வரல அப்படி ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒரு ஊருக்கு இப்போ எல்லா கிராமத்துலேயும் ஒரு ஊருக்கு ரெண்டு மூணு செல்ஃபோன் சர்வீஸ் கடையே இருக்குது. இப்போ நம்ம தருமபுரியில் பார்க்குறோம் இல்லைங்க, துணிக்கடைனா 10 துணிக்கடை இருக்கும். அதனால் ஒரு துணிக்கடை மட்டும் சேல்ஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு யாரும் பின்வாங்க மாட்டாங்க, எல்லாருமே ரன் பண்ணுவாங்க. அவங்கவும் கஸ்டமர் போவாங்க, கண்டிப்பாக போவாங்க. நம்மளும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது வீட்டில் தான் வச்சுருந்தேன். வீட்டில் இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறதுனால ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைங்க. கண்டிப்பாக எல்லாம் தெரியும், நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு மொபைல் இருந்தால் போதும், நம்ம உலகமே நம்ம கைக்குள்ளே தான். வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால நம்ம ஒரு சோசியல் மீடியாவில் நம்ம ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டஸ் போட்டால் போதும், முன்பு இருந்து ஃபோன் இப்படி இப்போ ஆப்டர் இப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அதை பார்த்தே நமக்கு பல பேர் ஃபோன் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஃபோனு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நம்ம வீட்டு தேடி ஃபோன் வரும், நம்ம யாரும் கேட்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது. அவ்வளோ விளம்பரம் இருக்குது நம்ம மொபைலில். இன்ஸ்டாகிராமில் போட்டோம்னா, ஃபேஸ்புக்கில் போட்டோம்னா அது அன்றைக்கே உடனே ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரரு எங்கே இருந்தாலும் ஃபோன் சரி பண்ணால் அவங்களுக்கு எப்படியோ ஒன்று சரியாகணும், வெளியில் போனால் நம்ம ஏமாந்துடுவோம், ஃப்ரெண்ட்ஸ் தானே, இவ்விட்டு கொடுத்தோம்னா சீக்கிரம் நம்ம சரி பண்ணி கொடுத்துருவாரு. சரி பண்ணி கொடுத்தாலும் கொஞ்சம் காசு கம்மியாக கொடுத்தாலும் வாங்கிக்குவார் அப்படின்னு நம்பிக்கை கொடுப்பாங்க. கம்மியாக ஒரு 3000-4000 கண்டிப்பாக அந்த டூல்ஸ்லாம் வாங்கலாங்க. பேசிக் டூல்ஸுக்கு அவ்வளோ கூட போதும். ஒரு 10,000 வாங்கினா நல்லாவே பண்ணலாம். அதுக்கு மேலே போனால் வந்து நம்ம 1,00,000 கூட பண்ணலாம். அதுக்கு மேலே மேலே இருக்குது. ஆனால் நம்ம பேசிக்காக நம்ம வந்து மொபைல் டிஸ்பிளே மாத்திரம் டிஸ்பிளே தான் அதிகமாக போகும். நம்ம ஆளுங்க அதிகமாக போய் எங்கன்னா கீழே மேல் பாட்டில் வைப்பாங்க, கீழே விழுந்துட்டு டிஸ்பிளே போயிடும். அதை மாற்றினா கண்டிப்பாக கடைக்கு தான் போய் ஆகணும். போனாவே 2,000, 3,000, 4,000 தான் ஃபோனுடைய ரேட் அந்த மாதிரி இருக்கும், 20,000, 30,000 மொபைல்னு சொல்லிட்டு. சரி, நம்ம கம்மியாக பண்ணணும்னு சொல்லிட்டு எடுத்துக்கன்னா எல்லா ரேட்லேயுமே இருக்குது, குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொடுக்கலாம். ஒவ்வொரு ஃபோனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுக்கு நம்ம இந்த ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் சொன்னலைங்க. இது ஒரு 3-4 வாங்கலாம். ஆர்வம் இருந்தால் போதும், நமக்கு பெரிய இதெல்லாம் தேவையில்லை. 2-3000 கூட பண்ணலாங்க. வீட்லேயே கூட இப்போ லேப்டாப்லாம் இந்த கவர்மெண்ட் கொடுத்த லேப்டாப்லாம் இருக்குது, அரசு கொடுத்த லேப்டாப்பை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சாஃப்ட்வேர் சொல்யூஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹார்ட்வேர் கிளாஸவே இப்போ நம்ம அதில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும்னா அதே நம்ம பார்க்கலாம். யூடியூப் இருக்குது பாருங்கள், நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அது ஒரு நெருப்பு மாதிரி நல்ல விஷயத்தை யூஸ் பண்ணிக்கலாம். நான் மொபைலில் அதிகமான டவுட்டு, இப்போ ஒரு மொபைல் ஓப்பன் பண்ணவே தெரியாதுன்னா கூட அதை பார்ப்பேன், அதில் கிளியராக இருக்கும். ஒரு 10 வீடியோ பார்த்தோம்னா ஒரு வீடியோ பார்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது லாங்குவேஜ் ப்ராப்ளமே தேவையில்லை, அவங்க பாட்டுக்கு ஒரு மியூசிக் போட்டுட்டு போட்டிருப்பாங்க. அது ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் செட் பண்ணுறது, நம்ம இந்த இடத்துல தொடக்கூடாது, வேறு இந்த சால்டிங் வைக்கக்கூடாது அப்படின்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கலாம். யூடியூப்பும் நல்ல ஒரு நமக்கு ஒரு டீச்சர் மாதிரி தான். 5,000 போதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஒரு 3,000 இருந்தால் நம்ம பேசிக் ஆரம்பிச்சிடலாம். பேட்டரி மாத்திரதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா பேட்டரி அப்படி எடுக்கிறது தான், அது கஷ்டப்பட்டுலாம் எடுக்க தேவையில்லை. அது ஒரு ஸ்டிப் மாதிரி இருக்கும், அதை கழட்டி எடுத்து மாற்றிக்கலாம்.
1: சரிங்க, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இப்போ ஒரு சாதாரண ஃபோனுக்கு ஒரு சர்வீஸ்க்குனா எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க நீங்கள்?
0: இப்போ சர்வீஸ்னு வந்தாங்கன்னா எப்படின்னா ஒரு சவுண்டு அதிகமாக இருக்காது, சவுண்டு கேட்காது. அந்த ஃபோன் வாங்கி ஒரு 3-4 ஆகும். எல்லா ஒரு எலக்ட்ரிக் டிவைஸ் எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நாள் தான் அதுக்குரிய அதோடைய இது எக்ஸ்பிரி. கொஞ்ச நாளில் அது தானாகவே செயலாளுக்கு ஆரம்பிச்சிடும். இவங்க என்ன நினைப்பாங்கன்னா இந்த மாதிரி தான் தண்ணி போயிடுச்சு, அழுக்கு போயிடுச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த மைக்கு மட்டும் மாத்தினா போதும், இல்லை ஸ்பீக்கர் மாத்தினா போதும், அதெல்லாம் கம்மி செலவு தாங்க. இப்போ நாங்கள் வாங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது நம்ம கொடுக்குறதுனால ஒரு 50 ரூபா, ஒரு 100 ரூபா இவ்வளோ கூட கம்மியாக கூட வாங்கிக்கலாம். ஒரு ஃபோனுக்கு வந்து பேசிக்காக இந்த ஸ்பீக்கர் போடுறது இதெல்லாம் வந்து 100-200 பண்ணிக்கலாங்க, அதெல்லாம் தப்பு இல்லை. 50 ரூபாயே வாங்கினா கூட போதும் தான். சின்ன ஃபோனுக்கெலாம் அந்த ஃபோனே இப்போலாம் 700-800 கிடைக்குது. சின்ன ஃபோனு இப்போ ரொம்ப கம்மி ரேட்லேயும் கிடைக்குது. அதனால் நம்ம சின்ன ஃபோனுக்கு மாத்திரத்தை நம்ம எடுத்த உடனே ஒரு 300-400 சொன்னோன்னா கஸ்டமர் நம்மக்கிட்ட மறுபடியும் வரவே மாட்டாங்க. அதுக்கு ஒரு 50-100 வாங்கிக்கலாம். இது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பேட்டரி மாத்திரம் அதுக்கு ஒரு 200-300 வாங்கிக்கலாம்.
1: சரிங்க, இப்போ ஃபோனுக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் தான் ஒரு முக்கியமான ஒன்று. அதெல்லாம் எங்கேருந்து வெளியிலேருந்து வாங்குவீங்களா, இல்லை நம்ம ஊர்லேயே கிடைக்குதா, எங்கே அதிகமாக கிடைக்குது, எங்கே மலிவான விலையில் கிடைக்குது?
0: விலையெல்லாம் இல்லாதாலும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நாங்கள் விசாரித்து பார்த்த வரைக்கும் ஒரு நார்மலாக தான் இருக்குது. இப்போ நம்ம லோக்கல்னால் ஒரு 10 ரூபா அதிகமாக இருந்தாலையும் லோக்கலில் வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயந்தான். நம்ம செட்டாலெலாம் திருப்பி மாற்றிக்கலாம். பெங்களூர், கோயம்புத்தூர், சென்னைலாம் இருக்குதுங்க. நம்ம அங்கே ஒரு அதிகமாக ஒரு 10,000-20,000 போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதை வச்சு நம்ம பண்ணலாம், நமக்குலாம் லாபம்லாம் கிடைக்கும். இருந்தாலையும் நம்ம வெளியில் வாங்கும்போது நம்ம வாங்குற பொருள் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி வாங்க முடியாது. நம்மக்கிட்ட பாக்ஸாக கொடுத்துருவாங்க. நம்ம வீட்டுக்கு வந்தால் செக் பண்ண போகிறோம், கஸ்டமர் தான் செக் பண்ண போகிறாங்க சேல்ஸ் பண்ண பிறகு. இல்லை நம்ம கொடுக்கும்போது செக் பண்ணி கொடுப்போம். அப்படி நம்ம மாற்றினா மறுபடியும் நம்ம சென்னைக்கு போக முடியாது, பெங்களூர் போக முடியாது. ஆனால் நம்ம பக்கம் தருமபுரினா ஃபோன் பண்ணி சொன்னால் போதுங்க, பஸ் டெய்லி வந்து போகிறதா பஸ்ஸுக்கு கொடுத்து வச்சுருவாங்க. நம்ம இந்த பொருளை ரிட்டர்ன் கூட பண்ண தேவையில்லை. நம்ம நெக்ஸ்ட் என்னைக்கு போகிறோமோ நீங்கள் கொடுத்துக்கலாம், அவங்க புதுசாக அனுப்பிச்சுட்ருவாங்க. நம்ம அதை கொடுத்து கஸ்டமர் திருப்திப்படுத்திக்கலாம். பக்கத்தில் வாங்குறது நல்லது.
1: சரிங்க, இப்போ செல்ஃபோன் சர்வீஸ் நீங்கள் கடை வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு ஆள் இருந்தால் போதுமா இல்லை ஆட்கள்லாம் தேவைப்படுறாங்களா?
0: இப்போ ஒரு டவுனில் வைக்கணும், அதாவது ஒரு பேரூர், ஒரு நகரம், நகராட்சி அங்கெல்லாம் வைக்கணும்னா கண்டிப்பாக ஒரு 2 பேர் 3 பேராவது வேணும். ஏன்னா ஒரு ஆள் சர்வீஸ் பண்ணுவார், ஒரு ஆள் சேல்ஸ் பண்ணுவார், ஒரு ஆள் வேறு ஏதாவது ஒரு வேலை இருக்கும். 2-3 பேர் இருந்தால் தான் ஒரு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இப்படி மாற்றி மாற்றி செய்கிறது சரியாக இருக்கும்.

0: வில்லேஜ்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. வில்லேஜில் நம்ம வரவங்க நம்ம பக்கத்தில் வீடு பக்கத்து சொந்தக்காரர் ஒரு நண்பர்கள் தான் இருப்பாங்க. வெயிட் பண்ண சொன்னால் வெயிட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் பார்க்கலாம். அதனால் வில்லேஜுக்கு வந்து அதிக ஆள் தேவைப்படல, ஒரே ஆள் போதுங்க.
1: சரிங்க, இப்போ செல்ஃபோனில் வந்து அந்த டிஸ்பிளே வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இது பண்ணால் கூட அது ஒடிஞ்சிரும், இல்லைனா அது சர்வீஸ் பண்ணும்போது நிறைய பிரச்சனை வரும் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது அந்த மாதிரி எதனா தப்பு நடந்திருக்கா?
0: நடந்துச்சுங்க. மொபைலில் டிஸ்பிளே வந்து சீக்கிரம் உடையாது, அது நேராக இப்போ டிஸ்பிளே கல் மேலே விழுந்தால் மட்டும்தான் உடையும். ஒரு சில பேர் அது கோவத்தில் தூக்கி போட்டாவோ இல்லை தண்ணியில் போட்டாவோ அந்த மாதிரி இருந்தால் ஏதோ டிஸ்பிளே உடையிறதுக்கு நல்ல ஒரு ஆடான இது வேணும். நார்மலாக கீழே விழுந்தால் டிஸ்பிளே உடையதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. நம்ம டிஸ்பிளே மாற்றும் போது நம்ம அதுக்குள்ளே இருக்கிற இது பார்த்தோம்னா, டிஸ்பிளே பின்னாடி வைக்கிற அந்த ஃபேனலில் அது சில்வரு இரும்பு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டிஸ்பிளே வச்சோடனே அது போயிடும். அங்கே டபுள் சைட் டேப்புன்னு சொல்கிற ஒன்று போட்டால் தான் அந்த டேப் மேலே அந்த டிஸ்பிளே உட்காந்துச்சுன்னா டிஸ்பிளே போகாது. நம்ம கை தொட்டு வைக்கும் போதே பார்த்தா வைக்கிறோம், நமக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் வேவ்ஸ் இருக்குது, நம்ம எலக்ட்ரிக்கே வந்து அது பாதிக்கும். கை க்ளோஸ் கூட போட்டுக்கினா ரொம்ப நல்லது, அதனால் கை க்ளோஸ் போட்டுப்பேன். அது மூலயமா வச்சுக்கன்னா ஓகே, எந்த பிரச்சனையும் வராது.
1: சரிங்க, இப்போ தனியாக வீட்டிலேயே செஞ்சுக்கலாமா? ஒருத்தர் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களே செஞ்சுக்கலாமா?
0: வீட்டிலேயே செய்கிறதுக்கு அதுக்கு கண்டிப்பாக டூல்ஸ் வேணுங்க. நம்ம மொபைல் ஓப்பன் பண்ணவே டூல்ஸ் கண்டிப்பாக வேணும். இப்போ வீட்டில் என்ன இருக்கும், நம்ம நகத்தில் கத்தியில் ஏதாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா உள்ள ஸ்டிப்பு கட் ஆயிரும், இல்லை டிஸ்பிளேவு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஃபோன் நம்ம 20,000-10,000 இந்த மாதிரி அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு வீட்டில் பண்ணோங்கன்னா இது ரொம்ப கஷ்டம்தான். வீட்டில் பண்ணுற மாதிரி மொபைலில் இது யாரும் பண்ண முடியாது. சாஃப்ட்வேர் பண்ணிக்கலாம், ஒரு ஆப் டெலிட் பண்ணுறது இன்ஸ்டால் பண்ணுறது, ஆனால் ஹார்ட்வேர் அது பிரித்து பண்ணுறதுலாம் வீட்டில் பண்ண முடியாதுங்க.
1: சரிங்க, இப்போ இருக்கிற இளைஞர்கள்லாம் தொழில் கற்றுக்குன்னு ஆர்வமாக இருக்கிறாங்களா? உங்ககிட்ட வந்திருக்கிறாங்களா?
0: எல்லாத்துக்கும் ஆர்வம் இருக்குது, ஆனால் அது எங்கே செயல்படுத்துகிறாங்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் சோசியல் மீடியா, நியூஸ் பேப்பர், நம்முடைய பண்பலை இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் விளம்பரமாக வரும்போது இது மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஆட்சியருடைய அறிவிப்பு அப்படி இப்படின்னு நம்ம பண்பலையில் அடிக்கடி வருது, அது மூலயமா பயனடைகிறாங்க. ஆனால் நேரடியாக அவங்களுக்கு தெரியாது. இளைஞருடைய முகம் வந்து ஃபோனை யூஸ் பண்ணாங்கன்னா சமூக வலைதளங்களில் டைம் பாஸ் தான் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நம்ம ஆனால் நம்ம கற்றுக்கணும். நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், அவங்களாம் சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க வந்து கற்றுக்கிறாங்க. இடம் தெரிஞ்சால் போதும், இப்படி தான் சொல்லித்தராங்க, ஒரு மாதம் தான் கிளாஸு, இப்படி நம்ம அவங்களுக்கு புரிய வச்சா தான் அவங்க கற்றுக்கிறது வருவாங்க.
1: சரி ஓகேங்க, செல்ஃபோன் சர்வீஸ் இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு கடை வச்சுருக்குறோம், அந்த தொழில் தவிர அது கூட எக்ஸ்ட்ரா எதனா வேலை செய்ய முடியுமா, செய்யலாமா?
0: கண்டிப்பாக செய்யலாங்க. ஏற்கனவே இந்த ஜெராக்ஸு, அப்புறம் கம்ப்யூட்டர் சென்டர், அதாவது நம்ம மக்கள் கணினி மையம், வேறு யாராவது இந்த டிவி மெக்கானிக்ஸு கொஞ்சம் படிச்சிருந்தா போதுங்க, அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவங்க இதையும் பண்ணிக்கலாங்க. அந்த ஒர்க்கிங் டைம் தவிர மற்ற டைம் இருந்துச்சுன்னா இப்போ செல்ஃபோன் பயிற்சி பண்ணிக்கலாம், ஒரு டிஸ்பிளே மாற்றலாம், ஒரு டெம்பர்லாஸ் ஓட்டலாம். டெம்பர்லாஸ் ஓட்டுறதுலாம் ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, மேலே சுத்தமாக தொடச்சிட்டு மேலே டெம்பர்லாஸ் ஓட்டலாம். இந்த பேட்டரி மாற்றுறது கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், உடனே பேட்டரி மாற்றிக்கலாம். இருக்குது நிறைய வாய்ப்பெல்லாம் இருக்குது. நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொழில் தான் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு அதுக்கு மேலே வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா தெரியாது. செல்ஃபோன் பயிற்சி கற்றுக்கினாங்கன்னா ஒரு 30 நாள் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஊதி கற்றுக்கினாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கிட்டே செல்ஃபோன் இருக்குது, செல்ஃபோன் இல்லாத மனிதர்களே குறைவு, மிக மிக குறைவு. அதிகபட்சமாக பார்த்தா ஒரு ஊருக்கு 10 பேர் தான் செல்ஃபோன் இருக்காது, மற்ற எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. நல்லா ஆண்ட்ராய்டு மொபைலே வச்சுருக்காங்க, அதுக்கு எப்போனாலும் ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை வரும்போது யார்கிட்ட போகணும், நம்ம வந்து உடம்பு சரியில்லைனா டாக்டர்கிட்ட தான் போய் ஆகணும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வீட்டில் வச்சு குடிக்கிற கஷாயமும் டீயும் காப்பியும் நம்ம வந்து முழுசாக குணப்படுத்தாது, ஆனால் டாக்டர்கிட்ட போனோம்னா உடனே ரிலீஃப் ஆகுது. அந்த மாதிரி தான் நம்ம ஃபோனு பிரச்சனை ஆச்சுன்னா நம்ம வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாமே தவிர கண்டினியூ யூஸ் பண்ண முடியாது. கடைக்கு போனோம்னா நல்லா சரி பண்ணி தருவாங்க, யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்காங்களா, தயங்காமல் பண்ணுங்கள். இது ஒரு மொபைல் சர்வீஸ், உங்களுக்கு வந்து 2-in-1 பர்ச்சேஸ் தான். உடனே நீங்கள் ஒரு ஏமெண்ட் தகுமுறை வந்தீங்கன்னா எல்லா டூல்ஸு இதை அக்சசரிஸு கலெக்ட் பண்ணிக்கோங்க, கடையில் வைங்க, சேல்ஸோடு சேல்ஸும் ஆகும். அதில் ஒரு வருமானம், இதில் ஒரு வருமானம், எக்ஸ்ட்ரா வருமானம் தான். செல்ஃபோனால் ஒரு வருமானம் தான், நஷ்டமாக ஏற்பட வாய்ப்பில்லை.
1: சரிங்க, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி நான் உங்கள் கிட்ட கேட்கணும். இப்போ வந்து ஒரு தெருவுக்கு 2-3 இடத்துல செல்ஃபோன் கடைகள் வந்து இருக்குது. நீங்கள் சொன்னீங்க செல்ஃபோன் பயிற்சி, செல்ஃபோன் சர்வீஸு இதெல்லாம் ரொம்ப பிரபலமாக போயிட்டுருக்கு, நல்ல வருமானம்னு சொல்கிறீங்க. இப்போ தொடர்ந்து வந்து போட்டிகள் அதிகமாக இருக்குது, இப்போ கடைகளுக்கோ இல்லை அந்த பயிற்சி தரத்துக்கோ, அதெல்லாம் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? அதை தாண்டி எப்படி நீங்கள் அந்த வருமானத்தை எப்படி நீங்கள் ஈட்டுறீங்க, அதை சொல்லாமே?
0: நிறைய கடைகள் இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு திறமை வந்து வெவ்வேறு தானே. எல்லோரும் சேம் ஒரே மாதிரிலாம் கற்றுக்கிறதெல்லாம் இல்லைங்க. சில பேர் தான் போய் ஒரு முறையாக ஒரு பயிற்சி மையத்தில் கற்றுக்குறாங்க, அதுக்கப்புறம் வீட்லேயும் பயிற்சி பண்ணி பார்க்குறாங்க. அதனால் கண்டினியூவாக அவங்களுக்கு அந்த செல்ஃபோனுடைய தொடர்பு இருக்கிறதுனால அவங்களாம் பயிற்சி பண்ண முடியுது. சில பேர் கடை வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒர்க் பண்ண கூட ரொம்ப அதிகமாக தெரியாது, ஏன்னா அவங்க வேறு கடை சேல்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, சர்வீஸ் அவங்களுக்கு அதிகமாக தெரியாது. நிறைய பேருக்கு நம்ம சர்வீஸ் சென்டர் ஆரம்பிச்சிட்டோம், இதில் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ அதிக கடையெலாம் இருக்காதுங்க, ஒரு ஊருக்கு பார்த்தோம்னா ஒரு பெரிய ஊருங்களா, ஒரு டவுனுங்களா, அதில் ஒரு 10-20 கடை இருக்கலாம். கிராமத்தில் 1-2 கடை தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. செல்ஃபோனுக்கு ஒரு இருக்குது, ரீசார்ஜ் பண்ணுறது.

0: அது இப்போ மணி ட்ரான்ஸ்ஃபரு, ஒரு காசு அனுப்பணும், எல்லாத்துக்குமே இப்போ மொபைல் மூலயமா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இபி பில் கூட மொபைல் மூலம் கட்டிக்கலாம். மொபைல்ன்றது வந்து எல்லாத்தையும் நம்மளுக்கு பேங்க்குக்கு போகாமல், இபி ஆஃபீஸ் போகாமல், கலெக்டர் ஆஃபீஸ் போகாமல், ஒரு ஸ்டேஷனுக்கு போகாமல், எந்த இடத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தபடி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம். கம்ப்ளைண்ட் தரலாம், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம், நிறைய இருக்குது. ஆனால் மொபைல் சர்வீஸ் பண்ணுறது எங்கே வச்சாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, நல்ல வருமானம் இருக்குது.
1: இப்போ வந்து அந்த செல்ஃபோன் அந்த சர்வீஸில் வந்து நிறைய இடர்பாடுகள்லாம் இருக்கும், அது எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க, அந்த டைமை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, அதை சொல்லலாமே.
0: இருக்குங்க, எனக்கு ஃபஸ்ட்டு வைக்கும் போதே எப்படி தோணுச்சுன்னா, இது நம்ம வச்சா எப்படி நமக்கு சேல்ஸ் ஆகுமா, அப்புறம் நமக்கு செய்ய தெரியுமா, நம்ம கஸ்டமர் வந்தாலும் நமக்கு எதாவது தப்பு பண்ணிட்டோம்னா நம்மக்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. இதெல்லாம் நான் என்ன பண்ணுறது, தயக்கமாக இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் தயக்கம் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இது கற்றுக்கினாலும் எப்படி வைக்கிறது எப்படி வைக்கிறதுன்னு யோசனை மட்டும் இருப்பேன். அதுக்கு நம்ம போன அந்த பயிற்சி மையத்துலேயே தனியாக அதுக்கு ஒரு வகுப்பே இருக்குங்க. இப்போ நம்ம செல்ஃபோன் கற்றுக்கிறதுக்கு ஒரு சார் இருக்காருன்னா, இந்த மாதிரி ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு சார் இருக்கார். அவர் வந்து நம்ம உலக அளவில் முன்னேற்றம் அடைந்த பெரிய பெரிய ஆளுங்களுடைய பண்புகள் என்னன்னு சொல்லிட்டு சேகரித்து வச்ச ஒரு சில தகவலாக இருக்குது. அதை பற்றி நம்ம கிளாஸ் எடுக்க அவர் இருக்கார். கிளாஸ்லாம் தெளிவாக எடுப்பார், எந்த சந்தேகங்களாலும் கேட்கலாம். நம்ம சந்தேகம் கேட்குறதுக்கு முன்னாடியே அவர் நல்லா தெளிவாக சொல்லுவாருங்க. அதில் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கடை வச்சா நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணிடுவோம், நம்ம ஒரு 3 மாதம் 6 மாதம் ஃபஸ்ட்டு சேல்ஸ் ஆகலைன்னு பயப்பட தேவையில்ல, கடையை காலி பண்ண தேவையில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆரம்பிச்சிடும். முதல்ல கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும், ஏன்னா நம்பிக்கை. ஒரு மொபைல் வந்து கொடுக்கணாவே ஒரு நம்பிக்கை வேணும். ஒவ்வொரு மொபைலும் ஒவ்வொருத்தருடைய பர்சனல், அது கொடுக்கணா தெரிஞ்ச ஆளாக இருந்தாலையும் அவருக்கு வேலை தெரியுமா. நம்ம கொடுத்த பிறகு அவர் இன்னும் ஏதாவது ரொம்ப கெடுத்துட்டாரு, அந்த ஃபோன் ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தயக்கமாக இருக்கும். அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னா இந்த ஒரு பய, நம்ம எல்லாத்தையும் எப்படி வந்து பண்ணணும், சில கேம்ஸே வச்சு நம்ம சொல்லி தருவாங்க. என்னென்ன கேம் இருக்குங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 3 பேர் நம்ம கூட ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம வந்து ஒரு கண்ணை கட்டிட்டு ஒரு இது ஒன்று டவர் மாதிரி பண்ணுறதா இருக்கும், ஒரு சின்ன சின்ன இதை வச்சு பாக்ஸ் மாதிரி. அதுக்கு அவங்க வந்து சொல்லுவாங்க லெஃப்ட்டில் இருக்குது ரைட் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்கெல்லாம் சொல்லி முடிச்சப்போ நம்ம வந்து இப்போ ஓரளவுக்கு பண்ணிடுவோம். ஆனால் நம்ம கண் அவங்களாம் ஹெல்ப் பண்ணாத ஒரு டைம் கேம் ஆட சொல்லுவாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணதை விட அதிகமாக நம்ம அச்சீவ் பண்ணியிருப்போம். அப்போ ஒரு நம்பிக்கை வருது, ஓ நம்ம யாரும் உதவி செய்யலாம் கூட நம்மளால் ஹெல்ப் பண்ண, நம்மளால் நல்லா பண்ண முடிய மாட்டேங்குது.
1: தன்னம்பிக்கை
0: வந்து ஊட்டுற மாதிரி இருக்கும். அவங்க ஒவ்வொரு கேம்லேயுமே வந்து நம்ம ஒரு மக்கள்கிட்ட எப்படி அணுகணும், அவங்களுடைய அவங்ககிட்ட நம்ம பேசும்பொழுது அவங்கள்ட்ட ஒரு நம்பிக்கை பெறணும், அவங்ககிட்ட எவ்வளோ சீக்கிரம் கொடுக்கணும், ஒரே நேரத்தில் நம்ம 2-3 மொபைலில் சரி பண்ணுறதுக்கு வாங்கி வச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். அவங்க சொல்லும் போது நமக்கு விளையாட்டாக தான் தெரியும், ஆனால் அந்த வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணுற ஒவ்வொரு இதுவும் நம்ம வாழ்க்கைக்கானது தான். அந்த ஃபோனை வாங்கி வச்சுட்டுங்களே, ஒரு ஃபோனு தான் நம்ம சரி பண்ண முடியும், ஒரே நேரத்தில் 2 மொபைலில் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் ஓடுவோம், அந்த பக்கம் ஓடுவோம், அந்த மாதிரி ஒரு ஃபோன் வாங்கிட்டோம், ஐயா நாளைக்கு வாங்க ஐயா, இன்றைக்கி ஒரு 5 மணிக்கு வாங்க ஐயா அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபோன் சரி பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் கிடைக்கும், திருப்பி கொடுத்தா அவருக்கு ஒரு மகிழ்ச்சி. நம்ம எல்லோரும் தராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு கொடுங்க வாங்கி வச்சிட்டோம்னா நம்மளால் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு ரிஸ்க்காக இருக்கும். ஆள் இருந்தாலுமே நம்ம 1-2 நாள் சரி பண்ணுறதுக்குள்ள 2-3 ஃபோன் ரெடி பண்ண முடியாதுங்க. அதனால் ஃபோனு அது வாங்கி கம்மியாக வாங்கிட்டு சரி பண்ணணும். வேறு வர கஸ்டமர் மட்டும் இல்லை, நமக்கு நிறைய லாஸ் ஆகிற மாதிரி கூட தோணும். கடை பில் ஆகும், கரண்ட்டு பில் ஆகும், வேறு இந்த இன்டர்நெட் பில் ஆகும், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் லாஸ் ஆகிற மாதிரி தெரியும். அது ஒரே நாளில் நமக்கு லாபமாக கூட தான் வரும். ஒரு முக்கியமாக ஒரு பெரிய பொருள் ஐஃபோன் சரி பண்ண வராங்கன்னு வச்சுக்காங்களேன், அதில் நம்ம சரி பண்ணும்போது நம்ம அவங்க வாங்குற காசு நம்ம அந்த மூலப்பொருள் எக்ஸ்ட்ரா போக நமக்கு லாபமே வரும். நல்ல நம்ம யாரும் ஏமாற்ற போகிறதில்லை, ஏன்னா நம்ம ஒரு ஆள் நம்ம ஏமாற்ற நினச்சோம்னா நம்மக்கிட்ட மறுபடியும் கஸ்டமர் வரவே மாட்டாங்க. நம்ம எல்லா கடைக்கும் எப்படி வாங்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கணும். முடிஞ்சால் நம்ம இன்னொரு 150 குறைக்க தான் பார்க்கணுமே தவிர, நம்ம அதிகமாக வாங்கி பேராசைப்பட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. நமக்கு தேவை, நம்ம வந்து கஸ்டமர் தான் நமக்கு கடவுள். அவங்க இல்லைன்னா நமக்கு வந்த வருமானமும் கிடையாது, நமக்கு தொழிலும் கிடையாது. அவங்கள திருப்திப்படுத்தணும், அவளுக்கு முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு குறைச்சி பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணணும். நம்ம ஒரு ஆளை நம்ம கட் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஃபோன் சரி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவரால் நமக்கு 10 கஸ்டமர்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
1: சரிங்க, ஓகே, ரொம்ப அழகாக சொல்கிறீங்க. இந்த செல்ஃபோன் சர்வீஸை தாண்டி வேறு என்ன தொழிலில் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
0: ஐயா நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது லீவில் கொடுங்க, நான் எல்லா வேலைக்கும் போவேன். நம்ம கிராமத்து பக்கம் பார்க்கும்போது நம்ம கட்டிட வேலை, அப்புறம் நான் ஒரு 12th படிக்கும் போது லாரி கிளீனாக கூட போனேங்க, பஸ் கிளீனாக கூட
1: போனேங்க.
0: இந்த மாதிரி நிறைய வேலை, நான் போகாத வேலைன்னா ஒரு ஷோரூமுக்கு வேலைக்கு போனேன், பைக் ஷோரூமுக்கு. நிறைய துறைக்கு போயிட்டே இருந்தேங்க, அது கூட 6 மாதம் அந்த மாதிரி தான் இருப்பேன். எனக்கே அதுக்கப்புறம் இந்த படிக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவேன்,
1: சரி
0: மறுபடியும் வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். அப்படி பண்ணும்போது தான் இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வந்து ஒரு ஆட்டோ எடுத்தேங்க. நம்ம ஊரில் வந்து ஆட்டோ தான் ஒரு இதாக இருந்துச்சு. எடுத்தோம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா எல்லோரும் ஆட்டோவுக்கு தான் ஒரு பெரிய மதிப்பு. டாக்ஸி கூப்பிட்டா ஒரு பயப்படுவாங்க, ஆட்டோன்னா ஒரு நோயாளியாக இருக்கட்டும், ஒரு ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், இதனால் டக்குன்னு கூப்பிட்டா வந்துடுவாங்க. கொஞ்சம் குறைந்த மலிவான விலையில் இருக்கும், வாடகைலாம் அதிகம் பயப்படுத்தவில்லை, வெயிட் பண்ண சொல்ல வெயிட் பண்ணுவாங்க, மக்களோட மக்களாக இருப்பாங்க.

கேஷுவலாக இருக்கலாம், ஒரு காஸ்ட்லியாக கட்டி தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கூல்லாம் போனேங்க. இப்போ நான் பிஎட்லாம் முடிச்ச பிறகு ஸ்கூல் வேலைகள்லாம் போனேங்க, ஆனால் குறைந்த சம்பளமாக இருந்தது. ஆனால் ஆட்டோ வந்த பிறகு அது வந்து ஒரு சுதந்திரமான வேலை. நம்ம ஆட்டோவில் நமக்கு நிறைய லாபம்தான், பணம் மட்டும் இல்லைங்க. சில ஊரெலாம் நம்மளை வந்து போயினுக்கே முடியாது, அந்த ஊரை சுற்றி பார்த்துருக்க முடியாது, கோயிலை பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த நமக்கு வர வாடிக்கையாளர்களால் நான் இது வரையும் ஒரு 100 ஹாஸ்பிட்டலில் புதுசாக பார்த்துட்டேன். அவங்க எல்லாருடைய கான்டாக்டும் என்கிட்ட இருக்குது. புதுசாக கோயில் பார்த்துருக்கேன், புதிய புதிய இடங்களை பார்த்துருக்கேன், ஒரு ஏரி, குளம், ஆறு, இந்த ரூட்டுக்கு இந்த ரூட்டு. படத்தில் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஆட்டோக்கார

0: அதனால் ஆட்டோ சில பேர்லாம் ஓடுறதில்ல. ஆனால் எனக்கு எப்படி பார்த்தாலுமே ஹாஸ்பிட்டல் கஸ்டமர் நிறைய கஸ்டமர் இருக்கிறாங்க. ரெகுலராக என்ன தான் கூப்பிடுவாங்க, நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவேன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது இல்லாமல் அவங்கள நான் வெளியே நான் வீட்டில் பண்ண மாட்டேன். அவங்க கூடயே அவங்களோட சொந்தக்காரர் மாதிரி ஒரு நண்பர் மாதிரி கூட இருந்து ஹாஸ்பிட்டல் உள்ள என்னென்ன பண்ணணும் என்னென்ன கேட்கணும். ஒரு சில பேருக்கு டாக்டர்கிட்ட கேட்க கூட தெரியாது, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் அவங்க சொல்கிற பேசி தான் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பேசி நான் குறைச்சிருக்கேன். ஒரு ஆப்ரேஷனுக்கு 60,000 கேட்டாங்க, நான் பேசி ரொம்ப ஏழைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 45,000 பண்ணேன். இந்த மாதிரி நம்ம போய் பேசணும், முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம படித்தது வேஸ்ட்டாக கூடாதுல்ல, ஆட்டோ ஓட்டினாலும் நம்மக்கிட்ட ஒரு திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் பேசுவேன். இவங்களுக்கு வந்து இப்படி தான் கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு வந்து நோயை பற்றி சொல்லவே தெரியாது, கூட ஹெல்ப் பண்ணுவேன், கூப்பிட்டு போவேன், உட்காரச்சின்னு போவேன், அந்த வண்டியை தள்ளிட்டு போவேன், எல்லாம் ஹெல்ப்பும் பண்ணுவேன். அதனால் என்ன தான் கூப்பிடுவாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோ வந்து எப்போயுமே ஓடிட்டே தான் இருக்கும். எவ்வளோ கார் வந்தாலும் சரி, இதுக்கப்புறம் ரோபோ வந்தால் கூட சரிங்க, ஆட்டோ கண்டிப்பாக ஓடும். இப்போ எலக்ட்ரிக் ஆட்டோவும் இருக்குது, அது மகளிருக்கு ஆட்டோவை வாங்கினா 100,000 மானியமாக தருது, நம்ம தொழில் மையத்தில் தராங்க. ஒரு முறை அங்கே போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க நீங்கள் மகளிர் ஆட்டோ வாங்குங்க, மகளிர் அவங்க பேரில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 100,000 ரூபா மானியம் அரசாங்கம் தருது, நீங்கள் எந்த ஆட்டோ வாங்கினாலும் சரி அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு நல்ல விஷயந்தான். பெண்களுக்கு வந்து ஒரு வேலைவாய்ப்பு மிக குறைவு, அவங்களுக்கு எப்பவுமே குறைந்த ஊதியத்தில் கொடுத்து கொடுத்து அவங்களை பின்தங்கி வச்சுருப்பாங்க. நம்ம என்ன சொன்னாலும் ஏரி வேலை அப்படி போகிறாங்க, இல்லை வீட்டில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இதே இவங்க ஆட்டோ ஓட்டினாங்கன்னா தைரியமாக முன் வரணும், தைரியமாக முன் வந்தால் கண்டிப்பாக எந்த ஒரு வேலையுமே சக்ஸஸ் தான். வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ரெண்டே விஷயந்தான், ஒரு விஷயம் என்னென்னா தொடங்கணும், முதல்ல ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கணும். அந்த விஷயத்தில் தயங்கி நின்றே இருக்கூடாது, காதில் கேட்டே இருக்கக்கூடாது, டிவி பார்த்தே இருக்கக்கூடாது, எடுத்து வைக்கணும். அடுத்து ரெண்டாவது விஷயம் வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஃபோக்கஸ் தாங்க. நீங்கள் செய்கிற தொழிலில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இது எப்படி பண்ணால் போதும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணால் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இதை நம்ம வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் போடலாமா, வாட்ஸ்அப்பில் போடலாமா, இல்லை நான் ரிப்பீட் நோட்டீஸ் அடித்து கொடுக்கலாமா, இல்லை சொல்லலாமா, இல்லை நம்ம எப்படியோ கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போயிடலாம். நம்ம ஒரு பொருளை வாங்கி வச்சிட்டோம், 10,00,000 ஒன்றுமே ஓடலன்னு சொல்லிட்டு கணத்தில் கை வைக்கக்கூடாது. அந்த நேரத்தில் உங்களுடைய மூளை வேலை செய்யணும், இதை நம்ம எங்கே நம்ம இதோடைய விளம்பரப்படுத்தலாம், விளம்பரப்படுத்தினா கண்டிப்பாக ஒரு பெரிய லெவல் ஆகிக்கலாம். நீங்கள் வச்சு விட இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு யாருக்குமே தெரியாமல் தான் எப்படி வருவாங்க, ஏற்கனவே இருக்கிற கடைக்கு தான் ஓடுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்தை சொல்லிட்டீங்க, இங்கே தான் இருக்குது, நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஆரம்பிச்சிருந்தேன், ஃபஸ்ட்டு கம்மியாக தராங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லோரும் உங்களை தேடி தான் வருவாங்க. நீ போட்டி நான் வந்து எனக்கு நல்லா தெரியும், விளையாட தெரியும், ஓட தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வெட்டுதல் கிடையாது. நீ வந்து அதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஆள், ஆனால் உள்ளே போயிட்டீங்க, வெற்றியோ தோல்வியோ, தோல்வி உங்களை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும், வெற்றி உங்களை மேலும் மேலும் உயர வைக்கும்.
1: கண்டிப்பாங்க, ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதை தாண்டி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?
0: விவசாயம் இருக்குங்க ஐயா, விவசாயம். வீட்டில் நானும் எங்கள் தம்பி அம்மா எல்லாம் அந்த ஒரு ஏக்கரான இப்போ நம்ம கடத்தூர்லேருந்து பொம்புடி வரைக்கும் பூ தான் அதிகம், பூ விளைச்சல் தான் அதிகம். ஒரு நல்ல பெயர் பெற்ற ஊர்.
1: எங்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறீங்க நீங்கள்?
0: ஏற்றுமதிங்களா? ஏற்றுமதி இது சேலம் மார்க்கெட், பூ மார்க்கெட் போகுதுங்க. அங்கேருந்து பல நம்ம தமிழ்நாட்டில் பல ஊருக்கு போகுதுங்க. இந்த பக்கம் போச்சுன்னா பெங்களூரு, மெட்ராஸு, வெளி மாநிலத்துக்கு கூட போகுதுங்க. பூவுக்கு எங்களால் ஒரு நல்ல இது இருக்குது. அதில் நம்ம அரளி வச்சுருக்கோம், அரளிப்பூ வந்து டெய்லியாக இருப்போம். காலையில் நம்ம அரளிப்பூ இருக்கும்போது நம்ம பண்பலை கேட்டு தான் இருப்போம்.
1: அப்படிங்களா? எத்தனை வருஷமாக கேட்குறீங்க?
0: அதெல்லாம் பல வருஷமாக கேட்டு தாங்க இருக்கிறோம். ஒரு பாடல் மட்டும் இல்லைங்க, பாடலோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து தத்துவங்களையும் கருத்துக்களையும் வழங்குறது ஒரு எஃப்எம் அது. நம்ம காது மட்டும் அவன் பண்ணி வச்சுருந்தா போதுங்க, நமக்கு அனைத்து விஷயங்களையும் நம்மளை சேர்றதுக்கு ஒரே விஷயம் பண்பலை தான். அது தருமபுரி பண்பலைக்கு ரொம்ப நன்றிங்க. பண்பலையால் எத்தனையோ பேர் மாறியிருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம், செய்திகள் மட்டும் இல்லைங்க, இதில் பல கருத்துக்கள் இருக்குது, வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள் இருக்குது, வேலை வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இசையோடு சேர்ந்து இன்பமாக வாழ்க்கையை அனுபவிக்கணும்னா நமக்கு வந்து பண்பலை மிக மிக அவசியம். தொலைக்காட்சியை விட எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் டிவியே இல்லைங்க, ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா டிவி வந்து ஒரே தளம் நம்ம போக வச்சுருது, டைம் பாஸ் பண்ண வைக்குது. ஆனால் பண்பலை அப்படி இல்லைங்க, பாட்டையும் கேட்க வைக்குது, நமக்கு ஒரு நல்ல தகவலையும் கொடுக்குது. அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எல்லாத்துக்கும் பிடிக்கும். இது பண்பலையுடைய நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்காங்க, இதை கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் தேய பழக்கத்துக்கு போக நல்ல படத்துலேயும் இருப்பீங்க, கேட்குறதும் செயல்படுத்துறது உங்கள்கிட்ட தான் இருக்குது, வெற்றி அடைங்க.
1: சரிங்க, ரொம்ப அழகாக பேசுனீங்க ராஜ்குமார். இன்றைக்கால இளம் தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு உங்கள் தொலைபேசி என்ன நீங்கள் கொடுக்கலாம்ல? செல்ஃபோன் பயிற்சி சம்மந்தமாகவோ, தொழில் புதுசாக தொடங்குறது, இந்த மாதிரி ஆட்டோ ஓட்டுறது, அதுக்கு மற்றவங்க சந்தேகத்துக்கு உங்களோட தொலைபேசி என்ன கொடுக்கலாமே?
0: நிச்சயமாக தரங்க ஐயா. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல வேலையும் நல்ல வாழ்க்கையும் வருமானமும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அரசு தயாராக இருக்கின்றது. நீங்கள் தான் போயிட்டு அது கூட எப்படியாவது அதை கற்றுட்டு நீங்கள் ஒரு கடை வச்சு முன்னேறணும், சீக்கிரம் முன்னேறுங்க. நம்ம தருமபுரியை நீங்கள் தான் நாளைக்கு ஒரு வளர்ச்சி பதில் கொண்டு போகணும், பெரிய பெரிய இடத்துலலாம் நீங்கள் வேலைக்கு போகணும், உங்கள் ஊர்லேயே கூட நீங்கள் பெரிய நிறுவனத்தை உருவாக்கணும், நல்லபடியாக எல்லாமே வளமூடு வாழுங்க. என்னுடைய தொலைபேசி என்ன சொல்கிறேன் கேட்டுக்கோங்க, நீங்கள் என்கிட்ட எப்போனாலும் ஃபோன் பண்ணலாங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவேன். நீங்கள்

0: நாளைக்கு தொழில் தொடங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக நான் பொறுமையாக சொல்லித்தர்றேன். என்னுடைய தொலைபேசி எண்ணை நோட் பண்ணிக்கோங்க, 944484232. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த இந்த தர்மபுரி பண்பலைக்கு எனது மிகவும் நன்றி, மற்றும் நேயர்களுக்கும் நன்றி.
1: சரிங்க ராஜ்குமார், நிறைய தகவல்கள் சொன்னீங்க. உங்களோட தொழில் சிறக்க தர்மபுரி பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள், நன்றிங்க.
0: நன்றி, நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதிய தடம். இன்று செல்போன் பழுதுபார்த்தல் பயிற்சியாளர் ராஜ்குமார் அவர்களோடு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் பிரபாகரன்.

0: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும் பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சி மாநாட்டில் இன்று பங்கேற்கிறார். நார்வே பயணத்தின் 2வது நாளான இன்று நடைபெறும் இந்த மாநாடு நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமையும். புதுமை கண்டுபிடிப்புகள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நீடித்த வளர்ச்சி ஆகிய துறைகள் குறித்து இந்த மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. நார்டிக் நாடுகளுடனான பொருளாதார வர்த்தக நல்லுறவுகளை மேம்படுத்துவதற்கும் இந்த மாநாடு வழிவகுக்கும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமது 5 நாடுகள் பயணத்தின் நிறைவாக பிரதமர் இன்று இத்தாலி செல்கிறார். இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனியை சந்தித்து அவர் இருதரப்பு பேச்சுகள் நடத்த உள்ளார். அந்நாட்டு அதிபர் திரு செர்ஜியோ மேட்ரெல்லாவையும் பிரதமர் சந்தித்து பேச உள்ளார். மத்திய மண்டல கவுன்சில் உயர்நிலை குழு கூட்டம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சத்தீஸ்கர் மாநிலம் ஜக்தல்பூரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தரகாண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் உள்துறை செயலர், உளவுத்துறை இயக்குநர் மற்றும் இந்த மாநிலங்களின் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் கியாங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுகள் நடத்தினார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ராஜ்நாத் சிங் ஹனோயில் அந்நாட்டு அமைச்சருடனான தமது சந்திப்பு பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை உறுதி செய்யும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். பரஸ்பர நம்பிக்கை, தகவல்களை பகிர்ந்து கொள்ளுதல், பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் தமது பேச்சுகள் அமைந்ததாகவும் திரு ராஜ்நாத் சிங் அதில் தெரிவித்துள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை ராணுவத்தின் துல்லிய தாக்குதல் மற்றும் தகவல் கட்டுப்பாட்டை ஒருங்கிணைத்து வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது 22 நிமிடத்திற்குள் பாகிஸ்தானின் தீவிரவாத கட்டமைப்புகள் முற்றிலுமாக தகர்க்கப்பட்டதாக கூறினார். இந்த நடவடிக்கை நாட்டின் ராஜதந்திர செயல்பாட்டை உறுதி செய்ததாகவும் முப்படைகளின் ஒருங்கிணைந்த திறனை வெளிப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். நமது ராணுவத்தின் திறமைமிகு ஆற்றலுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகவும் ஆபரேஷன் சிந்தூர் திகழ்ந்ததாக ஜெனரல் உபேந்திர துவிவேதி கூறினார். பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 90 காசு உயர்த்தப்பட்டுள்ளது. விலை உயர்வுக்கு பின்னர் தில்லியில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 98.64 ரூபாயாகவும் டீசல் விலை 91.58 ரூபாயாகவும் உள்ளது. சென்னை

பெட்ரோல் விலை லிட்டருக்கு 104 ரூபாய் 49 காசாகவும் டீசல் விலை 96 ரூபாய் 11 காசாகவும் உள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 68 கிலோமீட்டர் தொலைவிலான இந்த ரயில் பாதை 993 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்றும், பயணிகளின் துரித போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் ரயில்வேயின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இப்பணிகள் நிறைவடையும் பட்சத்தில் புறநகர் ரயில் சேவையில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. பயணிகள் மற்றும் சரக்கு போக்குவரத்தை இது வலுப்படுத்தும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், மகேந்திரா சிட்டி, இருங்காட்டுக்கோட்டை உள்ளிட்ட பல்வேறு பொருளாதார மற்றும் தொழில்துறை மண்டலங்களும் இந்த ரயில் வழித்தடம் மூலம் பயனடையும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது. அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை தடுப்பூசி செலுத்திய பின் மீண்டும் அதே பகுதியில் விடக்கூடாது என்ற உத்தரவை திரும்பப் பெற உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நாய்களை முகாம்கள் அமைத்து பாதுகாக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவில் மாற்றம் செய்யக்கோரி தொடரப்பட்ட மனுக்களை விசாரித்த நீதிபதி திரு விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை திரும்பப் பெற முடியாது என்று கூறி தள்ளுபடி செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். பீஜிங்கில் சீன அதிபர் திரு ஸி ஜின்பிங்கை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு குறித்து அவர் ஆலோசனை நடத்தவுள்ளார். மேலும் சர்வதேச மற்றும் மண்டல அளவிலான பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தவுள்ளனர். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் சீன அதிபரை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ரஷ்ய அதிபரும் பீஜிங் சென்று பேச்சு நடத்தவுள்ளார். அமெரிக்காவுடன் சீனா நிலையான நல்லுறவுகளை பராமரித்து வரும் சூழலில் ரஷ்ய அதிபரின் இந்த பயணம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரான் மீதான ராணுவ தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகள் கேட்டுக் கொண்டதன் பேரில் தாக்குதல் நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக வலைதள பதிவில் திரு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அந்த நாடுகளின் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளின்படி தாக்குதல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய நாடுகளுடன் அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒப்பந்தம் விரைவில் செய்து கொள்ளப்படும் என்றும், அணு ஆயுதங்கள் வைத்திருக்கவில்லை என்பதை ஈரான் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார். கலிபோர்னியாவின் சாண்டியாகோவில் உள்ள மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் கொல்லப்பட்டனர். மசூதிக்குள் புகுந்த 2 சிறுவர்கள் அத்துமீறி துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்டதாகவும், பின்னர் அவர்கள் தங்களுக்கு தாங்களே சுட்டுக்கொண்டு உயிரிழந்ததாகவும் சாண்டியாகோ காவல்துறை அதிகாரி தெரிவித்தார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறினார். G20 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டம் அமெரிக்காவின் ஜார்ஜியாவில் வரும் அக்டோபர் 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை அமெரிக்கா தீவிரப்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். உலக நாடுகளின் ஸ்திரத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தை மேம்படுத்துவதற்கான G20 நாடுகளின் நோக்கத்தை முன்னெடுத்துச் செல்வது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. சீன தைபேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவுகளில் பபினா பட்டேல், சோனல் பட்டேல் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆடவர் பிரிவில் சுபம் வத்வா வெண்கலப்பதக்கம் வென்றார். ஆசிய வில்வித்தை சாம்பியன் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது.
தீரஜ் பொம்மதேவரா

நீரஜ் சௌஹான், யஷ்தீப் போகே, சஹில் ஜாதவ், குஷால் தலால் ஆடவர் பிரிவிலும், கீர்த்தி சர்மா, அங்கிதா பகத், ஜோதி சுரேகா வெண்ணம், பிரித்திகா பிரதீப் ஆகியோர் மகளிர் பிரிவிலும் பங்கேற்க உள்ளனர். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு தகுதி சுற்று காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-23, 21-16, 21-16 என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் பை யூ போவை வென்றார். தாய்லாந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கும்ஷ் லிச்சா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-8 என்ற செட்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் கீத் வாங்கை வென்றார். மற்றொரு ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாய் புஷ்கரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ராஜஸ்தான் அணி இன்று லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ஜெய்ப்பூரில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சருடன் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். தமிழகத்தில் அரக்கோணம் செங்கல்பட்டு இடையே இருவழி ரயில் பாதை அமைக்கும் பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் 2 நாள் பயணமாக இன்று சீனா செல்கிறார். உலக பாரா டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 12:50. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் திரை இசை.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
4: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம் இந்த

0: மரத்தடியில பாத்தீங்களா, மதியமா அந்த பக்கம் போன மாதிரி ஞாபகம்.
1: புங்க மரத்தடியிலயா? இரு போய் பாக்குறேன்.
2: பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா?
1: ஏங்க இங்கதான் இருக்கீங்களா, ஏந்திரிங்க முதல்ல.
3: என்ன இவ நிம்மதியா தூங்க கூட விட மாட்ட, எதுக்கு இப்படி காட்டு கத்து கத்திட்டு இருக்கவ? என்ன வேணும்?
1: ஏங்க எந்திரிங்க, நம்ம சின்ன குட்டிக்கு ஸ்கூல் விடுற நேரமாச்சு, இல்ல வாசலையே பாத்துக்கிட்டு இருக்கும் புள்ள.
3: அதுக்கு என்னவாம் போ? நீ ஏன் உன் மவ எங்க போயிட்டேன்னு கேளு.
1: அவனுக்கு ஆபீஸ்ல ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னானே, மறந்து புட்டீங்களா?
3: சரி சரி கத்தாத போற. யாமினிமா அந்த வண்டி சாவிய கொஞ்சம் எடுத்துட்டு வா சாமி.
4: இந்தாங்க மாமா. தாத்தா வந்துட்டீங்களா?
3: குட்டிமா போலாமா? குட்டிமா ஏன் அமைதியா வரீங்க? குட்டிமாக்கு என்ன வேணும்?
4: தாத்தா எனக்கு உடம்பு ஈட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இளநி வாங்கி தரீங்களா?
3: குட்டிமாக்கு இளநி வேணுமா? வாங்கிட்டா போச்சு.
5: வாங்கியா இளநி வேணுமா? எந்த மாதிரி இளநி வேணும் சொல்லுங்கய்யா. இலசா வேணுமா? தண்ணி கையா வேணுமா? எப்படி வேணும் சொல்லுங்க.
3: தம்பி பாவுக்கு நல்ல டேஸ்டா நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி கொடுப்பா. செல்லம் குடிச்சிட்டீங்களா?
1: வந்துட்டீங்களா? இங்க இருக்கிற ஸ்கூல்ல இருந்து வரதுக்கு இவ்வளவு நேரமா?
3: அட யாரா இவ, புள்ள இப்பதான் இளநி கெட்டுச்சுன்னு வாங்கி குடுத்துட்டு கூட்டிட்டு வரேன்.
1: சரி சரி அதான் இவ்வளவு நேரமா?
0: சின்ன குட்டி வந்துட்டியா? போய் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா.
4: அம்மா போம்மா, எனக்கு உடம்பெல்லாம் ஹீட்டா இருக்கிற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்டே எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து நல்ல சில்லுன்னு குடிக்க தண்ணி குடுமா.
0: இப்பதான தாத்தா இளநி வாங்கி கொடுத்ததா உங்க பாட்டி கிட்ட சொன்னாரு, அப்புறம் என்ன உனக்கு?
4: அம்மா ஃப்ரிட்ஜ்ல இருக்கிற தண்ணிய கொண்டு வாங்கம்மா, அதுதான் நல்ல சில்லுன்னு இருக்குமா. பிளீஸ்மா கொண்டு வாங்கம்மா.
0: ஃப்ரிட்ஜும் இல்ல தண்ணியும் இல்லம்மா.
4: ஏம்மா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? ஃப்ரிட்ஜ் நல்லா தானே இருந்துச்சு.
0: ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கேஸ் வருது இல்லம்மா.
4: கேஸா? அப்படின்னா என்ன என்ன கேஸ்?
0: சின்ன குட்டி சிஎஃப்சி குளோரோ ஃபுளோரோ கார்பன் ஒண்ணு வருது இல்ல.
4: அதெல்லாம் ஓகே தான், அதனால என்னம்மா?
0: அதாவது அந்த கேஸால ஓசோன் படலம் பாதிப்படையும். ஓசோன் படலம்னா?
4: ஓசோன் படலம்னா என்னம்மா? அதுக்கும் எனக்கும் என்னம்மா சம்பந்தம்?
0: என்னடா குட்டி இப்படி சொல்லிட்ட? ஓசோன் படலம் தான் சூரியன்ல இருந்து வர புற ஊதா கதிர்ல இருந்து நம்ம எல்லாரையும் பாதுகாக்குது.
4: புற ஊதா கதிர்னா அப்படின்னா என்னம்மா? அதனால என்ன பாதிப்பு?
0: புற ஊதா கதிர் நம்ம தோல் மீது டைரக்டா பட்டுச்சுன்னா தோல் அலர்ஜி, தோல் புற்றுநோய், கண்புரை நோயெல்லாம் ஏற்படும். அந்த கதிர்வீச்சுல இருந்து நம்ம பாதுகாக்கிறதே இந்த ஓசோன் படலம் தான். ஆனா நம்ம யூஸ் பண்ற ஃப்ரிட்ஜ்ல இருந்து வரும் இந்த கேஸ் ஓசோன் படலத்தை ஓட்டை விழ செய்யும். அதனால நம்ம சுற்றுப்புறம் வந்து அதனாலதான் நம்ம சுற்றுப்புறத்தை பாதுகாப்பது நம்ம கடமை இல்லையா? அதனால நாம இப்ப ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணாம மண்பானை யூஸ் பண்றோம். என்ன புரியுதா? இந்த குடி, இது எப்படி இருக்குன்னு குடிச்சிட்டு சொல்லு.
4: புரியுதுமா? இந்த தண்ணி ரொம்ப சூப்பரா ஜில்லுன்னு இருக்குமா?
6: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சுழல் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:10. சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? சோ ஈஸி.
2: மாட்டிக்கிட்டீங்க.
3: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

sunflower oil. நேயர்களின் கடித வழி பாடல்களை காற்றலையில் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி இது. நேயர் விருப்பம். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக தாசனம்பட்டி பகுதியைச் சார்ந்த தீபா கேட்டிருக்கும் பாடல் சந்தன காற்று என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
0: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: पता है, न्याय विभाग भारत सरकार ने गरीब और जरूरतमंदों को न्याय दिलाने की प्रक्रिया को किया और भी आसान।
3: हाँ बिल्कुल, टेलीलॉ और न्याय बंधु सेवाओं का हो गया है एकीकरण।
2: अब चाहे टेलीलॉ के माध्यम से मुफ्त कानूनी सलाह

0: लेनी हो
1: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
2: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध।
3: डाउनलोड करें आज ही टेली लॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
7: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 1:20. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக தாராபுரம் சின்ன கடை வீதி பகுதியைச் சார்ந்த இளங்கோவன் அப்துல் காசிம் கேட்டிருக்கும் பாடல் அந்த 1 நிமிடம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
1: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா.
0: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
5: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
4: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களம் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பாலக்கோடு பகுதியைச் சார்ந்த பாபாஜான் கேட்டிருக்கும் பாடல் தர்மயுத்தம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அருவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

0: sunflower oil.
1: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கெங்குசெட்டிப்பட்டி பகுதியைச் சார்ந்த பீமராஜன் கேட்டிருக்கும் பாடல் ராஜாவே உன்னை நம்பி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ. சரி சரி.
2: நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஏலகிரி பகுதியைச் சார்ந்த குணசேகரன் கேட்டிருக்கும் பாடல் அண்ணாநகர் முதல் தெரு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
1: பல குருவிகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
0: சிந்திப்போம். இயற்கையின் அழகு.

சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் நேயர் விருப்பம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநிலச் செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கையை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். தொழில்நுட்பம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை, வர்த்தகம் உள்ளிட்ட பிரிவுகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்த மாநாடு வழிகோலும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக டென்மார்க், ஐஸ்லாந்து, பின்லாந்து நாடுகளின் பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். முன்னதாக நடைபெற்ற வர்த்தக ஆராய்ச்சி மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர், வர்த்தக பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் எட்டப்பட்ட பின்னர் இருதரப்பு வர்த்தகமும் முதலீடுகளும் அதிகரித்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்தார். பிரதமர் தமது நார்வே பயணத்தை முடித்துக்கொண்டு தமது பயணத்தின் ஐந்தாவது இறுதிக்கட்டமாக இன்று இட்டலி செல்கிறார். இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேலும் வலுப்படுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதிபட கூறியுள்ளார். வியட்நாம் தலைநகர் ஹனாயில் அந்நாட்டு அதிபர் துலாமை இன்று சந்தித்து பேசிய பின்னர் அமைச்சர் வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் இரு நாடுகளுக்கிடையே மேம்படுத்தப்பட்ட விரிவான ஒத்துழைப்பு எட்டப்பட்டதை தொடர்ந்து நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக கூறினார். இந்தியாவும் வியட்நாமும் ராணுவம், பாதுகாப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மையில் பரஸ்பர நம்பிக்கையுடனும் ஒத்துழைப்புடனும் திகழ்கிறது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். வியட்நாம் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் ஃபான் வான் ஜியாங்குடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் அவர் மேற்கொண்டார். சென்னை புறநகர் ரயில் கட்டமைப்பிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் அரக்கோணம் செங்கல்பட்டு இரட்டை ரயில் பாதை பணிகளுக்கு 993 கோடி ரூபாய் அளவிற்கு ரயில்வே நிதி அனுமதி வழங்கியுள்ளது. சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு, அரக்கோணம் ரயில்வழி பாதையில் 68 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த இரட்டை ரயில் பாதை அமைக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தற்போது புறநகர் பகுதியில் உள்ள கூட்ட நெரிசலை கையாளும் வகையிலும் செயல்பாடு மற்றும் நேரம் தவறாமையே முன்னெடுத்து செல்லும் வகையிலும் இந்த திட்டம் அமையும் என்றும் ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பயணியர் மற்றும் சரக்கு ரயில் போக்குவரத்திற்கு இது வகை செய்வதோடு சிமெண்ட், மோட்டார் வாகனங்கள், உணவு தானியங்கள், இரும்பு, எஃகு போன்றவற்றின் போக்குவரத்திற்கும் இது வழிகோலும். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை மீண்டும் இன்று உயர்த்தப்பட்டுள்ளது. இதன்படி பெட்ரோல் லிட்டருக்கு 82 காசுகள் உயர்ந்து 104 ரூபாய் 49 காசுகளாகவும், டீசல் 86 காசுகள் அதிகரித்து 96 ரூபாய் 11 காசுகளாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எண்ணெய் நிறுவனங்கள் கூறியுள்ளன. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை உயர்வை அடுத்து இந்த விலையேற்றம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் இரண்டாவது முறையாக பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் நமது ராணுவ திறனையும் தகவல் கட்டுப்பாட்டையும் தூதரக சமிஞ்சலையும்

0: பொருளாதார முடிவுகளையும் ஒருங்கே முன்னெடுத்து சென்றதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர த்விவேதி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வளத்திற்கான பாதுகாப்பு நீடித்த நிலையான தேச வளர்ச்சி கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்த துல்லிய தாக்குதல் தீவிரவாத கட்டமைப்பை தகர்த்ததாக எடுத்துரைத்தார். தடுப்பூசி மற்றும் கருத்தடை நடவடிக்கைகளுக்கு பின்னர் தெரு நாய்களை வீதிகளில் விடக்கூடாது என்ற முந்தைய உத்தரவை திரும்ப பெற உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இது தொடர்பாக 2025 நவம்பர் மாத ஆணையை மாற்றியமைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களின் மீது இன்று விசாரணை மேற்கொண்ட நீதிமன்றம் அத்தகைய நாய்களை அதற்கான முகாம்களில் பராமரிக்க அறிவுறுத்தியுள்ளது. குழந்தைகள், மூத்த குடிமக்கள், பாதசாரிகள் மீதான நாய்களின் தாக்குதல் கவலை அளிப்பதாக நீதிமன்றம் கூறியுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விலங்கு பிறப்பு கட்டுப்பாட்டு மையங்களை ஏற்படுத்துவதோடு ராபிஸ் நாய்க்கடி தடுப்பு மருந்துகள் இருப்பை மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் உறுதி செய்ய வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. ராபிஸ் தொற்று உள்ள ஆபத்தான நாய்களை கருணை கொலை செய்வது உள்ளிட்ட சட்டத்திற்குட்பட்ட நடவடிக்கைகள் உயர்நீதிமன்ற கண்காணிப்புடன் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழக அரசின் பல்வேறு குழுக்களின் தலைவர்களும் உறுப்பினர்களும் முதலமைச்சர் திரு விஜய் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். இதன்படி மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு ஆலோசனைக் குழு, தண்டுவட பாதிப்படைந்தோர் சங்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி சங்க கூட்டமைப்பு, மாற்றுத்திறனாளிகளுக்கான சமூக நீதி இயக்கம், தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் கூட்டமைப்பு, சென்னை அணுகல் தன்மை ஆய்வு மையம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் மாற்று பாலினத்தோர் உரிமைகள் ஆர்வலர், சமூக நல அறக்கட்டளை இயக்குநர், சமூக பணியாளர்களும் முதலமைச்சரை இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து பேசியுள்ளனர். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் வருகையும் எண்ணிக்கையும் அதிகரிப்பதற்கான தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். சென்னையில் 1 முதல் 3 வரையிலான புதிய பாடநூல்களுக்கான பயிற்சி கையேட்டை இன்று வெளியிட்டு பேசிய அமைச்சர், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் சென்னை 100 ஆண்டு நூலகத்தில் நாளை வெளியிடப்படும் என்றார்.
1: தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடங்கள்ல கழிப்பறை வசதி எல்லாம் மேம்படுத்தி குடிநீர் வசதியும் உறுதி செய்யப்பட்டு வகுப்பறைகள், சில வகுப்பறைகள் சேதமடைஞ்சிருக்கும், ஸ்மார்ட் கிளாஸ் தேவைப்படும், அதற்கான நிதியும் ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அவர்களினுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம். ஏற்கனவே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எந்த காரணம் கொண்டும் இடைநிற்றல் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பல்வேறு திட்டங்களை வந்து ஆல்ரெடி நாம் அமல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதை தீவிரப்படுத்தியிருக்கிறோம். இனி வரும் காலங்களில் வந்து மாணவர்களினுடைய
0: வேலூர் மாவட்டத்தில் தனியார் பள்ளி வாகனங்கள் மற்றும் ஷேர் ஆட்டோக்களில் மாணாக்கரை ஏற்றிச் செல்லும் போது விதிகள் மீறப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி எச்சரித்துள்ளார்.
2: அளவுக்கு அதிகமாக குழந்தைகள் இருக்கக்கூடிய வாகனங்கள்ல நீங்க அனுப்பாதீர்கள் என்பதை பள்ளி நிர்வாகத்தார் மூலம் பொதுமக்களுக்கு சொல்வது ஒன்று. யாரெல்லாம் நம்முடைய மாவட்டத்துல ஷேர் ஆட்டோ லைசன்ஸ் இருக்கோ அவங்க எல்லாரையும் அழைத்து இத்தனை பேரை தான் நீங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், இதை மீறி செய்யும் பொழுது உங்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒரு கூட்டம் த்ரூ ஆர்டிஓ அண்ட் போலீஸ் வச்சு வரும் வாரத்திலே நடத்தி தெளிவுபடுத்துவோம். அதை மீறி செய்பவர்கள் மீது கடுமையாக கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்.
0: நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மேற்கொண்ட திடீர் சோதனையில் சாய கழிவுகளை சுத்திகரிப்பு செய்யாமல் வெளியேற்றிய 5 ஆலைகளை மூடி சீல் வைத்துள்ளனர். மேலும் 11 சாயப்பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பள்ளிப்பாளையம் பகுதிகளில் 9ஆம்படி, டிவிஎஸ் மேடு, வசந்தா நகர், நேரு நகர் உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வரும் 26 சாய சலவை ஆலைகளில் சேலம் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மண்டல இணை தலைமை சுற்றுச்சூழல் பொறியாளர் தலைமையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சில ஆலைகளில் விதிகளை பின்பற்றாமல் கழிவு நீரை அருகில் உள்ள சாக்கடை மற்றும் கால்வாய்களில் வெளியேற்றியது தெரிய வந்தது. தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைமை அலுவலக உத்தரவின்படி 11 பட்டறைகளின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு மூடப்பட்டது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: மதுரை

0: மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் கைவினைஞர் பயிற்சி திட்டத்தின்கீழ் வரும் கல்வியாண்டிற்கான சேர்க்கை விண்ணப்பங்களை தகுதியுடையவர்கள் இணையதளம் வாயிலாக சமர்ப்பித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தினார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதிகளில் ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகளை விரட்டும் பணிகளை வனத்துறையினர் மேற்கொண்டுள்ளனர். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
1: ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் காட்டு யானைகள் ஊருக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இன்று அதிகாலை திகனாரை வனப்பகுதியில் இருந்து வந்த யானைகள் ரங்கசாமி கோவில் தோட்டப்பகுதியில் பயிர்களை சேதப்படுத்தின. தகவல் அறிந்த வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து யானைகளை மீண்டும் வனப்பகுதிக்குள் விரட்டினர். தொடர்ந்து யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. ஆடவர் இரட்டையர் முதல் சுற்றில் அம்சா கருணன் அர்ஜுனன் இணை பிரான்ஸ் இணையை இன்று எதிர்கொள்கிறது. மகளிர் இரட்டையர் முதல் சுற்றில் இந்தியாவின் அக்வினி பட் ஷிகா கௌதம் இணை கனடா இணையுடன் மோதுகிறது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் ஜெய்ப்பூரில் இன்றிரவு ராஜஸ்தான் ராயல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் இந்திய நார்டிக் உச்சிமாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். செங்கல்பட்டு அரக்கோணம் இரட்டை ரயில் பாதை திட்டத்தால் கூட்ட நெரிசல் குறையும் என்று ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளி குழுக்களின் பிரதிநிதிகள் முதலமைச்சர் திரு விஜயை சென்னையில் இன்று சந்தித்து பேசியுள்ளனர். அரசு பள்ளிகளில் மாணாக்கரின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கூறியுள்ளார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் கோலாலம்பூரில் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பை விட 2-3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகத்தில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூர் பகுதியில் 39 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கரூர் பரமத்தியில் 23.5 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12.1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்தில் மேற்கு மத்திய பிரதேசம் முதல் தெற்கு உள் கர்நாடகம் வரை, மத்திய மகாராஷ்டிரா மற்றும் வட உள் கர்நாடக வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல்

மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 முதல் 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் அந்தமான் கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் சில பகுதிகளில், தென்கிழக்கு வங்கக்கடல் அநேக பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். கேரளம், கர்நாடக கடலோரப் பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.

0: அப்பப்பா, என்ன வெயில் என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வாகிதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகிதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சி ஆயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: நேயர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
5: முத்தழகு, கொஞ்சம் இங்க வாயேன், உன்கிட்ட ஒன்று கேட்கணும்.
6: அட, என்ன பட்டக்கா, என்கிட்ட என்ன உங்களுக்கு தயக்கம், என்னன்னு தான் கேளுங்க.
5: முத்தழகு, நான் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. நானும் என் பசங்களுக்கு அது இதுன்னு விதவிதமாக வகை வகையாக செஞ்சு தான் போடுறேன். ஆனாலும் அப்பப்போ ஏதாவது நோவுன்னு வாரத்துக்கு ஒருக்கா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி ஆகுது. அங்கிட்டு போனா அந்த சத்து இல்லை இந்த சத்து இல்லைன்னு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துட்றாங்க.

0: பட்டக்கா, நீங்க கேட்க வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. எப்படி உன் பசங்க மட்டும் ஆரோக்கியமா இருக்காங்க, அப்படி நீ என்ன கொடுக்கறன்னு கேட்க வரீங்க, அதானே?
1: ஆமா முத்தழகு, நீ ஒண்ணு தப்பா எடுத்துக்கலையே.
0: அக்கா, இதுல தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? உங்களோட சந்தேகத்தை கேட்க வந்திருக்கீங்க, நானும் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன்.
1: ஆமா முத்தழகு,
0: நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம எடுக்கிற உணவு ரொம்ப முக்கியம். அதை ஏனோ தானோன்னு எடுத்தா நமக்கு தான்க்கா தொல்லை.
1: சரி முத்தழகு, நானும் தான் என் பசங்களுக்கு சரியான உணவை சரியான நேரத்தில் சமைச்சு கொடுக்குறேன். அவங்களும் தான் சாப்பிட்றாங்க. ஆனாலும்
0: அக்கா, உணவை சரியாக கொடுத்தா மட்டும் பத்தாது, அதில் எல்லா சத்துக்களும் சரியாக அடங்கி இருக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு.
1: சரிவிகித உணவா? அப்படின்னா?
0: அன்றாட நாம் எடுக்கிற உணவு பசிக்கு மட்டும் எடுக்கக்கூடாது, அதில் புரதச்சத்து, கொழுப்பு சத்து, மாவு சத்து, இப்படி எல்லாம் இருக்கிற மாதிரி சரியான விகிதத்தில் நாம் அதை கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் சரிவிகித உணவு.
1: முத்தழகு, என்னென்னமோ சொல்கிற, கொஞ்சம் புரியுறாப்புல சொல்ல.
0: கொஞ்சம் பொறுங்கக்கா, இதோ இவங்க சொல்லுவாங்க. ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் கே மாதங்கி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கவனமா கேளுங்க.
2: உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்ட்டு சொல்கிறோமே, அந்த உடல் நலன் ஆரோக்கியம் அப்படின்னா என்னங்க?
3: இப்போது நம்ம உடல் நலன் அப்படின்னு பேசும்போது பை டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, உடல் அளவில் ஒரு வியாதியோ ஒரு உடல் நலன் சரியின்மையோடு இருக்கிறது மட்டும் ஆரோக்கியம் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த் அண்ட் சோஷியல் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. இது மூணுமே இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மூணு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த உணவு, தொடர்ந்த உடற்பயிற்சி, நல்ல தூக்கம். இது மூணும் சேர்ந்திருந்தா தான் நம்மளால் இந்த உடல் நலனை பேணி பாதுகாக்க முடியும்.
2: இதுக்கு வந்து உணவு, உடற்பயிற்சி, தூக்கம் இதெல்லாம் சொன்னீங்க. முதல்ல இந்த உணவு அப்படிங்கிற அந்த கருத்துக்கு வருவோம். இப்போ உணவு அப்படிங்கும்போது உடல் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா, உணவில் வந்து எல்லா சத்துக்களும் இருக்கணும், சரிவிகிதமாக அந்த சத்துக்கள் இருக்கணும், அதுதான் சரிவிகித உணவு அப்படின்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த சரிவிகித உணவு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்கணும், எந்த விகிதத்தில் இருக்கணுங்க?
3: சரி விகிதம் அப்படின்னு சொல்லும் போது, சரியான விகிதத்தில் நமக்கு உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து பொருட்களும், ஒரு மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள், அதாவது விட்டமின்ஸ், மினரல்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சத்துக்களும் சரியான அளவில் நம்ம அன்றாடம் நம்ம உணவில் எடுத்துக்கணும். இப்போது உடல் நலன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நாளில் கிடைக்கிறது இல்லை, அது வந்து நம்ம டெய்லி சாப்பிட்றோம். நமக்கு எப்படி உணவு தேவை, நம்மளுடைய பசிக்குது வந்து வேலை வேலைக்கு பசிக்குது இல்லைங்களா, அது மாதிரி நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் டெய்லி நம்ம எடுத்துக்கணும். அது சரியான விகிதத்தில் எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி, இப்போ மாவு சத்தாக இருந்துச்சு அப்படின்னா 40-55% நமக்கு கிடைக்கக்கூடிய டோட்டல் கேலரிஸ் வந்து மாவு சத்துலேருந்து வரணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்புரத சத்துலேருந்து 15-20% கேலரிஸ் வந்து புரதம் சாப்பிட்றது மூலிமா நம்ம கிடைக்கணும். அதே மாதிரி இப்போ கொழுப்பு சத்துன்னா அது மேக்ரோ நியூட்ரியன்ட்னு சொல்கிறோம், அது ஒரு 15-25% தேவைப்படக்கூடிய கேலரிஸு நம்ம இந்த புரதச்சத்துக்கிலேருந்தும், லிப்பிட்ஸ் அதாவது ஃபேட் ரிச் ப்ராடக்ட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபேட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லும் போது அனைத்தும் எல்லா உணவுகள்லையும் எல்லா பொருட்களும் இருக்குது, ஆனால் அதனுடைய ப்ரப்போர்ஷன், அதோடைய விகிதம் தான் மாறுது. இப்போ நம்ம அரிசியில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அரிசியில் மாவுச்சத்தும் இருக்குது, புரதச்சத்தும் இருக்குது. இப்போ ஒரு முட்டைன்னு எடுத்திங்கன்னா, முட்டையிலையும் மாவுச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது. பட் எதில் எது நிறையா இருக்குது அதை நம்ம ஒன்றிணைத்து சாப்பிடணும். அதுதான் வந்து நம்ம பேலன்ஸ்டு ஃபுட்டுன்னு சொல்கிறோம், சரி விகித உணவுன்னு சொல்கிறோம். நம்ம உடம்புக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் அனைத்து வேளைகளிலும் நம்ம சாப்பிட்றது தான் சரி விகித உணவு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம்.
2: இப்போ இதில் இந்த உயிர் சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வைட்டமின்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது அதே போல் இந்த கனிமங்கள், மினரல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கணுங்க?
3: ஆமாம், இப்போது எல்லாருக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது என்னென்னா, நியூட்ரிஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ இந்தியா மாதிரி நம்ம வளரும் நாடுகளில் நம்ம இப்போ ஃபுட் செக்யூரிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கோம், அதாவது உணவு பாதுகாப்பு அண்ட் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. இப்போது நம்மளுடைய பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லேயும் நமக்கு எல்லாருக்கும் அரிசி கொடுக்குறாங்க, கோதுமை கொடுக்குறாங்க இல்லைங்களா, பருப்பு கூட இப்போ நமக்கு கிடைக்குது நம்மளுடைய மாநிலத்தில். ஸோ அதை நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம், ஆனால் நுண்ணூட்ட சத்துக்களை நம்மளால் இன்னும் பூர்த்தி பண்ண முடியல. அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிட்டன் ஹங்கர், மறைக்கப்பட்ட பசி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதை நோக்கி தான் இப்போ

எல்லாருமே நம்ம ஆராய்ச்சிகள் செஞ்சுட்டு வரோம். இப்போது இந்த கல்லூரியிலே பார்த்தீங்க அப்படின்னா உணவு சம்மந்தமாக, அதாவது இந்த ஹிடன் ஹங்கரை நீக்கிறதுக்கான எப்படிலாம் சில உணவுகளை நம்ம தயாரிக்கலாம், ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இப்போ விட்டமின்ஸ் மினரல்ஸ், அதோடைய தேவைகள் அன்றாடம் இருக்குது நமக்கு. நம்ம உடம்புல வந்து மொத்தமாக சேமித்து வைக்கிறதுக்கான கெப்பாசிட்டி கிடையாது, டெய்லி அதை நம்ம சாப்பிடணும், தினசரி அது நீக்கப்படுகிறது. ஸோ அந்த சத்துக்களை நம்ம சேர்க்கறதுக்கு என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் இருக்குது, என்னெல்லாம் புதிய உணவுகளை நம்ம பண்ணலாம், இல்லை இருக்கக்கூடிய பாரம்பரிய உணவுகளை எப்படி நம்ம ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகரித்து நல்ல ஒரு பையகப்படுத்தி அதை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த நுண்ணூட்ட சத்துக்களோடைய தேவை வந்து நம்ம சொன்ன மாதிரி, அதை பற்றி சொல்லணும்னா இந்தியாவில் முக்கியமாக பெண்களுக்கு 50%-80% வரைக்கும் அயன் டிஃபிஷியன்சி அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இரும்பு சத்து இல்லாமல் அயன் சத்து பற்றாக்குறை இருக்குது. இது தொடர்புடைய நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க வெவ்வேறு காலகட்டங்களில். இப்போ பூப்பெய்தல்லேருந்து அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் அவங்களுக்கு இந்த அயன் குறைபாடுனால பல பிரச்சனைகளை பெண்கள் சந்திக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த நுண்ணூட்ட சத்தில் இந்த அயன் வந்து முக்கியமாக பார்க்கப்படுது. மேலும் இன்னொரு தகவல் சொல்லணும் அப்படின்னா, பை ப்ரொடக்ஷனே இப்போ எப்படி உங்கள் தாத்தா சாப்பிட்டதை நம்ம அப்பா அம்மா சாப்பிடல, அப்பா அம்மா சாப்பிட்டதை நம்ம சாப்பிடல, விளைய பொருளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு சத்து ஜிங்க் சத்து குறைவாக இருக்குது, 30% ப்ரொடக்ஷன்லே கம்மியாகிடுச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம எல்லாருமே இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு இந்த ரெண்டு தாதுக்கள் வந்து ரொம்ப முக்கியம், இரும்பு சத்தும் சரி இந்த ஜிங்க்கும் சரி. இப்போது ஒரு கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோவிட் சுச்சுவேஷன், கொரோனா வந்தபோது எல்லாருக்குமே அப்போ தான் வந்து சத்தியல் துறையை நோக்கி எல்லாருமே பயணம் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு ஆரோக்கிய உணவை நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து மக்களுடைய டேஸ்ட்டை தாண்டி எப்படி வந்து நம்ம ஒரு சிறந்த உணவை எடுத்துக்கிறது, எப்படி ஒரு சத்துள்ள உணவை சாப்பிடணும் அப்படிங்கிற தேடல் வந்து எல்லாருக்குமே அதிகரிச்சிருக்கு. அதில் முக்கியமாக இப்போ இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து குறைபாடு நம்ம தேசத்தில் நிறையா இருக்குது. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறோம், நிறையா உணவுகள் தயாரிக்கிறோம், புதிய உணவுகள், பாரம்பரியமாக இருக்கக்கூடிய உணவுகள், சிறுதானிய வகைகளில் நிறைய செஞ்சிட்ருக்கோம். அதை எப்படி ஒரு தொழில்நுட்பத்தை புகுத்தி அதை நல்ல பையகப்படுத்தி அதோடைய வாழ்காலத்தை அதிகப்படுத்தி அதை எப்படி எல்லாருக்கும் சென்றடைய முடியுங்கிறத நோக்கி இப்போ பயணிக்கிறோம் நம்மலாம். இரும்பு சத்துன்னு சொல்லும் போது இதுக்காக நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து இப்போ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு யோசிக்கிறது என்ன, சத்துள்ள சாப்பாடா, அது வந்து ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்கும், காஸ்ட்லி எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நம்ம வந்து ஒரு சராசரி மனிதரால் போய் வாங்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குங்கிற மாதிரி ஒரு நினைப்பு இருக்குது. அது முற்றிலும் தவறான விஷயம். இப்போ ஒரு சத்துள்ள சாப்பாடுனா நான் வந்து பாதாம் எடுத்துக்கணும், நட்ஸ் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை, ஒரு கீரை எடுத்துக்கலாம். நம்மளுடைய அடுப்ப சமையல் அறையிலே நம்மளால் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியும். நீங்கள் வந்து இப்போ ஒரு சின்னதாக ஒரு டப்பாவில் வெந்தயக்கீரை போட்டு வைக்கலாம், வெந்தயத்தை ஊற வச்சு நீங்கள் பண்ணிங்க, ஒரு சின்ன டப்பாவில் போட்டிங்கனாலே ஒரு மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது, அது நம்மளால் செய்ய முடியும். சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு வாழைப்பழம் சாப்பிடலாம் டெய்லி, இரவு நேரத்தில் எடுத்துக்காம மதியம் சாப்பிடலாம். அதில் பார்த்தீங்கன்னா தாதுக்கள் நிறைய இருக்குது, அது போக நார் சத்து நிறையா இருக்குது. இப்போது நம்ம இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் தேசத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் பேர்டன் அப்படின்னு சொல்கிறோம், இருமுனை கத்தி நமக்கு இருக்குது. என்னென்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உடல் பருமன், உடல் இடை கூடுதலாக இருக்கிறதுனால அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, ரத்த அழுத்தம், ரத்த கொதிப்பு, இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள், அது மூலியமாகலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ ஐயா கேட்ட மாதிரி நுண்ணூட்ட சத்து பற்றாக்குறை, அதனால் சில பிரச்சனைகள். ஸோ இது ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த சரிவிகித உணவை அன்றாடம் நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நான் சொன்ன மாதிரி சரியான உடற்பயிற்சியும் செய்யணும். இப்போ எல்லார் கையிலையும் மொபைல் இருக்குது, எல்லாருக்குமே எல்லா தகவலும் கிடைக்குது, ஆனால் யாருமே அந்த தகவல் சரியா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறது கிடையாது. அதோடைய வேலிடேஷன் பண்ணாமல் நம்ம எடுத்துக்கும் போது, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பயன்படுத்தாமல் இருக்கும் போது தான் சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். நம்ம நிறையா இப்போது செய்திகள்லாம் பார்க்குறோம், திடீர்னு ஒரு தவறான உடற்பயிற்சி செய்கிறதுனால வர பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம். அப்படிலாம் இல்லாமல் ஒரு உடல் பருமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு சயின்டிஃபிக் முறை, ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளில் அவங்க உடல் இடையை குறைக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது பார்க்கணுன்னா ஒரு வாரத்துக்கு 1 கிலோ குறைக்கிறதுங்கிறது ஒரு சயின்டிஃபிக் முறை. அது எப்படி நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 கேலரிகள் வந்து நம்ம சாப்பாட்டிலேருந்து கட் பண்ண முடியும், 500 கேலரியை நம்ம அதிகமாக நம்ம செலவிட முடியும். எப்படின்னா உடற்பயிற்சி மூலியமாக, சரிங்களா. இப்போ உடல் இடை கூடுதல் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளில் நடக்கிறது இல்லை,
இப்போது நிறைய பேர் வந்து எனக்கு திருமணம் ஆக போகுது, எனக்கு வந்து நான்

0: உடனே உடல் எடையை குறைக்கணும், இல்லை உடல் எடையை கூட்டணும் அப்படிலாம் சொல்லி நிறைய விதமான டயட்லாம் இருக்காங்க. அப்படிலாம் இல்லாமல் ஒரு இந்த மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த முறைகளை பின்பற்றினாங்க அப்படின்னா அவங்களால உடல் எடையையும் சுலபமாக குறைக்க முடியும், உடல் எடையை மெயின்டைன் பண்ண முடியும். சில பேர்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், நம்ம திடீர்னு குறைஞ்சிது, அதுக்கப்புறம் நல்லா சாப்பிடுவாங்க, இன்னும் ஜாஸ்தியாக போயிடுவாங்க, திருப்பி அவங்களால குறைக்கவே முடியாது. அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்க முடியும்.
1: இல்லை, இது வந்து ஒரு சீரான முன்னேற்றமாக இருக்கணும்.
0: ஆமாம்.
1: இப்போ ஹிடன் ஹங்கர் அப்படின்ட்டு சொன்னீங்க, அந்த மறை பசி அப்படின்னு சொன்னீங்க, அதை இப்படி கூட சொல்லலாம் இல்லைங்களா? இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து பசிக்குது அப்படின்னாக்க கிடைக்கிற உணவை வந்து சாப்பிட்றாரு, அந்த குவான்டிட்டி அப்படின்ட்டு அளவு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து நிறைய எடுத்து சாப்பிட்றாரு, பசி அடங்கிருது, பசி ஆறிடுறாரு. ஆனால் வந்து அப்படி அந்த மாதிரி அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் கூட அவருக்கு பசி இல்லை, மறுபடியும் பசிக்கும் போது சாப்பிட்றாரு, இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அந்த எல்லா விதமான அவர் சாப்பிடக்கூடிய உணவில் ஒரு குறிப்பிட்ட சத்துக்கள் தான், இப்போ கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் அது மட்டும் தான் எடுத்துக்கிறாரு அப்படின்னாக்க, இப்போ மற்ற சத்துக்கள்லாம் கிடைக்காது, அதனால வந்து உடல் குறைகள் அதெல்லாம் வரும் இல்லைங்களா? அப்படின்னு நான்
0: சொல்கிறேன். நீங்கள் அழகாக கேட்டீங்க. இப்போ நமக்கு சாதாரணமாக பசிக்குது அப்படின்னா நமக்கு வந்து உடல் சொல்லுது பசி இருக்கு, போய் சாப்பிட்றோம் நம்ம. இப்போ இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடுங்கிறது உடல்ல இருக்கு, ஆனா அது வெளி வரல, அது வெளிப்படுத்தல, அது வேற விதமா வெளிப்படுத்துது நம்ம உடல்ல. இப்ப வந்து ஒரு முடி கொட்டுறதா இருக்கட்டும், இப்ப நீங்க நிறைய பேர் பார்க்கலாம், கேர்ள்ஸா இருக்கலாம், பாய்ஸா இருக்கலாம், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க, சரி விகித உணவு கிடைக்கிறது இல்ல, ஒரு சத்தான உணவு சாப்பிட்றது இல்ல. அது போக இப்போ நமக்கு நிறைய ஆப்ஸ் எல்லாம் இருக்கு, போன்ல வச்சிருக்கோம், வெளியில் வாங்கி சாப்பிடும் பழக்கம் நம்ம கிட்ட அதிகமாயிருச்சு. இதெல்லாம் சில காரணங்கள். அப்போ வந்து நிச்சயமாக இந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடை வந்து நம்ம உடல் வந்து வேறு விதமாக வெளிப்படுத்து, அதனால தான் அதை வந்து மறைக்கப்பட்ட பசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்னொரு தகவலுங்க, இப்போ நீங்கள் ஹிடன் ஹங்கர் அப்படிங்கிறத வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போது ஜென் ஜி அப்படிங்கிறோம், 2000 அப்புறம் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பார்வையே வேறு மாதிரி இருக்குது, அவங்க ஒரு அலுவலகத்தில் வந்து வேலை பார்க்கும் விதமே வேறு மாதிரி இருக்குது, அவங்களுடைய அப்ரோச்சே எல்லா துறைகள்லேயும் வேறு மாதிரி இருக்குது. அவங்களுக்கு வந்து ஒரு இந்த இண்டிஜினஸ் டெக்னிக்கல் நாலேஜ் அப்படின்னு சொல்கிறோம், இந்த பாரம்பரியமாக வரக்கூடிய நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு சரியாக போகல. அப்போ இப்போதான் இந்த இங்கே தொழில்நுட்பத்தில் நம்ம அந்த விஷயங்களை புகுத்தணும். அவங்க வந்து சுவைக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஒரு சத்தான உணவா ஒரு சுவையான உணவா அப்படிங்கிறத நோக்கி போகும்போது, ஒரு உணவு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்ம பசிய போகுது, ஆனால் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு சரி வர கிடைக்குதா? இப்போ சில ஃபுட்டெல்லாம் ஜங்க் ஃபுட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஜங்க் ஃபுட்டுங்கிறது என்னென்னா, இந்த நுண்ணூட்ட சத்துக்கள்லாம் பெருசாக இருக்காது, அதில் வெறும் மாவுச்சத்து மட்டும்தான் இருக்கும், அது அதீத கேலரிஸ் கொடுக்கும். இப்போது நம்ம அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? இப்போ எனக்கு நல்ல பசி இருக்குது, எல்லாருக்கும் அந்த பசிக்கக்கூடிய டைம்னு பார்த்தீங்கன்னா 4-6, எவ்வளோ டயட் இருந்தாலும் 4-6 வந்து என்னத்தையோ போய் சாப்பிட்டு தான் உடம்பை கெடுத்துக்கிறாங்க இல்லைங்களா. இப்போது ஒரு ஆப்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு பேக்கரி வாசலில் இருக்காங்க, ஒரு பழக்கடை ஒரு ஆப்பிள் விற்கிறார் ஒருத்தர் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஆப்பிளை வாங்கி அந்த பசியை போக்கலாம். ஆப்பிள்லேயும் கேலரிஸ் இருக்குது, ஆனால் அதோட நமக்கு நார் சத்து கிடைக்குது, சில வைட்டமின்கள் கிடைக்குது, முக்கியமான சில மினரல்ஸ் கிடைக்குது. ஒரு வாழைப்பழம் கூட சாப்பிட்லாம் அந்த பசியை போக்குறதுக்கு, அந்த ஹெவியான பசி இருக்கு இல்லைங்களா, அதை போக்குறதுக்கு நம்ம தான் ஒரு விழிப்புணர்வோடு இருந்துக்கணும், எதில் சத்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.
1: இந்த மாதிரி சரிவிகித உணவாக இல்லைனாக்க பலவித பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியது.
0: ஆமாம்.
1: சரிங்க, இப்போது குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் வந்து சரிவிகித உணவாக இருக்குங்க?
0: இது வந்து இன்னொரு நம்ம எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வளர்ப்பில் முதல் 1000 மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களுடைய உணவு பழக்கங்களை மாற்றுறதுக்காக. இப்போது ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு எல்கேஜி கேஜி படிக்கிற பசங்களை வந்து நீ வந்து சாக்லேட் சாப்பிடாத, நீ வந்து மிட்டாய் சாப்பிடாத அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து நம்ம தான் அவங்களுக்கு அந்த உணவு பழக்கத்தை சின்ன வயசில் புகுத்துறோம். இப்போது எந்த ஒரு குழந்தையையும் ஒரு கீரை சாப்பிட வைக்கணும், இல்லை ஒரு சத்து நிறைந்த ஒரு பொறி விலங்காய் உருண்டை சாப்பிட வைக்கணும், ஒரு சத்துமாவு உருண்டை சாப்பிட வைக்கணும் அப்படின்னா, நீங்கள் அதை 2 அந்த டேஸ்ட்டை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கணுங்கிறாங்க. இப்போது அதே மாதிரி வீனிங் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், இணை உணவுகள். இப்போது 0 பிறந்ததுலேருந்து 6 வரைக்கும் நிச்சயமாக தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தாய்ப்பாலில் அனைத்து விதமான சத்துக்களும் இருக்குது. இப்போ நம்ம என்ன மற்ற பால் கொடுத்தாலும் அந்த மனித குழந்தைக்கு தேவைப்படக்கூடிய சத்துக்கள் அந்த தாய்மார்கிட்ட தான் இருக்குது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங் ரொம்ப முக்கியம்,
1: குறைந்த நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக.
0: நிச்சயமாக அதில் நிறைய ஆன்டிஜென்ஸ்லாம் இருக்குது, அது அம்மா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் மூலியமாக தான் போகும். நிச்சயமாக அது கொடுக்கணும், தண்ணி கூட கொடுக்க தேவையில்லைன்னு சொல்கிறேன்.

0: கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த தாய்ப்பாலே தண்ணிலாம் இருக்கும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம், ஒரு 5.5 மாதத்துலேருந்து 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகளாக நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அந்த இணை உணவுகள் எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கும் நமக்கு பரிந்துரைகள் கொடுக்குறாங்க. இப்போது நிறைய நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற சந்தைகளில் ஏகப்பட்ட இணை உணவுகள், குழந்தைகளுக்காகவே பிரத்யேக உணவுகள்லாம் இருக்குது. அது போய் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டிலே முளைக்கட்டின பயறு வச்சு கொடுக்கறது ரொம்ப முக்கியம். ஏன் முளைக்கட்டின பயறு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு அந்த அமைலேஸ் அப்படிங்கிற ஒரு சுரப்பி இருக்காது. அந்த 1 வயசு 1.5 வயசு 6 வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அந்த என்சைம், அந்த செரிக்க வைக்கக்கூடிய என்சைம் வந்து இருக்காது. அதனால தான் முளைக்கட்டின பயறு வகைகள், முளைக்கட்டின ராகி, அதை வீட்டிலே நம்ம செஞ்சு காய வச்சு அரைச்சி காற்றுப்புகா டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம அப்படியே பாலில் நம்ம அதை கலந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். சந்தையில் கிடைக்கிறத விட இது ரொம்ப சிறந்த உணவு. அது போக நீங்கள் ஒரு இணை உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு புதிய உணவாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா சத்துக்களும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே நாளில் எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு இல்லை. ஏன்னா இப்போ ஏதோ ஒரு விஷயத்தினால ஒவ்வாமை ஏற்படுது அந்த குழந்தைக்கு, ஒரு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அப்படின்னா, இல்லை ஒரு வாந்தியே எடுக்குதுன்னா, எதனால் அந்த குழந்தை அதுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். 2 நாள் 3 நாள் அந்த உணவை கொடுத்து அந்த குழந்தைக்கு சரியான செரிமானம் இருக்கா, அதோடைய தன்மை எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் புதிய உணவு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆரம்பிக்கலாம். அது 6 மாதத்துலேருந்து 12 மாதம் வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், அன்றைக்கி நம்ம சமையல் என்ன செய்கிறோம், அதையே அந்த குழந்தைங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா மசிச்சு காய்கறிகள், பழங்கள், நான்வெஜ்ஜு எல்லாமே நம்ம கொடுக்கலாம். ஒரு 1 வயசு 1.5 வயசுக்கு மேலே அதுவே போதுமான சத்துக்களை கொடுக்கும்.
1: என்ன பட்டக்கா, ஆரோக்கியமான வாழ்விற்கு சரிவிகித உணவு குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ்கே மாதங்கி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, ரொம்ப அருமையான விவரங்களை புரிய வச்சுட்டாங்க. நான் கூட நல்லா தானே சமைச்சு கொடுக்கறோம், ஆனாலும் ஆரோக்கியம் இல்லையேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நல்லா சமைச்சு கொடுக்கறத விட நல்லதை சமைச்சு கொடுக்கணும்ன்றது இப்பதான் எனக்கு புரியுது.
1: அக்கா, நாம எடுக்கிற உணவுல எல்லா சத்துக்களும் சரியான விகிதத்துல இருந்ததுன்னா நாம எப்போதும் ஆரோக்கியமா இருக்கலாம். அது இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
2: புரிஞ்சுது முத்தழகு. இனிமே என் பசங்களுக்கு சத்தான சரிவிகித உணவு மட்டும்தான் நான் சமைச்சு கொடுக்க போறேன்.

நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. சேலம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் தக்காளி பயிரை தாக்கும் டியூடா அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியினம் தக்காளி பயிரை தாக்கி அதன் மகசூலை பாதித்து சேதமடைய செய்கிறது. இது தக்காளி செடியின் இலைகள் தண்டுகளை சுரண்டியும் பழங்களில் ஊசி துவாரங்களை உண்டாக்கி மிக மோசமாக பாதிக்கும் ஒரு பூச்சியினமாகும். தக்காளியில் இதன் சேதத்தின் அறிகுறிகள்: இப்பூச்சியினம் இலைகளின் மீது உட்கார்ந்து திசுக்களை சுரண்டி உண்பதால் இலைகளில் வெள்ளை நிற கோடுகள் அல்லது புள்ளிகள் போன்ற தழும்புகள் ஏற்படும். தக்காளியில் மிகச்சிறிய ஊசி போன்ற துவாரங்கள் காணப்படும். இதனால் பழங்கள் அழுகி சந்தை மதிப்பினை இழக்கின்றன. மேலும் இந்த புழு இனங்கள் தண்டுகளையும் துளைத்து செல்வதால் செடியின் வளர்ச்சி வெகுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த சேதத்தை நிவர்த்தி செய்யும் மேலாண்மை முறைகள்: பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் பழங்களை சேகரித்து ஆழமான குழியில் போட்டு புதைக்க வேண்டும். மேலும் தக்காளிக்கு பிறகு கத்தரி அல்லது மிளகாய் போன்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த பயிர்களை பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். மேலும் பூச்சி தாக்குதல் இல்லாத ஆரோக்கியமான நாற்றுகளை தேர்ந்தெடுத்து நடவு செய்வது அவசியமாகும். மேலும் இனக்கவர்ச்சி பொறிகள் மூலம் இந்த பூச்சி இனத்தை அழிக்கலாம். அதாவது ஏக்கருக்கு 16 இனக்கவர்ச்சி பொறிகளை வைத்து ஆண் அந்துப்பூச்சிகளை கவர்ந்து அழிப்பதன் மூலம் பூச்சிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம். இயற்கை முறை கரைசலிலும் இப்பூச்சி இனத்தை கட்டுப்படுத்தலாம். அதாவது சோற்று கற்றாழை, துளசி மற்றும் ஆடு தின்னபானை ஆகியவற்றின் சாற்றை தெளிப்பதன் மூலம் இந்த பூச்சி இனத்தை கட்டுப்படுத்த முடியும். இவ்வாறு பயன்படுத்துவதன் மூலம் தக்காளியை தாக்கும் அப்சல்யூட்டா எனப்படும் ஊசி துளைப்பான் பூச்சியை கட்டுப்படுத்தலாம் என சேலம் மாவட்ட வேளாண் இணை இயக்குநர் அவர்கள் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியின் அடுத்த அறிவிப்பாக தருமபுரி மாவட்ட விவசாயிகளின் கவனத்திற்கு. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரத்தில் சமீப காலமாக பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்தி தாக்கம் அதிகரித்து காணப்படுகிறது. பாக்கு தோட்டங்களில் சிவப்பு எறும்புகளின் நடமாட்டம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மண்ணில் உள்ள ஈரப்பதம் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் பாதிப்பு இருப்பதாகும். இந்த சிவப்பு எறும்புகள் மரத்தில் உள்ள இலைகளுக்கும் மரத்திற்கும் எவ்வித பாதிப்பும் ஏற்படுத்துவதில்லை. மாறாக சிவப்பு எறும்புகள் தோட்டத்தில் வேலை செய்யும் ஆட்களை கடிக்கும் தன்மை கொண்டது. மேலும் சில நேரத்தில் இலைகளை அதற்குள் வாழும் தன்மை கொண்டது. சிவப்பு சிலந்திகள் பாக்கு மரத்தின் இலைகளில் கூட்டம் கூட்டமாக வலை கட்டி ஓலையின் அடிபாகத்தில் இருந்து கொண்டு அதை தின்று வளர்கின்றன. இதனால் இலைகள் மஞ்சள் நிற புள்ளிகள் உடனும் வெண்கல தோற்றத்துடன் காணப்படும். சரியாக பராமரிக்கப்படாத தோட்டங்களில் இதன் பாதிப்பு அதிகமாகவே இருக்கும். இளம் கன்றுகள் மற்றும் மரங்களை பாதிப்படைய செய்கிறது. இளம் காய்களும் சிலந்திகளால் பாதிக்கப்படுகின்றன. சிகப்பு எறும்புகளை கட்டுப்படுத்த குறிப்பிட்ட இடைவெளியில் தோட்டங்களை சுத்தம் செய்ய வேண்டும். மரத்தின் அடிப்பகுதி மற்றும் மரங்களில் உள்ள எறும்பு கூடுகளை தவறாமல் சுத்தம் செய்து அகற்ற வேண்டும். மரத்தின் தண்டு பகுதியில் ஆயில் மற்றும் கிரீஸ் தடவி எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்கலாம். மரங்களின் தண்டு பகுதி மற்றும் இலைகள் மேல் வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி

0: வீதம் கலந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்க வேண்டும். எறும்புகளின் நடமாட்டத்தை குறைக்க பிப்ரோனில் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி அல்லது குளோர் பைரிபாஸ் என்ற மருந்தை 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து பாக்கு மரத்தின் இலை, தண்டு மற்றும் மரத்தை சுற்றிலும் தெளிக்கலாம். சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நீக்கிவிட்டு வேப்ப எண்ணெய் 1 லிட்டர் நீருக்கு 3 மில்லி அல்லது டைகோபால் 1 லிட்டர் நீருக்கு 2 மில்லி என்ற அளவில் கலந்து இலைகள் முழுவதும் நனையுமாறு தெளிக்க வேண்டும். சிவப்பு எறும்பு மற்றும் சிவப்பு சிலந்திகளை கட்டுப்படுத்தும் முறைகளை தவறாமல் கடைபிடிக்குமாறு பாப்பாரப்பட்டி திட்ட ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பயிர் பாதுகாப்பு விஞ்ஞானி அவர்களால் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், அபாகஸ் கிளாஸ், ரோபோட்டிக்ஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீட், JEE கிளாஸ், AI அண்ட் STEM லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் +2 வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் அவளோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
4: அப்பா,
3: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
5: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
6: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
7: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள். பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க், மல்லூர், சேலம்.
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன். நீங்க எங்க படிச்சீங்க?
9: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
10: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
11: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
12: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
13: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: உலகெங்கிலும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,
17: சிற்றூரில் சிறுபொழுது.

0: நிகழ்ச்சியில் நாம் ஏதாவது ஒரு அழகான சிற்றூருக்கு போய் அந்த ஊரில் எந்த மாதிரியான விழாக்கள்லாம் எடுக்கிறாங்க, அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது, எவ்வளோ மக்கள் வாழ்கிறாங்க, என்ன தொழில் செய்கிறாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த ஊர் மக்களையே சந்தித்து நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி கூட ஒரு அழகான சிற்றூருக்கு எல்லாரும் போகலாமா. நாம் இன்றைக்கி போகக்கூடிய ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரியிலிருந்து திருப்பத்தூர் போகக்கூடிய பிரதான சாலையில் ஒரு 7 கிலோமீட்டர் பயணிச்சுட்டு அங்கே இறங்கி திரும்பவும் கிழக்கு புறமாக 1 கிலோமீட்டர் பயணித்தோம் அப்படின்னா அங்கே வந்து குப்பூர் அப்படிங்கிற ஒரு சிற்றூர் இருக்குங்க. அந்த ஊருக்கு எப்படி பெயர் வந்தது அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரைச் சேர்ந்த பச்சியப்பன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ இந்த ஊருக்கு வந்து குப்பூர்னு இருக்கு, எப்படி இந்த பேர் வந்ததுங்க?
1: அந்த காலத்தில் வந்து ஒரு 4-5 வீடு இருந்தது, அதனால அப்படி குப்பூர்னு பேர் வந்தது.
0: அப்படி வந்ததுதான் இது?
1: ஆமா.
0: இந்த குப்பூர்ல மட்டும் எவ்வளவு பேர் வாழ்வாங்க?
1: குப்பூர்ல மட்டும் ஒரு 150 வீடு வாழும்.
0: 150 குடும்பம் இருக்காங்க?
1: ஆமா.
0: எவ்வளவு மக்கள் இருப்பாங்க?
1: மக்களுங்கெல்லாம் வந்து ஒரு 1500 பக்கம் இருக்கும்.
0: இப்ப குப்பூர்ல பாத்தீங்கன்னா நடுவுல, அதாவது தெற்கு வடக்க ஒரு ரோடு போகுது, அது எந்த ஊருக்கு போகுது?
1: அது குறும்பிட்டி டீ கடை போய் மொரப்பூர் ரோட்டு டச் ஆகுது.
0: மொரப்பூர்ல போய் ஜாயிண்ட் ஆயிருமா?
1: ஆமா.
0: இந்த மெயின் ரோட்ல போய்
1: மெயின் ரோட் போய் ஜாயிண்ட் ஆயிருது.
0: சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
1: நன்றி.
0: இது ரொம்ப பழமை வாய்ந்த கிராமம் அப்படிங்கிறதுக்கான அடையாளமெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பழைய கோர வீடுகள், அந்த வில்லை வீடு, இந்த வீடுங்கள்லாம் இருக்குது.

0: அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு கிராமப்புறம் அப்படிங்கிறதுனால நிறைய மரங்கள் நிறைந்த பகுதி, வந்து வயலும் இருக்குது, அதே போல் மேட்டு நிலங்களும் இருக்குது. தண்ணீரில் வந்து அதாவது வானம் பார்த்த பூமியும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் நமக்கு தெரியுதுங்க. இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த கண்ணப்பன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கையில், ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: இப்போ உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுங்கய்யா?
1: எனக்கெல்லாம் 50க்கு மேலே ஆகுங்க.
0: 50க்கு மேலே ஆகுது. சரிங்க. இப்போ இந்த குப்பூர் அப்படிங்கிறது எந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டதுங்க?
1: இதா குப்பூர் பஞ்சாயத்து. இது
0: குப்பூரே பஞ்சாயத்து?
1: ஆமாம்.
0: ஆ, இதில் என்னென்ன ஊர் சேருதுங்க?
1: இதுலையா ஆலங்கரை, சின்னக்குரம்பட்டி, பெரியகுரம்பட்டி,
0: இத்தனை ஊர் சேர்ந்தது தான் இந்த பஞ்சாயத்து.
1: இந்த பஞ்சாயத்து இது.
0: சரிங்க. இப்போ இந்த ஊரில் வந்து கோயில்கள்லாம் இருக்கா?
1: ஆ, கோயிலில் இருக்குது.
0: என்னென்ன கோயில் இருக்குங்க?
1: செல்லியம்மா கோயிலுக்கு இது, மாரியம்மன் கோயிலுக்கு இது, மேலூர் மாரியம்மன் கோயிலுக்கு இது, கரகத்து மாரியம்மன் கோயிலுக்கு இது. இப்போ இது கட்டுறங்க, மண்டல ஒரு கோயில் கட்டுது இப்போ புதுசாக.
0: இத்தனை கோயில்கள் இருக்கு?
1: இருக்கு.
0: செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கோயில் வந்து எவ்வளோ காலமாக இருக்குங்க?
1: எங்களுக்கே தெரியாது.
0: வழி வழியாக வர கோயில் தான் இது?
1: ஆமாம்.
0: இப்போ எப்படி குப்பூருக்கு மட்டும் சொந்தமான கோயிலா இல்லை வெளியூர் எல்லாம் வருவாங்களா?
1: 24 ஊருக்கு இது. இந்த
0: கோயிலுக்கு மட்டும்?
1: இந்த கோயிலுக்கு 24 ஊர்.

0: மேலூர் மாரியம்மன் கோயில் இருக்குது, கரகத்து மாரியம்மன் கோயில் இருக்குது. இப்போ இது கட்டுறாங்க, மண்டல ஒரு கோயில் கட்டுது இப்போ புதுசாக.
1: இத்தனை கோயில்கள் இருக்கு.
0: இருக்கு
1: செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொன்னீங்க, இந்த கோயில் வந்து எவ்வளவு காலமா இருக்குங்க?
0: எங்களுக்கே தெரியாது.
1: வழி வழியா வர கோயில் தான் இது.
0: ஆமா.
1: இப்ப எப்படி குப்பூருக்கு மட்டும் சொந்தமான கோயிலா இல்ல வெளியூர் எல்லாம் வருவாங்களா?
0: 24 ஊருக்கு இதுக்கு,
1: இந்த கோயிலுக்கு மட்டும்.
0: இந்த கோயிலுக்கு 24 ஊர்.
1: அவ்வளவு பேரும் வரும் சேரும்.
0: ஆமா, இங்க வந்து ஒரு நாள் சேரணும் ஒரு மண்டு.
1: சரி, இது இந்த விழா எல்லாம் எடுப்பீங்களா அதுக்கு?
0: அது விழா இப்ப இந்த வருஷம் தான் நடத்துவாங்க.
1: சரிங்க, இப்ப எந்த மாசத்துல எடுப்பாங்க அது?
0: எடுப்பாங்க.
1: இப்ப செல்லியம்மன் கோயில் திருவிழா எத்தனை நாள் நடக்குங்க?
0: எத்தனை நாளா? ஒரு வாரம்.
1: ஒரு வாரம் நடக்கும். இந்த ஒரு வாரத்துல என்னென்ன பண்ணுவீங்க?
0: விளக்கு சட்டி எடுப்போங்க. அந்த கோயில் மண்டுக்கு, அங்கே ஒரு மண்டுக்குது, அங்கே வந்து விளக்கு சட்டி 24 ஊர் சேரும். அங்கேருந்து இந்த கோயிலுக்கு வரும். இந்த கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைச்சிங்கன்னா தேங்காய் உடச்சி எடுத்து போகிறாங்க. அப்புறமேட்டு நாங்கள் ஊருக்கு கோயிலுங்கெல்லாம் நாங்கள் செய்கிறோங்க. ஊர் ஊருக்கு செய்வாங்க.
1: ஊர் ஊருக்கு அப்ப
0: ஒரு நாள் விளக்கு சட்டி எடுப்போங்க, ஒரு நாள் கூலி ஓட்டம் ஓட்டுவாங்க.
1: கூலினா என்ன? மாடு ஓட்டுவீங்க?
0: மாடு ஓட்டுது.
1: எவ்வளோ மாடு ஓட்டுவீங்க?
0: எருது ஊருக்கு ஒரு எரு, ஒரு மாடு, ஒரு எருது
1: 24 மாடு அது மாதிரி.
0: ஆமாம்.
1: எவ்வளவு நேரம் ஓடும்? ஒரு நாள் முழுசு ஓடுமா?
0: எல்லா ஊருக்கும் வந்து சேருவாங்க இல்லையா? ஒவ்வொரு ஊருக்காரா வர்றதுக்கு நேரம் ஆகிடும். மணி 2 மணி ஆகிடும். 2 மணி ஆகிடுச்சுனாக்கா அப்போ தான் மண்டல் விடுவாங்க. மண்டல் விட்டுட்டு அவங்க ஊருக்கு பிடிச்சும் போயிடுவாங்க.
1: அந்த மாதிரி நடக்கும்.
0: நடக்கும்.
1: சரி, இப்போ வீதி ஊர்வலம் போகுமா சாமி?
0: ஊர்வலம் போகிறதில்ல.
1: ஒரு வாரத்துக்கு இந்த விழா நடக்குது, எவ்வளவு மக்கள் வருவாங்க? எங்கிருந்தெல்லாம் வருவாங்க?
0: அதான் 24 ஊர்ல வராங்க. எவ்வளவு வரும் அதை கண்டுபிடிக்க முடியாது.
1: அந்த மாதிரி ஊர்ல இருந்தாலும் வருவாங்களா?
0: ஆமா, உரம்பரே வராங்க இல்லைங்களா? உரம்பரைங்கெல்லாம் வருவாங்க. உரம்பெல்லாம் கூப்பிடணும்.
1: அது மாதிரி வருவாங்க.
0: உரம்பரையெல்லாம் வருவாங்க.
1: ஒரே ஜெகஜோதியா இருக்கும். எப்படி இப்ப வந்து திருவிழா எடுக்கிறதுனா 4 பேர் எல்லாம் சேர்ந்து ஊர்ல பேசி எடுப்பீங்களா? அப்படிங்க
0: 24 ஊருக்காரம் வரணும். உட்காந்து பேசிட்டு தான் அப்பா பேசுவாங்க.
1: இப்ப திருவிழா நடக்கும்போது வானவேடிக்கை அந்த மாதிரி நடக்குமா?
0: வானவேடிக்கை வரும். வேற திருவிழா இது இல்லைங்க. இங்க
1: என்ன பண்ணுவீங்க
0: அதுல? என்ன விளை சட்டி எடுப்பாங்க, கடாய் வெட்டுவாங்க, மறுநாள் மஞ்சள் நீர் ஆடுவாங்க.
1: அவ்வளவுதான். 3 நாள் திருவிழா.
0: திருவிழா
1: சிறப்பா கோலாகலமா இருக்கும். இப்போ இது வந்து விவசாய பூமிங்களா இங்கே அதிகமா?
0: ஆமாம், விவசாயம் தான் அதிகங்க.
1: இப்போ விவசாய பூமினா இப்போ தை நோம்பி அந்த மாதிரிலாம் கொண்டாடுவாங்களா?
0: பொங்கல் கொண்டாடுவாங்க.
1: சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
0: நன்றி.
1: இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வயல்கள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். வயல்கள்லையும் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தோட்டத்துலேயும் வந்து வெத்தலை தோட்டம் கூட அமைச்சிருக்காங்க. அதில் வந்து மரங்களும் அகத்தி செடிகளும் வச்சுருக்காங்க. நிறையா வந்து இப்படி தான் இருக்குது. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக ராமு என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
2: வணக்கம்.
1: இப்போ இங்கே வந்து நிறைய வந்து விவசாயம் நடந்தாங்களா?
2: விவசாயம் நடக்குதுங்க.
1: இப்போ இதுக்கு தண்ணி பாசனம்லாம் எப்படி கிடைக்குங்க?
2: போர் போடுறதா இல்லைன்னா மாடுக்கு கிணத்துக்கு தண்ணி இறக்கிறது தான்.
1: கிணறு பாசனமா?
2: ஆமாம்.
1: இப்போ அங்கே ஆறு குளம் குட்டையெல்லாம் இல்லையா?
2: அங்கக்குது தொலைவாக்குது.
1: ஆறா?
2: ஆமாம்.
1: அதுக்கு பேர் என்னங்க?
2: செங்கல்மேடு.
1: செங்கல்மேடு ஆறு.
2: செங்கல்மேடு ஆறு.
1: இப்போ அங்கேருந்து நமக்கு தண்ணி வரது இல்லையா?
2: தண்ணி வரதில்ல. நம்மளுக்கு அது பாசியாகனா தான் தண்ணி வந்து போகணும்.
1: இப்போ அங்கே வந்து நம்பிடுச்சு அப்படின்னா அதனுடைய உதமெல்லாம் இங்கே கிடைக்குமா?
2: ஆ, உதம் கிடைக்குது.
1: கிடைக்குது.
2: ஆ,
1: இப்போ அந்த மூலியமாக கிடைக்கக்கூடிய தண்ணி தான் இதெல்லாம்.
2: ஆமாம்.
1: இப்போ விவசாயம்னா என்னென்ன பயிர் பண்ணுறீங்க?
2: விவசாயம்னா ஆரியம், நெல், கணத்து போனதான் நடந்துங்கலாம்.
1: எல்லாமே நடுவீங்க?
2: எல்லாம் நடுமுங்க.
1: இப்போ இங்கே நிறைய வந்து வெத்தலை வச்சுருக்காங்களா?
2: ஆ, வச்சுருக்கிறாங்க சார்.
1: எவ்வளோ வச்சுருப்பாங்க? எத்தனை தோட்டம் வச்சுருப்பாங்க?
2: எல்லாம் இப்போ 10-20 இருக்கும்.
1: 20 தோட்டம் இருக்கும்.
2: தோட்டம் தான்.
1: இப்போ இந்த வெத்தலையெல்லாம் எங்கே கொண்டு போய் கொடுப்பாங்க?
2: சந்தையில் கொண்டு போடுறாங்களாம்.
1: சந்தையில்?
2: ஆமாம்.
1: இப்போ வெத்தலையெல்லாம் ரகம் இருக்குது, நாட்டு ரகம் இருக்குது, கருப்பூர் வள்ளி இதெல்லாம். இங்கே என்ன ரகம் போடுறாங்க?
2: கருப்பு ரங்குது, வெள்ளை ரங்குது, எல்லாம் இருக்குது.
1: எல்லாமே இருக்குது?
2: எல்லாமே இருக்குது.
1: சரி சரி. இப்போ இங்கே வந்து பஸ்ஸெல்லாம் வருமா?
2: பஸ் வருது. இப்போ 2 பஸ் வருது.
1: 2 பஸ் வருது.
2: ரெண்டு பஸ் வருது.
1: சரிங்க சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
2: சரிங்க, வணக்கங்க.

0: நிகழ்ச்சியில குப்பூர் அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்புகளை பத்தி தெரிஞ்சுட்டு வரோம். அடுத்ததான் இந்த ஊர் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து அதிக மரங்கள் நிறைந்தது, பசுமை நிறைந்த பகுதியா இருக்கிறது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இங்க எப்பயுமே வந்து பறவைகளின் ரீங்காரமும் கேட்டுட்டு இருக்கும், மக்களும் அமைதியா வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்க பார்க்க முடியுதுங்க. மேலும் இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சித்தன் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: உங்களுக்கு என்ன வயசாகுதுங்க?
1: எங்களுக்கு 57 வயசு ஆகுதுங்க சார்.
0: 57 வயசு ஆகுது.
1: ஆமாங்க.
0: சரிங்க, இப்ப குப்பூர்ல தொழில்னா என்னங்க?
1: குப்பூர்ல தொழில்னா கூட முதல்ல வந்து எனக்கு விவசாயம் தான் அதிகமா பண்ணுவாங்க.
0: இங்க இருக்கிறீங்க?
1: ஆமா.

0: அதுக்கப்புறம்
1: அதுக்கப்புறமா செங்கல் தொழில் வந்து இங்கே அதிகமாக பண்ணிட்டுருக்கிறாங்க குப்பூரில்.
0: செங்கல் அறுக்கிறாங்களா?
1: ஆமாங்க, செங்கல் அறுத்து சோளம் வச்சு அதை வேக வச்சு அப்படி லாரியில் ஏற்றி அனுப்பிச்சிடுவாங்க.
0: வெளியில் அனுப்பிடுவாங்க?
1: ஆமாம், வெளியிலே அனுப்புவாங்க. அங்கே பக்கம் என்ன தேவைப்படுச்சுனாலும் பில்டிங்களுக்கு அதுக்கும் எடுத்துகிட்டு போவாங்க.
0: அந்த மாதிரி எவ்வளோ பேர் செய்வாங்க?
1: அது மாதிரினாக்கா ஒரு 100 குடும்பங்கனாக்களும் 20 பேர் அது மாதிரி தொழில் செய்வாங்க.
0: 100 குடும்பத்துக்கு 20 குடும்பம் அது மாதிரி பண்ணுறாங்க?
1: ஆமாம், பால் கறவை மாடை வச்சு பால் கறந்து ஊத்துறது.
0: ஓ, கறவை மாடு இங்கே அதிகம்?
1: ஆமாம் சார், இப்போ இங்கே வந்து வில்லேஜ்ன்றதுனால கறவை மாடு அதிகமாக இருக்குங்க.
0: இப்போ அது ஊத்துறதுக்கெல்லாம் ஆவின் சொசைட்டி அது மாதிரிலாம் இருக்கா?
1: ஆ, இருக்குது சார்,
0: இருக்குது,
1: குப்பூர்லேயே இருக்குங்க.
0: இருக்கு. இப்போ வந்து செங்கல் இங்கே அறுக்கிற செங்கல் எது வரைக்கும் கொண்டு போவாங்க?
1: இங்கே அறுக்கிற செங்கல் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் வரையும் போகுதுங்க.
0: மெட்ராஸ் வரைக்கும் அனுப்புகிறாங்க?
1: ஆமாம், அங்கேருந்து வந்து என்ன டீலருங்க வந்து இங்கே செங்கல் அறுக்கும் போதே அந்த பார்ட்டிங்களுக்கு, செங்கல் அறுக்கிற பார்ட்டிங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து வச்சு
0: பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க.
1: ஆமாம், அந்த கல் வந்த பின்னாலும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. 10 லாரி 5 லாரி டாரஸ் ஒட்டுக்கும் வந்து தேவைப்படுறதை ஏற்றிட்டு போயிடுவாங்க.
0: இப்போ குப்பூருக்குன்னு அந்த செங்கலுக்குன்னு ஒரு தனி ஃபேமஸ் இருக்கா?
1: ஆமாம் சார், பக்கத்து கிராமத்துக்கு வந்து செங்கல் மேடுன்னு பேருங்க. இந்த குப்பூர் அடுத்தது செங்கல் மேடுங்க.
0: செங்கல் மேடு,
1: செங்கல் மேடு. இப்போ அங்கே தொழில் பண்ணியிருந்தேன், அதை பார்த்து குப்பூரில் வந்து அதிகமாக செங்கல் தொழில் வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. கிட்டத்தட்ட 10 வருஷமாக இங்கேயும் வந்து அந்த செங்கல் தொழில் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க,
0: குப்பூர்னா செங்கல் தொழில்.
1: ஸோ ஆ, செங்கல் தொழிலுங்க.
0: இப்போ அது தாண்டி வேறு வெளியிலாம் வேலைக்கு போகிறாங்களா?
1: அது ஏதோ ஒரு 10 குடும்பம் கொஞ்சம் இதாகிறவங்க பெங்களூரு கோயம்புத்தூர் இப்படி அந்த மேசரிங்க இருக்கிறாங்க இல்லையா, இங்கே கூலி கம்மியாகிறதுனால அங்கே கொஞ்சம் கூலி அதிகமாக தரதுனால அந்த ஊரை நோக்கி சில பேர் போகிறாங்க.
0: இப்போ ஏதாவது ஒரு விசேஷம்னா வந்துடுவாங்களா?
1: ஆ, விசேஷம்னாங்களா இப்போ குப்பூரில் பண்டிகை போட்டால் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி நம்ம ஊரில் பண்டிகை போட்டுங்கன்னு அவங்க தகவல் சொன்னாங்களா, விசேஷம்னாலும் எல்லா ஊர் போயிருவங்களும் குப்பூருக்கு வந்துடுவாங்க.
0: சரிங்க, இப்போ குப்பூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராமமாக இருக்குது, சாலை கூட ஒரு வந்து ஒரு பஸ் தான் போவோம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ இங்கே எத்தனை பஸ்ஸு வருதுங்க?
1: இங்கே வந்து 2 பஸ் வருதுங்க சார்.
0: 2 பஸ் ஒரு நாளைக்கு?
1: ஆமாம், 2 பஸ்.
0: எத்தனை முறை வரும்?
1: ஒரு 2 டைம் வருங்க.
0: 2 டைம் தான் வருமா?
1: 2 டைம் தான் வருங்க. 37 ஒரு வண்டி ஒன்று விட்டுங்கிறாங்க. 39 வருதுங்க. காலையில் ஒரு டைம் வரும், சாயந்தரத்தில் ஒரு டைம் வரும். 2 சிங்கிள் போ வருங்க.
0: ஓ, ஒரே பஸ்ஸு அது 2 முறை வரும். அவ்வளோதான்,
1: 2 முறை வருங்க. ஆமாங்க, ஆமாங்க.
0: இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் வந்து தர்மபுரிக்கு போகணும். இப்போ மற்ற நேரத்தெல்லாம் எப்படி போவீங்க?
1: மற்ற நேரத்தில் 2-வீலர் தான் சார் போவாங்க. அப்படி செம்படாப்பம் போய் பஸ் ஏறி தாங்க போகணும்.
0: பக்கத்தில் வந்து செம்மாண்டுக்கு அங்கே போய் ஏறிக்குவாங்களா?
1: அங்கே போய் தான் சார் ஏறி ஆகணும்.
0: அங்கே வந்து எல்லா பஸ்ஸும் வரும்?
1: அங்கே எல்லா பஸ்ஸும் வருங்க. அது பார்த்தீங்கன்னா திருப்தூர் ரோட்டுங்க. திருப்தூர் ரோட்டுன்றதுனால
0: மெயின் ரோடு,
1: மெயின் ரோடு. அதில் வந்து எல்லா பஸ்ஸும் வரும். அங்கே போய் என்ன பஸ் ஸ்டாப்லேருந்து அங்கே பஸ் ஏறி தர்மபுரி போயிடுவாங்க.
0: போயிடுவாங்க, அப்படி தான் போவாங்க.
1: அப்படி தான் சார் போய் ஆகணும்.
0: சரி, இப்போ இங்கே என்னென்ன அலுவலகம் இருக்குது?
1: இங்கே அலுவலகம்னு பார்த்தீங்கன்னா குப்பூரில் வந்து குப்பூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் இருக்குங்க. அப்புறமா மின்சிபல் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஆலங்கரில் இருக்குது சார். இங்கே குப்பூரில் இல்லைங்க, ஆலங்கரில் தான் இருக்குது. குப்பூர் சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குறும்பீரில் இருக்குங்க.
0: வேளாண்மை கூட்டுறவு சொசைட்டி இருக்குது?
1: ஆமாம் சார், அது வந்து பார்த்தீங்கன்னா குப்பூர் பஞ்சாயத்தில் இல்லாமல் இதில் இருக்குங்க. குறும்பிட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா குப்பூர் பஞ்சாயத்து உள்பட்டது தான். அது ஒன்று இருக்குது சார். அப்புறம் நடுநிலை பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது சார். அப்புறமா நம்ம சமுதாய கூடம் இருக்குங்க, பேபி ஸ்கூல் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது சார்.
0: இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா எங்கே போகணுங்க?
1: உடம்பு சரியில்லைனாலும் பெரிய ஹாஸ்பிட்டல்னால தர்மபுரி தான் சார் போகணும். குப்பூர்லேருந்து 10 கிலோமீட்டர் போகணுங்க.
0: இப்போ எங்கள் வந்து 8வது வரைக்கும் தான் இருக்குது. மேலே 10வது 12வது படிக்கணும்னா அங்கே எங்கே போகணுங்க?
1: 10வது 12வது படிக்கணும்னா அரிக்குளம் போகணுங்க.
0: இங்கேருந்து அரிக்குளம்?
1: ஆமாம், அரிக்குளம் போகணும்.
0: எவ்வளோ தூரங்க இங்கேருந்து?
1: இல்லைங்க, 5 கிலோமீட்டர் வரும்.
0: 5 கிலோமீட்டர்?
1: ஆமாம், இப்படி இந்த புறம் போகணுன்னா சோழக்கொட்டாயில் இருக்குங்க.
0: சோழக்கொட்டாய் ரெண்டு பக்கம் இருக்குது?
1: ரெண்டு பக்கம்.
0: அங்கே எவ்வளோ தூரம் போகணும்?
1: அங்கேயும் ஒரு 4 கிலோமீட்டர் வரும் சார். குப்பூர்லேருந்து 4 கிலோமீட்டர் வரும்.
0: 4 கிலோமீட்டர்?
1: 4 கிலோமீட்டர் போய் தான்.
0: அங்கே வந்து 12வது வரைக்கும் இருக்குது ரெண்டு இடத்துல?
1: ஆ, 12வது வரையும் இருக்குது சார்.
0: இப்படி தான் இருக்குது இந்த ஊர்.
1: ஆமாம் சார்.
0: இப்போ எப்பயுமே அமைதியாக இருக்குமா இந்த ஊர்?
1: ஆமாம் சார், அது பார்த்தீங்கன்னா கிராமன்றதுனால எப்பயுமே அமைதியான ஒரு சூழ்நிலை தான் சார் இந்த குப்பூர் பஞ்சாயத்தில் நிலவிட்டு வருதுங்க.
0: சரி, இப்போ ஒரு கிராமம் ஊர் அப்படின்னாவே ஒரு சாலை வசதி, குடிநீர் வசதி, மின்சார வசதியெல்லாம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஊருக்கு வரதுக்கு சாலை வசதியெல்லாம் நல்லா இருக்கா?
1: சாலை வசதி நல்லா இருக்குது சார். பார்த்தீங்கன்னா செம்மடாப்பம் வந்து பஸ் ஸ்டாப்புங்க. செம்மடாப்பத்துலேருந்து தார் சாலை இருக்குது. இந்த பக்கம் தரும்பிலேருந்து குறுக்கு வழியாக வரணுனாக்கூட நம்ம இபி ஆஃபீஸ் மேலே ஒரு ரோட்டு வருதுங்க, அதுவும் குப்பூருக்கு வரும்.
0: வரும்
1: குப்பூர்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கூட நேராக குறும்பிட்டி போகலாங்க. அந்த பக்கம் கடத்தூர் ரோட்டு, அது வந்து மெயின் ரோட்டு, அதுக்கும் போகலாங்க. 3 பக்கத்தை சாலை வசதி நிற்கிதுங்க.
0: இப்போ கிழக்கு பக்கம் என்ன ஊர் இருக்குதுங்க? மேலும்
1: கிழக்கு பக்கம் சிந்தங்கொட்டாய், லாலாக்கொட்டாய், செம்மநெல்லி இந்த பக்கம் பக்கம் இருக்குது சார்.
0: இருக்குது பக்கம் தான்.
1: பக்கம் பக்கம் இருக்குது சார். ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டரில் அப்படி சின்ன சின்ன கிராமம் இருக்குதுங்க.
0: இருக்குது.

0: சரி, சாலை வசதி இப்படி இருக்கு, குடிநீர் வசதி எல்லாம் இருக்காங்க?
1: குடிநீர் வசதினால அப்பெல்லாம் போர் போட்டு வச்சிருந்தாங்க சார். இப்போ வந்து காவேரி தண்ணி வர்றதுனால அந்த போருக்குலாம் வந்து சரியா இயங்குறதில்ல.
0: ஒகேனக்கல் காவேரி தண்ணி வருது,
1: காவேரி தண்ணி வர்றதுங்க சார்.
0: அதனால குடிநீர் வசதி ஓரளவுக்கு இருக்கு.
1: ஓரளவுக்கு ஒரு ஒரு 70% பரவாயில்ல சார்.
0: இப்ப மின்சார வசதி எல்லாம் இருக்கு?
1: மின்சார வசதி எல்லாம் இருக்கு சார். அது ஒரு சின்ன ஒரு சாலையா இருந்தா கூட மின்சார வசதி எல்லா இதுக்கும் போயிருக்குங்க. இருக்கு.
0: இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்னும் பழமையா வந்து அந்த கூரை வீடு, இந்த வில்லு வீடு எல்லாம் இங்க இருக்கு. இப்ப ஆரம்பத்துல வந்து எவ்வளவு பேர் இருந்தாங்க, இப்ப எவ்வளவு பேர் இருக்காங்க? நல்ல வளர்ச்சியா?
1: நல்ல வளர்ச்சியானாங்களா? ஒரு 100 குடும்பங்க இருந்தாங்களா, ஒரு ஒரு 25 குடும்பம் நல்லா மெத்த அது கட்டிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க சார். மீதி ஒரு அதுலேயும் ஒரு 25 பேர் சீட்டு வீடு, அப்படி அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டு வைக்கிறாங்க. மீதி ஆளுங்க பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் அந்த சீமோடு பெல்ல ஓடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காலத்தை வீடுங்க, அது மாதிரி வீட்லேயும் ஒரு ஒரு 10% குடும்பம் இன்னும் இன்னும் வரையும் பாதிட்டு தான் சார் வைக்கிறாங்க
0: இருக்காங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது வந்து எவ்வளோ குடும்பங்கள் இருந்தாங்க, இப்போ எப்படி எவ்வளோ இருக்காங்க?
1: நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது குப்பூருன்றது வந்து ஒரு 50 வீடு தான் சார் இருக்கும். இன்னைக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வீடு இருக்கு சார்
0: குப்பூர்.
1: ஆமாம், குப்பூர் மட்டும் அந்த பஞ்சாயத்துக்கு நம்ம சொல்ல முடியாதுங்க, நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது.
0: இவ்வளோ குடும்பங்கள் பெருகி இருக்குது.
1: ஆமாம் சார், பெருகி இருக்குது. மக்கள் தொகை வந்து அந்த அப்போ இருந்ததுக்கும் ஒரு கிட்டத்தட்ட 35 வருஷத்தில் இத்தனை குடும்பம் அதிகமாக ஆகிடுதுங்க.
0: சரி சரிங்க, ரொம்ப அருமையாக சொன்னீங்க, நன்றிங்கய்யா.
1: நன்றி சார். நன்றி சார்.

0: மேலும் இங்க என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படிங்கறத பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊரை சேர்ந்த சக்திவேல் என்கிற ஐயாவை நாம் சந்திக்கல. ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன கிராமங்கயா. இப்ப வந்து ஒரு விசேஷம் நடத்தணும் வீட்லயோ அல்லது ஒரு ஊர்லயோ, அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கிடைக்குமா?
1: அதுக்கு தேவையான பொருளை கிடைக்குதுங்க. இங்க ஒரு ரெண்டு கடை உருவாயிருச்சு, அந்த மல்லிகைகள் எல்லாமே கிடைக்குதுங்க.
0: கிடைக்கும். பெரிய விசேஷம்னாலும் இங்கேயே எடுத்துக்கலாமா?
1: பெரிய விசேஷம்னாலும் எடுத்துக்கலாங்க. தேவையான பொருள் எல்லாமே எடுத்துக்கலாம்.
0: எடுத்துக்கலாம். இப்ப இந்த ஊர்ல வந்து மண்டு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு தனியா ஒரு இடம் இருக்குங்களா?
1: இருக்குதுங்க, இங்கதான் இருக்கு. அது முன்னாடி சில்லியம் கோயில் அதுக்கு பேரு, அது இடம் மண்டுன்றது.
0: மண்டுன்றது அங்கதான். அங்கதான் எல்லா விசேஷமும் நடக்குமா?
1: ஆமாங்க.
0: இப்ப ஊர் திருவிழா மற்ற எந்த திருவிழா இருந்தாலும் அங்கதான் நடக்குமா?
1: எந்த திருவிழா இருந்தாலும் இந்த கோயிலில் கண்டிப்பா கலந்துக்குவாங்க. கலந்துக்கு தான் போவாங்க.
0: இப்ப பாத்தீங்கன்னா அங்க ஆலமரம் அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம காலத்துல இருந்து இருக்கு.
1: இருக்குங்க, இருக்கு.
0: இப்ப ஊர்ல ஏதாவது விசேஷம் அப்படின்னா நாலு பேர் சேர்ந்து பேசணும்னாலும் அது இங்கதான் பேசுவாங்களா?
1: ஆமா, இந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க. கோயில் கிட்ட முன்னாடி மரம் நிழல் இருக்குது, அந்த இடத்துல உட்காந்து பேசுவாங்க.
0: குப்பூர் பஸ் ஸ்டாண்ட்னா எதுங்க?
1: இந்த இடத்துல அந்த முன்னாடி சிலைமைகளுக்கு முன்னாடி தான்
0: இருக்குங்க. அந்த மண்டுக்கு பக்கத்துலேயே தான் பஸ் ஸ்டாண்ட்.
1: மண்டு பக்கம் தான் இருக்குது.
0: இப்போ இது ஒரு கிராமமாக இருக்குது. இங்கே எல்லாருமே படிக்கிறாங்களா?
1: ஆ, படிப்பெருலாம் இருக்குது, எல்லாம் படிக்கிறாங்க. இப்போ இருக்க காலகட்டத்தில் படிச்சுட்டுருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இங்கே நடுநிலை பள்ளி தான் இருக்குது, அதுக்கப்புறம் எங்கே போய் படிக்கிறாங்க?
1: நடுநிலை பள்ளி முடிஞ்சது முன்னாடி போனால் அரியகுளம் கிருஷ்ணாபுரம்னு ஒரு ஊருக்கு, அங்கே போயிட்டு அங்கே பன்னெண்டாவது வரைக்கும் இருக்குது படிக்கிறாங்க. அதை விட்டால் தருமபுரி போகலாம்.
0: இப்போ காலேஜ்னாலும் அங்கே தான் போகணும்.
1: காலேஜ்னால் தருமபுரி தான் போகணும்.
0: இப்ப வந்து ஒரு கிராமம் சார்ந்த பகுதி, ஒரு இயற்கையான பகுதி தான் இல்லையா?
1: இயற்கையான பகுதி தான்.
0: சரி சரிங்க, ரொம்ப அருமையா சொன்னீங்க, நன்றிங்க ஐயா.
1: நன்றி சார், நன்றி சார்.
0: இன்னைக்கு சிற்றூரின் சிறுபொழுது நிகழ்ச்சியில் குப்பூர் அப்படிங்கிற அழகான சிற்றூரின் ஊர் சிறப்புகளை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு திருவிழா இருந்தாலும் சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுகிற இன்னும் பழமையை மாறாத ஒரு கிராமம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஊரினுடைய சிறப்புகளை தெரிந்து கொண்ட மகிழ்ச்சியோடு மீண்டும் மற்றொரு ஊர் சிறப்புகளோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நண்பன் ஏரியூர் கே கார்த்திக். நன்றி நேயர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு

0: வழியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: அப்பப்பா, என்ன வெயிலு, என்ன வெயிலு, மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
3: வா கீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
2: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ, அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
3: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வா கீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
2: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குழுகுலுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
3: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
2: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்டு தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
4: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
5: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 3:01. அனில் பாஸ்தாவின் கட் செவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. நேயர்களே, வரும் 1 மணி நேரமும் உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்க இருக்கீங்க. இது கட்செவில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வலம் வரணும்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊர் பேரையும் டைப் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வைங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் சொன்ன நம்பருக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய விருப்ப பாடலை. இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். ரெடியா நேர்களே? மனுஷனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். பிரச்சனைகள், ஒரு பிரச்சனை முடிஞ்சால் இன்னொரு பிரச்சனை கண்டிப்பாக வந்துடும். இன்றைக்கி நம்ம சிரித்தோம்னா ஐயோ நாளைக்கு அழுவோமா அப்படின்னு நம்மளாம் நினைக்கிறது கூட உண்டு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சவாலான விஷயம்தான் மனிதனோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த வாழ்க்கை பயணத்தில் சின்ன சின்ன விஷயங்களை ரசிச்சுக்கிட்டே நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வாழணுங்க. வாழ்க்கைன்ற பயணம் ஒரு சிலருக்கு ரொம்ப சின்னதாக முடியும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நீண்ட பயணமாக இருக்கும். எதுவாக இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன ரசனைகளோட நம்ம வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்துக்கிட்டே போகணும். சரி, இப்போது உங்களுடைய விருப்ப பாடல்களை நம்ம ரசிப்போம். முதலாவதாக விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க மேட்டூர்லேருந்து மித்ரன் கேட்டிருக்காங்க. சூரியன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்போமா?

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: 5 or visit www.mahindra.org.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.
2: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக May 29 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம். 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. 3:10 கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இந்த இனிமையான பிற்பகல் வேலையில் அனில் பாஸ்தாவின் கட்சவில் கலக்கல் பாடல்கள், உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் ஒழிச்சிட்டு இருக்கு. உங்கள் பாடல் இந்த நிகழ்ச்சியில் வளம் வரணும்னா 0-43-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் எனக்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் பேர், உங்களோட ஊரோட டைப் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்க, அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க சாமல்பட்டியிலேருந்து ஷாகுல். இவங்க கேட்டிருக்காங்க தளபதி திரைப்படத்திலேருந்து பாடல். எவ்வளோ நாளாச்சு கேட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. கேட்போமா அந்த மாசான பாட்டை?

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
2: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. அனில் பாஸ்தாவின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. என்ன நேர்களே, உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கீங்க இல்லையா? இந்த இனிமையான பிற்பகல் வேலையில் நமக்கு பிடிச்ச பாட்டை கேட்குறதுனாவே ரொம்பவே சந்தோஷந்தாங்க. கூடவே ஒரு சின்ன துள்ளலும் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட பாடல் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, மாட்லாம்பட்டியிலேருந்து ரங்கராஜ் கேட்டிருக்காரு. மௌனராகம் திரைப்படத்திலிருந்து இந்த எவர் கிரீன் சாங் அப்படின்னு சொல்லலாம். இந்த பாட்டை கேட்போமா நேர்களே? எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: நம்ம தருமபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: RKG நெய், உலகம் விரும்பும் சுவை.
4: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்து

0: செய்தியும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம் அறிவியல் வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் +2 முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.ucanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.

மூன்று மணி 25 நிமிஷம் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க நேர்களே. இது அனில் பாஸ்தாவின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். கலக்கலான பாடல்கள் தாங்க இது எல்லாமே, உங்களுடைய விருப்ப பாடல்கள் இல்லையா? நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க, அண்ணாமலை திரைப்படத்திலிருந்து அவங்க பிடிச்ச பாடல் கேட்டிருக்காங்க. யாருன்னு? வாரியங்காவல், கதிரவன், வசந்தி இவங்க கேட்டிருக்காங்க. ரெக்க கட்டி பறக்குதடி பாட்டு கேட்போமா?

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி,
7: நெகலை நாம் இதுவரை கேட்டோம் அனில் பாஸ்தாவின் கட்சவில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல் வளம் வந்துட்டு இருக்கு நேர்களே. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. தஞ்சாவூர்ல இருந்து பாலமுருகன் கேட்டிருக்காரு உதயகீதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No.1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்தியன் ரயில்வே RRB உதவி லோகோ பைலட் 11127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ BE BTech முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் கட்சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில் ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சிவில் கலக்கல் பாடல்கள் கலக்கலான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நேர்லே சாலையில் பயணம் செய்யக்கூடிய அனைத்து பயணிகளின் பயணமும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சாலையில் அதிகமான வேகத்தில் நீங்கள் பயணிக்காதீங்க.

டூ வீலரில் போகும்போது நீங்கள் ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அதே மாதிரி காரில் போகும்போது சீட் பெல்ட் கட்டாயமாக போட்டுட்டு போங்க. சரிங்க, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்காங்க. திருப்பூர் சாவக்கட்டு பாளையம் அப்படின்ற பகுதியிலிருந்து தருண் சுந்தர் இவங்க ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க. கொடி பறக்குது திரைப்படத்தில் இருந்து பாடல்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம் அறிவியல் வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.youcanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் கட்சவில் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்டிருக்காங்க. தர்மபுரி உழவர் சந்தையிலிருந்த முனியப்பன், இவங்க பருவராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் சைலஜா குரலில், எஸ் ஜானகி குரலில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
3: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.

மூன்று மணி 3:54 கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க நேர்களே. இது கட் சிவில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்டிருக்காங்க. அத்தம்மா பாளையம் பகுதியிலிருந்து செந்தில்குமார் இவங்க கேட்டிருக்காங்க. உழவன் மகன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: La la la la la la la la la la la la la la la la.
1: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
2: அப்பா,
1: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுவுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
3: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல், அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
4: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
5: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர். நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
9: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
10: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
11: நேர்களை, நாம் இதுவரை கேட்டோம் உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியை. இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். மீண்டும் மாலை 5 மணிக்கு சந்திப்போம் நேர்களை. மாலை தென்றலில்

இனி உற்சாகமான மாலை வணக்கம் அன்பினர்களே. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: வணக்கம் நவீன் நல்லம்பள்ளி நவீன் மகேந்திரன்.
1: வணக்கம் லீலவனுதன்.
0: ரொம்ப சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பாக இருக்கீங்களே, என்ன விசேஷம்?
1: ஒரு பரபரப்பு ஒரு சுறுசுறுப்பும் இல்லை.
0: சரி, நேயர்கள் வந்து விடை தேடு வினாக்கள் நிகழ்ச்சியில் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள்,
1: புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்ணாக 94868110 25 என்ற எண்களிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94866520 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம்.
0: நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்மா, யார் இங்கிருந்து? நலமா இருக்குமா? ஈஸ்வரிமா, ரெடியா இருக்கீங்களா? மூன்று குறிப்புகள் சொல்லாமா?
1: இது ஒரு ஏரி, இந்தியாவில இல்லைங்கம்மா. இந்த ஏரி வந்து இந்தியாவில இல்ல.
0: ஓ, இந்தியாவில கடலே இல்லைன்ற மாதிரி இந்தியாவிலே இல்லை?
1: இந்தியாவிலே
0: இல்லை. சரி,
1: இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஏரின்னு கூட சொல்லலாம். ரெண்டு நாட்டுக்கும் இடையில இருக்குது.
2: சரிங்கய்யா,
1: விடை தெரியுங்களா?
2: தெரியலங்கய்யா, வாய்ப்பு நன்றி.
1: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வெளிநாட்டில் உள்ளது.
3: அசாமில் உள்ள பாம்பன் ஏரி.
1: என்ன ஏரிங்க?
3: பாம்பன் ஏரி.
1: பாம்பன் ஏரிங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
1: சரிங்க கோபாலையா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு.
1: இது வந்து ஒரு மலைத்தொடர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஏரிங்க. இந்தியாவில்
4: இல்லை.
1: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். சரிங்க, விடை
5: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஏரின்னு சொல்லலாங்க. நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை

0: வரவேற்போம். வருக வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமட்டி ராசாமல் இருந்து கோவிந்த சாமிங் சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா
1: சார்? இந்த ஏரி ஆஸ்திரேலியாவில் இருக்குதுங்களாங்க சார்?
0: இல்லைங்க, ஆஸ்திரேலியாவில் இல்லை.
1: சரிங்க சார், நன்றிங்க சார்.
0: நன்றி.
2: இந்நிலையிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: கிருஷ்ணகிரியில் TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்பொழுது சென்னை பைபாஸில் விஷமுறிவு மற்றும் பாம்பு கடி சிறப்பு சிகிச்சை மையம் இந்த மருத்துவமனையில் உள்ளது. கண்ணாடி விரியன், கட்டு விரியன், சுருட்டை விரியன், நாகப்பாம்பு போன்ற விஷ பாம்புகளின் கடிக்கு சிகிச்சை அளிக்கப்படும். தூக்கில் தொங்கியோ அல்லது நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டு வரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து விஷமுறிவு சிகிச்சை அளிக்கப்படும். வாருங்கள் எங்களிடம்
5: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: இது உங்கள் அபிமான அன்பலை. தருமபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இனியர்களே, நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக வணக்கம்.
6: இருவருக்கும் மாலை வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் தாலுகா எலத்தகிரி அண்ணா நகரில் இருந்து கட்டிட பொறியாளர் சுரேஷ் பாபு.
2: சரிங்க சுரேஷ், உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லலாமா?
6: பதில் சொல்றேன் பாருங்க.
2: பதிலே சொல்றீங்களா? அருமை. ஆ சொல்லுங்க.
6: ஆண்டிஸ் மலை தொடரில் உச்சியில் இருக்கும் டிடி காக்கா ஏரி.
2: நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க,
0: சரியான விடை சொல்லிட்டாரு. எப்படி, எந்த குறிப்பு வச்சு சொன்னீங்க?
6: ஏன்னா அதுதான் வந்து மிகப்பெரிய சதுர பளப்பளவு கொண்டிருக்கு. ரெண்டு நாடுகளுக்கு இடையே உள்ள ஒரு ஏரி. ஸோ அதோட வந்து மீட்டர் வந்து தரையில இருந்து கிட்டத்தட்ட 3812 மீட்டர் உயரத்துல இருக்கு.
0: சரியான இது சொல்லிட்டீங்க, அருமையான விடைங்க. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
6: படம் வந்து ராசாவே உன்ன நம்பி.
0: தொடர்ந்து கேளுங்க.
6: நன்றியா.
0: நன்றி. இத குறித்து குறிப்புகள் அப்படின்னு சொன்னோம்னா நேயர் வந்து சரியான விடை சொல்லிட்டாரு. இது ஒரு ஏரி, அதே போல வந்து இரண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஏரின்னு சொன்னோம். அது என்னென்ன நாடுகள் அப்படின்னு சொன்னா பெரு, பெலிவியா அப்படின்ற இரு நாடுகளுக்கு இடைப்பட்ட ஒரு ஏரி தான். இந்தியாவில் இல்லைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஒரு மலைத்தொடர் பகுதியில் அமைந்துள்ளதுன்னு சொன்னோம் இல்லையா, அது என்ன மலை அப்படின்னு சொன்னாக்கல அந்தீசு மலைச்சொடர் அப்படின்னு சொல்லுவாங்க. கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு அதிகமான உயரத்தில் இருக்கிறதுன்னு சொல்லலாம். அதாவது வந்து 3812 மீட்டர் உயரத்தில் இருக்குது. அதே போல் வந்து 10,000 அடுக்கு மேலே உயரமான ஒரு ஏரின்னு சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய ஏரி. இந்த ஏரியில் வந்து பல்வேறு ஆறுகள் வந்து பாயுது. எத்தனை ஆறுகள்னு சொன்னால் தோராயமாக ஒரு 27 ஆறுகள் வந்து இந்த ஏரியில் பாயுது. ஒரு குறிப்பிட்ட ஆறு வழியாக தான் அந்த ஏரியிலேருந்து நீர் செல்லுது. அது என்ன ஆறு அப்படின்னு சொன்னால் தெசக்குவா அப்படின்ற ஒரு ஆறு தான். அதே போல் வந்து மலை மீது அமையப்பெற்ற ஒரு ஏரின்னு கூட அதுக்கு ஒரு சிறப்பு பெயரும் உண்டு. இதன் நீளம் வந்து சுமார் 100க்கும் அதிகமான கிலோமீட்டர், அதாவது வந்து 190 கிலோமீட்டர் வந்து நீளம் கொண்ட ஒரு ஏரின்னு சொல்லலாம். இந்த ஏரியுடைய அதிகபட்ச அகலம் அப்படின்னு சொன்னால் 50 கிலோமீட்டருக்கும் அதிகம், அதாவது வந்து 80 கிலோமீட்டர் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால். இதோடைய சராசரி ஆழம் அப்படின்னு சொன்னோம்னா 107 மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு ஏரி. அதிகபட்ச ஆழமாக வந்து 284 மீட்டர் வந்து கொண்டதான்னு சொல்லலாம். இந்த ஏரி வந்து ரொம்ப சிறப்புகள் வாய்ந்தது. இதில் பல்வேறு தீவுகள் இருக்குது. இது இந்த ஏரியில் வந்து கப்பல் செல்லுதுன்றது ஒரு முக்கியமானது. பிரம்மாண்டமான ஏரி, சுற்றுலாத்தலம், அதிக பார்வையாளர்கள் கூடும் ஏரின்னு சொல்லும். அதே போல் வந்து உலகின் மிக உயரமான கப்பல் செல்லத்தக்கதான ஒரு ஏரின்னு கூட இந்த ஏரியை சொல்லலாம். தித்திகா ஏரி, தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தித்திகா ஏரின்றதா
2: தித்திகா ஏரி சொல்லும்போதே தித்திக்கிறது
0: தித்திப்பா இருக்குது.
2: இனி நேரிலே விளம்பரத்தை தொடர்ந்து அந்த இனிய பாடலை நேயர் கேட்ட பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போது மகிழ்ந்தே இருங்கள்.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள்.

0: மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ் கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக் கல்லூரி எதிரில் தர்மபுரி.
1: முடிஞ்சது முடிஞ்சது.
2: நீங்களா?
3: முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
6: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
7: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
8: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
1: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
2: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
3: IMA இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் கல்லூரி ஓசூர், அனைத்து வகையான மருத்துவம் சார்ந்த டிப்ளமோ கோர்ஸ்கள் வேலை வாய்ப்புடன் கூடிய பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443463649.
4: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, பெண்ணாகரம் மெயின் ரோடு, தர்மபுரி.
5: தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இந்த கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தொடர்ந்து 100% தேர்ச்சி,
5: நீட், JEE தேர்வுக்கு சிறப்பு பயிற்சி,
4: அனைத்து வழித்தடங்களிலும் பேருந்து வசதி,
5: முன்னணி மருத்துவக் கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரியில் அதிக அளவில் மாணவர்கள் சேர்ந்து சாதனை.
4: வாரியார் மேல்நிலைப் பள்ளி, தர்மபுரி.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
7: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
8: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
9: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், ME ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் MBA போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
8: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.

சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வினை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

இது உற்சாக முற்றெடுக்கும் உங்கள் அன்பலை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேட வினாக்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இனியர்களே. என்ன நவீன், இப்போ வந்து ஒரு ஏரியை சொல்லிட்டீங்க, இப்போ வந்து ஏரியில் என்ன இருக்கும்?

0: நிறைய செடிகள் இருக்கும், மரம் இருக்கும்.
1: இது பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன். சரியா, நம்ம அது குறித்து கேட்போம். வருக, வணக்கம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மரம்னா என்ன மரம் சொல்லுவீங்க?
0: பிடிச்ச மரம் அப்படின்னு சொன்னால் நிறைய மரம் இருக்குது. அந்த மரம்
1: ஒரு மரம் சொல்லுங்களேன். மரம்,
0: மரம்,
1: மரம்தான், மரம்தான், எல்லாம் மரம்தான், மறந்தான், மறந்தான், மனிதன் மறந்தான் அப்படின்ட்டு கவி பெரியசு வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பார். நிகழ்ச்சி நினைவு நேயர், வருக வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், யார் இங்கிருந்து? இது ஒரு தாவர வகையை சார்ந்தது, வறண்ட பகுதிகளில் வளரக்கூடியது, மண் அரிப்பை கட்டுப்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு மரம் கூட நம்ம சொல்லலாம். அந்த மரங்கள் வந்து 8 முதல் 10 மீட்டர் உயரம் வரை வளரும்.
2: நன்றி,
1: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: இணைப்பிலிருந்து
1: சொல்லுங்க. நான் அவர் இணைப்பிலிருந்து விடுபட்டாலும் நான் அந்த கேள்வியிலிருந்து நவீன் விடுபடல. உங்களுக்கு பிடிச்ச மரம் என்ன மரம்?
0: நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய மரங்கள் பிடிக்கும். அதில் பல வகைகள் மரம்னா ரொம்ப பிடிக்கும்.
1: சாப்பிட்ற?
0: ஆமாம், கண்டிப்பாக.
1: தெரியுது, தெரியுது. வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து?
3: துரைசாமியா,
1: உங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்லாமா?
0: இது வந்து ஒரு சுமார் ஒரு 200 ஆண்டுகள் வரை வளரக்கூடிய ஒரு ஆயுள் உடைய ஒரு மரங்க.
3: மரமா?
0: மரம்
3: தான்.
0: தேக்கு மரம்.
1: எங்கையா நம்ம விடுறோம், 30-40 வருஷம் ஆனாவே தேக்கு அருமையா இருக்கு வெட்டி எடுத்துடுறோமே. இல்லைங்க, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
4: இருவருக்கும் மாலை வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: கோட்டையூர்ல எம் ஆறுமுகம் பேசுறேங்க.
0: ஆறுமுகம் ஐயா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னும் ஒரு குறிப்புங்களா? இது வந்து முட்களுடன் கூடிய இலைகளை கொண்ட ஒரு மரங்க. இந்த இலையில வந்து நிறைய முள் இருக்கும்.
3: கற்றாழை.
1: கற்றாழை.
0: நம்ம மரம் கேக்குறீங்களே,
4: மரம் கேட்டீங்களா?
0: நன்றி.
1: அடுத்த நேர் வருக வணக்கம். அடுத்த நேயர்
0: வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம், யார் எங்க இருந்தீங்க?
5: பனமரம்.
1: பனமரம், நம்மளுக்கு கஷ்டமே கொடுக்கறது இல்ல, அவரே சொல்லிட்டார் பனமரம்னு. நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம். வணக்கம்,
0: வருக வணக்கம்.
5: பெருமாள்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இளந்த மரம். எதை வச்சு சொல்றீங்க? முள்ளு நிறைய இருக்குதுன்றதுனாலயா? தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம்
6: ஐயா. வணக்கம், ஈச்சிமட்டி முத்துக்கானங்கோட தர்மம் பேசுங்க.
0: சரிங்க ஐயா, தர்மன், நீங்க வந்து விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: ஐயா, பனைமரம்.
0: பனைமரம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. தவறான பதில், நன்றி.
6: சரிங்க,
0: வருக வணக்கம். வணக்கம்.
7: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கடை பொருளாளங்கண்ணா.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
7: ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
1: நலமா இருக்குங்க. உங்களுக்கான ஒரு குறிப்பு சொல்லலாமா? கூடுதலா
7: கொடுக்கல, கொடுக்கல.
1: இது வந்து பாத்தீங்கன்னா, முட்களுடன் கூடிய இலைகளை கொண்டது ஏற்கனவே சொல்லிட்டோம். இதனுடைய இலைகள் ரொம்ப சின்னதா இருக்கும்.
7: சொல்றேன் பாருங்கண்ணா.
1: சொல்லுங்க. வணக்கம், யார் இங்க இருந்து?
8: வணக்கம் ஐயா, திருப்பூர் கணக்கம்பாளையம், கவிதா இளங்கோவன்.
1: ஐயா, பதில் சொல்லலாமா?
8: இன்னொரு குறிப்பு கொடுங்க பாக்கலாம்.
1: இன்னொரு குறிப்பு, உங்களுக்கு ஒரு குறிப்பா? இது வந்து பெண்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு உதவுகிறது.

0: மூங்கில் மரம்.
1: மூங்கில் மரம் கண்டிப்பா, இதுவும் வந்து கைவினை பொருட்கள். அந்த மூங்கிலை பயன்படுத்தி நிறைய பெண்கள், அந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்லாம் நிறைய மூங்கிலை பயன்படுத்தி கைவினை பொருட்கள் பண்றாங்க. நல்ல முயற்சிங்க, வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க,
1: நன்றி. அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
2: இருவருக்கும் வணக்கம். நான் சந்திரசேகர், வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன்.
1: சொல்லுங்க சந்திரசேகர், பதில் சொல்லலாமா?
2: ஐயா, மேலும் எனக்கான ஒரு குறிப்பு கொடுக்கிறீங்க?
1: உங்களுக்கான ஒரு குறிப்பு, சரிங்க, கண்டிப்பா. இது வந்து உலக அளவில் வந்து சமையல்ல பயன்படுதுங்க.
2: உலக அளவில் சமையல்ல பயன்படுத்தப்படும். இது வந்து யூகலிப்டஸ் அந்த மரமா?
1: நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: இருவருக்கும் நன்றி.
1: நன்றி. இனிமேல் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
3: பொன்னான புன்னதையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாச ராவ் தெரு, தர்மபுரி.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
7: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ், தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு, வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000+ புக்ஸ். சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சந்தகிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648, கால் 9500509984.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
9: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம்.
10: மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக கிருஷ்ணகிரி நகரில் கடந்த 10 சேவை செய்து கைராசி மருத்துவர் என்ற பெயர் பெற்ற டாக்டர் தஸ்லிம் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24 உதயமாகிறது.
11: என்னமா குழந்தை அழுதுகிட்டே இருக்கு?
12: உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேங்கா, எந்த ஹாஸ்பிடல் போறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கு.
11: இதுல என்ன குழப்பம்? குமுதா மருத்துவமனை இருக்குல்ல, குழந்தைகள் நலன், மகளிர் நலன், பொது அறுவை சிகிச்சைன்னு எல்லா மருத்துவமும் சிறப்பா கொடுக்கறாங்க.
12: சரிக்கா, அப்ப குழந்தைய குமுதா மருத்துவமனைக்கே கூட்டிட்டு போறேன்.
11: குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: இது உங்கள் அபிமான அன்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நேர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் விறுவிறுப்பான குறிப்புகளோடு விடை தேடும் வினாக்கள் நிகழ்ச்சியில். சொல்லுங்க நவீன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மரம் மரம் அப்படின்ட்டு நிறைய குறிப்புகள் வழங்கிட்டு இருக்கோம். அடுத்த நேர் வருக வணக்கம்.
0: அனைவருக்கும் மாலை வணக்கம்.
1: மாலை வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
0: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முக சுந்தரம்.
1: சொல்லுங்க சண்முக சுந்தரமையா, பதில் சொல்லாமா?
0: நிறைய
1: இடங்கள் இருக்கு, ஒரு குறிப்பிட்ட நாடுலாம் நம்ம சொல்ல முடியாது, நிறைய இடங்கள் இருக்கு.
0: என்னங்க?
1: இல்லைங்க. நல்ல முயற்சி. இணைப்பில் வந்து நன்றி. நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
13: வணக்கம். அரசம்பட்டி காவாகடு தென்னை விவசாயி ஏ முருகன்.
1: முருகனையா, பதில் சொல்லாமா?
13: வெட்டிவேர் மரம்.
1: வெட்டிவேர் மரம். இப்போ வந்து நல்ல இதாக நிறைய மருத்துவ குணங்கள் பயன்படக்கூடியது, நல்லா சொன்னீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் தவறான பதில்.
13: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம்.
14: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் வெள்ளவல்லி ஈஸ்வரம் பேசுறேன் சார்.
1: ஐயா, பதில் சொல்லாமா?
14: சார், ஆலிவ் மரம்.
1: ஆலிவ் மரம், நல்ல முயற்சி.
15: தவறான பதில். நன்றி.

0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். என்ன என்ன மரத்தை பத்தி கேக்குறீங்கன்னா, ஒரு முக்கியமான மரம், மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு நிறைய குறிப்பு கேட்கவே இல்லையா? நீங்க யார் பேசுறீங்க? ஐயா
2: அத்திமரம்.
1: அத்திமரம், உங்க பேர் சொல்லலாம் முதல்ல.
2: நாங்கள் மதியன்பாளையம் ராமக்காயிலிருந்து ஒன்றாவது ஒன்று எழுச்சின்னு பேசுகிறேங்க.
1: சரிங்க, அத்திமரம் என்பது நல்ல முயற்சி. நன்றிங்கய்யா,
0: தவறான பதில்.
2: வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. அடுத்த நேயர்
0: வருக வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: ஏழைக்கும் சார்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: விடையோடு வந்திருக்கீங்களோ?
3: அப்படி எதாவது இல்லைங்க.
1: சொல்லுங்க ஐயா, உங்களுக்கான ஒரு குறிப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதன் விதைகளிலிருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய் அழகு சாதன பொருட்கள் தயாரிப்பதற்கு அதிகமாக பயன்படுகிறது.
3: ராஜஸ்தான் இருக்கா?
1: நிறைய இடங்கள் இருக்குங்கய்யா. நம்ம குறிப்பிட்ட ஒரு மாநிலம்லாம் சொல்ல முடியாது, நிறைய இடங்கள் இருக்கு.
3: வன்னி மரம் கெஜ்ரின்னு சொல்லுவாங்க ராஜஸ்தான்ல.
1: சரிங்கய்யா,
3: சொல்லுங்க. ஏதாவது சொல்லுங்க.
1: இல்லைங்கய்யா, நல்ல முயற்சி, நிறைவுல சொல்றேன், கேளுங்க.
3: நன்றி.
1: நன்றி. நன்றிங்கய்யா. அடுத்த நேயர் வருக வணக்கம்.
4: சார் வணக்கம்.
1: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: உங்களுக்கு
0: வணக்கம். அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இது வந்து சமையல்ல வந்து உலக அளவில் நிறைய பயன்படுதுங்க. அது
1: வில்வ மரம். ஐயா நீங்க இல்லைங்க, நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேர் வருக வணக்கம். வணக்கம்.
5: நல்லமலி வட்டம்
1: கெடுபட்டியிலிருந்து. சரிங்க, மகிழ்ச்சி. பதில் சொல்லாமா? கருவேல மரம். சரிங்க, நல்ல முயற்சி, இணைப்பு தம்பிக்கு நன்றி.
5: நன்றி.
1: ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்புலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்து இருங்கள்.

0: வைஷ்யா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இரு பாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் 1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
6: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
5: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
7: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
8: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
9: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சி இதுவரை வழங்கி வரும் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய்.

0: நிறைய நேயர்கள் நவீன் வந்து இப்போ என்ன மரமா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கங்க. யார், எங்க இருந்து?
1: அரியலூர் மாவட்டம் வானாதிபட்டினம், செந்தமிழ் செல்வன்.
0: செந்தமிழ் செல்வனையா பதில் சொல்லாமா?
1: ஒரு குறிப்பு ஒன்று கொடுங்க சார்.
0: நிறைய குறிப்பு சொல்லியிருக்கோம்
2: உங்களுக்கான குறிப்பு. ஆழமான வேர்களை கொண்ட ஒரு மரம்,
1: சங்கலை மரம்.
0: நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் எங்க இருந்து?
3: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேங்க ஐயா.
0: அன்பையா, பதில் சொல்லாமா?
3: என்னங்க
0: சும்மா வந்திருக்கீங்க அப்படின்றீங்களா? ஐயா வந்து ஒரு முக்கியமான குறிப்பு.

0: முயற்சிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அடுத்த நேயர்வர்க்க வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கங்க. யார் இங்க இருந்து?
1: பாலக்கோட்ல இருந்து அன்பு பேசுறேங்க ஐயா.
0: அன்பையா, பதில் சொல்லலாமா?
1: என்னங்கய்யா சொல்றது, ஏதோ வந்து ஒரு கேப்டன்ஸ் போட்டு போலான்னு வந்திருக்கேன், குறிப்பு கொடுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
0: சும்மா வந்திருக்கையா அப்படின்றீங்களா? ஐயா வந்து ஒரு முக்கியமான குறிப்பே சொல்லலாம். இந்த 2025 இதுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு.
1: அப்படிங்களா?
0: ஆமா.
1: ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரை சொல்றேன், அதுவான்னு பாருங்க.
0: சொல்லுங்க.
1: வில்வாகை மரம்.
0: வில்வாகை மரம், நல்ல முயற்சி. இணைப்பில் வந்த நமக்கு நன்றிங்கய்யா.
1: நன்றிங்கய்யா.
0: நன்றி. சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் விழாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள்.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: அதியமான் கோட்டை கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
0: சொல்லுங்க கலைமணியா, பதில் சொல்லாமா?
1: பாரி கஜ மரம்.
0: என்ன என்ன மரங்க?
1: பாரி கஜாதா மரம்.
2: எல்லாமே
3: ஆலியூ மரம் தான் சொல்றாங்க.
0: சரிங்க, நல்ல முயற்சி. ஆலிவ் என்ன இருக்கு இல்லையா, அதனால சொல்லிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
4: நான் மாதமதி எம் தனியாசலம் சார்.
3: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க சார்.
3: முறுக்கப்பட்ட தண்டு பகுதி கொண்டது இந்த மரம்.
4: ஐயா, இலப்பை.
3: இலப்பை மரம் இல்லைங்க. தவறான பதில். நன்றி.
4: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
5: ஐயா வணக்கம். ஐயா மாலே வணக்கம். ஐயா நான் எடப்பாடியில இருந்து பூமி பேசுறேன்.
0: சரிம்மா, பதில் சொல்லலாமா? பூமிம்மா.
5: சீமை கருவேல மரம் அல்லது வன்னி மரம், இது ரெண்டு தாங்க 8-10 மீட்டர் வளரும். காலை வனத்துல கூட இந்த ரெண்டு செடியில பாருங்க.
0: நல்ல நல்ல முயற்சிமா, நன்றி, வாழ்த்துக்கள். இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு முக்கியமான குறிப்பே சொல்லிடலாமான்னு இருக்கேன். இதுக்கு அடுத்தாவது நேரில் பதில் சொல்லலாம். இந்த மரம் வந்து 2025 மே மாதம் 10ஆம் நாள் இதுக்கு ஒரு ஒரு மர தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. அது என்ன மரம்? இந்த 2025 மே 10 இந்த மரத்துக்கான தினமாகவே கடைபிடிக்கப்படுகிறது. அது என்ன மரம்? நிறைய லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது, அது குறிப்பாக இந்த மரத்துக்கான தினமாக மே 10 2025 நம்ம வந்து ஒரு சிறப்பு தினத்தை வந்து கடைபிடிக்கிறோம். அந்த மரம் எந்த மரம்? அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து? முனியப்பனையா, பதில் சொல்லாமா?
3: இது வறண்ட பகுதியில் வளரக்கூடிய ஒரு அதிசயமான மரம். பாலைவனம் பகுதியிலும் வளரக்கூடிய ஒரு மரம்.
0: சொல்லுங்க.
6: அகாசியா மரம்.
0: அகாசியா மரம். நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
6: நன்றி.
0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
7: இருவருக்கும் மாலை வணக்கம் கூறுவது திருப்பூர் மாநகர் மணரை பாரப்பள்ளியிலிருந்து சரணசாமி.
0: ஐயா சொல்லுங்க, பதில் சொல்லாம ரங்கசாமி. ஐயா
7: சொல்லுங்க. கிராம்பு இருக்கீங்க? கிராம்பு மரம். ஆமாங்க.
0: நல்ல முயற்சிங்க, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
7: நன்றி. நன்றி.
0: அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
8: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு. பாபு.
0: ஐயா பதில் சொல்லாமா?
8: இன்னொரு
0: குறிப்பு.
3: இது வந்து சரிங்க, இது சஹாரா பாலைவனத்தினுடைய அந்த பரவுதலை வந்து தடுக்குதுங்க.
8: டீ
3: மரம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
8: நன்றி. நன்றி.
0: சரிங்க, நிறைய நேரம் முயற்சி செஞ்சு

0: அதுக்கு சரியான பதில் என்ன பதில்னா, நவீன் நீங்களே சொல்லுங்க உங்களுடைய அழகான அந்த குரல்ல.
1: ஆர்கான் மரம்.
0: ஆர்கான் மரம். இந்த ஆர்கான் மரம் தான் இந்த ஆர்கானிய மர தினம்னு 2025 மே 10 வந்து கடைபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு மரம் தான் ஆர்கான் மரம்.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்,
6: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை, ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
7: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
8: நான் ஏன் மிஸ் பண்றேன், அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
9: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர், 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள், அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
5: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
6: அப்பா,
5: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிடல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
7: சேலம் சண்முகா ஹாஸ்பிடல்,
8: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
9: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
10: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
11: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
10: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன். ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன். மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட். டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
11: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
10: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
12: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்,
13: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஃபார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
12: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
14: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கும் விடை தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் என்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.

0: இப்போ வந்து ஒரு மரத்தை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது நேரில் ஆர்வமாக இருக்காங்க. வருக வணக்கம். நம்ம நிறைய பகுதியில் இருக்கிறதுனால நேரடி குறிப்புகளை சொல்லுவோம். அடுத்தது நவீன், நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ப்ரிப்ரேஷனோடு வந்துருக்கீங்க. இது ஒரு மாதிரி கடினமான க்வெஸ்சன் போலவே இருக்கே.
1: கடினமான கேள்வி தான், இனிமையான கேள்வி.
0: ரைமிங் டைமிங்காக பேசிகிட்டு இருக்கீங்க. எது மாதிரியான யாரை பற்றியான க்வெஸ்சன் அது?
1: அதாவது வந்து இவர் வந்து ஒரு நடன கலைஞர், இந்தியாவை சார்ந்தவர், பல்வேறு விருதுகளை பெற்றவர் அப்படின்னு சொல்லலாம். இந்திய பாரம்பரிய கலைகளை வந்து கற்றிருக்கிறார் வந்து இவர்.
0: பாரம்பரிய

0: கலைகளை வந்து கற்றுக்கிறாங்க. இவர் வந்து ஒரு இந்திய இறையியல் நிபுணர்னு கூட சொல்லலாம். விலங்குகள் மீது அதிக பற்று கொண்ட ஒரு நபர். அவரை குறித்து தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய, அதாவது வந்து ஒரு நாடகத்தில் வந்து நடித்து ஒரு பாடலும் வந்து பாடியிருக்கிறாரு.
1: ஓ,
0: இவங்க வந்து யார் அப்படின்னு சொன்னால் ஒரு பெண்.
1: நிறைய அற்புதமான செய்திகளை சொல்லியிருக்கீங்க. சரிங்க, இப்போ வந்து பாடல்கள் அப்படின்னா எது மாதிரியான பாடல்கள் இவங்க வந்து எழுதியிருக்காங்க?
0: இவங்க வந்து நிறைய தேசியம், தெய்வீகம் அப்படின்னு நிறைய பாடல்களை வந்து எழுதியிருக்கிறாரு, பாடியிருக்கிறாரு. அதே போல் வந்து இவங்க ஒரு பெண்ணு சொல்லலாம். இவர் பாலி நடனமும் கற்றிருக்கிறாரு. அதே போல் வந்து சதிராட்டத்தின் மீது ஆர்வம் கொண்டு இவர் வந்து ரொம்ப ஒரு விருப்பத்தோடு கற்றுக்கினார்னு கூட சொல்லலாம்.
1: சரி, நேயர் வந்திருக்காரு. ஐயா வணக்கம். யார் இங்கிருந்து? மோகன் ஐயா. இப்போ நிறைய குறிப்பு கேட்டு வந்திருக்கீங்களா
0: ஐயா? நீங்கள் 14ஆம் தேதி தான் வந்திருக்கிறீங்க.
1: எப்போ எப்போ வந்தார்?
0: 14ஆம் தேதி வந்திருக்கிறீங்க.
1: ஐயா ஒரு வாரம் ஆகணுங்க, 7 நாட்கள் ஆகணும். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நன்றி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் இணையும் நேயர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அவர் குறித்து என்ன சொல்லலாம்?
0: இவர் வந்து ஒரு நடனம் ஆடக்கூடியவர்.
1: அதே மாதிரி வந்து ஒரு முக்கியமான அன்பு வேண்டுகோள், நேயர்கள் வந்து அந்த 7 நாட்கள் கழித்து வரணும். ஏன்னா மற்ற நேயர்களுக்கு வழிவிடணும், நம்முடைய பண்பலை என்று பல மாவட்டங்களை சென்றடைகிறது.
0: இவரது நடனம் வந்து அழகியல் சார்ந்தது, ஆன்மீகம் நிறைந்ததுன்னு கூட சொல்லலாம். குடியரசுத் தலைவர், அதே வந்து குடியரசுத் தலைவர் பதவி தேடி வந்தும் அதை வந்து புறக்கணித்த ஒரு பெண்மணின்னு கூட சொல்லலாம். அதே போல் வந்து வால்மீகி ராமாயணத்தில் வந்து குற்றால குறவஞ்சி போன்ற பல்வேறு நூல்களுக்கு வந்து நடனம் அமைத்து கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லலாம். நெசவு தொழிலை வந்து ஊக்குவிக்கின்ற விதமாக வந்து நெசவாலைகளை வந்து நிறுவியிருக்கிறாரு. அதே போல் வந்து கூகுள் நிறுவனத்துடைய 112வது அகவையின் போது இவரை வந்து அவங்க வந்து பெருமைப்படுத்தினாங்கன்னு கூட சொல்லலாம்.
1: அழைச்சி பெருமைப்படுத்திருக்காங்க.
0: ஆமாம், அழைச்சி பெருமைப்படுத்தினாங்கன்றதோட அந்த கூகுள் அந்த இதில் பிக்சர் மாதிரி வைப்பாங்க தெரியுங்களா?
1: ஆமாம், கண்டிப்பாக.
0: அதில் வந்து வச்சு இவங்களை வந்து பெருமைப்படுத்திருக்கிறாங்க. பத்மபூஷன், காளிதாஸ் சம்மன் விருது, சங்கீத நாடக அகாதமி விருது, இந்த மாதிரி விருதுகள் எல்லாம் வந்து இவர் வாங்கியிருக்கிறாரு. மதுரையில் வந்து பிறந்த ஒரு பெண்மணின்னு கூட சொல்லலாம்.
1: வணக்கம், வருக. யார் எங்கிருந்து?
2: ஐயா கெங்குச்சேரிப்பட்டி பீமராஜன்.
1: சொல்லுங்க பீமராஜன் ஐயா.
2: என்ன
0: திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்
1: அவர் வந்து விடைபெற்றாரு? நம்ம தொடர்ந்து அவங்க இன்னும் சில செய்திகள் அம்மாவுக்கு குறித்து இருக்கு. நம்ம ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: பிஇ பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
3: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 90254-00159.
5: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
6: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
7: சரியான சாய்ஸ். ஏனா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மென்ட் ட்ரெய்னிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரெய்னிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிபரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
8: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி, கோமடி. தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 அட்மிஷன் நடைபெறுகிறது.
10: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா, பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
11: அனில் புச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
12: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
11: அனில் சோயா சங்க்ஸ்.
0: சென்னையில் தனது 81

0: ஆறாவது வயதில் 1986 வந்து இவர் இருந்தார்னு கூட சொல்லலாம். ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. இவர் வந்து ஒரு பரதநாட்டிய கலைஞர். இந்தியாவை வடிவமைத்த 100 பேரில் இவரும் ஒருத்தர்னு கூட சொல்லலாம். இவர் வந்து ஒரு விலங்கு நல ஆர்வலர்னு சொல்லலாம். இவரது பெற்றோர் வந்து திருநீலகண்ட சாஸ்திரி சேஷம்மாள்னு சொல்லலாம். இங்கிலாந்து நாட்டவரை தனது கணவராக மணர்ந்த இவ்வளவு புகழுக்கும் சொந்தக்காரர் ருக்மணி தேவி அருண்டேல் என்பதுதான் சரியான விடை.
1: அழகாக சொல்லிட்டீங்க. ஒரு மரம் ஒரு ஏரி கடைசியாக வந்து ஒரு மாபெரும் எழுத்தாளர் ஒரு தேசபக்தர் குறித்தெல்லாம் ஒரு 3 கேள்விகள் அழகாக. அதுவும் ஒரு நேயர்களும் நல்ல முயற்சி செஞ்சாங்க, அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் சேலம், இந்த கோடையை குடும்பத்துடன் கொண்டாடி மகிழ இன்றே வாருங்கள் பரவச உலகம் அம்யூஸ்மெண்ட் பார்க் மல்லூர் சேலம்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
6: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறதை விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
7: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: மா
1: டேய் இங்கே தாண்டா நிக்கிறேன், சொல்றா கண்ணே தெரியலையா உனக்கு?
0: மா தலை பயங்கரமா வலிக்குதுமா, காதெல்லாம் கொய்யுங்குதுமா.
1: எப்ப பாரு போனே பார்த்துட்டு இருந்தா எல்லாம் தான் வலிக்கும்.
0: மா நீ ஏதோ சொல்ற, அது என்னன்னு எனக்கு தெளிவா கேக்கல. நீ இந்த பக்கம் சொல்றியா? ஏன்னா இந்த பக்கம் காது ரெண்டு கேட்க மாட்டேங்குதுமா.
1: அட பாவி, காதும் கேக்கலையா?
0: வர வர கண்ணும் சரியா தெரிய மாட்டேங்குதுமா.
1: நீ வீட்டுல மட்டுமா போனை பாக்குற, வண்டியில உக்காந்து போகும்போது கூட அதை மாட்டிட்டே சுத்துற, பின்னாடி வர்றவங்களுக்கும் ரொம்ப தொந்தரவா இருக்குது. எல்லாரும் ஹெல்மெட்டை போட்டு சுத்துவாங்கன்னா நீ ஹெட்போனை போட்டுட்டு சுத்துறடா. ஒழுங்கா சாப்பிட்றியா? அதுவும் இல்ல, கண்ணில் படுறதெல்லாம் வாங்கி சாப்பிட வேண்டியது. உன்னை என்ன பண்றதுன்னே தெரியல. 16 வயசுல இருந்து 25 வயசு வரைக்கும் தாண்டா ஒரு நல்ல வளர்ச்சியே. உன்னோட எதிர்காலமே அதுல தான் இருக்கு. அதை இந்த போனால கெடுத்துக்காதடா.
0: சரிமா, இனிமையாவது உன் பேச்சு கேட்டு ஒழுங்கா நடந்துக்கிறமா.
1: அலைபேசியை பயன்படுத்துங்கள், ஆனால் அளவாக பயன்படுத்துங்கள்.
0: அலைபேசிக்காக உங்களின் அழகான வாழ்க்கையை தொலைக்காதீர்கள்.
1: என்றும் நேயர் நலனில் அக்கறையுடன்.
0: தர்மபுரி பண்பலை 102.5.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் வழங்கிய விடைதேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் கல்வி நிறுவனங்கள். இனி நேர்களே, இன்றைய விடைதேடும் வினாக்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. நன்றி நேர்களே.
3: நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஐந்து ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:01. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
4: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
5: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். கான்டாக்ட் 9524936156.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இந்த ஒரு மணி நேரமும் கேட்டு ரசிக்க இருக்கிறோம் நேர்களே. நமக்கு பிடிச்ச பாடல், உங்களுக்கு பிடிச்ச பாடல், எல்லாருக்குமே பிடிச்ச பாடல் மாலை தென்றலாக. அழகான இந்த மாலை வழியில மனசுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்க போறோம். ஆமாங்க, அந்த பாட்டு, இந்த பாட்டு, நமக்கு பிடிச்ச பாட்டு, பிடிக்காத பாட்டு, இப்படி எல்லா பாட்டையுமே அறிமுகப்படுத்தினது வானொலி அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா. நிறைய கேட்காத பாடல்கள், நமக்கு அறிமுகமாகாத பாடல்களை எல்லாமே வானொலி நேயர்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு. ஆமாங்க, நம்மளுடைய நேரத்தை ரசனைக்குரியதாக மாற்றினது வானொலின்னு சொல்லலாம். சரி, பாடல் கேட்போமா? நிகழ்ச்சியில் முதல் பாடலா கலைஞன் திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், மனோ சித்ரா குரலில். இணைந்திருங்கள் நேர்களே. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: தெரியுமா, நேற்று சுந்தர் சூசைட் அட்டம் பண்ணிட்டான்.
3: அச்சோ, அப்புறம் என்னாச்சு?
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போனாங்க, இப்போ பொழைச்சுக்கிட்டான்.
4: கிருஷ்ணகிரி TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் இப்பொழுது சென்னை பைபாஸ் ரோடில். விஷக்கடிகள், நீரில் மூழ்கியோ ஆபத்தான நிலையில் கொண்டுவரப்படும் நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சையோடு பூச்சிக்கொல்லி மருந்து விஷ முறிவுகளுக்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.
2: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், வாருங்கள் எங்களிடம்.
4: TCR மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
3: நேரம் 5:11 நேர்களே, இனிமையான இந்த மாலை வேலையில கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் மாலை தென்றலா. திரை இசை பாடல்கள் வளம் வந்துட்டு இருக்கு. அடுத்த பாடல் பாண்டித்துறை திரைப்படத்தில் இருந்த இளையராஜா இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சுவர்ணலதா குரல்களில்.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: எல்லாத்திலயும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குட்டின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி,
8: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
9: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
8: நீங்க எங்க படிச்சீங்க?
10: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
11: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility ன எல்லா தரத்தையும் பெற்றிருக்கு. இங்க வர்க் பண்ற ஃபேக்கல்டீஸ்ல 50% members PhD degree holders. ICT enabled smart classrooms ஓட லேர்னிங்க என்ஹான்ஸ் பண்றாங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக May 29 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம். 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. 5:18 ஆயாச்சினர்களே, கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மாலை தென்றல், மனமயக்கும் திரை இசை பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலை தென்றலா சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கும் உங்களது பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். சாலையில் போகும்போது அதிகமான வேகத்தில் போக வேண்டாம். இருசக்கர வாகனத்தில் போகும்போது ஹெல்மெட் அணிஞ்சிட்டு போங்க. காரில் போனீங்கன்னா நீங்கள் கட்டாயம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அக்கறையோட தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. மாலை தென்றலில் அடுத்த பாடலா ராக்காயி கோயில் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், புலமை பித்தன் பாடல் வரிகளில் மனு உமாரமணன் குரலில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE கரூர் 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: BE பயோமெடிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், மெக்கானிக்கல், BTech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Agricultural Engineering,

0: எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ போன்ற படிப்புகளுடன் வருடந்தோறும் 1 கோடிக்கும் மேல் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
1: தற்போது அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், கொமிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஜெயன் மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி,
4: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: முடிஞ்சு, எது முடிஞ்சது?
6: ஸ்ரீனி சார், நீங்களா?
5: ஏன், நான் தான் ஸ்ரீனி.
7: ஆபரேஷன் ஆச்சுன சொன்னாங்க, அதுக்குள்ள வந்துட்டீங்க?
5: என் ட்ரீட்மென்ட் சண்முக ஹாஸ்பிடலமா? ரோபோட்டிக் சர்ஜரி, சின்ன வடுதான், வலி கம்மி, விரைவான ரெக்கவரி டைம்.
8: சேலம் சண்முக ஹாஸ்பிடல்,
9: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம் அறிவியல் வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.ucanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122. மனமயக்கும் மாலை வேலை, நேரம் 5:27. கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இது மாலை தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்ததா தங்க மனசுக்காரன் திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் மனு குரலில்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: ஆர்கேஜி நெய், உலகம் விரும்பும் சுவை.
2: 37 வருட அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் யுஜி மற்றும் பிஜி பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன.
4: அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
6: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
7: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
8: ராயக்கோட்டை பேருந்து நிலையம் எதிரில் தருமபுரி மெயின் ரோட்டில் பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பெண்கள் மற்றும் மகப்பேறு மருத்துவர், குழந்தைகள் நலம், பொது அறுவை சிகிச்சை, லாப்ராஸ்கோப் சர்ஜரி, தோல் மற்றும் எலும்பியல் மருத்துவர்கள் 24 மணி நேரமும் உள்ள மருத்துவமனை பிரியம் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தருமபுரி மெயின் ரோட், ராயக்கோட்டை.
9: 24 மணி நேரமும் விபத்து மற்றும் அவசர சிகிச்சைக்கு ஐசியு வசதியுடன் 50 படுக்கை கொண்ட உலகத்தரம் வாய்ந்த அதிநவீன கருவிகள் உள்ள மருத்துவமனை. எலும்பு முறிவு, மூட்டு மாற்று மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் இஸ்மாயில் மாலிக் அவர்களின் லைஃப் கேர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, கிருஷ்ணகிரி சேலம் பைபாஸ் ரோடு ஜங்ஷனில் புதிய பொலிவுடன் வருகின்ற 24ஆம் தேதி உதயமாகிறது.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
11: அறுவடைக்கு நெல்லுங்களை போலவே நாங்களும் ஆவலோட காத்துட்டு இருந்தோம். ஆனா
12: அப்பா,
11: அப்பாவுக்கு குடல் இறங்கிடுச்சு. சண்முகா ஹாஸ்பிட்டல் ரோபோட்டிக் சர்ஜரிய பத்தி சொன்னாங்க. சின்ன வடுல குறைந்த வலி, விரைவான ரெக்கவரி டைம். அறுவடைக்கு முன்னாடி அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரு.
13: சேலம் சண்முகா ஹாஸ்பிட்டல்,
14: அறிவியலின் துல்லியம், அக்கறையின் கரம்.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர்கேஜி நெய்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட்

டிப்ஸ் நடையிலும் உடையிலும் பைக்கிங் தான். அனில் பாஸ்தாவின் மாலை தின்றல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. 5:36 ஆயாச்சுங்க. அழகான இந்த மாலை வேலையில இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நீங்க என்ன வேலை செஞ்சாலும் டைம் போறதே தெரியாது இல்லையா? இப்பதான் ஆரம்பிச்சோம்.

6:36 ஆயாச்சுங்க. அழகான இந்த மாலை வேலையில் இந்த பாடலை கேட்டுக்கிட்டே நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் டைம் போகிறதே தெரியாது இல்லையா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 5:30 ஆகிப்போச்சு. சரிங்க, பாட்டு கேட்டாவே அப்படி தானே? ஆமாம் தானே. சரிங்க, கேட்க போகிற அடுத்த பாடல் இன்னிசை மழை திரைப்படத்திலிருந்து, இளையராஜா இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம், சோபா சந்திரசேகர் குரலில்.

0: ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்கும். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப்.
3: ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது.
4: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
5: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.
7: நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11127 காலிப்பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ BE பிடெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. அனில் பாஸ்தாவின் மாலை தென்றல் நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா. அழகழகான இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் நேர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். எல்லாமே இசை தாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கிறது இசை மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் இந்த உலகத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இசை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தனிமையை விரும்புகிற எல்லாருக்குமே இசை ஒரு வரம்னு சொல்லலாங்க. தன் கூட பாடல்கள் மட்டும் இருந்தால் போதும், அவங்க தனிமையை ரொம்பவே ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் நாம் கேட்க போகிற அடுத்த பாடல் சிங்காரவேலன் திரைப்படத்திலிருந்து. இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம் குரலில்.

0: bum bum ba bum chick bum chick bum cha bum.
1: Bum chick bum chick bum cha bum bum bum bum chick bum chick bum cha bum.
0: Bum chick bum chick bum cha bum bum bum bum chick bum cha bum.
1: Bum chick bum chick bum cha bum bum bum bum chick bum cha bum.
0: Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Ka ka ka ki ki ku ku. Very good. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. Padunga. Ka ka ka ki ki ku ku ka ka ke ku ku ku ku ke ke. புதுச்சேரி கச்சேரிய கச்சக்க பாட்டி ஒண்ணு புடிச்சேன், புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல பண்டிச்சேன்.

0: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி. LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக்ட் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: மாலை தென்றலில் நிறைவு பாடலாக மீரா திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில், SP பாலசுப்ரமணியம், ஆஷா போஸ்லே குரலில்.

0: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆட்டோமொபைல் பாடப்பிரிவுகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: தீராத தலைவலி, கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
3: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு. வாங்க
4: மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், மற்றும் NSB ரோட் திருச்சி.
5: 35 வருடம் நம்பிக்கை கொண்ட மக்கள் மருத்துவமனை, குமுதா மருத்துவமனை. லேப்ரோஸ்கோபி முறையில் நவீன அறுவை சிகிச்சை, குழந்தை மருத்துவம், பொது மருத்துவம், மகளிர் மருத்துவம் என அனைத்திற்கும் சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்படும் குமுதா மருத்துவமனை. CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்க்ஸ் எதிரில், தருமபுரி.
6: எல்லாத்திலையும் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
7: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
8: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
7: அனில் சோயா சங்க்ஸ்.
9: பரவச உலகம், அம்யூஸ்மெண்ட் பார்க், சேலம்.
10: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றைய உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.
11: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்
12: மாலைத்தென்றல் நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் அனில் பாஸ்தா, அனில் சேமியாவின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா. நிகழ்ச்சிகளை வழங்கிய மகிழ்ச்சிகளோடு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் கௌசல்யராஜா. மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே. நேரம் மாலை 6 மணி. நேர்கள் இனி கேட்கலாம்.
13: தருமபுரி ராதே கிருஷ்ணா The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா, The Wedding Paradise.
14: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, The Wedding Paradise. பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, The Wedding Paradise. PR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
13: தருமபுரி ராதே கிருஷ்ணா, The Wedding Paradise வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
15: இன்று பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொள்வோம்.

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது பச்சைமலை முருகன் கோவில். கோபிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் அமைந்த பச்சைமலை முருகன் வள்ளி தெய்வானையுடன் மேற்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சியளிக்கிறார். பிரதிவாரம் செவ்வாய்க்கிழமை அன்று மூலவருக்கு சத்ரு சம்ஹார திரிசடை அர்ச்சனை செய்யப்படுகிறது. தைப்பூசம், பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி திருநாளில் முருகன் தங்க கவசத்தில் காட்சி தருவது கூடுதல் சிறப்பாக உள்ளது. பச்சைமலையின் பிரதான தெய்வமாக ஸ்ரீ சண்முகர் வள்ளி தேவசேனை சகிதம் உள்ளார். 6 முகம் கொண்ட முருகனின் ரூபமே சண்முகர் என்று அழைக்கப்படுகிறது. நாம் பச்சைமலை முருகனை நோக்கி 1 கரம் நீட்டினால் அவன் 12 கரம் நீட்டி நம்மை அரவணைத்துக் கொள்வான் என்கின்றனர் இந்த பகுதி மக்கள்.

0: பச்சை மலை வெறும் பாறைகளும் கற்களும் நிறைந்த சிறு குன்றே. இங்கு பச்சை என்பது நீரூற்றை குறிக்கிறது. இங்கு மலைக்கு கீழ் மூலவருக்கு நேர்கீழாக ஒரு நீரூற்று இருப்பதாக நம்பப்படுகிறது. புராணத்தின்படி துர்வாச முனிவர் கொங்கு நாட்டிற்கு வந்தபோது சிவபூஜை செய்ய சரியான இடம் என்று கோபி அருகே உள்ள மொடச்சூரை தேர்ந்தெடுத்ததாகவும், அப்போது அவர் மனம் இச்சைகளை தீர்க்கும் முருகனை காண ஏங்கியதாகவும், அவனை எண்ணி தவம் செய்யும் போது அருகில் உள்ள மரகதாசலம் என்றழைக்கப்படும் மரகதகிரி குன்று ஞான திருஷ்டியில் தெரிந்ததாகவும் பச்சைமலை முருகன் கோவிலுக்கு வரலாறு உண்டு. இந்த கோவிலில் பிரசாதமாக தினைமாவும் ஞான வழங்கப்படுகிறது. தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடியும் பால் குடமும் எடுத்து வரும் காட்சியை காண கண்கோடி வேண்டும் என்கின்றனர் பக்தர்கள். மலை மீது செல்ல பாதையும் 180 படிகளும் உள்ளன. படிப்பாதை முடிவில் உள்ள 40 அடி உயரமுள்ள திருச்செந்தூர் முருகனின் ஞான திருக்கோலம் எங்கிருந்து பார்த்தாலும் தெரியும் வண்ணம் எழிலாக அமைந்துள்ளது. இக்கோவிலில் வித்யா கணபதி, மரகதீஸ்வரர் மற்றும் அவரது மனைவி மரகதவல்லி, கல்யாண சுப்பிரமணியர் அவரது துணைவியார் வள்ளி மற்றும் தெய்வானை மரகத வெங்கடேச பெருமாள் அவரது மனைவிகள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி, தட்சிணாமூர்த்தி, நவகிரக மூர்த்தி உள்ளிட்ட பல்வேறு கடவுள்கள் மற்றும் தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சன்னதிகளும் இங்கு உள்ளது. பச்சைமலையில் நவகிரகங்கள் துணைவிகள் அந்தந்த மலைகளில் அமைந்திருப்பதை காணலாம். ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் வரும் பிரம்மோற்சவத்தின் போது 3 அலங்காரத்தில் சண்முக பெருமானை தரிசிக்கலாம். இக்கோவிலின் தலவிருட்சம் கடம்ப மரம். இந்த மரம் முருகனுக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. முருக பெருமானுக்கு கடம்பன் என்ற பெயர் இந்த மரத்தின் பெயராலேயே வந்தது. இன்று பச்சைமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: பண்பலையில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:10. நேயர்கள் இனி கேட்கலாம் பாட்டுதான் நிகழ்ச்சி. பாட்டுதான் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக ஹேராம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:17. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வசூல் ராஜா MBBS என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
2: மேச்சேரி, த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
3: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: த காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
4: கேம்பஸ் இன்டர்வியூ எல்லாம் தயக்கமே இல்லாம கான்பிடன்ஸ் அடைய பண்ற மாதிரியான ஒரு காலேஜ்ல சேரணும், அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேருங்க. ஏன்னா இங்கதான் 100+ இண்டஸ்ட்ரி நெட்வொர்க், L&T எஜுடேக், குவி ஹெச்சியல் மாதிரியான கம்பெனிஸோட இன்டெகிரேட்டட் கரிக்குலம் இந்த அகாடமிக் இயர்ல இருந்து சேலம் சரௌண்டிங் குள்ள ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கு. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
5: अब टेलीलॉ के माध्यम से न सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं, बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
6: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप, अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी.
7: 37 அனுபவம் பெற்ற வைஷ்யா கல்லூரியில் UG மற்றும் PG பாடப்பிரிவுகளுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குறைந்த கல்வி கட்டணம், ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி, இலவச பேருந்து வசதி போன்ற எண்ணற்ற வசதிகள் உள்ளன. அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற வைஷ்யா காலேஜ், அயோத்தியா பட்டினம், சேலம்.
8: கலைமகள் கலாலயா மெட்ரிக் அண்ட் CBSE பள்ளி, மத்தூர். யோகா, கராத்தே, செஸ் ஃப்ளூட், வெஸ்டர்ன் டான்ஸ் என மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் பள்ளி. LKG மாணவர்களுக்கு பேருந்து கட்டணம் இலவசம். அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
10: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:25. பாட்டுதான் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பஞ்சதந்திரம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நிறைவு பெற்றது இன்றைய பாட்டுதான் நிகழ்ச்சி. உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளின் மூன்றாவது உச்சி

0: மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். நார்வே நாட்டின் தலைநகர் ஆஸ்லோவில் இன்று தொடங்கிய இந்த உச்சி மாநாட்டில் இந்தியா, நார்வே, ஸ்வீடன், ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாட்டு தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, டிஜிட்டல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பது குறித்து இந்த உச்சி மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. நார்டிக் நாடுகளுடனான இந்தியாவின் வர்த்தகம் 19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது. இது மேலும் வளர்ச்சியடைவதற்கு இந்த உச்சி மாநாடு வழிவகை செய்யும் என்று எதிர்பார்ப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே உறவுகளை மேம்படுத்த கடந்த 2022 டென்மார்க்கின் கோப்பன்ஹேகன் நகரில் முதலாவது மாநாடு நடைபெற்றது. இந்த உச்சி மாநாட்டின் இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் நாடுகளின் பிரதமர்களுடன் ஆலோசனை நடத்தினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய வர்த்தக உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், உலகளாவிய பிரச்சினைகளை சாதகமாக மாற்ற தொழில் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கோவிட் போன்ற பிரச்சினைகளை இந்தியா எதிர்கொண்டதாக கூறிய அவர், உற்பத்தியை அதிகரித்து முன்னேற வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் தற்போது 1800 உலகளாவிய திறன் மையங்கள் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார். இதன் மூலம் 20 லட்சம் பேருக்கு நேரடியாகவும் 10 லட்சம் பேருக்கு மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதனிடையே மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தலைமையில் சென்னையில் இன்று அத்துறை அலுவலர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விளையாட்டுத்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்கள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்தும் உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் தலைமைச் செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்களும் தலைமைச் செயலாளர்களும் தங்களது முழு ஆதரவையும் ஒத்துழைப்பையும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்குவதாக உறுதிபட தெரிவித்துள்ளதாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கட்சியின் பணிகள் மற்றும் மக்கள் பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழகத்தின் பொக்கிஷமான சோழர்கால செப்பேடுகளை நெதர்லாந்திலிருந்து இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சி குறித்து தமிழக முதலமைச்சர் திரு விஜய் எந்த கருத்தையும் தெரிவிக்காதது வருத்தமளிப்பதாக பிஜேபி சுட்டிக்காட்டியுள்ளது. சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபியின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் திருப்பதி, கடந்த 10 ஆண்டுகளாக வெளியுறவுத்துறை அதிகாரிகள் இதற்கான ஆய்வுகளையும் முயற்சிகளையும் மேற்கொண்டதன் அடிப்படையில் அந்த செப்பேடு இன்று இந்தியா வசமிடம் இருப்பதாக கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் மன உறுதி மற்றும் மனநலன் காக்கும் வகையில் தொலைபேசி வாயிலாக ஆலோசனைகளை பெறலாம் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அரசின் செய்திக்குறிப்பில், நட்புடன் உங்களோடு திட்டத்தின் மூலம் பயிற்சி பெற்ற மனநல ஆலோசகர்கள், மருத்துவர்கள் ஆலோசனைகளை வழங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பெற்றோர்கள் 1446 அல்லது 1004 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற மாவட்ட தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளதாக எமது

0: செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்த திட்டத்தின் கீழ் வருகின்ற 30ஆம் தேதி வரையிலான காலாண்டிற்கு கல்வி தகுதி கொண்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் பதிவு செய்து 5 ஆண்டு காலம் முடிவுற்ற பதிவுதாரர்களும் இம்மையத்தில் பதிவு செய்து 1 வருடம் முடிவுற்ற அனைத்து மாற்றுத்திறனாளிகளும் தகுதியானவர்கள் ஆவர். இவர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்திற்கு அனைத்து அசல் சான்றிதழ்கள், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை ஆகியவற்றுடன் நேரில் சென்று விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. tnvelaivaippu.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் மாவட்ட நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: தமிழகத்தின் கோவை, திருப்பூர், நீலகிரி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தர்மபுரி

0: டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 3 கிலோமீட்டர் உயரத்தில் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலிருந்து தெற்கு கடலோர ஆந்திர பிரதேசம் வரை கேரளா மற்றும் ராயல்சீமா வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள்.
0: மாவட்ட செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கட்டப்பட்டு வரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் கட்டுமானப் பணிகளை ஆட்சியர் திரு பிரதாப் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான பயிற்சி முகாம் ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் முதல்கட்டமாக 325 தனியார் பள்ளி வாகனங்களை ஆட்சியர் திரு தினேஷ்குமார் இன்று ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி வாகன ஓட்டுநர்களுக்கான மருத்துவ முகாமை தொடங்கி வைத்தார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு பிரவீன்குமார் தலைமையில் இன்று நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர், 14 பேர் படுகாயமடைந்தனர். மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக நீர்வரத்து வினாடிக்கு 911 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னை கிண்டி வேலைவாய்ப்பு அலுவலக வளாகத்தில் வரும் வெள்ளிக்கிழமை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக ஆட்சியர் திருமதி ராஷ்மி சித்தார்த் ஜகடே தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். உலான்பட்டரில் நடைபெற்ற 30 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மலேசிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஹரிஹரன் அம்சகர்ணன் அர்ஜுனன் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்றாட்டத்தில் இந்த இணை 21-19 21-15 என்ற செட் கணக்கில் பிரான்சின் கிறிஸ்டோ பாப்போ தோமா ஜூனியர் பாப்போ இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளுக்கிடையே தொழில்நுட்பம், நிலையான வளர்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்த உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்றார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட அரசும் தொழில் நிறுவனங்களும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். அஇஅதிமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. ஆசிய டேக்வாண்டோ பூம்ஸ்கே சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ரூபா பேயர் வெண்கலப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:40.

இனிநேரிலே நாம் இணைகிறோம் வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில். இந்திய ராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 190 இடங்கள். கல்வி தகுதி 10 வகுப்பு. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு indianarmy.nic.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய அணுசக்தி துறையின் கீழ் செயல்படும் டாடா ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 11 இடங்களாகும். கல்வி தகுதி 10 வகுப்பு. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ என பதவிக்கு ஏற்ப கல்வி தகுதி மாறுபடுகிறது. வயது வரம்பு 18 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்து

தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 16/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு tifr.res.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. இந்திய விமானப்படையில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 47 இடங்கள். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது பிளஸ் டூ. வயது வரம்பு 18 முதல் 25 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, ஸ்கில் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் 31/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு indianairports.nic.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. யுரோனியம் கார்பரேஷன் நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. கல்வி தகுதி, வேதியியல் இளங்கலை பட்டம் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 30 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹500. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு பெண்களுக்கும் கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 23/5/2026 ஆகும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. யூனியன் வங்கியில் 1865 அப்ரண்டிஸ் காலி பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு காத்திருக்கிறது. கல்வி தகுதி, பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு தேர்வு போன்ற தேர்வுகள் நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் ₹944. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹236. விண்ணப்பிக்க கடைசி நாள் 19/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா .bank.in என்ற இணையதள முகவரியை பார்க்கவும். அடுத்த வேலைவாய்ப்பு செய்தி. மத்திய ரயில்வே அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ரயில் நில மேம்பாடு ஆணையத்தில் ஒப்பந்த பணிக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மொத்த இடங்கள் 40. கல்வி தகுதி பிஇ பிடெக் முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் அவசியம். தேர்ச்சி முறை, சான்றிதழ் சரிபார்ப்பு, மாத ஊதியம் ₹76,000. விண்ணப்பிக்கும் முறை இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து ஆர்ஐடிஏ இந்தியன் ரயில்வேஸ் .gov.in என்ற இமெயிலுக்கு அனுப்ப வேண்டும். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க கடைசி நாள் 22/5/2026 ஆகும். மேலும் விவரங்களுக்கு RIDA.IndianRailways.gov.in என்கின்ற இணையதள முகவரியை பார்க்கவும். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி. உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை திண்டல் வீசும் இனிமையான நேரம் மாலை 6:45. நேயர்களை கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவுகிறது. பதிவான மழையினுடைய அளவு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெய்யூரில் மழை பெய்துள்ளது. பதிவான குறிப்பிடத்தக்க மழை அளவுகள். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 3 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்தில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவும் இல்லை. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தும், ஏனைய தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக வேலூரில் 40 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் கன்னியாகுமரியில் 22 டிகிரி செல்சியஸும், மலைப்பகுதியான கொடைக்கானலில் 12 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை இன்று இருந்தது. அடுத்த வாரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 1.5 கிலோமீட்டர் உயரத்திலும் கிழக்கு உத்தரப்பிரதேசம் முதல் லட்சத்தீவு வரை, மத்திய மகாராஷ்டிரா, உள் கர்நாடகம் மற்றும் கேரளம் வழியாக ஒரு வளிமண்டல காற்று

0: அடுத்து தாழ்வு பாதை நிலவுகிறது. இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, கரூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. இன்று முதல் வருகிற 22ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் இன்று மற்றும் நாளை தென்மேற்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகள் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகள் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடலின் அநேக பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இப்பொழுது அறிவிக்கப்பட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே போல் திருநெல்வேலி 4 முக்கு பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மாம்பலத்துறையாறு, அணைக்கடங்கு, காக்காச்சி, பெருஞ்சாணி அணை போன்ற பகுதிகளில் 6 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. நாகர்கோவில், கன்னியாகுமரி, பேச்சிப்பாறை, திருப்பதி சாரம் போன்ற பகுதிகளில் 5 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. மயிலாடி, மொடக்குறிச்சி, முக்கடல் அணை, குமாரபாளையம், பாலமூர், ஆம்பூர், திருப்பத்தூர், கரூர், மயிலம்பட்டி, சிவலோகம், நல்லத்தங்கால் நீர்த்தேக்கம், ஆனைப்பாளையம், ஆரல்வாய்மொழி, அம்மாப்பேட்டை, குப்பனம்பட்டி, தேக்கடி, தேனி, கொடுமுடி, அமராவதி அணை, ஈரோடு, தோகமலை போன்ற பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. இத்தகவலை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலையத்தில் நேரம் 6:50.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கேட்கலாம் உள்ளூர் உலா. முதல் அறிவிப்பு, இந்தியன் ரயில்வே RRBயில் உதவி லோகோ பைலட் 11,127 காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு ITI டிப்ளமோ, BE, BTEC முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 18 முதல் 30 வயது வரை இருக்க வேண்டும். அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு. விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 400 ரூபாயும் SC ST பிரிவினருக்கு 250 ரூபாயும் செலுத்த வேண்டும். இந்த பணிக்கு கணினி அடிப்படையில் தேர்வு நடைபெறும். விண்ணப்பிக்க தொடங்கும் நாள் 15/5/2026. விண்ணப்பிக்க கடைசி தேதி 14/6/2026. விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் www.rrbchennai.gov.in. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, ரோட்டரி சர்வதேச அமைப்பு இலவசமாக செயற்கை கால் மற்றும் செயற்கை கைகளை வழங்குகிறது. சேலத்தில் மே கடைசி வாரத்திலும் நடைபெறுகிறது. உங்கள் புகைப்படம், ஆதார் அட்டை, அலைபேசி எண் ஆகியவற்றை தற்போது கூறும் எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும். 7603950250. மீண்டும் ஒருமுறை 7603950250. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இயக்குநரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய

0: அறிவிப்பு. சென்னை தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலையத்தில் பிஏ பட்டப்படிப்பு, எம்ஏ பட்ட மேற்படிப்பு மற்றும் பிஜி டிஎம்எல்ஏ தொழிலாளர் நிர்வாகத்தில் முதுநிலை மாலை நேர பட்டயப்படிப்பு, தொழிலாளர் சட்டங்களும் நிர்வாகவியல் சட்டமும் பட்டயப்படிப்புகளும் நடத்தப்பட்டு வருகின்றன. பிஏ எம்ஏ படிப்புகள் சென்னை பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. பிஜி டிஎல்ஏ மற்றும் டிஎல்எல் படிப்புகள் தமிழக அரசின் அங்கீகாரத்துடன் நடைபெற்று வருகிறது. பிஏ தொழிலாளர் மேலாண்மை, எம்ஏ தொழிலாளர் மேலாண்மை, பிஜி டிஎல்ஏ மற்றும் டிஎல்எல் ஆகிய பட்ட மேற்படிப்பு பட்டய படிப்புகளுக்கு 2026-27 ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பிளஸ் டூ முடித்த விருப்பமுள்ள மாணவர்கள் பிஏ தொழிலாளர் மேலாண்மை, இளநிலை பட்டம் பெற்ற மாணவர்கள் எம்ஏ தொழிலாளர் மேலாண்மை, முதுநிலை பட்ட மற்றும் பட்டய படிப்புகளுக்கும் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பவர்கள் மதிப்பெண் அடிப்படையில் அரசு விதிகளின்படி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். தங்கும் விடுதி வசதி இளநிலை மற்றும் முதுநிலை பயிலும் ஆண் மாணவர்களுக்கு மட்டும். விண்ணப்பங்கள் 20/4/2025 அன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் 18/5/2026. விண்ணப்ப கட்டணம் ₹200, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ₹100. ஜாதி சான்றிதழ் நகல் தாக்கல் செய்ய வேண்டும். இவ்வாறு தமிழ்நாடு தொழிலாளர் கல்வி நிலைய இயக்குநர் அறிவித்துள்ளார். உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்பில் சேர இன்று முதல் விண்ணப்பிக்கலாம். TNGASA.in என்ற இணையதளம் மூலமாக May 29 வரை மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிப்பதில் சிரமம் இருந்தால் மாணவர்கள் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் உள்ள உதவி மையங்களை நாடலாம். 181 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 159 பாடப்பிரிவுகளில் 126,959 சேர்க்கை இடங்கள் உள்ளன. உள்ளூர் உலாவில் அடுத்ததாக, கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி தோட்டக்கலை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு இது. தோட்டக்கலை பட்டய படிப்பு டிப்ளமோ இன் ஹார்டிகல்ச்சர் படிப்புக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த இடங்கள் 50. கல்வி தகுதி கணிதம், அறிவியல், வொகேஷனல் பாடப்பிரிவுகளில் பிளஸ் டூ முடித்த மாணவ மாணவியர்கள் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய இணையதள முகவரி tnau.ucanapply.com. விண்ணப்பிக்க கடைசி தேதி 8/6/2026. மேலும் விவரங்களுக்கு கைபேசி எண்கள் 7358785872, மற்றொரு எண் 7200783122. நிறைவு பெற்றது உள்ளூர் உலா. நன்றி, வணக்கம் நேர்களே.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்ட் அருகில், தருமபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். சமீப காலத்துல சில மாற்றங்கள் வந்து திரையுலகில் வந்துட்டு இருக்கு. ரீமிக்ஸ் அப்படின்னு பாட்டுல வந்து இசைய புகுத்தியோ குரலை மாத்தியோ பாடுறாங்க. இது ரெண்டு வெற்றியை தருதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொருத்தமட்டில் என்ன அப்படின்னா, கர்ணன் படம் அது எடுக்கப்பட்டு வெளியிடப்பட்ட காலத்துல பெருசா ஜெயிக்கலைங்கிறாங்க. மாபெரும் வெற்றியை தரல. பிஆர் பந்துலு டைரக்ஷனில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த சூப்பர் ஹிட் படங்கள் எவ்வளவோ பார்த்துருக்குறோம். அவர் கடைசியாக நடித்த படம் முரடன் முத்து தான்னு அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷனில் வந்தது. அவரும் அவர் எம்ஜிஆர் நோக்கி நகன்ட்டார். 1901 தேடி வந்த மாப்பிள்ளைன்னு போயிட்டார். ஆனால் கர்ணன் படம் பெரும் செலவில் எடுக்கப்பட்ட அற்புதமான படம். எம்எஸ் விஸ்வநாதன் மியூசிக்கு, என்டி ராமராவ் வந்து கண்ணனாக, கர்ணனாக சிவாஜி கணேசன் பெரிய பெரிய கேரக்டரை வச்சு பிரமாதமாக பண்ணாங்க. அந்த படம் சரியாக போகலைக்கே. ஆனால் அதை என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிஜிட்டலைஸ் பண்ணி ரீரிலீஸ் பண்ணாங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. ஆச்சரியம், வசூல் அள்ளி கொட்டிடுச்சு. அப்படி அதாவது என்ன அப்படின்னா, மக்களுக்கு அந்த புராணம் புரிய தொடங்கியதும்

0: அதுக்கு முன்னாடி இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயத்தை நம்ம பார்க்காமட்டமேங்கிற மாதிரியும் தெலுங்கு கன்னட படங்கள்லேருந்து வந்த ஒரு இதுவும் சேர்ந்து அந்த படத்தை நல்லா ஓட வச்சது. அது பிறகு இப்போ சமீப காலமாக நிறைய படங்கள் படுறாங்க. இப்போ நான் பேபி ஆல்பர்ட்டில் என்ன பார்த்தேன் அப்படின்னா, திரும்ப எம்ஜிஆருடைய இதயக்கனி படம் பயங்கர ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாட்டுக்கு ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உலகம் சுற்று வாலிபன் வந்திருக்கான்னு எனக்கு தெரில. அதுவும் இப்போ ரொம்ப எதிர்பார்ப்பில் இருக்கக்கூடிய படம். இப்போ இதெல்லாம் சிலது வருது போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய படம் ஒன்று பண்ணாங்க. கமல் சார் அவருடைய நாயகன் படம் ரீரிலீஸ் பண்ணாங்க. அது ஓரளவு பேசப்பட்டது. ஆனால் பெரிய வெற்றி கொடுத்ததான்னு கேட்டால் அதை சொல்ல முடியல. அப்போ இந்த ரீரிலீஸுக்கான எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப அதை பண்ணால் தான் அது வெற்றி பெறுது, நம்பர் ஒன்று. சரி, இன்னொன்று ரீமிக்ஸுக்கு வாங்க. அது என்ன, இந்த பழைய பாட்டவே அப்படியே எடுத்து பயன்படுத்துறதுங்கிறது ஒரு வகை. அல்லது அதே பாட்டை உல்டா பண்ணி பாடுறது, அந்த ராகத்தை வச்சுக்கிறது உல்டா பண்ணி பாடுறது, அப்படி ஒரு வகை உண்டு. இன்னொன்று என்ன அப்படின்னா, அதை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி, அதாவது அதே ராகத்தை அதே இதை கொஞ்சம் வேகம் பண்ணி பண்ணுறது இளையராஜா பாட்டாக இருக்கும். அதுவே யுவன் சங்கர் ராஜா என்ன
1: பண்ணுவான்னா,
0: இப்படி ஸ்பீடு பண்ணுறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா இருந்ததே தவிர அந்த ஒரிஜினல் பாட்டினுடைய தன்மை போச்சுங்க. அதே போல் தொட்டால் பூ மலரும்ங்கிற பாட்டு படகோட்டில் பயங்கர ஹிட்டான பாட்டு. அது டிஎம் சௌந்தரராஜனும் பிஎஸ்எஸ்லாம் பாடியிருப்பாங்க. எம்ஜிஆரும் சரதேவியும் அப்படி அந்த கோவலம் கட்டுறதுல அவ்வளோ அருமையாக பாடுறது இருக்கும். ஆனால் அதை வந்து எஸ்ஜே சூர்யாவுடைய படத்தில் அதை வந்து ஏஆர் ரஹ்மான் வாலி இவங்களோட அனுமதியோடு பண்ணாங்க. ஒரு இடத்துல பேட்டி கொடுக்குறாருங்க எம்எஸ் விஸ்வநாதன், இந்த மாதிரியான இந்த ரீமிக்ஸ் பற்றி உங்களுடையது எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே வார்த்தையில். நான் மலேசியா போயிருந்தப்ப இதை பற்றி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இது இல்லை அப்படின்ட்டார். அப்போ பாருங்கள், நாம் ரசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், எனக்கு ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயத்த சொல்கிறேன். சில நேரங்கள் நான் பழைய பாட்டை பயணத்தில் கேட்டுக்கிட்டே போவேன். அப்போ என்னுடைய ஓட்டுநர் என்ன செய்வார்னா, இந்த பழைய பாட்டு போடவான்னு போட்டால் எனக்கு என்னென்ன அதிர்ச்சி ஏற்படும். ஒன்று, அதில் இருக்கக்கூடிய மியூசிக்கு, அதாவது வீணைக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்க இவங்க, இந்த இதை வச்சு எலக்ட்ரானிக் மியூசிக் வச்சு போடுவாங்க, உயிரே போகிற மாதிரி இருக்குங்க கேட்குறப்ப. அதை காட்டிலும் சுஷிலா குரலுக்கு பதிலாக இன்னொரு குரல் வந்து பாடுறப்ப, எப்பாப்பா அதை நிப்பாட்டுப்பா எனக்கு வேணாம்ப்பா அப்படி நான் சொல்லுவேன். ரீமிக்ஸுங்கிற விஷயமோ ரீரிலீஸுங்கிற விஷயமோ புதுமையாக இருக்கே தவிர அது பெரும் வெற்றியை தரதுன்னெலாம் சொல்ல முடியலைங்க. நான் என் கருத்தை சொல்லியிருக்கேன், உங்கள் கருத்து என்னங்கிறத நீங்களும் சொல்லுங்க. ஏன்னா நாம் புதுசாக செய்யறதுக்கு புதுசாக தான் ஜெனிமே தவிர பழசை நான் புதுசாக்குறேங்கிற மாதிரியான விஷயத்தில் வெற்றி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. பார்க்கலாம், புதிய விஞ்ஞானங்கள் புதிய சாதனைகளை செய்யும்னு நம்புவோம். நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம். நாளை சந்திப்போம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
4: இது உங்கள் விமான பண்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாம் இணைந்திருக்கிறோம் திரை இசையில். நிகழ்ச்சியின் முதல் பாடல் முந்தானை முடிச்சு என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சேலம்.
3: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அந்த 7 நாட்கள் திரைப்படத்திலிருந்து.

0: ஒழித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய திரை இசை பண்பலையில். தொடர்வது மாவட்ட செய்தி மலர், சென்னை அஞ்சலாக.
1: ஆகாஷவாணி திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குபவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்டத்தில் மே மாதத்திற்கான விவசாயிகள் குறைவிருக்கும் நாள் கூட்டம் வருகிற 22ஆம் தேதி 4வது வெள்ளிக்கிழமை கலெக்டர் அலுவலக வளாகத்தின் 2ஆம் தளத்தில் உள்ள கூட்டரங்கில் வைத்து அன்று காலை 10 மணி அளவில் நடக்கிறது. கூட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்களும் கலந்து கொண்டு விவசாயிகளின் கோரிக்கைகளின் மீது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து தெரிவிக்க உள்ளனர். எனவே விவசாயிகள் குறை தீர்ப்பதற்காக நடைபெறும் கூட்டத்தில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்களும் தவறாது கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார்.
3: தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு நெல்லை மாநகராட்சி சார்பில் மாநகராட்சி ஆணையாளர் மோனிகா ராணா உத்தரவின்படி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக நெல்லை மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டலத்துக்கு உட்பட்ட பாளையங்கோட்டை பேருந்து நிலைய பகுதியில் தேசிய டெங்கு ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியில் சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் தென்மேற்கு பருவமழை தொடர்பாக மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து துறை சார்ந்த அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சியர் சுகுமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், நீர்வளத்துறையின் மூலம் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை ஆய்வு செய்து நீர் தேங்காமல் செல்வதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆக்கிரமிப்பு இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், அதுபோன்று பொதுப்பணித்துறையின் மூலம் மழைக்காலங்களில் பொதுமக்களை தங்க வைப்பதற்கான கட்டடங்களை தேர்வு செய்து நல்ல நிலையில் உள்ளதா என ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறினார். மேலும் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் பாலங்களின் அடியில் மழைநீர் வழிந்தோடும் இடங்களை தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், உள்ளாட்சி அமைப்புகளின் மூலம் வடிகால் அனைத்து மழைநீர் தங்குதலை இன்றி செல்வதற்கு தேவையான பணிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் நீர்நிலைகளில் உடைப்பு ஏற்படும் இடங்களை கண்டறிந்து சரி செய்வதற்கான பணிகளை துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மரம் வெட்டும் இயந்திரங்கள், JCP இயந்திரம் போன்ற இயந்திரங்களை தயார் நிலையில் வைப்பதோடு அதனை இயக்குவதற்கான பணியாளர்களுடன் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்றும், மின்சாரத்துறை மூலம் இடி, மின்னல், வெள்ளம் போன்ற நேரங்களில் தேவையான மின்

0: கம்பங்கள் மின் மாற்றிகளுடன் உடனடியாக சரி செய்து பொதுமக்களுக்கு தடையில்லா மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்ட அவர், அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து இயற்கை பேரிடர் காலங்களில் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் ஒன்றானதும் ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலமாகவும் நெல்லைக்கு வேலியிட்டு காத்தல் என திருநெல்வேலி பெயர் வர காரணமான சுவாமி நெல்லையப்பர் திருக்கோவிலில் ஆண்டு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். கடந்த 2018 திருக்கோவிலில் திருக்குடம் முழுக்க நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டுதோறும் வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக அதிகாலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுக்கு காலை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. மகா மண்டபத்தில் கலசங்கள் வைத்து யாகம் வளர்த்து பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலசங்கள் திருக்கோவில் வளாகத்தில் ஊர்வலமாக சுவாமி நெல்லையப்பர் அல்லது காந்திமதி அம்பாள் விமானத்திற்கு எடுத்து வரப்பட்டு பூஜிக்கப்பட்ட கும்ப நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கலசங்களுக்கு பட்டு வஸ்திரம் மாலை அணிவித்து தீபாராதனை நடைபெற்றது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வெளியான நிலையில் நெல்லை மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். அவர்களை மேயர் ராமகிருஷ்ணன் பாராட்டினார். நெல்லை கல்வி மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சி பள்ளிகளிலேயே டவுன் கல்லணை பெண்கள் மாநகராட்சி பள்ளி மாணவிகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதன்மை இடங்களை பிடித்துள்ளனர். மாணவி சக்திஹரிணி வணிக கணிதம் பாட பிரிவில் பயின்ற இவர் 600க்கு 587 மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் மாநகராட்சி பள்ளிகளில் முதலிடம் பிடித்துள்ளார். மாணவி ஜெயஸ்ரீ வணிக கணித பாட பிரிவில் 582 மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும், மாணவி அன்பரசி கணினி அறிவியல் பாடப்பிரிவில் பயின்று 574 மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்துள்ளார். வெற்றி பெற்ற மாணவிகளை நெல்லை மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் பள்ளிக்கு நேரில் சென்று சாதனை படைத்த 3 மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து கௌரவித்து சன்மானம் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். மேலும் மாணவர்களின் இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்தார். உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. செவிலியர்களை போற்றி பாராட்டும் வகையில் நடைபெற்ற விழாவில் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் ரேவதி பாலன் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து செவிலியர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கி பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் திருவுருவப் படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர்கள், செவிலியர் பயிற்சி பள்ளி மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நித்திய கல்யாணி அம்பாள் சமயதே வரகுண பாண்டீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் சுமார் 60 லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பணிகள் நிறைவு பெற்று மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி யாகசாலை பூஜையிலிருந்து புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு மூலவர் அம்பாள் கோபுரங்கள் மற்றும் சுவாமி அம்பாள் பரிவார தேவதைகளுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாதாரணை பூஜை நடைபெற்றது.
1: திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் திருமலை குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகள் இடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நார்வே தலைநகர் ஓஸ்லோவில் நடைபெற்ற இந்தியா நார்டிக் நாடுகளின் 3வது உச்சிமாநாட்டிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீன்வளத்துறையில் ஐஸ்லாந்து மற்றும் கடல்சார் பொருளாதாரத்தில் நார்வேயின் திறனை இந்தியா பயன்படுத்த உள்ளதாக கூறினார். ஸ்வீடன் நாட்டுடன் உற்பத்தி மற்றும் பாதுகாப்பு துறையிலும், பின்லாந்து நாட்டுடன் தொலைத்தொடர்பு துறையிலும், டென்மார்க்குடன் சைபர் பாதுகாப்பு துறையிலும் ஒருங்கிணைந்து செயல்பட உள்ளதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். புதுதில்லியில் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நகர்ப்புற பகுதிகளில் இந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2 நாட்கள் நடைபெறும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள், அதன் செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அமைச்சகங்கள்

0: ஒருங்கிணைந்து செயல்படுவது உள்ளிட்டவை குறித்து விவாதிக்கப்பட உள்ளதாக அமைச்சர் கூறினார். இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நீட் தேர்வு தொடர்பான உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர், நீட் தேர்வில் உள்ள குறைபாடுகளை அகற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக கூறினார். அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். தில்லியில் சாலை வசதிகளை மேம்படுத்த பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். சோனா நெடுஞ்சாலை ஆறுவழிப்பாதையை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தில்லி பகுதியில் 87,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 1,850 கிலோமீட்டர் சாலை பணிகள் முடிவடைந்துள்ளதாக தெரிவித்தார். 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான 225 கிலோமீட்டர் சாலை பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். விரைவு சாலைகள், உயர்மட்ட சாலைகள் மற்றும் சுரங்கப்பாதைகள் மூலம் தில்லியில் சாலை போக்குவரத்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளதாகவும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஆப்பிரிக்க தினம் தொடர்பான மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், இந்தியா ஆப்பிரிக்கா இடையே வளர்ச்சி, பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். ஆப்பிரிக்க நாடுகளின் திறன் மேம்பாட்டிற்கும் கட்டமைப்பு, நிலையான வளர்ச்சி, நிர்வாக சீர்திருத்தம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மேம்பாட்டிற்கு இந்தியா ஒத்துழைப்பு அளிக்கும் என்று திரு கீர்த்தி வர்தன் சிங் தெரிவித்தார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின்போது முப்படை வீரர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டதாக ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திரா துவிவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் இன்று உரையாற்றிய அவர், நமது முப்படை வீரர்கள் பாகிஸ்தான் தீவிரவாத கட்டமைப்புகளை துல்லியமாக தாக்கி அழித்ததாக கூறினார். தேசிய நலனுக்காக அமைதியை நிலைநாட்டி வளர்ச்சியை அதிகரிக்க வேண்டும் என்று ஜெனரல் உபேந்திரா துவிவேதி அறிவுறுத்தினார். கேரளம் மாநிலத்தின் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை தயார் செய்ய சிறப்பு குழு அமைக்கப்பட உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் தெரிவித்துள்ளார். அம்மாநில முன்னாள் அமைச்சரவைச் செயலர் டாக்டர் கே என் சந்திரசேகரன் தலைமையிலான இந்த குழுவில் கூடுதல் தலைமைச் செயலர் திரு ஜோதிலால், பொருளாதார நிபுணர்கள் டாக்டர் நாராயணன், டாக்டர் வீரமணி உள்ளிட்டோர் இடம்பெறுவார்கள் என்று திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நடப்பாண்டு கரீஃப் பருவத்திற்கு தேவையான உரங்களை தடையின்றி தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நடப்பு கரீஃப் பருவத்தில் மொத்த சாகுபடி பரப்பில் 40% 25 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு தேவையான உரங்கள் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இதற்காக 383,000 மெட்ரிக் டன் யூரியா, 105,000 மெட்ரிக் டன் டிஏபி மற்றும் 83,000 மெட்ரிக் டன் பொட்டாஸ் உரங்களை உடனடியாக தமிழகத்திற்கு வழங்கிட பிரதமர் உத்தரவிட வேண்டும் என்று திரு விஜய் அந்த கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மற்றும் தொழிலாளர் அரசு ஈட்டுறுதி கழகம் சார்பில் பொதுமக்கள் குறைதீர் முகாம் வரும் 27 நடைபெற உள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தின் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெறவுள்ள முகாமில் பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த முகாமில் பங்கேற்க விரும்புவோர் இணையதளம் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஏலகிரிமலை கோடை கொண்டாட்டத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.

0: நகை நிதி மோசடிகள், ஓடிபி மோசடி, போலி அழைப்புகள், சமூக வலைதளங்களில் நடைபெறும் குற்றங்கள் உள்ளிட்ட சைபர் குற்றங்கள் குறித்து இந்நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. மேலும் இத்தகைய குற்றங்களிலிருந்து தங்களை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கான ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. அதேபோல் சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்களை பாதுகாப்பாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சைபர் குற்றங்கள் தொடர்பான புகார்களை பதிவு செய்யும் தேசிய இணையதளமான www.cybercrime.gov.in மற்றும் இலவச உதவி எண் 1930 பற்றியும் பொதுமக்கள் மற்றும் மாணவர்களுக்கு விளக்கமளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் 200 மேற்பட்ட மாணவர்களுக்கு சைபர் கிரைம் குறித்த விழிப்புணர்வு வழங்கப்பட்டது.
1: நோய்களை ஏற்படுத்தக்கூடிய வெறிநாய் மற்றும் ஆபத்தான தெருநாய்களை கருணை கொலை செய்வதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா, திரு என் வி அஞ்சாரியா ஆகியோரை கொண்ட அமர்வு தெருநாய்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. மாநகராட்சி மற்றும் நகராட்சிகள் தெருநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது. தெருநாய்களால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக வந்த ஊடக செய்திகளை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கு விசாரணையை கடந்த ஆண்டு தொடங்கியது. உத்தரகாண்ட் மாநில முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான பி சி கந்தூரி டேராடூனில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. முன்னாள் ராணுவ மேஜர் ஜெனரலான கந்தூரி 2 உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். அவரது மறைவையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், ராணுவத்தில் சிறப்பாக பணியாற்றிய மேஜர் ஜெனரல் கந்தூரி மத்திய அமைச்சராகவும் உத்தராகண்ட் முதலமைச்சராகவும் சிறப்பாக செயலாற்றியதாக கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தங்க நாற்கர சாலை திட்டம், தேசிய நெடுஞ்சாலை திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் கந்தூரியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது முதலமைச்சர் பதவிக்காலத்தில் உத்தராகண்டின் வளர்ச்சிக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், உத்தராகண்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு நலனுக்காகவும் மேஜர் ஜெனரல் கந்தூரி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுப்மன் கில் தலைமையிலான டெஸ்ட் கிரிக்கெட் அணியில் ரிஷப் பந்துக்கு பதிலாக KL ராகுல் துணைத் தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி அடுத்த மாதம் 6 முலான்பூரில் தொடங்குகிறது. தரம்சாலா, லக்னோ மற்றும் சென்னையில் இரு அணிகளுக்கும் இடையே 3 ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெறவுள்ளன. உலகக்கோப்பை செபக் டாக்ரோ போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா நார்டிக் நாடுகளிடையே பசுமை தொழில்நுட்பத்தில் ஒத்துழைக்க முடிவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தூய்மை இந்தியா இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு வெளிப்படைத்தன்மையுடன் நடத்தப்படுவது உறுதி செய்யப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு இந்தியா உறுதி பூண்டிருப்பதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்க உள்ள இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 7:25.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு HCL ல வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
3: நான் இன்ஜினியரிங் முடிச்சிட்டு L&T ல வர்க் பண்றேன்.
2: நீங்க எங்க படிச்சீங்க?
4: அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்.
5: சாமானியர்களையும் சாதனையாளராக்கும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், an autonomous institution. NAAC A grade accredited, NBA accredited, Apple authorized training center, 3D printing facility னு எல்லா
0: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி.

0: வயல்வெளி. மலரு, ஏப்பிள்ள மலரு,
1: சொல்லுக்கா என்ன விஷயம், இந்த பக்கம் வந்திருக்க, அதுவும் இந்த நேரத்துல?
0: என்ன மலரு இப்படி கேட்டுப்பிட்ட? நான் எங்கேயாச்சும் போனா உன்னை கூப்பிடாம போகுனா என்ன?
1: கரெக்டு தான், என்னை இன்னைக்குமே நீங்க விட்டுட்டு போனதுல. சரி, எங்க போலான்னு இன்னைக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு இங்க கூட்டிட்டு போறீங்க என்ன?
0: இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த கேட்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்.
1: அப்படியா, நீங்க முக்கியமான விஷயம்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. சரி வாங்க, உடனே போவோம். என்ன விஷயம்னு சொல்லுங்க.
0: நீ போன வருஷம் மஞ்சள் சாகுபடி செஞ்சல்ல, அதுல கூட சரியா விளைச்சல் வரல, என்ன ரகம் போடுறதுன்னு தெரியாம போட்டுட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தல்ல, அத பத்தி உனக்கு தெளிவான தகவலை சொல்லதான் கூட்டிட்டு போறேன்.
1: ஆமா ஆமா, போன வருஷம் ஃபுல்லா மகசூலே வராம சிக்கி தவிச்சேன். இனிமே மஞ்சள் சாகுபடியே தொற்றக்கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எங்க வீட்டுல என்னமோ மறுபடியும் மஞ்சள் சாகுபடியே போடலான்னு சொல்லிட்டு இருக்காரு. நல்லபடியா முன்னாடியே வந்து ஆலோசனைகள் தரதுக்கு வழி காட்டுட்டீங்க.
0: அதான் மலரு, நீ அப்பவே புலம்பன, எனக்கு இந்த தகவலை கேட்டதுமே உன் ஞாபகம் தான் வந்துச்சு. சரி, அதான் உன்னை கையோட கூட்டிட்டு போனா ரெண்டு பேரும் சேர்ந்து தகவலை தெரிஞ்சுக்கலான்னு தான் உன்னை பார்க்க ஓட ஓடி வந்தேன்.
1: அதெல்லாம் சரிக்கா, தகவலை யார் தர போறாங்க, எப்ப தர போறாங்க?
0: ரொம்ப ஆர்வமா இருக்கல்ல நீ. சரி சரி சொல்லிடுறேன், தகவலை இன்னைக்கு நம்ம பண்பலையில வயல்வெளி நிகழ்ச்சியில தான் சொல்ல போறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓசூர் கோழின் உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் சி சர்மிளா பாரதி இவங்க தான் சொல்ல போறாங்க. சரி, இப்ப என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டல்ல, கிளம்பு கிளம்பு.
1: இதோ உடனே கிளம்பிட்டேன்.
0: மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஓசூர் கோழின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சி சர்மிளா பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள்.
2: விவசாய பொருட்களுக்கு வணக்கம். மஞ்சள்ன்றது ஒரு வருஷம் பயிராக இருந்தாலும் அந்த காத்திருப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஒரு வருமானமாக அமைதுன்ற நம்பிக்கையில் பார்த்தா, பெரும்பாலான விவசாயிகள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஈரோட்டை தாண்டி நம்ம தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பகுதிகளிலையும் நம்ம வந்து நிறைய மஞ்சள் விவசாயத்தை பார்க்க முடியுது. சேலத்துலேயுமே நிறைய பேர் இப்போ போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அங்கங்கே இந்த ஒழுங்குமுறை கூடங்கள் மூலமாக அவங்களுக்கு ஓரளவு சரியான விலையும் தொடர்ச்சியாக கிடைக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால மஞ்சள் போடுறது அப்படிங்கிறது விவசாயிகள்கிட்ட எல்லா இடத்துலையும் இப்போ நம்ம பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்பொழுது இந்த மஞ்சளை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன தொழில்நுட்பங்களை சரியான முறையில் கையாண்டோன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மகசூல் எடுக்க முடியும். அதில் வர நோயாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது சிக்கலாக இருக்கட்டும், அதுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்குது, நம்ம எப்படி வந்து இந்த சாகுபடியை வந்து வெற்றிகரமான முறையில் முடிக்கிறதுனா. வணக்கங்க.
3: வணக்கங்க.
2: மஞ்சளை பொறுத்த வரைக்கும் இப்போ பெரும்பான்மையாக எல்லா பகுதிகளிலையும் நம்ம பார்க்க முடியுது. ஈரோடை தாண்டி இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சேலம் இந்த பகுதிகளிலையும் விவசாயிகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ விவசாயிகள் முதன்முறையாக மஞ்சளுக்கு வர்றாங்க, இல்லை இப்போ தான் இந்த பகுதிக்கு வந்து மஞ்சள் வருது அப்படின்ற பட்சத்தில் அவங்க என்னென்ன விஷயத்த ஞாபகத்தில் வச்சுக்கலாம், அந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் எந்த வகையான மண் வந்து அவங்களுக்கு சரியானதாக இருக்கும், அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
3: இப்போ வந்து மஞ்சள் சாகுபடி வந்து பிரபலம் அடைஞ்சிட்ருக்கு. முன்னாடி பார்க்கும்போது ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் அதிக அளவில் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயும் இப்போ ஓரளவுக்கு வந்து விவசாயிகள் பண்ண தொடங்கிட்டாங்க. இப்போ மஞ்சளை பொறுத்தளவுக்கு நம்ம சாகுபடி பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்களை நம்ம நினைவில் வச்சுக்கணும். முதல் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகம், ஏன்னா ரகத்தை பொறுத்து தான் மகசூல் வந்து நிர்ணயிக்கப்படுது, அது ஒன்று. அடுத்ததாக பார்க்கும்பொழுது மண் வந்து அதுக்கு ஏற்ற மண் வந்து நம்ம வந்து தேர்வு பண்ணணும். இப்போ வந்து செம்மண் பாங்கான நிலங்கள் வந்து மஞ்சள் சாகுபடிக்கு வந்து ஏற்றது. ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு கிழங்கு வகை பயிர்களாக இருக்கிறதுனால தண்ணீர் தேங்காத நிலமாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. அதே சமயம் வந்து மண்ணில் வந்து நல்ல அங்கக கரிம சத்து இருக்கும் பட்சத்தில், ஏன்னா இது வந்து ஒரு 8 மாத பயிர், தொடர்ந்து அதுக்கு சத்துக்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மண் வகையாக இருக்கும் பொழுது நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும்.
2: இப்போ பொதுவாக பார்த்தோம்னா மேம், நம்ம எந்த விவசாயிட்ட கேட்டிங்கனாலும் எங்கேருந்துங்க மஞ்சள் வாங்கினீங்கன்னா பக்கத்தில் அந்த விவசாயி போட்டுருந்தாருங்க, அவர்கிட்டருந்து வாங்கினோம், இல்லை நாங்கள் போன வருஷம் வச்சுருந்தவங்க அதையே யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்றது தான் பொதுவான ஒரு பதிலாக இருக்கும். அதை தாண்டி இப்போது வந்து இவங்களுக்கு ஒரு நல்ல மகசூல் வர்றதுக்கு ஒரு சரியான ரகம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ என்னென்ன ரகங்கள் வந்து அவங்களுக்கு பயன்படுத்துறதுக்கு சரியான முறையாக இருக்கும், அதுவும் குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு ஏற்ற மாதிரியான ரகங்கள்லாம் எது எதெல்லாம் அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
3: இப்போ மஞ்சளை பொறுத்தளவுக்கு பார்க்கும்பொழுது இப்போ உள்ளூர் ரகங்கள் இருக்குது, நாரியப்பனூர், இறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரகங்கள் இருக்குது. இந்த ரகங்கள்லாம் பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 8லேருந்து சில இடங்களில் வந்து 9 மாதம் வரைக்கும் கூட அது அறுவடைக்கு வந்து தயாராகுது. இதில் வந்து அந்த வளரியல்புன்னு பார்க்கும்போது செடி வந்து கிட்டத்தட்ட நம்ம உயரத்து கிட்டத்தட்ட 6 அடி உயரத்துக்கு கூட அந்த தாள் வளர்ச்சி வந்து அது இருக்கும். ஆனால் கிழங்கு வளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது நல்ல மகசூல் இது வந்து கொடுக்கும். ஆனால் இதில் வந்து

0: ஒரு சின்ன குறைபாடு என்னென்னா, அந்த உலர் எடைத்திறன், இப்போ ஒரு நம்ம பச்சை மஞ்சள் 5 கிலோ வச்சோம்னா 1 கிலோ தான் இதுலேருந்து கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து கொஞ்சம் உயர் விளைச்சல் ரகங்கள், மேம்படுத்தப்பட்ட ரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்திய வாசனை பயிர்கள் ஆராய்ச்சி நிலையம் கோழிக்கோட்டிலேருந்து நிறைய ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த ரகங்கள் பார்க்கும்பொழுது இது வந்து குறுகிய வாழ்நாள் உடையது, அதாவது எப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் வரைக்கும் உள்ள ரகங்களும் இருக்குது. இதில் ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, குறைந்த வாழ்நாள் மட்டும் இல்லாமல் அந்த உலர் இடைத்திறன், இப்போ மற்ற ரகங்களை விட இது ஒரு 3.5 கிலோ வந்து பச்சை மஞ்சள் இருந்துச்சுன்னா 1 கிலோ, அதாவது மற்ற ரகங்கள் 5 கிலோவுக்கு 1 கிலோ வருது, இது 3.5 கிலோ பச்சை மஞ்சளுக்கு 1 கிலோ வந்து காஞ்ச மஞ்சள் வந்து உலர் இடைத்திறன் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் மஞ்சளில் வரக்கூடிய இந்த இலை கருகல் நோய் வந்து பிரச்சனை வந்து இந்த ரகங்களில் வந்து கிடையாது. ஏன்னா நமக்கு பனி பெய்யக்கூடிய காலங்களில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர்லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ வந்து பனி பிரச்சனை இருந்துச்சுன்னா நம்மளுடைய ரகங்கள்லாம் அந்த இலைக்கருகள் நோய் வருது. இது இந்த புதிய ரகங்கள் வந்து கொஞ்சம் தாங்கி வந்து வளருது.
1: குறிப்பாக நம்ம இப்போ இது பட்டத்தை பார்க்கும்பொழுது எந்த பட்டத்தில் போடலாம்? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு சில ரகங்கள்லாம் 6 லேருந்து 8 மாதத்துக்குள்ள இருக்குது அப்படின்றப்ப அவங்க வருஷத்தில் 2 பட்டங்களில் போடுறது கூட வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது சரியான பொருத்தமான பட்டம் அப்படிங்கிறது எந்த பட்டமாக இருக்கும்?
0: சரியான பருவம்னு பார்க்கும்பொழுது வைகாசி பருவம் தான் நம்மளுக்கு மஞ்சளை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த டயத்தில் தான் நமக்கு வந்து இந்த வெயில் கொஞ்சம் குறைஞ்சி அடுத்தது நமக்கு சாதகமான சூழ்நிலை உருவாகிறதுனால மஞ்சள் சாகுபடிக்கு ஏற்ற பருவம். ஏன்னா இப்போ மஞ்சளை நம்ம நட்ட உடனே அது முளைப்பு வந்துடாது மற்ற பயிர்கள் போல். ஏன்னா குறைந்தபட்சம் நம்ம நடக்கூடிய மஞ்சள் எல்லாமே முளைச்சி வர்றதுக்கு 40 நாட்கள் ஆகும். அப்போ மண்ணோட வெப்பநிலை வந்து குறைவாக இருந்தால் தான் அந்த முளைப்புத்திறன் வந்து நல்லா மேம்படும். இந்த காலகட்டம் வந்து சரியான பருவமாகும் இந்த மஞ்சள் சாகுபடி.
1: சரி, அப்புறம் மஞ்சள் போடுறோம்னு முடிவு பண்ணிட்டோம். நிலத்தை தயார்படுத்தும் போது என்னென்ன விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கணும்? குறிப்பாக ஏன்னா ஒரு சில இடங்களில் வந்து இப்போ இந்த புதியதாக வரக்கூடிய பகுதிகளில் மழை அதிகமாக பேசுகிற வாய்ப்புகள் இருக்குது, நீர் வடிகால் தன்மை வந்து ரொம்ப அவசியமானது. அப்படி இருக்கும்பொழுது என்னென்ன விஷயத்த அவங்க கவனத்தில் வச்சுக்கிட்டு நிலத்தை தயார்படுத்தணும்?
0: இப்போ வந்து ஒரு மண் மேலாண்மை வந்து மஞ்சள் சாகுபடியில் ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இது ஒரு நீண்ட கால பயிர், கிட்டத்தட்ட 8 மாதம் ஆகுது. அப்போது இந்த 8 மாதமும் வந்து மகசூல் நல்லா வரணுன்னா நம்ம மண் வந்து நல்ல மேம்படுத்தணும், அதோட உற்பத்தி திறனை அதிகப்படுத்துகிற அளவுக்கு வந்து நம்ம மேம்படுத்தணும். மிக முக்கியமாக இப்போ நம்ம சித்திரை மாதத்துலேருந்தே ஒரு 40 நாள் கேப் நம்ம மஞ்சள் சாகுபடி வந்து வைகாசியில் தான் நம்ம பண்ணுறோன்னா பசுந்தாள் உரப்பயிர்கள் மிக முக்கியமாக வந்து பார்க்கும்பொழுது மஞ்சளில் அந்த இலைகள் வந்து ஃபஸ்ட்டு நல்லா உற்பத்தி ஆனால் தான் கிழங்கோட மகசூல் வந்து நல்லாயிருக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா நமக்கு தேவையான ஒன்று அகத்தி சித்தகத்தி இல்லைனா வந்து சனப்ப தக்கப்பூண்டு ஏதோ ஒரு பசுந்தாள் உரப்பயிர்கள் நம்ம ஃபுல்லாக தூவி விட்டுட்டு அது வந்து பூக்கிறதுக்கு முன்னாடி நல்லா மடக்கி உழவு பண்ணிட்டோம்னா அந்த தழைச்சத்தை வந்து இந்த உரப்பயிர்கள் வந்து தாராளமாக மஞ்சள் சாகுபடிக்கு இது கொடுத்துடும். இது மட்டும் இல்லாமல் சில விவசாயிகள் வந்து நவதானிய பயிர்களே வந்து நல்லா விசிறி விட்டுட்டு அதே போல் பூ வர்றதுக்கு முன்னாடி உழவு பண்ணோன்னா நல்ல சத்து வந்து ஊட்டமேற்றிய மண்ணாக வந்து அது கிடைக்கிறதுக்கு சாதகமாக ஆகிடுது. ஆனால் இதில் ஒன்று நம்ம கருத்தில் வச்சுக்கணும் என்னென்னா, நல்லா மக்காறதுக்கு முன்னாடி நம்ம மஞ்சள் நடவு பண்ணக்கூடாது. போட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 30 நாளாவது கேப், இந்த மடக்கி உழவு பண்ண பிறகு நல்ல கேப் இருந்துச்சுன்னா இந்த அழுகல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ஒரு காரணமாக வந்து அமையும்.
1: சரிங்கம்மா, இப்போ நம்ம விதை தேர்ந்தெடுக்கும் பொழுது விதைகளை நம்ம குறிப்பாக இந்த விதை நிறுத்தி மாதிரி செய்கிறது எந்தளவுக்கு அவசியமானது, எவ்வளோ இடைவெளியில் இந்த பயிர் இடைவெளியில் இருந்ததுன்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான ஒரு மகசூல் இருக்கும், நடவப்போ நம்ம என்னென்ன விஷயத்தில் கவனத்தில் வச்சுக்கலாம் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க.
0: இப்போ மஞ்சளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக ஒரு 2 பிரச்சனைகள் வந்து வரும். நமக்கு சேமிக்கும் போதே வந்து இந்த செம்பேன் சிலந்தி பூச்சி தாக்குதல்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். என்னென்னா நமக்கு அது பூச்சை கண்ணால் டைரெக்டாக நீங்கள் பார்க்க முடியாது, பட் நீங்கள் வைக்கும்போது நல்ல வெயிட்டாக இருக்கும். அது சேமிப்புலேருந்து எடுத்து நீங்கள் நடப்படும்போது வெயிட்டே இருக்காது அந்த மஞ்சள். அப்போ என்னென்னா கொஞ்சம் மேலே சகப்பு சகப்பு திட்டு திட்டாக இருக்கும், இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இது வந்து என்னென்னா அந்த பூச்சி அது மேலே இருந்துக்கிட்டு மஞ்சள் தண்ணி சத்தை ஃபுல்லாக உறிஞ்சிரும். அப்போ வந்து இந்த எடை வந்து குறைஞ்சிரும். இது வந்து அந்த பூச்சினால் ஏற்படக்கூடிய ஒரு இழப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா அழுகல் நோய், இது வந்து நிறைய இப்போ வந்து ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. ஏன்னா நம்ம மஞ்சள் தொடர்ந்து சாகுபடி பண்ணுறோம், சில விவசாயிகள் இல்லை சில சமயம் நம்மளே தவறுதலாக அந்த கிழங்குகள் பாதிக்கப்பட்ட கிழங்கை வந்து அப்படியே நிலத்துலையே போட்டுடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா திரும்ப திரும்ப அந்த நோயை உருவாக்கக்கூடிய அந்த பூஞ்சான நிலத்துலேயே வந்து தங்கிடுது. அப்போ அந்த நோய் வந்து நமக்கு பரவிக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி 2 பிரச்சனைகள் வந்து வருது. இது வராமல் தடுக்கிறதுக்கு வந்து நம்ம கிழங்கு நேர்த்தி வந்து பண்ணணும், அதாவது விதைக்கிழங்கு நேர்த்தி வந்து பண்ணணும். விதைக்கிழங்கு நேர்த்தி வந்து ரசாயன முறையிலையும் பண்ணலாம், உயிரியல் முறையிலையும் பண்ணலாம்.

ஆனால் இப்போ வந்து நம்ம இயற்கை விவசாயம் அங்கக விவசாயம் இப்படி தான் நம்ம வந்து கவனம் செலுத்திட்டுருக்கிறதுனால முடிந்த அளவுக்கு விவசாயிகள் வந்து அங்கக முறையில் விதை கிழங்கு நேர்த்தி வந்து பண்ணுறது நல்லது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழில்நுட்பங்கள்லாம் வந்துச்சு. முன்னெல்லாம் நம்ம பவுடர் ட்ரைகோடர்மா விரடி பேசிலஸ் அப்டிலிஸ் இந்த மாதிரி உள்ள பவுடரை வச்சு தான் விதை நேர்த்திலாம் நம்ம பண்ணிகிட்ருப்போம். அப்போது வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து 800 கிலோ வந்து விதை தேவைப்படுதுன்னா கிட்டத்தட்ட நம்ம இதில் 1 கிலோ அதில் 1 கிலோ தேவைப்படும். இப்போலாம் ரொம்ப எளிமையான முறையில் அப்போ 1 கிலோவில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அந்த உயிரினங்கள் இருக்கோ அதையே வந்து இப்போ மாத்திரை வடிவில் வந்து வந்துருச்சு. இப்போ ஒரு மாத்திரை இருந்தால் போதும், நம்ம ஒரு 200 லிட்டர் தண்ணியில் ஒரு மாத்திரையை நம்ம கலந்துட்டு அதை வந்து 800 கிலோ மஞ்சள் அந்த மஞ்சளை வந்து ஒரு 20 நிமிஷம் அந்த தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம நடவு பண்ணலாம். அப்போ அந்த மாத்திரையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா ட்ரைகோடர்மா ஆஸ்பர்லம்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் பூஞ்சாணம். இந்த பூஞ்சாணம் என்ன பண்ணுதுன்னா அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சாணம் பாக்டீரியாவையும் அப்புறம் அந்த மண்ணில் நம்ம நடும்பொழுது அதில் உள்ள பாக்டீரியா பூஞ்சாணத்துலேயும் வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இதில் இருக்குது. இந்த மாத்திரை

0: தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம நடவு பண்ணலாம். அப்போ அந்த மாத்திரையில் என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, ட்ரைகோடர்மா ஆஸ்பர்லம்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் பூஞ்சாணம். இந்த பூஞ்சாணம் என்ன பண்ணுதுன்னா, அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய அழுகல் நோயை ஏற்படுத்தக்கூடிய அந்த பூஞ்சாணம் பாக்டீரியாவையும், அப்புறம் அந்த மண்ணில் நம்ம நடும்பொழுது அதில் உள்ள பாக்டீரியா பூஞ்சாணத்துலேயும் வந்து தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை வந்து இதில் இருக்குது. இந்த மாத்திரைகள் வந்து நம்ம இந்திய வாசனைப்பெயர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்டு இப்போ வேளாண்மை அறிவிலையும் மற்ற இடங்கள்லையும் வந்து விற்பனைக்கு கிடைக்கிது. அதனால் விவசாயிகள் முன்கூட்டியே அவங்களோட பக்கத்தில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து நீங்கள் முன்பதிவு செஞ்சுட்டு கூட இந்த மாத்திரையை நீங்கள் வாங்கிக்கலாம். அதிகபட்சமாக ஒரு மாத்திரையோட விலையே வெறும் 150 ரூபாய் தான். இதை வந்து நீங்கள் விவசாயிகள் பயன்படுத்திக்கிறது நல்லது.
1: இது விதை நேரத்துக்கு ரொம்ப முக்கியமானதாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். வருங்காலத்தில் வர்ற பிரச்சனையை ஆரம்பத்திலே சரி பண்ணிடலான்றீங்க.

0: அதே மாதிரி மேம், அடுத்ததை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது நீர் மேலாண்மை. நீர் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் இந்த சொட்டு நீர் மாதிரி போட்டிருக்க விவசாயிகள் என்னென்னலாம் செய்யலாம், இது சொட்டு நீர் சிறப்பானதாக இருக்குமா, நம்ம இல்லை இப்போ நம்ம அவங்கள்ட்ட வந்து ஓரளவு வசதி இருக்குது அப்படின்றப்ப ஒரு சிலர் வந்து பாய்ச்சலாகவும் செய்வாங்க. அப்படி பண்ணுறதை விட இந்த சொட்டு நீர் எந்தளவுக்கு சிறப்பானது, அதை பற்றி கொஞ்சம்.
1: இப்போ வாய்க்கால் பாசனத்தை விட சொட்டு நீர் பாசனம் தான் மிகச்சிறந்தது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து தண்ணி பற்றாக்குறை இருக்குது. குறைந்த அளவில் வந்து எந்த அளவுக்கு அதை நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல மகசூல் எடுக்க முடியுமோ அதுதான் அந்த தொழில்நுட்பம். இப்போ மஞ்சளும் பார்த்திங்கன்னா நமக்கு பயிர் இடைவெளி செடிக்கு செடி வந்து ஒரு 1.5 அடி தான் கேப். இப்போ மேட்டுப்பாத்தி முறைனால் நம்ம வந்து ஒரு 1.5 அடியிலேருந்து 2 அடி வந்து பயன்படுத்திப்போம். வாய்க்கால் வரப்பு முறைனால் 1 அடிக்கு 1.5 அடி அப்படி இந்த இதில் தான் பண்ணுறோம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு அதுக்கு தகுந்த சொட்டுநீர் பாசனம்லாம் இப்போ 16 mm திக்னஸ் இல்லை அதுக்கு மேலேயுமே இப்போ வந்துருச்சு. இப்போ மஞ்சளை பொறுத்தளவுக்கு ஒரு சீரான வளர்ச்சி, ரொம்ப அதிகப்படியான வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் கிடையாது. அப்போது வந்து என்னென்னா இந்த மாதிரி சொட்டுநீர் பாசனம் கொடுக்கும் பொழுது ஒரு சொட்டுவான்லேருந்து கிட்டத்தட்ட 3/4 அடி அந்த சுற்றளவுக்கு வந்து அந்த தண்ணீர் வந்து பாயும். அப்போ வந்து அந்த தண்ணியே அந்த கிழங்கு நல்லா வளர்ச்சிடுறதுக்கு வந்து போதுமானது. இப்போ அதிகப்படியான தண்ணீர் கொடுத்தோன்னே வேஸ்ட் ஆகிடும். அப்போ இந்த சொட்டுநீர் பாசனத்தில் கூட அந்த 3/4 அடி சுற்றளவுக்கு தண்ணி பாயும்போது அந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதில் வந்து கொஞ்சம் ஊடு பயிர்கள் வந்து நம்ம குறிப்பாக பார்த்திங்கன்னா கீரை வகை பயிர்கள் பண்ணலாம், கொத்தமல்லி பண்ணலாம், புதினா பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் சின்ன வெங்காயம் கூட நமக்கு வந்து அது ஒரு 80 நாள் பயிர் தான். இந்த மாதிரி வந்து ஒரு குறுகிய கால பயிர்கள் வந்து அந்த தண்ணியை பயன்படுத்தி நம்ம பண்ணும் பொழுது நீர் மேலாண்மையும் சரியாக இருக்கும், களை வராமல் நம்ம தடுக்கலாம், இதுலேருந்து கொஞ்சம் கூடுதல் வருமானம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் வந்து ஏதுவாக வந்து இது அமையும்.
0: இப்போ நீங்கள் சொன்னீங்க மேம், இதில் வந்து நம்ம இந்த களை மேலாண்மையில் ஊடுபயிரும் ஒரு பெரிய அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு. அதை தாண்டி பொதுவாக இந்த களை மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் மஞ்சளில் நம்ம எத்தனை வாட்டி களை எடுக்கிற மாதிரி இருக்கும், எவ்வளோ நாள் இடைவெளியில் களை எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியமானது, அது பிடிக்கும்.
1: இப்போ மஞ்சளை பொறுத்தளவுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 40 நாளில் தான் ஒரு சீரான முளைப்புத்திறன் வந்து நமக்கு காணப்படும். அப்போ வந்து நமக்கு அந்த முளைப்புத்திறன் வந்த பிறகு ஒரு களை எடுப்பது, கைக்களை எடுப்பது வந்து நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3வது மாதம் வந்து நம்ம ஒரு கைக்களை எடுத்து ஒரு மண் அணைச்சோன்னா கிழங்கோட வளர்ச்சி வந்து அப்போ தான் இருக்கும். அது சீரான வளர்ச்சி பெறத்துக்கு மண் பொலப்பொழப்பாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பெருக்கிறதுக்கு வந்து எதுவாக அமையும். அதுக்கப்புறம் வந்து ஏற்படக்கூடிய களைகளை பொறுத்து நம்ம களை மேலாண்மை பண்ணலாம். இல்லைன்னா இன்னொரு தொழில்நுட்பம் என்னென்னா இப்போ நிறைய வந்து மல்ச்சிங் ஷீட், நம்ம காய்கறிகளுக்கெல்லாம் வந்து நிலப்போர்வை ஷீட் வந்து பயன்படுத்துகிறோம். அதே போல் எளிதில் மக்கக்கூடிய மல்ச்சிங் ஷீட்லாம் இப்போ வந்து கிடைக்குது நமக்கு. அந்த ஷீட்டை கூட நம்ம பயன்படுத்தி மஞ்சள் வந்து சாகுபடி பண்ணலாம். இதில் என்னென்னா நம்ம முன்னாடியே நம்ம எந்த பயிர் இடைவெளியை வந்து பின்பற்றுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லி அந்த துளைகள் போட்டு நம்ம வாங்கி பண்ணும்போது நமக்கு ரொம்ப எளிதாக இது வந்து அமையும்.
0: இன்னொரு முக்கியமானது, நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க பசுந்தல் உரங்கள் போட்டு மடக்கி உழுதுட்டு பண்ணும்பொழுது நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் வந்து நவதானிய பயிர்கள் கூட போட்டு பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னீங்க மேம். அதை தாண்டி உரம் மேலாண்மையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்களில் கவனம் செலுத்தணும்? உரம்னா நம்ம பேரூட்டு சத்தம் மட்டும்தான் யோசிப்போம், மஞ்சள் மாதிரியான பயிர்களுக்கு பேரூட்டு மட்டும் போதுமா, இல்லை ஏதாவது நுண்ணூட்டம் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குமா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இப்போ மஞ்சள் பயிருக்கு வந்து உர மேலாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதில் ஒவ்வொரு ஸ்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இலை வளர்ச்சி பருவம், அப்புறம் கிழங்கு உருவாகக்கூடிய பருவம், அடுத்து கிழங்கு வந்து பெருக்கமடையக்கூடிய பருவம், அதாவது கிழங்கு முதிர்வடையக்கூடிய பருவம்.

0: இந்த மாதிரி உள்ள பருவம் முதிர்வடைய பருவத்தில் தான் நமக்கு வந்து அந்த கற்குமின்னு சொல்லக்கூடிய நிறமி வந்து நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சு நமக்கு மகசூல் திறனை வந்து நிர்ணயம் பண்ணுது. நிர்ணயம் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு மஞ்சள் கிழங்கு எடுத்து உடச்சி பார்க்கும் பொழுது நடுவில் ஒரு ரவுண்டாக உங்களுக்கு இருக்கும். அந்த ரவுண்டு வந்து எந்த அளவுக்கு வந்து அகலமாக இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களோட மஞ்சளுக்கு விலையே வந்து கிடைக்கிது. அப்போது என்னதான் ரகம் வந்து நம்ம தேர்வு பண்ணி போனாலும் நம்மளோட உர மேலாண்மையும் அந்த இடத்துல வந்து கை கொடுக்குற மாதிரி நமக்கு இருக்கணும். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது பேரூட்டங்கள் நீங்கள் மண் பரிசோதனை அடிப்படையில் நீங்கள் கொடுத்துருவீங்க. முக்கியமாக தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து கொடுத்துருவீங்க. ஆனால் சில இடங்களில், இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, தண்ணியில் நீர்ப்பாசனம் பண்ணக்கூடிய தண்ணியில் உப்புத்தன்மையை வந்து அதிகமாக இருக்கும். சில கலர் நிலங்கள் கூட நம்ம விவசாய நிலங்களில் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது மேலே மண்ணில் வந்து வெள்ளையாக பணிஞ்சிச்சின்னா அதுலேருந்து வரக்கூடிய மஞ்சள் செடிகளில் வந்து வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இலையெல்லாம். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே முதல் 3 மாதத்துலேயே நீங்கள் இதெல்லாம் பார்ப்பீங்க, இலையெல்லாம் வெள்ளை வெள்ளையாக இருக்கும். அப்புறம் வந்து நரம்பு மட்டும் பச்சையாக இருக்கும், நரம்புக்கு நடுவில் உள்ள பகுதிகள் வெள்ளையாக மாறும். அப்புறம் இலை வந்து பச்சையாக இருக்கும், இருந்தாலும் அங்கே ஏணி மாதிரி கோடு கோடாக வந்து இருக்கும். இதெல்லாம் வந்து எதனால் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நுண்ணூட்டச்சத்து பற்றாக்குறையினால் வந்து ஏற்படுது. நமக்கு வந்து தண்ணி உப்பு தண்ணியாக இருந்தாலோ இல்லை மண் உப்பாக இருந்துச்சுனோ அப்போ மண்ணுலேருந்து சத்துக்கள் வந்து செடிக்கு கிடைக்காது. அப்போ செடிக்கு கிடைக்காத பட்சத்தில் இந்த மாதிரி நுண்ணூட்டச்சத்து அறிகுறிகள்லாம் நமக்கு தென்படும். அப்போது இதை வந்து நம்ம மண்ணில் போய் போட்டு அந்த செடியில் இந்த அறிகுறிகள் வராமல் தடுக்கணுங்கிறது ரொம்ப காலமாகும். உதாரணத்துக்கு ஒரு நுண்ணூட்டச்சத்து போட்டால் அதுக்கு கிடச்சி அந்த ரிசல்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு 6 மாதமாகவும் குறைந்தது. அப்போ அதுக்குள்ளே அந்த பயிரே வந்து முடிஞ்சு போயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இலை வழியாக சில நுண்ணூட்டங்கள் வந்து நம்ம கொடுக்கணும். அதுவும் வந்து தண்ணியில் கரையக்கூடிய நுண்ணூட்டங்கள். முக்கியமாக வந்து இந்த இலை வலுத்து போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு. அடுத்தது இலையில் மஞ்சள் மஞ்சள் திட்டுக்களாக இருக்குதுன்னா துத்துநாக சத்து குறைபாடு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்த இலையில் ஏணி போல் கொஞ்சம் கரும்பச்சையாக வந்துருக்குன்னா போரான் சத்து குறைபாடு. இப்போ வந்து போரான் சத்துங்கிறது ஒரு தரத்தை நிர்ணயம் பண்ணக்கூடிய ஒரு நுண்ணூட்ட சத்து. அப்போ அந்த நுண்ணூட்ட சத்து கம்மியாச்சுன்னா உங்களோட மஞ்சள் கிழங்கு எடையும் வராது, அதே போல் கற்குமின் கண்டென்ட்டோ அதாவது அந்த நிறமியும் வந்து வராது. அப்போது இதை வந்து நம்ம இலை வெளியே கொடுக்கணும். அதே போல் இலை மஞ்சளாக இருந்துச்சுன்னா, பச்சையாக வெள்ளையாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒளிச்சேர்க்கையே வந்து நடக்காது. அப்போ அந்த செடி நரங்கி போன மாதிரி அப்படியே இருந்துட்டு மஞ்சள் உற்பத்தியே இருக்காது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஆரம்ப காலகட்டத்திலேயே நிவர்த்தி பண்ணணும்னா இலை வழியாக துத்துநாக சல்ஃபேட்டு, அடுத்தது இரும்பு சத்துக்கு வந்து இரும்பு சல்ஃபேட் அதை ஃபெரஸ் சல்ஃபேட்னு சொல்லக்கூடிய மருந்து இருக்குது, போரானுக்கு போராக்சின் கிடைக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு 3-5 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து கலந்துட்டு ஒட்டுந்திரவம் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி தான் நீங்கள் இலைவழியாக ஸ்ப்ரே பண்ணணும். இலைவழியாக ஸ்ப்ரே பண்ணும்போதும் என்னென்னா ஒரு தரம் அடிச்சிட்டோம் சரியாயிடும்னு நம்ம இருந்துடக்கூடாது. குறைந்தபட்சம் 3-5 முறையாவது ஒரு 10 நாள் இடைவெளியில் நம்ம பண்ணணும். இதுக்கு நீங்கள் தனித்தனியாக வாங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இதுக்கு மாற்றாக மஞ்சள் நுண்ணூட்டம்னு சொல்லிட்டே இப்போ இருக்குது, எல்லா சத்தும் கலந்து வந்தே இருக்குது. அந்த மஞ்சள் நுண்ணூட்டத்தை வந்து நீங்கள் 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம்ங்கிற அளவில் கலந்துட்டு நீங்கள் இலைவழியாக நீங்கள்
1: நம்ம யூனிவர்சிட்டி மூலமாகவே அது வெளியிட்ருக்காங்களா மேம்? டிஎன்யூ மூலமாக
0: டிஎன்ஏயூவில் இப்போ தான் பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து கோழிக்கோட்டிலேருந்து வந்து நம்ம இந்திய வாசனை பெயர்கள் ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து சொல்லிட்டு வெளியிட்ருக்கிறாங்க. மஞ்சளுக்குனே நுண்ணூட்டம் வந்து இருக்குது, அதை நம்ம வாங்கி கூட பயன்படுத்தலாம். கண்டிப்பாக ஒரு 3-5 முறையாவது ஒரு 10 நாள் இடைவெளியில் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு சத்து குறைபாடு தென்பட்டா, இல்லை சத்து குறைபாடு இல்லைன்னா 3 முறை பண்ணால் போதும். அதுவுமே வந்து 3வது மாதம், 5வது மாதம், 7வது மாதம் இப்படி பண்ணால் போதும்.
1: அப்புறம் பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறப்பல இந்த மாதிரியான ஒரு உர மேலாண்மை நுண்ணூட்ட மேலாண்மை செய்யும் பொழுது நம்ம இந்த மகசூலில் என்ன மாதிரியான மாற்றத்தை பார்க்க முடியும்? ஏன்னா நான் பல வருஷமாக போட்டுட்டு தான் இருக்கிறோம், நமக்கு தெரியும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் ஒரு தொடர்ச்சியான ஒரு உர பரிந்துரையை தான் பயன்படுத்துவாங்க, நான் இப்படி தான் போடுறேன் பொதுவாக அப்படின்னு. அப்படி அதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களோட இந்த நுண்ணூட்டத்துக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து செய்யும் பொழுது என்ன மாற்றங்களை நம்ம பார்க்கலாம்?
0: நீங்கள் உடனடியாக மாற்றம்னு என்ன பார்க்குங்கன்னா, கண்டிப்பாக மகசூல் திறன் வந்து மேம்பட்டு இருக்கும். நீங்கள் வந்து ஒரு செடிக்கு ஒரு 200 கிராம் 300 கிராம் அப்படிங்கிற ஒரு பச்சம் வரும்பொழுது, அதாவது நான் சொல்கிறது பச்சை மஞ்சள் மகசூல் வரும்பொழுது, கண்டிப்பாக ஒரு 320 கிராம் 220 கிராம் அதாவது 200 கிராம் வந்துச்சுன்னா 220 கிராம் இந்த மாதிரி பச்சை மஞ்சள் மகசூல் வந்து ஒரு 20 கிராம் கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நிறமியோட அளவும் வந்து உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மாறும். இந்த ரெண்டுமே மாறுச்சுன்னா உங்களுக்கு நிகர வருமானம் கூடுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். இப்போ நிறைய விவசாயிகள் என்னென்னா, பேரூட்டம் வந்து நம்ம அதிகமாக நம்ம கொடுக்குறோம். அதை வந்து என்னென்னா அந்த அறுவடை சமயத்துக்கு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்கும்போது அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அந்த உரத்தை வந்து நம்ம

0: பிரித்து பிரித்து கொடுத்தா தான் அதுக்கும் செடியும் எடுத்துக்கும். அந்த எஞ்சி உள்ள உரம் வந்து அடுத்த பயிருக்கு தான் வந்து நமக்கு யூஸ் ஆகும், அந்த பயிருக்கு வந்து யூஸ் ஆகாது. அதனால் ஒரு சீரான இடைவெளியில் கொடுக்கும்போது மகசூல் மேம்பாடை நம்ம கண்கூடாக பார்க்கலாம், அதே போல் தரத்தையும் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ வந்து விவசாயிகள் எல்லாருமே வந்து என்னென்னா, இப்போ நிறைய இடங்களில் எங்களோட மஞ்சள் எவ்வளோ மஞ்சள் நிறமி இருக்குது அதை டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நிறைய விவசாயிகள் இப்போ வந்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் உர பரிந்துரைகள்லாம் நீங்கள் பின்பற்றி மகசூல் பண்ணும்பொழுது நீங்கள் கண்கூடாக உங்களோட அந்த மகசூல் திறன் மேம்படுத்தலை பார்க்கலாம்.
1: இதை தாண்டி நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க, குறிப்பாக இந்த இலைக்கறிகள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பிரச்சனை. இது இல்லாமல் நமக்கு வேறு என்ன மாதிரியான நோய்கள் வந்து மஞ்சளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க?
0: மஞ்சளை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நான் முதல்ல இலைப்புள்ளி நோய் வந்து வரும். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மழைக்காலங்களும் அந்த பனியும் சேர்ந்து வரக்கூடிய சமயங்களில் தான் ஜாஸ்தியாக வந்து இருக்கும். நம்ம எல்லாமே வந்து முன்னெச்சரிக்கையாக வந்துட்ட பிறகு பண்ணுறதை விட ஏதாவது ஒன்று ரெண்டு செடிகளில் இருக்கும்போதே நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் நல்லது. அது மட்டும் இல்லாமல் முன்கூட்டியே நீங்கள் வந்து ஒரு செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு நமக்கு தெரியும். அப்போயே வந்து ஒரு வயலில் ஒரு ஒன்றா ஒரு முறை ரெண்டு முறை நம்ம சுற்றி பார்க்கும்பொழுது மருந்து அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு அறிகுறிகள் திரும்ப அது இலையை கிள்ளி எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு அடுத்ததான் வந்து நம்ம மருந்து அதிக அளவில் பரவாமல் வந்து தடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் இப்போ மஞ்சளில் வந்து சில சமயங்களில் வந்து வேர்ப்புழு நூற்புழு வந்து தாக்குதல், இந்த அழுகல் நோய், இது எல்லாமே வந்து வந்துட்டுருக்கக்கூடிய பிரச்சனைகள். இப்போ அந்த மாத்திரையை வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, விதை நேர்த்திக்கு வந்து பயன்படுத்துன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து அழுகல் நோய் ஜாஸ்தியாக இருக்குது எனக்கு எங்கள் தோட்டத்தில் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி பயிர் பண்ணவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இதே மாத்திரையை வந்து நீங்கள் சொட்டுநீர் பாசனம் மூலமாகவும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாத்திரையை வந்து ஒரு ஒரு லிட்டர் தண்ணியில் முதல்ல சுத்தமான தண்ணியில் வந்து கரைச்சிக்கோங்க. ஒரு நிமிஷத்தில் அது கரைஞ்சிடும், நம்ம தண்ணியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணாலே அந்த மாத்திரை வந்து கரைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 199 லிட்டர், அதாவது என்னென்னா ஒரு மாத்திரை 200 லிட்டர் தண்ணியில் கரைக்கணும் அவ்வளோதான். அந்த 200 லிட்டர் தண்ணியை வந்து நீங்கள் வெஞ்சுரி மூலமாகவோ இல்லை வந்து மற்ற அந்த நீர்ப்பாசனம் உரப்பாசனம் கொடுக்கக்கூடிய டேங்க் வழியாகவோ நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து ஒரு மாத்திரை ஒரு ஏக்கருக்குங்கிற கணக்கு. நீங்கள் ஒவ்வொரு மாதம் கேப்பில் ஒரு மாத்திரை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மண்ணில் உள்ள கிருமிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும், அதோடய அளவுகள் குறைய தொடங்கி இந்த அழுகல் நோயோட வாய்ப்பை வந்து நம்ம குறைச்சிட்றோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த அழுகல் நோய் வந்து சில சமயம் கண்டுபிடிச்சிடலாம், ஏன்னா அந்த இலையெல்லாம் கருகி அந்த செடி வந்து குத்து குத்தாக வந்து காய ஆரம்பிக்கும், இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். சில சமயம் பார்த்திங்கன்னா நம்ம அறுவடை தருணத்தில் தான் வந்து கண்டுபிடிக்க முடியும், அப்போது வந்து நமக்கு பெரிய மகசூல் இழப்பு ஏற்படும். ஆனால் முன்கூட்டியே இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் நம்ம பயன்படுத்தும் பொழுது மிக முக்கிய பிரச்சனையான அழுகல் நோயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம்.
1: இது இல்லாமல் பூச்சி தொந்தரவுனா வேறு என்னென்ன பூச்சி தொந்தரவு நமக்கு இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மேம், அதை சமாளிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்?
0: இப்போ பூச்சி தொந்தரவுன்னு பார்க்கும்பொழுது நிறைய மஞ்சளில் வந்து தண்டு துளைப்பான் வந்து வரும், அது வந்து ஆரம்ப காலகட்டத்திலே இருக்கும். பார்த்திங்கன்னா இலை முளைச்சி வரும், முளைச்சி விரிஞ்சி வரும்பொழுது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துளை துளையாக இருக்கும். அந்த துளை துளையாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து உள்ளே வந்து தண்டில் புழு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதோடய எச்சங்களும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அங்கேயே சாப்பிட்டுட்டு தள்ளியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த செம்பேன் சிலந்தி பூச்சி தாக்குதல், அப்புறம் வந்து சாரு உறிஞ்சு பூச்சிகள், இதெல்லாம் வந்து இருக்கும். இதில் மிக முக்கியமாக நம்ம வந்து மஞ்சள் சாகுபடியில் என்ன பண்ணுவோன்னா நிழல் தரும் மரங்கள் வந்து பயன்படுத்துவோம். ஒன்று அகத்தியோ இல்லை சித்தகத்தியோ இல்லை ஆமணக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். மிக முக்கியமாக வந்து நம்ம ஆமணக்கு செடியை வந்து நிழல் தரும் மரமாக வயலை சுற்றியோ இல்லை வாய்க்கால்களுக்கு நடுவோ ஒரு 10 அடி கேப்பில் வந்து ஒரு செடிங்கிற மாதிரி வச்சோன்னா இந்த ஆமணக்கு செடியில் வந்து இந்த சாறு உறிஞ்சு பூச்சியும் அப்புறம் இந்த தண்டு துளைப்பானோட தாய் பூச்சிகள் வந்து அங்கே போய் முட்டையை வச்சிடும், நம்ம செடிக்கு வந்து பாதிப்பு வந்து குறைஞ்சிரும். இது ஒன்று பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம விதை வந்து சேமிக்கும் போதே கண்டிப்பாக அதே போல் விதை நேர்த்தி வந்து பண்ணி வச்சுட்டோனாலும் கொஞ்சம் வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அப்புறம் இந்த ஒட்டும் அட்டைகள், இந்த பொறி ஒட்டும் பொறியெலாம் நம்ம சொல்கிறோம், மஞ்சள் நிற வண்ண அட்டைகள், அது நீல நிற, இந்த மாதிரி அட்டைகள்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். அது வந்து வந்து செடியோட ஒரு அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி நம்ம கட்டி விட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து அந்த அட்டையில் வந்து ஒட்டிக்கும், செடியில் வந்து பாதிப்பு வந்து குறைஞ்சிரும். இது இல்லாமல் இப்போ தண்டு துளைப்பானில் பிவேரியா பேசியானான்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரியல் பூஞ்சானக்கொல்லி மருந்துலாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து இலை வழியாக தெளிப்பு பண்ணும்பொழுது அந்த பூஞ்சானம் அந்த புழுவில் போய் உட்காந்துட்டு அதை இறக்க வச்சிடும். அந்த புழு இறக்காமல் எங்கெங்கே போகுதோ அந்த பூஞ்சானமும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், எங்கெங்கே புழுக்கள் இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் அது வந்து சாகடிச்சிடும்.

0: இந்த மாதிரி இயற்கையான மெத்தடும் நம்ம பயன்படுத்தலாம். இப்போ நிறைய விவசாயிகள் பஞ்சகாவியா மீனமீலம் இந்த மாதிரி தொழில்நுட்பத்திலையும் பயன்படுத்தி பூச்சி நோயை கட்டுப்படுத்துகிறாங்க. அதே போல் வளர்ச்சி ஊக்கிக்கும் இதை வந்து பயன்படுத்தும்.
1: அதாவது மஞ்சள் சாகுபடி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விவசாயிகள்கிட்ட நிறைய இடத்துல வந்துட்டு இருக்கும்பொழுது அவங்களுக்கு இந்த பகுதிகளில் இப்போ புதிதாக இதில் யார் யாரெல்லாம் பயிர் செய்கிறதுக்கு ஈடுபட போகிறாங்களோ அவங்க என்னென்ன விஷயத்த ஞாபகத்தை வச்சுக்கணும் அப்படின்றதுல நிறைய சொல்லியிருக்கீங்க. அதுவும் பாரம்பரியமாக செய்கிறவங்களும் அவங்களோட தொழில்நுட்பத்தில் இந்தந்த விஷயங்களை மேம்படுத்தும் பொழுது ஒரு நல்ல மகசூலை கிடைக்கும் அப்படின்ற நல்ல தகவலை சொல்லியிருக்கீங்க. நீங்கள் சொன்ன தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றது மிக்க நன்றி.
0: நன்றி.
2: நேர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி. இன்று மஞ்சள் சாகுபடி தொழில்நுட்பங்கள். ஓசூர் கோலின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி பேராசிரியர் டாக்டர் சி சர்மிளா பாரதி அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள். என்ன மலரு, தகவல்லாம் எப்படி இருந்துச்சு? குறிப்பா என்ன ரகம் போட்டா எப்படி விளைச்சல் வரும், எந்த ரகத்துல இந்த நோய் தாக்குதல்லாம் இல்லாம இருக்கும் அப்படின்ற நிறைய தகவலை சொன்னாங்க. குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டியா?
3: அதெல்லாம் ரொம்ப நல்லாவே குறிப்புகள் எடுத்து வச்சுக்கிட்டேன். மச்சான் மஞ்சள் சாகுபடி செய்ய போறாரு இல்லையா, அவர்கிட்ட கொண்டு போய் இத காட்டி இந்த முறையில மஞ்சள் சாகுபடி செஞ்சா நமக்கு நஷ்டம் ஏதும் ஏற்படாது மச்சான், இதே மாதிரி செய்யலாம்னு சொல்ல போறேன். இந்த தகவல்கள்லாம் ஓ மூலியமா தான் எனக்கு தெரிஞ்சது, அதுக்காக ரொம்ப நன்றி அக்கா.
2: நன்றியெல்லாம் இருக்கட்டும். போயிட்டு மஞ்சள் சாகுபடி தகவலை சொன்னதுக்காக உன் மச்சாங்கிட்ட சொல்லி அந்த மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. என் பிள்ளைங்க கேட்டாங்க, அம்மா செஞ்சு கொடுங்க சிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு.
3: அடடே உங்களுக்கு இல்லாமலா, போயிட்டு உடனே கொண்டு வர.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரி கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஆர் கே

0: இது உங்கள் அபிமான அன்பளை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தென்றல் என்ற இளந்தென்றல் என் பாட்டு எசப்பாட்டாவாக மலர்கிறது. அன்புடையர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேர்களாக இருந்தால் 04342244403 என்ற எண்ணிலோ 94868110025 என்ற எண்ணில் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 04342244403 என்ற எண்ணிலும் 94866520225 என்ற எண்ணில் அழைக்கலாம். ஒரு இசைக்கீற்று ஒழிக்கப்படும், அதில் வருகிற எழுத்து என்ன எழுத்து என்று சொல்லுவோம். அந்த எழுத்திலிருந்து பாடலை தொடங்க வேண்டும். 4 வரிகள் குறையாமல் பாட வேண்டும். பாடிய வரியிலேயே திரும்ப திரும்ப பாடக்கூடாது. நிகழ்ச்சி இணையம் நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நான் வேலூர் மாவட்டம் பட்படி பகுதியிலிருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர், இப்போ இடைத்தடைவு நாட்கள்னால் நம்ம 7 நாளைக்கு ஒரு முறை வர சொல்லியிருக்கோம். அந்த விதிமுறையை நீங்கள் கடைபிடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஒரு இசைக்கீற்று ஒழிக்க விடலாமா?
1: ஆ, கொடுங்கய்யா.

0: பாருங்க.
1: த நெடில் தாவ
0: தா குறியில் பாருங்க.
1: தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா. ஒரே ஒரு வரி தான் ஏற்ற.
0: நன்றி நன்றி
1: நன்றி.
0: வருக வணக்கம்.
2: அரசப்பட்டி காவாகட்டு தென்ன விவசாயி முருகன்.
0: முருகன், சரிங்க. அதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று.

0: ஓடுதம்மா மா. மா குறில் கிடையாது, நெடில் மா. ஓகேவா?
1: ஓகே
0: பாடுங்க.
1: மாமா மாமா மாமா மாமா
0: பாடுங்க பாடுங்க.
1: மாமா மாமா மாமா ஏமா ஏமா ஏமா எங்கிட்ட விட்டுட்டு இங்கே போறே மாமா மாமா.
0: இதெல்லாம் லிரிக்ஸ்ல இருக்காங்க. அந்த பாட்டு புது பாட்டா இருக்கே, நீங்க எழுதுன மாதிரியே இருக்கே.
1: நன்றி சார்,
0: நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கங்க.
2: காரிமங்கலம் வட்டம் கெங்குச்செட்டி பீமராஜன்.
0: பீமராஜன் ஐயா, சரி உங்களுக்கான ஒரு இசை கீற்று
2: கொடுங்க ஐயா.

0: தூ எழுத்துல அப்படிங்க பாடணும். ஆனா இந்த படம் என்ன படம் நீங்க சொல்லிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன்.
1: ஊட்டி வரவேறுவார்
0: பாத்தீங்களா, கதாநாயகன் வருடம்லாம் சொல்லுவீங்களே மனப்படமா?
1: ஆமா, 1967 வந்த படம்.
0: சரிங்க, சரி தூ எழுத்துல பாடுங்க. ஆமா, எங்க போதும், அதெல்லாம் போதாது, பத்தாது, செல்லாது. அந்த சந்திர சூரியனும் அப்படிலாம் ஆரம்பிக்கிறாவா? மாமா வந்தா எந்திரிச்சு நிக்கணும். சரிங்க, நல்ல முயற்சி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
1: நன்றிங்க.
0: அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
2: சக்கரவர்த்தி மஞ்சிப்பட்டி.
0: சக்கரவர்த்தி, சரிங்க. ரெடியா இருக்கீங்களா ஐயா? ரெடியா? ஏதோ உங்களுக்கான இசைக்கு

வழிகாட்டி டி எழுத்துல பாருங்க. நன்றி. இனி நேரிலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை 24 மணி நேரமும் அவசர சேவைகள், தீவிர சிகிச்சை பிரிவு, பச்சிலும் குழந்தைகள் பிரிவு, அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கான மருத்துவ காப்பீடு வசதி, தனியார் மருத்துவ காப்பீடு வசதி. எஸ்கே மகப்பேறு மற்றும் அறுவை சிகிச்சை மருத்துவமனை அரசு கலைக்கல்லூரி எதிரில் தர்மபுரி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம்

0: ஜார்க்கண்டிலிருந்து முறையான ட்ரைனிங் டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் 250க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை. வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345
2: ரிசல்ட் வந்தோட ஜாயின் பண்றதுக்கு பெஸ்டான காலேஜ் தேடிட்டு இருக்கீங்களா? கன்ஃபியூஷனே வேணாம். அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெஸ்ட் சாய்ஸ். வைப்ரண்டான 10க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிளப், ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் லேபரேட்டரி ஃபெசிலிட்டிஸ் தனித்தனியா எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இருக்கு. வெல் ஸ்டாக் லைப்ரரி வித் 25,000 பிளஸ் புக்ஸ் சாமானியர்களையும் சாதனையாளராகும் அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் அட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட் எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
3: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
4: அனில் சோயா சங்க்ஸ்.
5: அன்புடையர்களே, நாம் இணைந்திருக்கிறோம் நமது அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5 உடன். இது இன்னிசை சாம்ராஜ்யம்.

0: நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. என் பாட்டு எசப்பாட்டு நிலையத்தில் நேரம் 8:10. நிகழ்ச்சியினையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? இரவு வணக்கம். உற்சாகத்தோடு சொல்லக்கூடிய நேயர் வருக. வணக்கம். சங்கரா? கனிஷா. என்ன படிக்கிறீங்க கனிஷா நீங்க? ஏழாம் வகுப்பா? சரி, எப்ப வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு?
1: 1st தேதி.
0: சரி, உங்களுக்கான ஒரு இசை கிட்டு ரெடியா? 1, 2, 3 சொல்லலாமா? ஓகே.

0: ஏ எழுத்து பாருங்க.
1: ஏ
0: ஏ சின்ன ஏல பாடுங்க. ஓ, இதுலயும் சின்ன ஏ இருக்கா? ஏ குரில். கவிதை கவிதை அப்புறம் பக்கத்துல அவ்வளவுதான் சொல்லி தராங்களா? நன்றி நன்றி. அடுத்த நேர் வருக. வணக்கம். வணக்கம். யாருங்க?
2: நீங்களும் குடியிருந்த கோயில் மாதிரி.
0: அடே அப்பா, அன்பேவா உலகம் சுற்றும் வாலிபன். யாரோ
2: ஒளி விளக்கு நாடோடி மன்னன், மன்னாதி மன்னன்,
0: எங்கள் வீட்டு பிள்ளை,
2: குடியிருந்த கோயில்.
0: ஐயா போதும் ஐயா. யாருங்க ஐயா சொல்லுங்க?
2: ஐயா மதிகன் கோயில் ராமகாயிருந்து ஒன்னாவது வந்து எழுத்து பேசுறேங்க.
0: லட்சுமண ஐயா சொல்லுங்க, உங்களுக்கான ஒரு இசை கிட்டு போடலாமா? ரெடியா இருக்கீங்களா?
2: ஏன்னா பாட்டு கொடுங்க.
0: இதோ உங்களுக்கான உங்களுக்கு பிடித்த பாடல்.

0: ஐயா தோ அதே பாருங்க தொட்டால் எப்படி கரெக்டான பாட்டா ஐயா? ஒரு நிமிஷம் தோ தோ
1: ஐயா, வாய்ப்புக்கு நன்றி.

0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல இருந்து பழக்கணக்கு குருநாதன்.
0: குருநாதன் ஐயா, இது உங்களுக்கான இசைக்கீற்று.

0: இளமையின் முடியுது, ஈ எழுத்துல பாடுங்க.
1: ஈ,
0: ஆமா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைந்திருக்கிறோம். என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் விளம்பரங்களை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சி இணைவோம்.
2: தனித்தனியா வாட்டர் ஹீட்டர் போடுறத விடுங்க, மொத்த வீட்டுக்கும் 24 மணி நேரமும் சூடான வெந்நீர் கிடைக்க ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட் பம்ப். ஸ்டெர்வெட்டன் ஏர் டு வாட்டர் ஹீட்டர் பம்ப் மூலமா 25 லிட்டருக்கு பயன்படுத்த தேவைப்படும் மின்சாரமே 300 லிட்டர் ஹீட் பம்ப் பயன்படுத்த போதுமானது. For more details visit stervet.in.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: சரி சரி.
0: நிகழ்ச்சி நேயம் அடுத்த நேர் வருக. வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து?
6: பண்பலை சித்தன், தாசனபடி. நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கும் சித்தனையா. இதோ உங்களுக்கான ஒரு இசைக்கட்டு.
6: இரவு வணக்கம் சார். இரவு வணக்கம்.
0: இரவு வணக்கம் ஐயா. இதோ உங்களுக்கான இசை கீற்று கேளுங்கள்.
6: இருக்கும் சார்.

0: நான் தேடும் தே எழுத்துங்கயா. தே தே நன்றி நன்றி. இணைப்பு வந்தமைக்கு அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து எங்கிருந்துங்கய்யா? ஐயா உங்களுக்கு தான் ஒரு இசைக்கிட்டு ஒழிக்க விடலாமா?
1: ஆ போங்கய்யா.

0: Sí,
1: amor. என்ன பாட்டீங்க?
0: நன்றி.
1: நன்றி. இனி இல்லை, ஒரு துள்ளலான பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போதும் மகிழ்ந்தே இருங்கள்.

0: நம்ம தர்மபுரி குமுதா மருத்துவமனையில லேப்ரோஸ்கோபி முறையில அப்பெண்டிக்ஸ், பித்தப்பை, ஹெர்னியா, கர்ப்பப்பை அறுவை சிகிச்சைன்னு அனைத்தும் சிறந்த முறையில் செய்யப்படுகின்றன. 35 வருட பாரம்பரியம் மிக்க மக்கள் மருத்துவமனை குமுதா மருத்துவமனை, CK சீனிவாசராவ் தெரு, மகாலட்சுமி சில்ஸ் எதிரில், தர்மபுரி.
1: என்ன உங்க குழந்தைய ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றீங்களா?
2: நான் ஏன் மிஸ் பண்றேன்? அவங்க வீக்கெண்ட் ஆனா வீட்டுக்கு வந்துருவாங்களே, வீட்டையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு தான் வீக் லாங் போர்டிங்ல சேர்த்திருக்கேன்.
3: செட்டிநாடு வித்யா மந்திர், CBSE கரூர். 2026-27 கல்வியாண்டு சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தொடர்புக்கு 9043533367.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
5: பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கும் பண்பலை உங்கள் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: நிகழ்ச்சிகளையும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யார் எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம்
0: வாழப்பாடி வட்டம் சோம்பட்டியில் வள்ளி பேசுறீங்க. வள்ளிமா, ஏதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று ஒலிக்கலாமா?
1: சரிங்க.

0: ஏ எழுத்துல பாடுங்கம்மா. எப்போது அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஏ
1: இங்கேயும் எப்போதும் சந்தோஷம் சங்கீதம்
0: அவ்வளவுதான் அவ்வளவுதான், பாதி தாண்டி நீங்க இன்னும் கொஞ்சம் ஜம்ப் பண்ணுங்க. நல்ல நல்ல முயற்சிமா, நல்லா பண்ணீங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்வது யார் இங்கிருந்து?
2: சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளார்
0: சுப்பிரமணியா. சரிங்க, இதோ உங்களுக்கான ஒரு இசை கிட்டு ரெடியா இருக்கீங்களா?
2: ஐயா ரெடியா இருக்கீங்க.

0: வே வேர்த்தது இல்லை அப்படின்னு முடியுது. வே
1: வே
0: வே ஆமா
1: வே
0: வேலை பாட்டு இல்லையா? நிறைய பாட்டு இருக்கீங்க, முயற்சி பண்ணுங்க. பொச்சுக்குன்னு இப்படி
1: சொல்லிட்டேன்.
0: நன்றி நன்றி. அடுத்த நேயர் வருக வணக்கம் வழிவிட்டிருக்காரு, வாங்க. வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்யா.
0: வணக்கங்க, யார் இங்கிருந்து?
2: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறியா. நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லமா இருக்கீங்க. இதோ உங்களுக்கான இசை கீற்று மோகன்.
2: குடுங்க எளிமையா.

0: மீ இடத்துல பாடுங்க.
1: ஐயா
0: மீ மீ
1: மீ
0: ஆ மீ.
1: மின்னல் ஒரு கோடி அந்த நூல் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்ததே, உன் வார்த்தை தேன் வார்த்ததே, மௌனம் பேசியது குளிர் தென்றல் வீசியது, ஏழை தேடிய ராணினியின் காதல்
0: என்னங்க எவ்வளவு பீலிங்க, எவ்வளவு பீலிங்க. அடுத்த இசை கீற்று.

0: இதய முன்னோடு கூடும்னு முடிஞ்சிருக்கியா? கு கூடும்
1: என்று கோயில் கூவாது.

0: இன்பமளி தூவாரோ என்று குயில் கூவாதோ, இன்பமளி தூவாதோ இந்த குயில் எந்த ஊர் குயில் நெஞ்சை தோடும் இன்னிசை குயில் என்று குயில் கூவாதோ, இன்பமளி தூவாதோ கூந்தல் பாய் போடு தோளில் கை போடு கண்ணில் மை போட்ட மாடே.
1: இதெல்லாம் வாய்ப்பாடு மாதிரி மனப்பாடம் பண்றீங்களோ.
0: சரிங்க, இயற்கையாகவே தெரியும்.
1: சரிங்க, இதோ உங்களுக்கான அடுத்த இசை கீற்று.

0: பூஜை ரெண்டு, பூஜைக்கு தேவை பூக்கள் ரெண்டு, தனிமை கொதித்தது, நினைவிலும் அனலும் அடித்தது, இதயம் துடித்தது, துணை வரத்தா.
1: சரிங்க, அற்புதம் அற்புதம் அற்புதம், வாழ்த்துக்கள். அற்புதமா செஞ்சீங்க,
0: பாடல்
1: வேணுங்க, நிச்சயமா வழங்கணுங்க. நன்றி, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் பண்பலை சார்பா. சரியா,
0: நன்றி
1: நன்றி நன்றி.

0: இனி நேரலே ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: பொன்னான புன்னகையுடன் பொன் நகைகள் வாங்கி மகிழ்ந்திட வாருங்கள் MDV கிருஷ்ணா ஜுவல்லரி. தங்கம் 916 HUID முத்திரையுடன் மற்றும் ஹாய்மார்க் முத்திரையுடன் வெள்ளி நகைகள் வாங்கி மகிழ்ந்திட MDV கிருஷ்ணா ஜுவல்லரி, 28 PR சீனிவாசராவ் தெரு, தர்மபுரி.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
6: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
7: சேலம் மற்றும் நாமக்கல் மகேந்திரா கல்வி நிறுவனங்களின் நல்வாழ்த்துக்கள்.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
11: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
12: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
0: எட்டு மணி 32 இணைந்திருக்கிறோம். பாசப்பண்புலை, நேசப்பண்புலை, தர்மபுரி பண்புலை 102.5, ஏற்காடு பண்புலை 103.7 ஏன்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம்.
13: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து? மஞ்சுளாமா? ஏதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று ரெடியா இருக்கீங்களா? முதல் டைம் பேசுறீங்களா? ஏற்கனவே பேசிருக்கீங்களா பண்புலையில?
13: பெண்கள் இதை பற்றி
0: சந்தோஷமா இந்த லைவ் நிகழ்ச்சி இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க. வாழ்த்துக்கள். இதோ உங்களுக்கான

0: மோ எழுத்துல பாடுங்கம்மா. மோ
1: மோ
0: அம்மா
1: மோனிகா.
0: சரி பாடுங்க. நன்றி நன்றி மா, இணைப்பில் வந்தமைக்கு. அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்க இருந்து?
2: என்எம் துரை நாகம்னு பேசுறேன்.
0: சரிங்க துரை, ரெடியா இருக்கீங்களா?
2: ஆ ரெடியா இருக்கேன்.
0: இசை கேட்டு ஒழிக்க விடலாமா?
2: ஆ.

0: கூயிடத்தில் பண்ணலாங்கய்யா. விடைபெற்றாரு. அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். தருமபுரி பண்புள்ளை 102.5, ஏற்காடு பண்புள்ளை 103.7 இணையம் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க. யார், எங்கிருந்து?
1: முக்கல் நாயகுடி பஞ்சாயத்துல மேல்கண்ணோட கிராமத்துல இருந்து முருகேசன் பேசுறேங்க ஐயா.
0: முருகேசன் ஐயா,
1: ஆமா சொல்லுங்க.
0: இதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று கேளுங்க.
1: ஆ சொல்லுங்க.

0: ரா எழுதுல பாடுங்க, ரா சிரிக்கிறேன் ரா.
1: ஆமா
0: ஆமா,
1: ரா ரா ராமையா.
0: ம்,
1: எட்டுக்குள்ள உலகம் இருக்கு ராமையா.
0: ம், பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில இணைப்போம். பண்பலையோடு இணைந்திருங்கள், எப்போது மகிழ்ந்திருங்கள்.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் அவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
5: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
4: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
5: அனில் சோயா சங்க்ஸ்.
6: இது உங்கள் அபிமான அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 என் பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சி அணிந்திருக்கிறோம். வருக வணக்கம்.
7: வணக்கம் சார்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து?
7: தர்மபுரி மாவட்டம் கோரப்பள்ளி முருகேசன் பேசுறேன் சார்.
6: முருகேசனையா, ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேங்க சார். கேட்டுட்டு
6: இருக்கீங்களா நிகழ்ச்சிய?
7: கேட்டுதான் கேருங்க.
6: சரிங்க, இதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று
7: சொல்லுங்க சார்.

0: சூங்கியா, சூ சு. ஆமா,
1: என்ன எழுதிய?
0: சு.
1: சு.
0: ஆமா.
1: சும்மா
0: சூப்பர், அருமையா பாட்டீங்க. அதோ அடுத்த இசைக்கிட்டு

0: தூங்கியா? என்ன ஆகுது?
1: தூவா சார்?
0: ஆமா தூ. நல்ல முயற்சியா இணைப்பில் வந்த நன்றி. அடுத்த நேர் வருங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து?
1: முருகேசன்.
0: இதோ பாருங்க உங்களுக்கான இசை.

0: சோ எழுத்துல பாருங்க. சோ
1: சோதனை.
0: சரி பாருங்க, பரவாயில்ல, குறியல் நெடியில் மாத்தி பாருங்க, பரவாயில்ல பாருங்க. இல்லையம்மா, தத்துவம் சொல்ல. சரி, அற்புதமா பாட்டீங்க. ஏதோ அடுத்த இசை கீற்று.

0: வா வா
1: வரதப்பா வரதப்பா தஞ்சி வரதப்பா
0: அற்புதம் அற்புதங்க, பாடிட்டீங்க, வாய்ஸ் மட்டும் பிரேக் ஆகுது. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிங்க, நன்றி, சிறப்பா பாடுங்க, வாழ்த்துக்கள். அடுத்த நேர் வருக, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
2: பேசுறேன்.
0: நலமா இருக்குமா? சாந்திமா, உங்களுக்கான ஒரு இசை கீற்று கேக்குறீங்களா?

0: தூ எழுத்துல பாடுங்கம்மா. தூ என்ன ஆகு? தூ தூ தூ. ஆமா என்னது சிரிப்பா இருக்கு? நன்றி நன்றிமா. அடுத்த நேயர்வர்கள் வணக்கம். வணக்கங்க, யார் இங்கிருந்து?
1: இனிமையான இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம்.
1: தர்மபுரி, தர்மபுரி மாவட்டம் கடத்தூரில் இருந்து உமர் பாருக்கு பேசுறீங்க.
0: சரிங்க, அதாவது உமா பாருக்கையா, அதாவது உங்களுக்கான ஒரு இசை கீற்று கேளுங்க.
1: பாருங்க.

0: ஐயா டூ எழுத்துல பாடுங்க.
1: டூ
0: ஆமா
1: பாடுறீங்க.
0: டூ ஆமா
1: டூ எழுத்துல பாடு.
0: ஆமாங்கய்யா.
1: நன்றி.
0: அடுத்த நேர் வருக. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ஐயா வணக்கம் ஐயா.
0: வணக்கம். யார் இங்க இருந்து?
2: ராஜேஸ்ரீ.
0: உங்களுக்கான இசை கீற்றுமா கேளுங்க.
2: பாடலாம்.

0: லா எழுத்துல பாடுங்கம்மா. லா லா லா அப்படின்னு லா. ஆமா லா. லா எழுத்துல பாட சொன்னா ஊஹூன்றீங்களே. சரிம்மா, நல்ல முயற்சி. நன்றி நன்றிம்மா, வாழ்த்துக்கள். இனியிலே ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.
1: என் பையனை பெஸ்ட் எஜுகேஷன் படிச்சு முடிச்ச உடனே நல்ல கம்பெனில வேலை கிடைக்கிற மாதிரி அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல சேர்த்து விட்டேன்.
2: சரியான சாய்ஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லயே எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் ட்ரைனிங், கம்யூனிகேஷன், பிஹேவியரல் ஆப்டிடியூட் அண்ட் டெக்னிக்கல் ட்ரைனிங்கோட ஃபைனல் இயர்ல கம்பெனி ஸ்பெசிபிக் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனும் தராங்க. அன்னபூர்ணா இன்ஜினியரிங் காலேஜ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648. கால் 9500509984.
3: ஸ்ரீனிவாசா பாலிடெக்னிக் கல்லூரி போமடி, தரமான கல்வியுடன் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் கல்லூரி. 2026-27 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம். தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: பிளேஸ்மெண்ட்ல சிறந்து விளங்கும் மகேந்திரா பொறியியல் கல்லூரிகள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மத்தூர், நீட் JEE தேர்வுக்கான சிறப்பு வகுப்புகள், அனைத்து வழித்தடங்களுக்கும் பேருந்து வசதி, இருபாலருக்கும் நவீன வசதியுடன் விடுதிகள். அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: வணக்கம். வணக்கம், அடுத்த நேயர்.
8: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
8: திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராமனையா.
0: ஜெயராமனையா, உங்களுக்கான ஒரு இசைக்கிற்று ஒளி கொள்ளலாமா?
8: கொடுங்க.

0: ஐயா கா எழுத்துல பாடுங்க. கா
1: காவா
0: கா. ஆமா.
1: காற்று வாங்க போதே ஒரு கவிதை வாங்கி வந்தேன்.
0: காலை பாட சொன்னீங்க, காலை பாட்டீங்க, பரவாயில்ல. ஆனா அதுவும் இன்னும் ரெண்டு வரி பாடலாமே. சரிங்க, நன்றி நன்றி. இனி நிலை ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைவோம்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தருமபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.
2: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
3: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
2: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
3: அனில் சோயா சங்க்ஸ்.
4: பட்டி தொட்டி எங்க மூங்கி உடைத்துக் கொண்டிருக்கும் பண்படை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 என்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் அணிந்திருக்கிறோம். இனி நேர்களே, அடுத்த நேயர் வருங்க. வணக்கம். அடுத்த நேயர் வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கங்க. யார், எங்க இருந்துமா? என்னம்மா பேரு? சுஷ்மா. சரிம்மா, உங்களுக்கான ஒரு இசை கீட்டு ரெடியா இருக்கீங்களா? கொஞ்சம் ஒளி அளவு குறைச்சுக்கோங்க.

0: ஈ எழுத்துல பாடுங்கம்மா. ஈ இல்ல ஈ.
1: இன்று நேற்று நாளையாகும், கொண்டு போகும் காதலே உன்னை சேர வேண்டிதானே.
0: மூணு வரிதான் பண்ணீங்க, சும்மா நல்லா முயற்சி பண்ணீங்க. வாழ்த்துக்கள்மா. நன்றி. அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
2: அரியலூர் மாவட்டத்துல.
0: அரியலூர்ல இருந்து பிரியதர்ஷினி. இதோ பிரியதர்ஷினி உங்களுக்கான ஒரு இசை கீற்று. ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பேசுறீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பண்பலை வரவேற்கிறது. இதோ உங்களுக்கான ஒரு இசை கீற்று.

0: கு எழுத்துல பாடுங்கம்மா. கு
1: குண்டு மாங்கா தட்டுக்குள்ள தண்டு போல வந்தாயே, யாரும் இல்ல நேரம் தாக்கு கை பிடித்தாயே.
0: மூணு வரி தானே பாடுறீங்க, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த நேயர் வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்து?
2: காரி மாவட்டம் கோடி உசண்டாம் யார் பேசுறீங்க?
0: சரிங்க, யார் உங்கள்? உங்களுக்கான ஒரு இசை கிட்டு போடலாமா?
2: கொடுங்கய்யா.
0: இதோ

0: தே, நான் தேடும் முடியுது. தே
1: தேன் கூடு நல்ல தேன் கூடு திருமக வாழ்வல்ல என்னேடு.
0: சரிங்க, வாழ்த்துக்கள், நன்றி
1: நன்றி.
0: அடுத்த நேயர் வருக, வணக்கம். அடுத்த நேயர்.

0: வணக்கங்க. வணக்கம், யார் இங்கிருந்து?
1: அகராந்தில் இருந்து ஜோதி பேசுறேங்க.
0: ஜோதிமா, உங்களுக்கான ஒரு இசை கிட்டு ரெடியா?
1: ஓகேங்க.

0: நீ எழுத்துல பாடுங்கம்மா. நித்தம் நித்தம்னு போயிட்டு இருக்கு பாட்டு. நீ ஒரு வரியோட முடிஞ்சிருச்சு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றிமா. நிறைய நேயர்கள் இன்றைய எண்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டு அற்புதமாக பாடினாங்க. நிறைய பேர் பாட முயற்சி செஞ்சாங்க. ஒரு மூணு வரி தான் சார் வருது, அதுக்கு மேலே வெறும் மூச்சு காத்து தான் வருது அப்படின்ட்டு சிலர் வந்து போனாங்க. இன்னும் சில நேயர்கள் முழு பாடல்கள் அழகாக பாடினாங்க. அவர்களுக்கு பண்பலை சார்பாக நன்றிகள், வாழ்த்துக்கள். இந்த ஒரு மணி நேரம் எப்படி போனதென்றே தெரியவில்லை, அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக பரபரப்பாக பாடினாங்க. அனைவருக்கும் தருமபுரி பண்பலை 102.5 சார்பாகவும், ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாகவும் வாழ்த்துக்கள். நிறைவுக்கு வருகிறது இன்றைய ஏன்பாட்டு எசப்பாட்டு நிகழ்ச்சி. கேட்டு ரசித்த அனைத்து நேய உறவுகளுக்கும் நன்றி. பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: And I am Subhadra Ramachandran with the news at 9. The headlines. Prime Minister Narendra Modi says investments from Nordic countries in India rose by 200% in past decade. Attends third India-Nordic summit in Oslo with counterparts from Norway, Sweden, Iceland, Finland and Denmark. Education Minister Dharmendra Pradhan reviews preparation for NEET UG re-examination to be held next month. Supreme Court allows euthanasia for rabid and dangerous stray dogs to protect human life. Russian President Vladimir Putin to attend New Delhi BRICS summit in September this year. IMD warns of severe heatwave conditions in northern India, forecasts heavy rainfall in southern region. In cricket, Shubman Gill to lead Indian squads in Test and ODI series against Afghanistan. India and the Nordic nations comprising Norway, Sweden, Denmark, Finland and Iceland have elevated their bilateral ties to a green technology and innovation strategic partnership. Mr. Modi made the announcement while addressing a joint press meet with leaders of Nordic nations after attending the third India-Nordic summit in Norwegian capital Oslo today.
2: आज हमने भारत और नॉर्डिक संबंधों को ग्रीन टेक्नोलॉजी एंड इनोवेशन स्ट्रेटेजिक पार्टनरशिप का स्वरूप देने का निर्णय लिया है. इस ग्रीन टेक्नोलॉजी पार्टनरशिप से हम आइसलैंड की जियो थर्मल और फिशरीज, नॉर्वे की ब्लू इकोनॉमी और आर्कटिक और सभी नॉर्डिक देशों की मैरिटाइम और सेंसिटिविटी में एक्सपर्टीज को, सस्टेनेबिलिटी की एक्सपर्टीज को भारत के स्केल के साथ जोड़कर पूरे विश्व के लिए एक बेहतर भविष्य सुनिश्चित करेंगे.
1: Prime Minister Narendra Modi said investments from Nordic countries in India rose by 200% in the past decade.
2: 10 वर्षों में हमारा बायलेटरल ट्रेड लगभग 4 गुना बढ़ा है. नॉर्डिक देशों के इन्वेस्टमेंट फंड भी भारत की रैपिड ग्रोथ में अहम साझेदार बन रहे हैं. पिछले एक दशक नॉर्डिक देशों से भारत में निवेश में लगभग 200% की बढ़ोतरी हुई है. तेजी से बढ़ते ट्रेड एंड इन्वेस्टमेंट ने भारत की ग्रोथ स्टोरी में तो योगदान दिया ही है, साथ ही नॉर्डिक देशों की अर्थव्यवस्थाओं में भी बहुत सकारात्मक भूमिका निभाई है और हजारों नए जॉब्स क्रिएट किए हैं.
1: Prime Minister Modi affirmed that the relations between India and the Nordic countries are set to usher in a new golden era with a recently concluded trade agreement.

0: இது உங்கள் அபிமான அன்பலை தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 9:30.
1: கல்வி சேவையில் 90 ஆண்டுகளாக தமிழகத்தின் அடையாளம் செட்டிநாடு கல்வி நிறுவனங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர் CBSE பள்ளியில் உலகத்தரமான கல்வி, ஒழுக்கம், திறன் மேம்பாடு, விளையாட்டு பயிற்சிகள், பாதுகாப்பான விடுதி வசதி அனைத்தும் ஒரே வளாகத்தில். சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்றே உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்யுங்கள். செட்டிநாடு வித்யா மந்திர், கரூர். தொடர்புக்கு 9043533367.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ தலைசிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం மேலும் விவரங்களுக்கு 9524936156
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும் பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள் 20 ஆண்டு கால தரமான கல்வி பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி பச்சமுத்து நர்சிங் கல்லூரி பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி தொடர்புக்கு 8012-33999
3: கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மத்தூர் அபாகஸ் கிளாஸ் ரோபோட்டிக்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீட் JEE கிளாஸ் AI அண்ட் ஸ்டெம் லேர்னிங் கிளாஸ் என மாணவர்களை மேம்படுத்தும் பள்ளி LKG முதல் பிளஸ் டூ வரை அட்மிஷன் நடைபெறுகிறது
4: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி

இனிய உற்சாகமான இரவு வணக்கம் அன்பினர்களே. காலத்தால் அழியாத காவியங்களை, கனியின் சுளையனும் கரும்பின் சாரினும் நற்பாகியின் சுவையனும் இனிய பாடல்களை கேட்பதற்கு தயாராக இருக்கும் அனைத்து நேய உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். இன்று சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பழைய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: Para eso, para eso.
1: நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 04342240330 என்ற எண்ணிலும், 94861110025 என்ற எண்ணிலும் அழைக்கலாம் புதிய நேயர்கள். மற்ற நேயர்கள் 04342240331 என்ற எண்ணிலும், 94866520205 என்ற எண்ணில் அழைக்கலாம்.

0: நிகழ்ச்சி நினையும் நேயர் வருக, வணக்கம்.
1: சேலம் சங்ககிரியிலிருந்து மணி பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: பாடம் வந்து கீழ்வான சிவகம்.
0: சரிங்க.
1: பாட்டு கடவுள் அமைத்தான் கொடுத்தான் அந்த பாட்டு.
0: சரிங்க, இதோ உங்களுக்கான பாடல். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:05 பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் RKG நெய்.
3: எல்லாத்திலையும் பெர்ஃபெக்ட் பெர்ஃபெக்ட்னு எதிர்பார்க்கிற நமக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட் டேஸ்ட், ரொம்ப பெர்ஃபெக்ட் ஷேப்போட இருக்கிற நம்ம அனில் பாஸ்தா. பெர்ஃபெக்ட் பாஸ்தா ஃபார் எ பெர்ஃபெக்ட் ஃபேமிலி.
4: அனில் குச்சின் புதிய அறிமுகம் அனில் பாஸ்தா,
5: அனில் ஷார்ட்கட் வெர்மிசெலி,
6: அனில் சோயா சங்க்ஸ்.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: உங்கள் இதயங்களை இந்த இரவு நேரத்தில் இசையால் வசம் செய்யும் பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், சுவையான கீதங்களாய் நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
1: ஐயா அனைவருக்கும் இரவு வணக்கம். ஐயா, இரவு மாவட்டம்

0: ஸ்ரீராம்பட்டியிலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க ஐயா.
1: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாடல் வழங்கலாம்
0: ஐயா? பத்திரகாளி படத்துல இருந்து ஒத்த ரூபா உனக்கு தரேன் அப்படிங்கிற பாட்டு வேணுங்க. அனைவருக்காகவும் கொடுத்துருங்க ஐயா.
1: நன்றிங்க
0: ஐயா.

0: அனில் சேமியா நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீரங்கா மெடிக்கல்ஸ் தர்மபுரி.
2: இமைகள் இளைப்பாறும் இந்த இரவு நேரத்தில் உங்கள் இதயங்களை இசையால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிகழ்ச்சியை அலங்கரிக்க வரும் நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம். யார் இங்கிருந்து?
3: நான் சேலம் மாவட்டத்திலிருந்து எலம்பிலிருந்து பேசுறேங்க.
2: சொல்லுங்கம்மா, உங்க பேர் சொல்லலாமே.
3: விஜயா.
2: சொல்லுங்க விஜயாம்மா, என்ன பாடல் வழங்கலாம்?
3: உயர்ந்த மனிதிலிருந்து அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது.
2: கேட்போமா? இதோ அந்த
3: நன்றிங்க.
2: நன்றி. அந்த நாட்களுக்கு செல்வோம்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம். உயர்ந்தவன்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை, எரப்பட்டி பஸ் ஸ்டாண்ட், அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகில், தருமபுரி.
2: 10:20 இணைந்திருக்கிறோம் பாச பண்பலை, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. சுகமான ராகங்கள், சுவையான பாடல்களோடு நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக, வணக்கம்.
3: அமைதியான இரவு நேரத்தில் இனிமையான இசை, ஆனந்தமான வாழ்த்து.
2: சரிங்கம்மா, என்ன பாடல் வேணும், யார் பேசுறீங்க?
3: ஐயா, சோமம்பட்டி வாழப்பாடி வட்டம், சேலம் மாவட்டங்க.
2: சரிங்க, அம்மா பேர் என்ன?
3: வள்ளிங்கயா.
2: வள்ளிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
3: அன்பளிப்பு படத்துல இருந்து, தேரு வந்தது போய் இருந்தது நீ வந்த போது.
2: நல்லா சூப்பரா பாடுறீங்களே,
3: நன்றிங்க.
2: நன்றி, இதோ கேளுங்க.

0: இளையத்தில் நேரம் இரவு 10:25 நிகழ்ச்சி அலங்கரிக்க காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
1: ஐயா வணக்கங்க.
0: வணக்கங்க. யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: மலையாளி சாலம் கிட்டிப்பாளையம்.
0: சரிங்க, என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு?
1: ஒருவர் காலத்திலிருந்து கடவுள் வாழும் கோயிலே கற்பூர தீபம்.
0: இதோ கேட்டு ரசிங்கள். நன்றி.

0: காலை 10:30 நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கும் நேர் வருக. வணக்கம்
1: சார். இரவு வணக்கம் சார்.
0: இரவு வணக்கம் சொல்லும் இனிய உள்ளம் யார் இங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் அமரகுந்திலிருந்து அழகேஸ்வரி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா அழகேஸ்வரிமா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: சிட்டுக்குருவி படத்திலிருந்து அடடா மாமரக்கிளியே, அந்த பாடல் வேணுங்க சார்.
0: அடடா, அற்புதமான பாடல் கேட்டிருக்கீங்க, வாழ்த்துக்கள். இதை கேட்டு ரசிங்கள்.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றிமா.

0: நிகழ்ச்சி நேயம் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கங்கண்ண.
0: வணக்கம். யார் இங்கிருந்து?
1: சேலம் மாவட்டம் குளத்தூர்ல பழக்கடை குருநாதன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்?
1: படம் படகோட்டி.
0: சரிங்க.
1: பாடல் வந்து கல்யாண பொண்ணு கண்ணா அழகண்ணு, அந்த பாட்டு போடுங்க.
0: சரிங்க, கேட்போம்.

0: நிகழ்ச்சி நேயம். நேயர் வருக வணக்கம்.
1: இனிய இரவு
0: வணக்கம். சொல்லும் இனிய உள்ளம்.
1: சேலம்

0: பிஜேபி பட்டணத்திலிருந்து ரங்கசாமி.
1: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் வழங்கலாம்? பாலும் படத்துல இருந்து என்ன பாடலீங்க?
0: பாடல் வரி
1: சரிங்க, ஒரு இனிமையான பாடல் கேட்டு ரசிங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.

0: நிகழ்ச்சி நேம். நேயர் வருக வணக்கம்.
1: ஐயாவுக்கும் நேயர்கள் அனைவருக்கும் நீ இருக்கும் வணக்கம் ஐயா.
0: இனிய உள்ளம் சொல்லும் இனிய உள்ளம்
1: ஐயா. சேலம் மாவட்டம் மேச்சேரி வெள்ளா சுப்பிரமணியம் ஐயா.
0: சுப்பிரமணியம் என்ன பாடல் வழங்கலாம் உங்களுக்கு
1: ஐயா? வீடுல இருந்து உன் கண்ணில் நீர் வழிந்தால் நெஞ்சில் உயிரம் கொட்டுது என்று பாடலுங்க ஐயா. சாப்பிட்டீங்களா ஐயா?
0: சாப்பிட்டீங்க. இதோ நீங்கள் கேட்ட பாடல்
1: ஐயா. நன்றி வணக்கம் ஐயா.
0: நன்றி.

நிகழ்ச்சி நிலையம் மாவட்ட நேயர் வருக, வணக்கம். நிகழ்ச்சி நடத்த பாடல் தியாகம் திரைப்படத்துக்காக.

இரவின் மடியில் உங்களை மெல்ல மெல்ல தலாட்டி கொண்டிருக்கிறது. உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சுகமான ராகங்கள் சுவையான பாடல்களாய் நிகழ்ச்சியை அலங்கரிக்கும் நிறைவு பாடல் பணத்தோட்டம் என்கின்ற திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி தந்த பெரும் மகிழ்ச்சியோடு விடைபெறுவது உங்கள் அன்பிற்கினிய ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

0: arrive in Italy's capital Rome later tonight. Union Education Minister Dharmendra Pradhan today chaired a high-level meeting in New Delhi to assess preparations for the forthcoming NEET UG re-examinations for admission to undergraduate medical education to be held on 21st of next month. Mr. Pradhan directed that all gaps identified in the earlier examination process must be comprehensively addressed and eliminated. The minister emphasized that re-examination must be conducted in a secure, seamless and foolproof manner under stringent security protocols. During the meeting, directions were issued to hold coordination meetings with district magistrates and superintendents of police across state to ensure robust monitoring and effective implementation of examination arrangements. The Supreme Court today for the first time allowed euthanasia for rabid, incurably ill or demonstrably dangerous stray dogs, citing the need to protect human life and public safety. The Apex Court issued a series of directions aimed at addressing the growing stray dog population across the country. The order came in a Suo Motu case initiated on 28th of July last year, following media reports highlighting incidents of stray dog bites and rabies cases, especially among children in the national capital. Meanwhile, the top court dismissed pleas seeking a recall of its earlier order on the relocation and sterilization of stray canines. The Kremlin today confirmed that Russian President Vladimir Putin will attend the BRICS summit scheduled to be held in September this year in New Delhi under India's chairmanship. The Russian embassy in South Africa, in a social media post, cited an aide to President Putin, Yuri Ushakov, as saying that the Russian president will attend the summit on 12th and 13th of September. Defence Minister Rajnath Singh reached Seoul today on a three-day official visit to South Korea after concluding his Vietnam tour. In South Korea, Defence Minister Singh will hold bilateral talks with his counterpart, Ang Kyu Bak. The IMD has warned of severe heatwave conditions in North India over the next few days. The weather agency forecasts heavy rainfall in southern region. The IMD has issued a red alert for warm night conditions over Uttar Pradesh, Madhya Pradesh and Vidarbha till Thursday. The weather agency has forecast heat wave to severe heat wave conditions over Delhi, Punjab, Haryana and Chandigarh for tomorrow. And with that, we end this news bulletin.
1: ஏற்காடு பண்புலை 103.7 நிலையத்தில் நேரம் இரவு 11:10. இனி நிலையில் நாளை நமது தருமபுரி பண்புலையில் ஏற்காடு பண்புலை 103.7 ஒளி உலாவரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். நாளை காலை 6 குரல் ஓசை 6:05 காங்கிரத்தில் செய்தி, டெல்லி அஞ்சலாக 6:10 அனைத்தானும் நல்லவை கேட்க, சென்னை அஞ்சலாக 6:15 பக்தி மாலை, 6:35 உலகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா செல்ஸ் சேலம் மணிபால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. நாளைய மழையாக நம்மோடு இணைகிறார் ஏ சர்வேஸ்வர். காலை 7 காலை வணக்கம். தருமபுரி ஜேகே குழந்தை நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி அரசு பட்டுக்கூடங்காடையின் விலை நிலவரம். தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம். காலை 7:10 தருமபுரி ஸ்ரீ ரங்கா டயக்னோஸ்டிக்ஸ் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ்எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷச்சாரல். 8 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி மற்றும் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது. 9:05 வானொலியில் வசந்தம் கலையே கல்வி கிருஷ்ணகிரி மாவட்ட இசைப்பள்ளி தமிழ் ஆசிரியர் கலை மாமுனி வி சி சீனிவாசன் அவர்களும் நேரலை. 10 மத்தூர் கலைமகள் கலாலயா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் நன்றையே கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை கட்ச விழுப்புப்பாடலை தனது ஊரில் கேட்கும் நிகழ்ச்சி. 10:45 வானொலிக்கு 90 சிறப்பு சித்திரம் கேட்கலாம். 11 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். 11:05 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தென்னை ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையின் குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர்.

தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் அருள் பிரகாஷ் அவர்கள். 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:05 ஆங்கிலத்தில் செய்தியில் அஞ்சலாக, 12:10 உங்கள் களம் களத்தில் சந்திப்போம், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 திரை இசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேர் விருப்பம், 1:30 திரை இசை, 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம், இயற்கை உரம், இயற்கை உரமே வரம். இன்றைய காலகட்டத்தில் அதிக உர செலவை தவிர்க்கும், மண்ணின் வளத்தை மேம்படுத்தும் இயற்கை உரம் தயாரித்தல் குறித்து திண்டுக்கல் நிலக்கோட்டை பிழிநாயக்கம்பட்டி விவசாயி சாந்தி தரும் தகவல் கேட்கலாம். 2:30 நாடகம், 3 மணிக்கு காட்சிகள் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைதல் வினாக்கள், 5 மணிக்கு திரை இசை, அதைத் தொடர்ந்து மாலை தேன்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்தி டெல்லி அஞ்சலாக, 6:10 பாட்டு தான், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 உள்ளூர் உலா, 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லரி மற்றும் தருமபுரி ஜேஎன் மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு திரை இசை, 7:10 மாவட்ட செய்தி மலர், 7:15 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சலாக, 7:25 வயல்வெளி, அங்கக முறையில் மண்வள மேம்பாடு குறித்து ஓசூர் கோழியின உற்பத்தி மேலாண்மை கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் எஸ் சத்யா அவர்கள் உரை கேட்கலாம். 8:00 இளந்தென்றல் விளையாட்டு வினாடி வினாவாக மலர் இருக்கிறது, 8:30 திரை இசை, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்தி சுடர், சென்னை அஞ்சலாக, 9:30 இடைவிடாத இசை மலை, 10:00 சுகமான ராகங்கள், நாளை திருப்பத்தூர் மாவட்ட நேயர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிக்கலாம், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக, 11:00 உறங்கும் முன் ஒரு சிந்தனை, தூய்மை இருக்கிற இடத்தில் ஆண்டவன் இருக்கிறான். இனிநிலை என்ற நிகழ்ச்சிகளில் யாவும் இனிதே நிறைவடைந்தது. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி. ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.3 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகளை நாளை காலை 5:50 தொடங்கும். சென்னை DDH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 MHz தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம், நன்றி, ஜெய்ஹிந்த்.